இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் இரண்டாம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள், 2026 ஆண்டு மே மாதம் 20

3 சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒலிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: நேரம் காலை 6 மணி. நேயர்களை நீ கேட்கலாம்.
1: குரலோசை வெகுளாமை 31 அதிகாரம் 2வது குறட்பா.

0: குரலோசை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஈர்க்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகளை கேட்கலாம். 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சீலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி, இன்றைய மழலையாக நம்மோடு இணைய உள்ளார் பி மித்ரன். 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள் மலர், தர்மபுரி அரசு பட்டுக்கொடு அங்காடியின் நேற்றைய விலை நிலவரம், தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் கேட்கலாம். 7:10 தர்மபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புனல், 8:30 தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சர்மரோக நிவாரணி சைபாலின் இன்று ஒரு தகவல், 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது, 9:05 வானொலியில் வசந்தம் இன்று பாலிடெக்னிக் கல்வி வாய்ப்புகள் நிரலையில் பங்கேற்கிறார் தர்மபுரி பைசுவல்லி அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியின் விரிவுரையாளர் பி சுப்பிரமணியம் அவர்கள். 10:00 மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாரதி மருத்துவமனையின் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை, 10:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். 11:00 தர்மபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவை பெண் பூவை, 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம் இன்று உழைப்போம் உயர்வோமாக தர்மபுரி எஸ் கோபி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:50 மெல்லிசை, 1:10 நேயர் விருப்பம், 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் செம்மறி ஆடுகள் தேர்வு மற்றும் இனவிருத்தி பராமரிப்பு முறைகள், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் முனைவர் பி தேவேந்திரன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 தமிழருவி இலக்கியங்களும் கண்ணதாசனம் புலவர் ப ராமன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பிற்பகல் 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம், கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தர்மபுரி JN மருத்துவமனையின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 வேலூர் மாவட்ட செய்திகளை கேட்கலாம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் நோய் மேலாண்மை, கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் பி வினோத் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து இயற்கை முறை நெல் சாகுபடி, கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய உதவியாளர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை கேட்கலாம். 8:00 இளந்தென்றல், இன்று தமிழ் பேசுங்க, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள். இன்று நாமக்கல் கரூர் மாவட்ட நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் இதுவரை இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, தொடர்ந்து இணைந்திருங்கள் தர்மபுரி பண்பலை ஏற்காடு பண்பலையோடு.
1: This is Akashvani, the news read by Neena Arakel. Prime Minister Narendra Modi will distribute more than 51,000 appointment letters to newly recruited youth in various government departments and organizations at the 19th Rozgar Mela through video conferencing today. Mr. Modi will also

0: வெறும் ஆன்மீக தத்துவம் மட்டுமல்ல, அது நாம் அன்றாடம் எப்படி வாழ வேண்டும், நம் மனதை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான ஒரு நடைமுறை வழிகாட்டி. இன்று அந்த நூலில் பொதிந்துள்ள வாழ்வியல் அறங்களை சற்று சிந்திப்போம். அகந்தை ஒழித்தல். நான் பெரியவன் என்ற அகந்தை மனிதனை சிறியவனாக்கும். அடக்கம்தான் உண்மையான உயர்வு. நீர் பள்ளத்தை நாடுவது போல அன்பும் அருளும் பணிவுள்ள மனதில்தான் நிலைக்கும். அகந்தை விலகும் இடமே அறத்தின் ஆரம்பம். அன்பும் விவேகமும். அன்பு மட்டும் போதாது, அதை வழிநடத்த விவேகமும் தேவை. அன்பு மிக உண்டாய், அதிலே விவேகமுண்டாய் என்ற குருஞான சம்மதரின் அடிகள் உண்மையான அன்பு மனிதனை உயர்த்தி துன்பத்திலிருந்து நீக்க உதவ வேண்டும் என்பதை உணர்த்துகின்றன. விவேகம் இல்லாத அன்பு பல நேரங்களில் மனிதனை முட்டாளாக்கிவிடும். ஆனால் அறிவுடன் கூடிய அன்பு உறவுகளையும் வாழ்க்கையையும் நிலைநிறுத்தி மனிதனை பொறுப்புள்ளவனாகவும் உயர்ந்தவனாகவும் மாற்றும். பிறர் குறையை தேடாதே, நம்மை நாமே திருத்திக் கொள்வதே உண்மையான முதிர்ச்சி. ஒருவரின் வாழ்க்கையையும் சூழ்நிலைகளையும் முழுமையாக அறியாமல் குறை கூறுவது அறமல்ல. பிறரை சுட்டி காட்டி குறை கூறுவதை காட்டிலும் நம்மை செதுக்கிக் கொள்வதே உயர்ந்த வாழ்க்கை. அடுத்தது பரபரக்க வேண்டாம். இது இன்றைய மனித வாழ்க்கைக்கு மிக தேவையான ஒரு அறவுரை. மனித மனம் எப்போதும் அவசரத்திலும் ஓட்டத்திலும் வாழ விரும்புகின்றது. ஆனால் அந்த பரபரப்பே நம் அமைதியையும் தெளிவையும் கெடுக்கிறது. அதனால்தான் ஆசிரியர் பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார். அவசரத்தில் நாம் பார்த்ததை உடனே நம்புகின்றோம், கேட்டதை உடனே ஏற்றுக்கொள்கிறோம், உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கின்றோம். இதனால் மனக்குழப்பமும் தவறான புரிதல்களும் உருவாகின்றன. நாம் எப்போது நிதானமாக சிந்திக்க தொடங்குகின்றோமோ அப்போதுதான் உண்மையான விழிப்புணர்வு பிறக்கிறது. நம் எண்ணங்கள், செயல்கள், உணர்வுகள் ஆகியவற்றை தெளிவாக அறிய முடிகின்றது. பரபரப்பு ஒரு கணநேர அவசரம் மட்டுமே. ஆனால் அமைதி வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கும் மற்றும் வாழ்க்கை முழுவதையும் பாதுகாக்கும் ஆற்றல் கொண்டது. நிதானமாக வாழ்வதே தன்னை உணர்ந்த மனிதனின் அடையாளம். கற்றலும் அனுபவமும். எவ்வளவு படித்தோம் என்பது முக்கியமல்ல, அந்த படிப்பு நம் குணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியதா என்பதே முக்கியம். கல்வி என்பது வெறும் தகவல் சேகரிப்பு அல்ல, அது உள்ளத்தில் அமைதியையும் செயலில் நேர்மையையும் கொண்டு வர வேண்டும். அனுபவபூர்வமாக எதையும் உணர்ந்து செயல்படுவதே உண்மையான அறிவு. குருஞான சம்பந்தர் காட்டும் இந்த வாழ்வியல் நெறிகள் மிக எளிமையானவை. அகந்தையை தவிர், அன்போடு அறிவைச் சேர், பிறரை குறை கூறாதே, எதற்கும் பரபரக்காதே, நிதானமாக வாழ்ந்து உன்னை உணர். இந்த அறங்களை நாம் கடைபிடித்தால் நாமும் மேன்மையான மனிதர்களாக மாறலாம், உலகையும் ஒரு சிறந்த இடமாக மாற்றலாம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

இனி காலை வணக்கம் நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உங்கள் இதயத்தை இறை பாக்கலால் இதமாக வருகிறது பக்தி மாலை நிகழ்ச்சி.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம். செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும்

0: சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
1: உங்கள் இதயங்களை இறை பாக்களால் இதமாக்கிக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. பக்தி மாலையில் அடுத்ததாக இஎம் அனிஃபா குரலில்

0: உலக இறையோன் மாதம் இஸ்லாம், நபிநாதர் கண்ட இஸ்லாம்.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பக்தி மாலை. பக்தி மாலையில் அடுத்ததாக ஹெலன் சத்யா, பேட்டி சத்யா குரல்களில்.

உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. பக்தி மாலையில் நிறைவு பாடலாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில்.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. நேர்களினை கேட்கலாம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். பட்டுப்புழு வளர்ப்பு தொழில் தொடங்க நிலை செயல்பாடாக உள்ள இளம் புழு வளர்ப்பு மிகவும் கவனமாக செய்ய வேண்டிய ஒரு வேலையாகும். பட்டுப்புழுல நோய்கள் வராமல் தடுக்க இளம் புழுக்கள் பருவத்தில இருந்தே நல்ல சுகாதாரமான சூழல்ல வளர்க்கணும். சரியான மல்பெரிய தலைகளை கொடுத்து வளர்ப்பு அறைகளில் தகுந்த வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் நிலவும் சூழ்நிலையில இளம் புழுக்களை வளர்த்தால் அவை நோய் எதிர்க்கும் திறன் பெற்று பிறகு நல்ல மகசூல் தரும். ஒவ்வொரு பட்டு விவசாயியும் இளம் புழுக்கள் வளர்ப்புக்கு என்று தனியாக ஒரு அறை வைத்திருக்க வேண்டும். இதனால் முதிர்ந்த புழுக்களை வளர்க்கும் இடங்களில் இருந்து கிருமிகள் தொற்றை தவிர்க்க முடியும். மேலும் இளம் புழு வளர்ப்புல சிறிய அளவே இட வசதி தேவைப்படுகிறது. தட்பவெப்ப நிலையை சீராக வைத்திருக்க முடியும். இளம் புழு வளர்ப்பு அறைகளில் 28 செல்சியஸ் வெப்பநிலையும் காற்றில் ஈரப்பதம் 70% முதல் 80% இருக்கணும். ஒரு ஏக்கர் மல்பெரி தோட்டத்திற்கு இளம் புழு வளர்ப்புக்கு சுமார் 150 சதுர அடி பரப்பு கொண்ட வளர்ப்பு அறை தேவை. வளர்ப்பு அறை 15x10x16 என்ற அளவில் அமைக்க வேண்டும். நன்கு 4 பக்கமும் கதவுகள் கொண்ட ஜன்னல்களை அமைக்கணும். வளர்ப்பு சாதனங்கள் என்னென்ன? இளம் பொருட்களை வளர்க்க பிரத்யேகமாக செய்யப்பட்டு 3x2 அடி அளவுள்ள பிளாஸ்டிக் அல்லது மரத்தால் ஆன தட்டுகளை பயன்படுத்த வேண்டும். தட்டுகளை ஒன்றை மேல் ஒன்றாக அடுக்கி அல்லது அவற்றை தாங்கிகள் மேல் வைத்து புழுக்களை வளர்க்கலாம். தட்டுகளில் மெழுகு தாளை பரப்பி அவற்றின் மேல் பட்டு புழு முட்டைய அட்டைகளை வைக்க வேண்டும். நன்கு நனைந்த பிளியப்பட்ட நுரை பஞ்சு பொதிகளை தட்டுகளில் வைத்து மெழுகு தாள்களை கொண்டு முட்டை அட்டைகளை மூடணும். முட்டை பொறிப்பு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இளம் புழு வளர்ப்பு அறைகள் மற்றும் புழு வளர்ப்பு தளவாடங்கள் அனைத்தையும் 2 பார்மலின் அல்லது 2.5% குளோரின் டை ஆக்சைடு திரவம் கொண்டு கிருமி நீக்கம் செய்ய வேண்டும். தரமான நோயற்ற பட்டுப்புழு முட்டை தொகுதிகளை தேவைக்கு ஏற்ப அங்கீகரிக்கப்பட்ட முட்டை விற்பனை நிலையங்களிலிருந்து வாங்கி வர வேண்டும். பட்டுப்புழு முட்டைகள் 250 செல்சியஸ் வெப்பநிலை மற்றும் 80% ஈரப்பதம் கொண்ட சூழ்நிலை பராமரிக்க வேண்டும். இதனால் முட்டை பொறிப்பு சீராக இருக்கும். முட்டை பொறிக்கும் 24 மணி நேரமும் முன்பு முட்டைகளினுடைய கருவில் தலை உருவாகி நீல நிறம் அடையும். இந்த நிலையில முட்டைகளின் மேல் கருப்பு காகிதம் அல்லது துணி கொண்டு மூடி இருட்ட அமைப்பு செய்வதால் கரு முழுமையாக சீராக வளர்ச்சியடையும். பருவ நிலைக்கு ஏற்ப முட்டைகள் 9 முதல் 12 நாட்களில் பொறித்து விடுகின்றன. முட்டைகள் பொறிக்கும் நாளன்று 1-2 புழுக்கள் வெளிவருவதை கண்டவுடன் வெளிச்சத்தின் தூண்டுதலால் சீராக முட்டைகள் பொறித்துவிடும். அடுத்து இந்த வீட்டில் கருவேப்பிலை மரத்தில் இலைகளில் ஆங்காங்கே வெள்ளை போன்று காணப்படுவதுடன் இலைகளுடன் சொரசொரப்பாக இருக்குது. இதற்கு காரணம் என்ன? கருவேப்பிலை வெள்ளை இலைப்புள்ளி நோயின் தாக்குதலால் இலைகளின் மேற்பரப்பில் சிறு சிறு புள்ளிகள் தோன்றி அவை ஒன்றோடு ஒன்று இணைந்து பெரிதாகி இலைகளும் சொரசொரப்பாக காணப்பட காரணமாகின்றது. இதனை கட்டுப்படுத்த கார்பன்டைசம் 1 லிட்டருக்கு 1 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இலைகள் வளரும் பருவத்திலேயே புகையிலை கரைசல் அல்லது வேப்பங்கொட்டை கரைசலை 5% என்ற அளவில் கலந்து கொள்ளணும். மேலும் எலுமிச்சை எண்ணெய் அல்லது லெமன் கிராஸ் எண்ணெய் அல்லது பெப்பர்மெண்ட் எண்ணெய் ஆகியனவும் இந்த நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தும். அடுத்து இந்த நல்ல தரமான பழங்கள் தரக்கூடிய சீத்தாப்பழ ரக கன்றுகளை எங்கு கிடைக்கும்? தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட அருப்புக்கோட்டை 1 என்ற ரகம் மிக முக்கியமான ஒன்றாகும். இது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகமாகும். இதனுடைய பழங்கள் ஒவ்வொன்றும் சுமார் 200 கிராம் அளவு எடை கொண்ட ஒரு மரத்தில் தோராயமாக 1 வருடத்தில் 75 பழங்களும் கொடுக்கும். ஒரு மரத்திலிருந்து சுமார் 15 கிலோ பழங்களும் ஒரு

0: நிலப்பரப்பில் இருந்து சுமார் 7300 கிலோ பழங்களும் அறுவடை செய்யலாம். இந்த ரகத்தின் தரமான கன்றுகளை அருப்புக்கோட்டை மண்டல அளவிலான ஆராய்ச்சி நிலையத்தில் வாங்கலாம். தற்போது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக அனைத்து ரக பயிர்களின் விதைகள் மற்றும் கன்றுகள் ஆன்லைனில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் அக்ரிகார்ட் 2.0 என்ற இணையதளத்தில் முன்பாகவே பணம் செலுத்தி வாங்கும் வசதியினை உருவாக்கி உள்ளது. நுகர்வோருக்கு மிக பயனுள்ளதாக உள்ளது. அடுத்து பெங்களூரில் அமைந்துள்ள இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி குழுமத்தின் வெளியிடப்பட்ட அர்கார் சாகன் என்ற ரகமும் நல்ல இனிப்பு தன்மை கொண்ட ரகம். மேலும் ஒரு ஹெக்டேருக்கு சுமார் 12 டன்கள் வரையிலும் மகசூல் கொடுக்கும் தன்மை கொண்டதாகும். இந்த ரக கன்றுகளை பெங்களூரில் அமைந்துள்ள இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் வாங்கலாம். அடுத்தது வீட்டில் உள்ள வாழை மரத்தில் பூக்கள் நன்றாக வருகிறது, ஆனால் அவை பிஞ்சாக வரும் பருவத்தில் கருகி கீழே உதிர்ந்து விடுகின்றன. இதுக்கு என்ன காரணம், இதை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். வாழைக்காய்கள் பிஞ்சிலே கருகிவிட காரணம் சிகார் என் ராட் என்ற சொல்லக்கூடிய சுருட்டு வகை முனை அழுகல் நோயின் தாக்கத்தின் அறிகுறி ஆகும். இந்த நோய் முதிராத காய்களின் நுனிப்பகுதியில் தோன்றி மேற்பரவு நோக்கியே பரவக்கூடியது. அழுகிய பகுதிகளில் சாம்பல் நிற பூசணம் மற்றும் பூசண வித்துக்கள் காணப்படும். எரிந்த சாம்பல் போன்று சிகரெட் அல்லது சுருட்டு நுனி தோற்றத்துடன் அடர்ந்த கரு நிற விளிம்புடன் காய்கள் காணப்படும். தாக்கப்பட்ட காய்களில் 1/3 பகுதிகள் அழுகிவிடும். மேலும் காய்களின் உட்புற திசுக்கள் உலர் அழுகல் நோயை உண்டாக்கும். இந்த நோயினை கட்டுப்படுத்த நோய் தாக்கப்பட்ட காய்கள் மற்றும் இறந்த பூவின் பகுதிகளை கைகளால் எடுத்து உடனடியாக அழித்து விட வேண்டும். மற்ற பகுதிகளில் கார்பன்டைசம் 1 லிட்டர் 2 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கணும். மேலும் கடைசி சீப்பு வெளிவந்தவுடன் குளிர்காலத்தில் 2%, கோடைக்காலத்தில் 4% காற்றோட்டம் கொண்ட பாலித்தீன் பைகள் கொண்டு மூட வேண்டும்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இன்று 7:25 வயல்வெளி கறவை மாடுகளில் நோய் மேலாண்மை. கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் பி. வினோத் அவருடன் நேர்முகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இயற்கை முறை நெல் சாகுபடி கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய உதவியாளர் எஸ். அருண்குமார் அவர்களின் உரையினை கேட்கலாம்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவைக்க அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். மத்திய அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களையும்

0: அவர் வழங்கவுள்ளார். இதுவரை நாடு முழுவதும் நடத்தப்பட்ட 18 வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் சுமார் 12 லட்சம் பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை ஐசே வளாகத்தில் நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளார். இதேபோல் நாட்டின் பல பகுதிகளில் நடைபெறும் விழாக்களில் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல்லோரும் எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். வருவாய்த்துறை மூலமாக மக்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்பதால் அந்த துறையை முதலமைச்சரிடம் தாம் கேட்டு பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நேற்று சென்னையில் துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அறநிலையத்துறை உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நம்பிக்கையான தூய்மையான நிர்வாகத்தை வழங்க மக்கள் தங்களுக்கு வாக்களித்திருப்பதாக கூறினார். நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறை பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடர்வதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விருதாச்சலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த விசிக, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தவிக தலைமையிலான அமைச்சரவையில் சேர்ந்திருப்பது அவர்களது கட்சியின் விருப்பம் என்று கூறினார். புதிய அரசு செயல்பட அவகாசம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் தற்போதே அந்த அரசின் செயல்பாடுகளை விமர்சிப்பது பொருத்தமாக இருக்காது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான பணிகள் 3,570 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருவதாக கூறினார். சென்னை மற்றும் எண்ணூர் காமராஜர் துறைமுகங்களில் இருந்து நாள்தோறும் 3 லட்சம் டன் சரக்குகள் என 107 மில்லியன் டன் சரக்குகள் கடந்த நிதியாண்டில் கையாளப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். சென்னை துறைமுகத்தில் இருந்து கடந்த நிதியாண்டு 2,04,165 கார்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை மற்றும் எண்ணூர் துறைமுகங்கள் 2,400 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தெற்கு ரயில்வேயில் சென்னை அருகோணம் மார்க்கத்தில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் முடிந்துள்ளன. இதனால் ரயில் பயண நேரம் வெகுவாக குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் 2025-26 நிதியாண்டில் பல்வேறு உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காகவும் தண்டவாளங்களை மேம்படுத்துவதற்காகவும் பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. சென்னை சென்ட்ரல் முதல் அரக்கோணம் வழித்தடத்தில் உள்ள வளைவுகளின் மேம்பாட்டு பணிகள் முடிவடைந்ததால் ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் முதல் ஜோலார்பேட்டை வரை செல்லும் அரக்கோணம் காட்பாடி வழித்தடத்திலும் இந்த உள்கட்டமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதனால் ரயில் பயணிகளின் பயண நேரம் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. பயண நேரம் குறைக்கப்பட்டிருப்பதால் செல்ல வேண்டிய இடங்களுக்கு விரைவாக சென்று வருவதாக ரயில் பயணிகள் தெரிவித்தனர். வேலூரிலிருந்து மோகன்.
0: சென்னை அரக்கோணம் இடையே பயண நேரம் கணிசமாக குறைந்திருப்பதால் ரயில் பயணிகளும் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
3: என் பேர் வெங்கடேசன். நான் காட்பாடில இருந்து டெய்லி சென்னைக்கு டிராவல் பண்றேன். முன்ன 3 hour 2 hour ஆகும் பயணம் போறது வரதுக்கு. இப்போ 1.5 hour இல்ல 2 hour ஆகுது வண்டி. இப்போ ரயில்வேக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்போது மெயினா ஃபாஸ்டா போகுது, ஃபாஸ்டா வருது. ரயில்வே நல்லா நடவடிக்கை எடுத்துட்டு இந்த மாதிரி பயணிகளுக்கு எல்லாம் நல்லா போய் வரதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. என்னுடைய ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதுனால பயணம்

0: நேரம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. இது ரயில்வேக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: வளிமண்டல சுழற்சி காரணமாக வட தமிழகத்தின் ஒருசில இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஒருசில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் ஒருசில இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்துவதில் அமெரிக்கா தடையாக இருப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க தேசிய புலனாய்வு பிரிவின் இயக்குநர் திருமதி துல்சி கபார்ட் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தில்லியில் உள்ள சாஸ்திரி பூங்கா மரசாமான்கள் விற்கும் சந்தையில் நேற்றிரவு பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. மிசோரம், அசாம் மாநிலங்களில் வருவாய் புலனாய்வுத் துறையினர் நேற்று நடத்திய சோதனையில் 60,000 கிலோ வெளிநாட்டு பாக்குகள் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக முன்னாள் அமைச்சர் திரு கோபா கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான மாநில அளவிலான கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் திருப்பத்தூரில் நேற்று நிறைவடைந்தது. மதுரை அருகே கட்டுமான பணியின் போது மண் சரிந்து 2 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பெரம்பலூர் மாவட்டம் விஸ்வக்குடி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று காலை தொடங்கின. நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக 80-க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சென்னை தரமணையில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன் எடுத்தது. 256 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் மட்டுமே எடுத்தது. இன்று இரவு 7:30 லக்னோவில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப், ஜலந்தர், மும்பை அணிகள் வெற்றி பெற்றன. முதல் போட்டியில் பஞ்சாப் அணி 8-2 என்ற கோல் கணக்கில் கர்நாடக அணியை வென்றது. இரண்டாவது போட்டியில் ஜலந்தர் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை சரக்கு மற்றும் சேவை வரி அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் மும்பை அணி 3-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணைய தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
1: நீங்க எங்க படிச்சீங்க?
3: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
4: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-50-9984.
0: நேரம் 6:55. இனி கேட்கலாம்.
5: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.

0: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
1: சேலம் மணிப்பால் மருத்துவமனை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி.
2: உலகம் நிலையிலே சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலை மொழி நிகழ்ச்சி. இன்றைய மழலை மொழி நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திப்பம்பட்டி பள்ளி குழந்தை பி மித்ரன். வணக்கம் மித்ரன்.
3: வணக்கம்.
2: மித்ரன், எப்படி போகுது உங்களுக்கு லீவு நாட்கள்லாம்?
3: நல்லாதான் போகுது.
2: நல்லாதான் போகுதா? சரி, இருக்கட்டும். பக்கத்தில் மேட்டூர்னா இருக்குதே, போனீங்களா? மேட்டூர்லாம் என்ன பார்த்தீங்க, என்ன பண்ணீங்க?
3: எங்கள் அப்பா சுற்றி காட்டுச்சு, அப்புறம் ஊர் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.
2: ஓ, சுற்றி பார்த்து வீட்டுக்கு வந்தீங்க. பெரிய டேம் ஒன்று இருந்துச்சு, அங்கெல்லாம் போனீங்களா?
3: போனோம்.
2: சரி, பார்க்குக்கு போனீங்களா?
3: ம்.
2: பார்க்கில் என்ன இருந்தது?
3: சர்க்கஸ், சீசாலாம் இருந்துச்சு.
2: நல்லா இருந்துச்சா? சரி, இருக்கட்டும். நல்லா பாருங்கள், நல்லா ஊர் சுற்றுங்க. மித்ரன், என்ன சொல்ல போகிறீங்க?
3: ஐ ஆம் எ டாக்டர்.
2: சொல்லுங்கள் சத்தமாக.
3: ஐ ஆம் எ டாக்டர் கோலிந்த சட்டகோ டக் டக் ட செஸ் யுவரஸ். ஐ ஆம் எ டாக்டர் கோலிந்த சட்டகோ டக் டக் ட செஸ் யுவரஸ்.
2: முடிஞ்சதா?
3: எஸ் சார்.
2: அடுத்த பாட்டு தமிழ் பாட்டு பாடுங்க.

0: அள்ளம் படுத்தும் நுண்ணியம் கருமாம் என்னும் துணி பொள்ளாச்சி என்பது எல்லாம் தனி மருந்தே ஆகிரும் முப்பங்கள் செய்யும் பிப்பங்கள் விளையும்.
1: வணக்கம் பாடுறீங்க. சரி, பக்கத்தில் ஒரு காவிரி ஆறு அப்படின்னு சொன்னீங்களே, நாங்கள் வழி பக்கம் அங்கே போய் என்ன பண்ணுறீங்க?
0: அங்கே போய் கொஞ்ச நேரம் தான் பார்த்தோம்.
1: சரிங்க மித்ரன், இப்போ சின்ன பையனாக இருக்கீங்களே, நாளைக்கு படித்து ஒரு பெரிய பையனாக அப்புறம் இங்கே என்ன வேணும்
0: ஆசைப்பட்றீங்க? ஆர்மி.
1: ஆர்மி எதுக்காக ஆர்மி ஆகணும் ஆசை?
0: எனக்கு படித்து ஆர்மி ஆகணும் ஆசையாக இருக்கும்.
1: ஓ, அதுதான் ஆசை, நாட்டை காப்பாற்றணும், நாட்டு மக்கள்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஒரு ஆசையோடு இருக்கீங்க, அப்படிதானே?
0: எஸ் சார்.
1: வெரி குட். சரிங்க மித்ரன், நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த இராணுவ வீரராக மாற தருமபுரி பண்பலை 102.5 உங்களை மனமாக வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சார்.
1: இனிய நிலை இன்றைய மலாளய மேஜர் சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திப்பம்பட்டி பள்ளி குழந்தை பி மித்ரன்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
5: நேரம் காலை 7 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைகிறோம் காலை வணக்கம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் முதலாவதாக
6: தர்மபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
6: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று மே 23.
5: உயிரினங்களை பற்றி ஆய்வு செய்த முன்னோடி அறிவியலாளர்,
9: தாவரவியலாளர், விலங்கியலாளர், மருத்துவர் என பன்முகத்தன்மை கொண்டவர்.
5: புதிய தற்கால அறிவியல் வகைப்பாட்டு முறைக்கும் உயிரியல் பெயர் முறைக்கும் அடிப்படையை உருவாக்கியவர்.
9: நவீன சூழலியலின் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுபவர்.
5: தற்கால அறிவியல்

0: வகைப்பாட்டியலின் தந்தை என போற்றப்படுபவருமான ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த முன்னோடி அறிவியலாளர் கரோலஸ் லின்னேயஸ் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1707.
0: இயற்பியலாளர் மற்றும் மின் பொறியியலாளர்.
1: கணித இயற்பியலில் தன் ஆய்விற்காக முனைவர் பட்டம் பெற்றார்.
0: அமெரிக்க கடல் போர் ஆய்வகத்தில் பணியாற்றினார்.
1: 1956 ஆண்டு திரித்தடையத்தை கண்டுபிடித்ததற்காகவும் 1972 ஆண்டு மீக்கடத்துதிறன் கோட்பாட்டினை சீர் செய்தமைக்காகவும் 2 முறை இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றார்.
0: குறை கடத்திகளின் பண்புகளை பற்றி விரிவாக ஆராய்ந்துள்ளார்.
1: அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த இயற்பியலாளர் மின் பொறியாளர் ஜான் பாட்டின் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1908.
1: முன்னாள் உலக சதுரங்காட்ட வீரர்.
0: 1993 முதல் 1999 வரையில் பன்னாட்டு சதுரங்க கூட்டமைப்பின் உலக சாம்பியனாகவும் 3 முறை இருந்துள்ளார்.
1: ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற சதுரங்க ஆட்ட வீரர் அனத்தோலி கார்போவ் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1951.
1: நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடிக்கக்கூடியவர்.
0: கலை குடும்பத்தில் பிறந்து 1935 ஆண்டு தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார். 1936 ஆண்டு கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனுடன் முதன் முதலாக நடித்த பிறகு அவரின் இணையாகவே நடித்தார்.
1: நகைச்சுவையை காட்சிகளாக மட்டுமின்றி பாடல்களாகவும் அமைக்க முடியும் என நிரூபித்தார்.
0: சொந்த குரலில் பல பாடல்களை பாடியுள்ளார்.
1: நகைச்சுவை நடிகை கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் துணைவியார். டி ஏ மதுரம் நினைவு தினம் இன்று.
0: ஆண்டு 1974.
1: மலையாள திரைப்பட மூலம் அறிமுகமாகி தமிழ் திரையுலகிற்கு வந்தவர்.
0: கதாநாயகன் குணச்சித்திர வேடங்களில் நடித்து பின்னர் வில்லன் கதாபாத்திரங்களிலும் நடித்தவர்.
1: 80களில் மலையாள திரைப்பட உலகின் முன்னணி கதாநாயகனாக வலம் வந்தவர்.
0: நடிகர் ரஹ்மான் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1967.
0: கவிஞர் மற்றும் நாடக எழுத்தாளர். விடுதலை போராட்டத்தின் போது தேசிய உணர்வு மிக்க பாடல்களை எழுதி மேடைதோறும் முழங்கியவர்.
1: நாட்டுப்புற இயலின் எளிமை தமிழ் இலக்கிய செழுமை கொண்டவை இவருடைய பாடல்கள்.
0: 1933 முதல் திரைப்படங்களுக்கு பாடல் எழுத ஆரம்பித்தவர். ஆரம்பத்தில் ஆன்மீக பாடல்களை எழுதிய இவர் பின்னர் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பினார்.
1: ஏறத்தாழ 10,000 பாடல்களை எழுதியுள்ள தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் உடுமலை நாராயண கவி நினைவு தினம் என்று.
0: ஆண்டு 1981.
1: ஆமைகள் மிக பழங்கால உயிரினமாகும்.
0: கடல் ஆமைகள் மற்றும் நில ஆமைகள் குறித்த புரிதலை அதிகரிப்பதற்காகவும் அவற்றிற்கு மதிப்பளிப்பதற்காகவும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: மேலும் மனித நடவடிக்கையின் மூலம் ஆமைகள் உயிர் வாழ மற்றும் வளர்ச்சி அடைய இத்தினம் ஊக்கப்படுத்தப்படுகிறது.
0: 2000 ஆண்டு முதல் மே 23 இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
1: உலக ஆமைகள் தினம் இன்று.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2

0: 610.
1: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
2: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
3: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
4: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
5: ஸ்ரீனி சார், நீங்களா?
4: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
6: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
4: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
7: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
8: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
9: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
10: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக, தர்மபுரி அரசு பட்டுக்கோடு அங்காடியின் நேற்றைய விலை நிலவரம். பட்டுக்கோடு அதிகபட்சமாக 721 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 475 ரூபாய்க்கும், சராசரியாக 619 ரூபாய்க்கும் விற்பனையானது என தர்மபுரி அரசு பட்டுக்கோடு அங்காடியின் ஆய்வாளர் தெரிவிக்கின்றார்.
11: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
12: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
11: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். இப்போ அப் டு 2.75 லாக்ஸ் வர ஆஃபர்ஸ் தராங்க. ஆல்சோ அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 ரூபீஸ் வர கிடைக்கும்.
13: ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
14: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
10: தர்மபுரி உழவு சந்தையின் காய்கனி விலை நிலவரம். தக்காளி 38 ரூபாய், கத்தரி 30 ரூபாய், வெண்டைக்காய் 15 ரூபாய், அவரைக்காய் 68 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பச்சை மிளகாய் 30 ரூபாய், சுரைக்காய் 12 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 70 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 14 ரூபாய், சின்ன வெங்காயம் 40 ரூபாய், பெரிய வெங்காயம் 24 ரூபாய், கேரட் 60 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 108 ரூபாய், முட்டைக்கோஸ் 38 ரூபாய், பூண்டு 180 ரூபாய், இஞ்சி 148 ரூபாய், மொச்சை 50 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 30 ரூபாய், குடைமிளகாய் 60 ரூபாய், எலுமிச்சை வளம் 200 ரூபாய். இவையாவும் கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம்.
15: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
16: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
17: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
18: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப்.
19: ஸ்டெர்வெட்டின் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
20: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
21: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும், கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ், தர்மபுரி.
20: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் JS லீல வினோதன்.
22: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். நல்ல விஷயம் தெரிந்தவர்கள், அறிவாளிகள், ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள், பல நேரங்களில் மௌனமாக கடந்து போகிறார்கள். எந்த பிரச்சனைகளிலும் எளிதில் அவர்கள் சிக்குவதில்லை. ஆனால் ஆர்வ கோளாறாக இருப்பவர்கள், தன்முனைப்பை காட்டுபவர்கள் பல பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்கிறார்கள். இப்படித்தான் ஒரு நாட்டிலே 3 குற்றவாளிகளை தேர்ந்தெடுத்தார்கள். ஒருவர் ரசாயன விஞ்ஞானி, மற்றொருவர் உயிரியல் நிபுணர், மற்றொருவர் மின்சார பொறியாளர். அந்த நாட்டின் விதியின்படி ஒரு மின்சாரம் பாய்ச்சப்படுகிற நாற்காலியிலே அமர வைத்து அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். அந்த ரசாயன விஞ்ஞானியை அமர வைத்தார்கள். அந்த மின்சாரம் பாய்கிற நாற்காலியில் பொத்தானை அழுத்தினார்கள், மின்சாரம் பாயவில்லை. அவர்கள் நாட்டின் விதியின்படி ஒரு முறை மரண தண்டனை கொடுத்து விட்டால், அது செயல்படாவிட்டால்

0: அவர்களை விட்டுவிட வேண்டும், விடுதலை செய்துவிட வேண்டும். அவரும் தப்பித்து விட்டார். அடுத்த உயிரியல் நிபுணரை அந்த மின்சார நாற்காலியில் அமர வைத்தார்கள். பொத்தானை அழுத்தினார்கள், மின்சாரம் பாயவில்லை. அவரும் தப்பித்து விட்டார். அடுத்ததாக வந்தார் மின்சாரத்துறையில் வேலை பார்க்கிற பொறியாளர். அவரை அமர வைத்தார்கள். அந்த பொத்தானை அழுத்துவதற்கு செல்கிற போது, இருங்கள், நீங்கள் சரியாக இணைப்பு கொடுக்கவில்லை, அந்த ஒயர்களை மாற்றி நீங்கள் இணைக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த சிறை காவலர்களும் அவ்வாறே செய்து பொத்தானை அழுத்தினார்கள். அந்த நாற்காலியில் மின்சாரம் பாய்ந்தது. அந்த மின்சார பொறியாளர் மரணத்தை தழுவினார். இது ஒரு வேடிக்கையான கதை, திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற கதை. இதற்கு என்ன காரணம் என்றால், அந்த மின்சார பொறியாளருக்கு எப்படி உயிர் பறி போனது? எந்த இடத்தில் தவறு கண்டுபிடிக்க கூடாதோ அங்கு கண்டுபிடித்ததால் அவர் உயிர் போனது. சில நேரங்களில் விடை தெரிந்தாலும் மௌனமாக இருப்பதுதான் உத்தமம். ஒரு இளைஞன் புகைவண்டி லெவல் கிராசிங் காவலர் வேலைக்கு விண்ணப்பித்து நேர்முக தேர்வுக்கு போனான். அப்போது தேர்வாளர் அவனிடம் கேட்டார், எதிர் திசையில் இரண்டு ரயில்கள் 60 மைல் வேகத்தில் ஒரே தண்டவாளத்தில் வேகமாக வர நேர்ந்தால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டார். நான் என் விசிலை எடுத்து ஊதுவேன் என்றான் அவன். ஒருவேளை உன் விசில் உடைந்திருந்தால் என்ன செய்வாய் என்று கேட்டார் அந்த தேர்வாளர். நான் என் சிவப்பு சட்டையை கலட்டி ஆட்டுவேன் என்றான் அந்த இளைஞன். ஓஹோ, ஒருவேளை இரவு நேரமாக இருந்தால் என்ன செய்வாய் என்று கேட்டார் அந்த தேர்வாளர். நான் என் ராந்தல் விளக்கை பலமாக தூக்கி ஆட்டுவேன் என்றான் அவன். ஒருவேளை அரிக்கன் விளக்கில் எண்ணெய் இல்லாமல் இருந்தால் என்ன செய்வாய் என்று கேட்டார் அந்த தேர்வாளர். நான் என் சகோதரியை கூப்பிடுவேன் என்றான் அந்த இளைஞன். உனது சகோதரியா, எதற்கு என்றார் அந்த தேர்வாளர். என் தங்கையை கூப்பிட்டு சீக்கிரம் வா, நீ இதுவரை பார்த்திராத கேள்விப்படாத ஒரு பெரிய ரயில் விபத்தை இப்போது பார்க்கப் போகிறாய், இந்த வாய்ப்பை இழந்து விடாதே என்று கூறுவேன் என்றான் அந்த இளைஞன். சரிக்கு சரி பேசினால் வேறு என்னதான் சொல்வது? தவிர்க்க முடியாதது என்று தெரிந்த பிறகு வேறு என்ன செய்ய முடியும்? விதண்டாவாதம் செய்யும் போது வேறு என்ன சொல்ல முடியும்? நமது வாழ்க்கையில் பல நேரங்களில் மௌனம் நம்மை காக்கும் மிகச்சிறந்த ஆயுதம் என்பதை நாம் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் JS லீலா வினோதன்.
2: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும், கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம்.
3: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
4: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
3: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். அப் டு 2.75 lakhs வர ஆஃபர்ஸ் தராங்க. அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 rupees வர கிடைக்கும்.
5: FPL MG இன் மெகா எக்ஸ்சேஞ்ச் மேலா. ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC apply.
6: தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக.
7: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடிஸ் மற்றும் அந்நாட்டு தூதுக்குழுவினரை வரவேற்று பேசுகையில் இதனை குறிப்பிட்ட அவர், இந்தியாவும் சைப்ரஸும் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மிக நெருங்கிய உறவை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். தற்போது இருதரப்பு உறவு உத்திசார்

0: கூட்டாண்மை என்று அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளதாகவும் இது இரு நாடுகளுக்கு இடையே வளர்ந்து வரும் ஆழமான நம்பிக்கையை காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு, தொழில்நுட்பம், நிதி சேவைகள் மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பு போன்ற முக்கிய துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதன் மூலம் இந்த உறவு ஒரு புதிய கட்டத்தில் நுழைந்துள்ளதாக திருமதி முர்மு மகிழ்ச்சி தெரிவித்தார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியாவும் சைப்ரஸும் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. புதுதில்லி வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடிஸ், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை ஒருபோதும் பொறுத்து கொள்ள முடியாது என்று தெரிவித்த அவர்கள், ஐநா சபையால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நபர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையை கூட்டாக எடுப்பது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாதிகளுக்கு நிதி கிடைப்பதை தடுப்பது, இணையதளம் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை தவறாக பயன்படுத்துவதை கண்காணிப்பது போன்ற விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நூலக மனிதர் என்று போற்றப்படும் பி என் பணிக்கரின் கதை என்ற புத்தகத்தை நேற்று புதுதில்லியில் வெளியிட்டு பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். மின் புத்தகங்கள், டிஜிட்டல் ஆவண காப்பகங்கள், இணையதளங்கள் வாயிலாக நூலகங்கள் டிஜிட்டல் யுகத்தில் நுழைந்துள்ள நிலையில் இளைஞர்கள் கைபேசிகள் மற்றும் சமூக ஊடகங்களில் மூழ்கியிருப்பது கவலை அளிப்பதாக கூறினார். இதன் காரணமாக இளைஞர்களிடையே ஆழமாக சிந்தித்து படிக்கும் பழக்கம் மறைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வாசிப்பை நிறுத்தும் சமூகம் சிந்திக்கும் திறனையும் படைப்பாற்றலையும் இழந்துவிடும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் எச்சரித்தார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் யாரும் தேவையின்றி எரிபொருளை மொத்தமாக வாங்கி சேமிக்க வேண்டாம் என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. அனைவருக்கும் தங்கு தடையின்றி எரிபொருள் கிடைப்பதை அரசு உறுதி செய்துள்ளதாகவும் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில பெட்ரோல் நிலையங்களில் தற்காலிகமாக ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க் ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று கொல்கத்தா வருகிறார். வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். கொல்கத்தா பயணத்தின் போது அன்னை தெரசாவின் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்த உள்ளார். தொடர்ந்து விக்டோரியா நினைவிடத்தையும் அவர் பார்வையிட உள்ளார். இதன் பின்னர் புதுதில்லி வரும் திரு மார்க் ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். நாளை புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தை குறித்து நடத்துகிறார். அமெரிக்க தூதரகம் சார்பில் நடைபெறும் சுதந்திர தின கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்கிறார். வரும் திங்கட்கிழமை ஆக்ரா மற்றும் ஜெய்ப்பூர் நகரங்களுக்கு செல்லும் திரு மார்க் ரூபியோ செவ்வாய்க்கிழமை புதுதில்லியில் நடைபெறும் குவாட் நாடுகள் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்காவின் முதலீட்டு நிறுவன கூட்டமைப்பின் நிர்வாக இயக்குநர் திரு மேத்யூ மோலன் கம்பை நேற்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். வேகமாக வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். உற்பத்தி, கண்டுபிடிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் அதே வேளையில் தொழில்நுட்பம், உட்கட்டமைப்பு, மின்னணுவியல் மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட வேகமாக வளர்ந்து வரும் துறைகளில் அமெரிக்க முதலீடுகளை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மலைப்பயிர்கள் கண்காட்சி நேற்று தொடங்கியது. நாளை வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் தேயிலை, காபி, முந்திரி

0: போன்ற மலைப்பயிர்களை கொண்டு பல்வேறு வகையான கண்கவர் அலங்கார வடிவங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குன்னூர் காட்டேரி பூங்காவில் இரண்டாவது ஆண்டு மலைப்பெயர்கள் கண்காட்சி தொடங்கியது. ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த மலைப்பெயர்கள் கண்காட்சியில் 9 டன் அளவிலான மலைப்பெயர்களை கொண்டு கடல்சார் வாழ்வியல் முறைகளை தோட்டக்கலைத்துறையினர் அலங்கரித்துள்ளனர். கண்காட்சியின் முக்கிய அம்சமாக தேயிலை, காபி, வெற்றிலை, முந்திரி, தென்னை, பனை, கொக்கோ, எண்ணெய், பாக்கு மற்றும் நுங்கு போன்ற 10 வகை மலைப்பயிர்களை கொண்டு படகில் மீனவ பெண் வலையை வீசி மீன் பிடிப்பது போல் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி காப்பித்தூள் கொண்டு நங்கூரம் மற்றும் துடுப்பு மற்றும் தேங்காய் துகள்கள் முந்திரிகளை கொண்டு பிரம்மாண்ட சங்கு, கலங்கரை விளக்கம், தமிழ்நாடு கடலோர பகுதி வரப்படம் போன்ற அனைத்தும் 9 டன் மலைப்பயிர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மலைப்பயிர்கள் கண்காட்சியினை முன்னிட்டு தேயிலை பெயரிடும் விவசாயிகளுக்கென பிரத்யேகமாக 4 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு நிறைவு நாளில் பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளது.
0: லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை பிரிவில் பணியாற்றி வரும் இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் அபிலாஷா பராக் 2025 ஆண்டிற்கான புகழ்பெற்ற ஐநா ராணுவ பாலின பாதுகாவலர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேஜர் அபிலாஷா பராக் தற்போது லெபனானில் உள்ள ஐநா இடைக்கால படையின் இந்திய பிரிவில் மகளிர் குழுவின் தளபதியாக பணியாற்றி வருகிறார். இவர் இந்திய ராணுவத்தின் முதல் பெண் ஹெலிகாப்டர் பைலட் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க உளவுத்துறை இயக்குநர் திருமதி துளசி கபாட் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். தமது கணவர் திரு அப்ரஹாம் வில்லியம்ஸுக்கு மிகவும் அரிதான வகை எலும்பு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து வரும் ஜூன் 30 முதல் அவர் பதவியிலிருந்து விலகுகிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பிற்கு தனது ராஜினாமா கடிதத்தை அவர் அனுப்பியுள்ளார். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் இன்று கடுமையான வெப்பாலை வீசக்கூடும் என்பதால் வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பாலை வீசக்கூடும் என்பதால் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, மேற்கு வங்கத்தின் இமய மலை ஒட்டிய பகுதிகள் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் நாளை வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி 7:30 லக்னோவில் தொடங்குகிறது. முன்னதாக நேற்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன் எடுத்தது. 256 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் காலை 7:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
2: அப்பா,
1: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
3: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
5: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ் ஃபுளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி,

0: பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
1: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
3: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைய பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்,
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
7: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
8: சிரிக்காதே சிரிக்காதே சிரிப்பாலே மயக்காதே.
9: புதிய குரல்கள், புதிய ரசனைகள், புதிய உறவுகள். சேலம்ல இருந்து அறிமுக நேயர் காவ்யா கேட்டிருக்காங்க. மதராசி திரைப்படத்துல இருந்து
10: தங்கப்பூவே உன் கண்ணால தான் இன்னே நானே.
9: எஃப்எம்ல நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வாட்ஸ்அப் மூலமாவும் கேட்கலாம், எங்களுக்கு கால் பண்ணியும் பேசலாம். பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் உங்களுக்கான நிகழ்ச்சி நாள்தோறும் காலை 8-5. உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில்.
11: நன்று குழி தொட்டு போகிற அடியே அலையே.
12: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
13: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
14: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
13: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். இப்போ அப் டு 2.75 lakhs வர ஆஃபர்ஸ் தராங்க. ஆல்சோ அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 rupees வர கிடைக்கும்.
15: ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
16: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
17: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
18: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
19: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
20: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
21: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
22: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி,
23: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
22: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
24: மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
25: பால் பவுடர் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா நம்ம யூஸ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. நிறைய தாய்ப்பால் நல்லா இருக்குன்னா பவுடர் பால் கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. நான் வந்து பவுடர் பால்னு சொன்ன காரணம், இந்த மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ் இருக்கு, மதருக்கு சுத்தமா பால் வரல, இல்ல மதருக்கு சில மெடிசின்ஸ்னால தாய்ப்பால் கொடுக்க முடியல, இல்ல மதருக்கு வேற ஏதாவது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் வரதுனால ஒரு பீரியடுக்கு அவங்களால ஃபீட் பண்ண முடியல, இந்த சிச்சுவேஷன்ஸ்ல தான் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமே தவிர ரொட்டீனா பிறந்த குழந்தைக்கு பிறந்த உடனே ஃபார்முலா மில்க் கொடுக்கறது கிடையாது. அப்படி கொடுத்தாலும் அதை வந்து கொடுக்கறது தேவையாங்கிறத ஒரு ஆப்டிஷனோ பீடியாட்ரிஷனோ தேவை அப்படின்னு சொல்லும் போது தான் கொடுக்கணும். மதர் வந்து

0: அவ்வளோக்கு எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்காங்களோ, எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ பால் ஜாஸ்தி. ஸோ இது வந்து எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து. அதனால தான் இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே பிரெஸ்ட் ஃபீடிங் கிளாஸஸ்னு சொல்கிறோம். அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் கிளாஸுக்கு அம்மா, மாமியார், ஹஸ்பண்ட் எல்லாரையும் வர சொல்கிறோம். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸில் மின்காலம் மாதிரி பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் கிடையாது. ஸோ இப்போது ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிறதுனா அவங்களோட தாய் வந்து அவங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணப்புறம் ஒத்தரையுமே பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கே வந்து நிறைய சந்தேகம் இருக்கும். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பெரிய ஃபேமிலி அடிக்கடி குழந்தை பிறக்கிறது அப்படின்னா பார்த்து நம்மளுக்கு அதில் பழக்கம் இருக்கும். ஸோ அதனால புதுசாக தாயான லேடி டென்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பாட்டி, அத்தை எல்லாரும் டென்ஷன் ஆகிடுறாங்க. அது வந்து அப்படியே அந்த மதருக்கு டிரான்ஸ்லேட் ஆகுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி நாங்கள் ஆன்டினேட்டல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் கிளாஸஸ் பண்றோம். ஒரே அளவுக்கு சுரக்கணும்னு கிடையாது, பட் ஒரே மாதிரியான பால் தான் வரும். சில சமயம் ஒரு சைட் ஜாஸ்தி வரும், ஒரு சைட் கம்மி வரும். அது ரொம்ப சகஜம். அண்ட் இன்னொன்னு வந்து எப்படி குழந்தைய அந்த ஹோல்டுன்னு சொல்லுவோம், என்ன மாதிரி பொசிஷன்ல பேபிய பிடிச்சா பேபிக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், மதருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ சில சமயம் குழந்தை வாய் வைக்கலங்கும் போது அந்த பொசிஷன் பேபிக்கு கம்ஃபர்டபுளா இல்லாம இருக்கலாம். மதரும் வந்து கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கணும். நாங்க எப்பவுமே சொல்றது வந்து பேபி பிரெஸ்டுக்கு வரணும், மதர் வந்து இப்படி குனிஞ்சு பேபி கிட்ட போக கூடாது, அண்ட் நல்ல சப்போர்ட்டோட பேபியை பிடிச்சுக்கணும். ஸோ அந்த ஹோல்டு வந்து ரெண்டு மூணு விதமான ஹோல்ட்ஸ் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு விதத்துல குழந்தை வந்து அந்த காம்பை எடுத்து மார்பை பிடிச்சுக்கல அப்படின்னா வேற ஹோல்ட மாத்தி நம்ம ட்ரை.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சில மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சில மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய், அதிரடி தள்ளுபடி. ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய், அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: என்னடா ரொம்ப டல்லா இருக்க,
3: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
2: அப்போ ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். அப் டு 2.75 லாக்ஸ் வர ஆஃபர்ஸ் தராங்க. அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 ரூபீஸ் வர கிடைக்கும்.
4: FPL MG இன் மெகா எக்ஸ்சேஞ்ச் மேலா. ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
8: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்,

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இது சந்தோஷ சாரல். இன்னைக்கு சந்தோஷ சாரலுடைய பொது அறிவு வினா, காமன்வெல்த் செஸ் கூட்டமைப்பினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? காமன்வெல்த் செஸ் கூட்டமைப்பின் தலைவராக, அதாவது சிசிஏ, இவருடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவர் யார் அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். சந்தோஷ சாரல் ஒழிக்க வருகிறது முதல் பாடல், அமராவதி திரைப்படத்திற்காக பாலபாரதி இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
3: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
2: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி சேலம். தொடர்புக்கு 9524936156.
4: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
5: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி, நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
6: கிருஷ்ணகிரி ஐசிஐசிஐ வங்கி அருகில் ஜேபி நீரோஸ் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை ஜேபி மருத்துவமனை ஐசிஐசிஐ வங்கி அருகில் கிருஷ்ணகிரி.
7: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
8: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
7: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
8: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
9: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965233999.
10: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
11: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
12: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
11: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9052 0159.
13: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
14: சந்தோஷ சாரல் அடுத்ததாக கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்தில் இருந்து.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இணை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
2: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
1: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். இப்போ அப் டு 2.75 lakhs வர ஆஃபர்ஸ் தராங்க. ஆல்சோ அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 rupees வர கிடைக்கும்.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம்.

0: கோட்டயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
3: தருமபுரி பைசுவல்லி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு tnpali.in எனும் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் விண்ணப்பிக்க தேவையான தங்களின் அனைத்து சான்றிதழ்களுடன், கடவுச்சீட்டு அளவு புகைப்படத்துடன் கல்லூரிக்கு நேரடியாக வந்து உதவி மையம் மூலம் விண்ணப்பிக்கலாம். 10 வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களும், ITI முதலாம் ஆண்டு படிப்பில் தேர்ச்சி பெற்றவர்களும் இந்த முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வருகின்ற 25 கடைசி நாளாகும். இவ்வாறு தருமபுரி பைசுவலி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதிய குரல்கள், புதிய ரசனைகள், புதிய உறவுகள். சேலம்ல இருந்து அறிமுக நேயர் காவ்யா கேட்டிருக்காங்க. மதராசி திரைப்படத்துல இருந்து
4: தங்கப்பூவே உன் கண்ணால தான் நின்றேன் நானே.
3: எஃப்எம்ல நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வாட்ஸ்அப் மூலமாவும் கேட்கலாம், எங்களுக்கு கால் பண்ணியும் பேசலாம். பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் உங்களுக்கான நிகழ்ச்சி நாள்தோறும் காலை 8-5. உங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில்.
5: நெஞ்சு குழி தொட்டு போகிற அடியே அலையே.
6: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
7: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
8: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
7: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
8: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: சந்தசரல இன்னைக்கு இருந்த பொதறிவு கேள்வி, காமன்வெல்த் செஸ் கூட்டமைப்பினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? சரியான விடை பரத் சிங் சௌஹான். இவர் தான் வந்து காமன்வெல்த் உடைய செஸ் கூட்டமைப்பின் தலைவராக இப்போ தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. சந்தசாரலுடைய நிறைவு பாடலாக கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திற்காக இளையராஜா, இசையில் பழனி பாரதி, பாடல் வரிகளில் உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம், குரல்களில்

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சீதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேரம் காலை 8 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான இரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா இரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று மே 23, இரு தினங்களுக்கு முன்பாக வள்ளல் பாரி குறித்து பேசுகிற பொழுது தேர் குறித்த சிந்தனை நமக்குள்ளே ஓடியது. இன்றைக்கு நாம் காணுகிற சித்திரை திருவிழா தேரோட்டங்கள் எல்லாம் மிக பிரம்மாண்டமான தேர்தட்டில் எழுந்தருள் மூர்த்தியை அமர்வித்து மக்கள் வடம்பிடித்து இழுக்கிற தேர்களைத்தான் நாம் காணுகிறோம். பழங்காலத்தில் மன்னர்கள் பவனி வருவதற்கும் போர்ப்படையை நடத்தி செல்வதற்கும் இடம் விட்டு இடம்பெயர்வதற்கும் இன்றியமையாத வாகனமாக தேர்கள்

0: இருந்திருக்கின்றன. குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த நெடுந்தேர்கள் மிக விரைவாக செல்வதற்கான சாலை வசதிகள் இன்று போல் அன்று இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதிலும் போர்க்களத்தில் மாண்டு போயிருக்கக்கூடிய சடலங்களுக்கு மத்தியில், பெருக்கெடுத்து ஓடுகிற குருதி வெள்ளத்திற்கு மத்தியில், மேடும் பள்ளமும் நிரம்பிய அந்த தடத்தில் தேரின் மீது ஏறி நின்று பகைவர்களின் திசை நோக்கி அம்பு செலுத்துகிற நிலையில் அந்த தேர்ப்படை வீரர்கள் செல்வதற்கான தேர்கள் எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து பார்க்கிற பொழுது பல புதிய உண்மைகளை தேட வேண்டிய அவசியம் நேர்ந்து விடுகிறது. எல்லாவற்றிற்கும் இளமைத்திருக்கக்கூடிய கம்பராமாயணத்தில் இது குறித்த செய்தி இருக்கிறதா என்று தேடுகிற பொழுதுதான், போர்க்களத்தில் செல்கிற தேரை விடவும் அமைதிக்காக கானகம் நோக்கி சென்றிருக்கக்கூடிய ராமனை திரும்பவும் தன் தாயகத்திற்கு அழைத்து வருவதற்காக பரதம் நடத்தி சென்றிருக்கக்கூடிய படைச்சிறப்பை பார்க்கிற பொழுது ஒரு புதிய செய்தி நமக்கு கிடைக்கிறது. கங்கைக்கரையின் மறுகரையில் பரதன் தன் படையோடு நிற்கிறான், எதிர்கரையில் குகன் இருக்கிறான். இருவரும் ஒருவருக்கொருவர் சந்தித்ததற்கு பின்னாலே இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு படையை நடத்தி கொண்டு போக வேண்டும். குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, தேர்ப்படை ஆகிய நால்வகை படைகளில் யானைப்படைக்குரிய யானைகள் நீந்தி கங்கையை கடந்து விடுகின்றன. குதிரைகளும் காலாட்படை வீரர்களும் படகுகள் ஏறி மறுகரைக்கு சென்று விடுகிறார்கள். தேர்ப்படை எப்படி அங்கே போனது என்று தேடுகிற பொழுதுதான் ஒரு நுட்பமான உண்மையை கம்பன் அடையாளம் காட்டுகிறான். பரதன் நடத்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய தேரினுடைய அமைப்பு முழுவதும் தனித்தனியாக பாகம் பாகமாக பிரிக்கப்பட்டு படகு ஏற்றப்பட்டு மறுகரையில் இறக்கி வைத்ததற்கு பின்னால் மீண்டும் அவை தேராக செய்யப்பட்டு நடத்தி கொண்டு போனதாக கம்பன் காட்டுகிறான். அதற்கு தனித்தனி பேர்களையும் இட்டு அடையாளம் காட்டுகிறான். வைரம் பாய்ந்திருக்கக்கூடிய அந்த தேர்கள் கொடிஞ்சொடு சக்கரமும் கோத்த மட்டும் நெடுஞ்சுவர் கொடியும் இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் தனித்தனியாக பிரித்து போயிருக்கக்கூடிய காட்சியை சொல்லுகிற பொழுது, அந்த காலத்தில் ஒரு படை வீரர்களுக்குரிய தேர்கள் எப்படி நுட்பமாக செய்யப்படுகின்றன என்பதையும், அவை எவ்வாறு உடனுக்குடன் மாற்றி அமைக்கக்கூடிய நுட்பம் வாய்ந்ததாக இருக்கின்றன என்பதையும் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே இது இதிகாச காலத்தில் இருக்குமா என்பதை விடவும், கம்பன் தன் வாழ்நாளில் தன் ஆட்சி காலத்தில் சோழ மன்னர்கள் கடல் கடந்து படை நடத்தி இருக்கக்கூடிய சூழலில் இந்த தேர்ப்படையை எவ்வாறு வடிவமைத்து கடல் கடந்து போயிருக்கிறார்கள் என்கிற சமகால செய்தியும் இந்த காப்பியத்திற்குள்ளே கம்பன் அமைத்து காட்டுகிறான் என்கிற நுட்பத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அழகிய காட்சியை கம்பன் சொல்லுகிறான், கொடிஞ்சொடு தட்டும் மச்சும் ஆழியும் கோத்தமொட்டும் நெடுஞ்சுவர் கொடியும் யாவும் நெறிவரு முறையின் நீக்கி விடும் சுவல் புறவியோடும் வேறு வேறு ஏற்றி சென்றது என்று காட்டுகிறான் அந்த வைரத்தியர்களை. இந்த தொழில்நுட்பம் நம் மண்ணில் இருந்ததுதான். வரலாற்று போக்கில் நாம் மறந்துவிட்டு இருக்கக்கூடிய வழித்தடங்களை தேடி தொகுப்பதும் அவை குறித்த சிந்தனைகளை மீள நினைப்பதும் கூட இன்று ஒன்று நன்று என்பதாக கொள்ள வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. இன்றைக்கு தொல்லியல் துறையில் புதிய தடங்களை அடையாளம் காணுகிற பொழுது அதன் நீட்சியாக அமைந்திருக்கக்கூடிய தேர் குறித்த இந்த சிந்தனையும் தெரிந்து கொள்வது பொருத்தம்தானே நண்பர்களே?
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம்.

நேரம் காலை 8:05. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் நினைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட் அதோட அட்டோனோ

0: இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
3: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ் இங்கிலீஷ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மைக்ரோபயாலஜி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பிகாம் பிகாம் சிஏ பிசிஏ பிபிஏ எம்காம் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம் கான்டாக்ட் 9524936156.
3: பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேர்கள் உங்களுக்கான நிகழ்ச்சி தான். இப்போதான் எஃப்எம் கேட்டுட்ருக்கேன், இப்போ தான் புதுசாக டியூன் பண்ணி கேட்டுட்ருக்கேன் அப்படின்னாலும் சரி, ரொம்ப நாளாக எஃப்எம் கேட்டுட்ருக்கேன் ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்கணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, நீங்கள் வாங்க பேசலாம். எஃப்எம்ல நம்ம உங்களுக்கான நம்பருக்கு 0043 42 24 40 30 இந்த எண்ணிலும் 94 86 81 10 25 இந்த இரண்டு எண்களை அழைத்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய பாடலை கேட்கலாம். அது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப் நம்பரான 0043 42 24 40 30 இந்த நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடலிடம் பட்டு திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை அனுப்பியும் உங்களுடைய விருப்ப பாடலை நிகழ்ச்சியில் கேளுங்க. விடுதலையிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. முதல் பாடலாக குமாரபாளையம்லேருந்து சென்னகிருஷ்ணன் அவர் கேட்கக்கூடிய அந்த பாடல் விடுதலை திரைப்படத்திலிருந்து.

0: இலவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
3: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்பியல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் Electronics and Communication, Mechanical, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Agricultural Engineering, ME Structural and Computer Science Engineering மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் ஒரு கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
4: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், கோமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
1: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் ஆர்கேஜி நெய். பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில இணைப்பில் இணையக்கூடிய நெய்யர், வணக்கம். வணக்கம். யாரங்கிருந்து பேசுறீங்க? காவ்யா. சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: என்னங்க,
1: 3 வருஷமா லைன் கிடைக்கலையா? சரி, இனிமே தொடர்ந்து வாங்க நிகழ்ச்சிக்கு. என்ன பாடல் காவ்யா கொடுக்கலாம்?
6: படத்திலிருந்து.
1: சரி, கேட்டுவோம். நன்றி.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
2: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
1: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
2: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
3: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
4: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
5: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
4: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். அப் டு 2.75 lakhs வர ஆஃபர்ஸ் தராங்க. அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 rupees வர கிடைக்கும்.
6: FPL MG இன் மெகா எக்ஸ்சேஞ்ச் மேலா. ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
7: ஆஹா, செம்ம வாசனை.
8: RKG நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
9: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
10: நிகழ்ச்சியில் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தினுடைய நேற்றைய மஞ்சள் விலை நிலவரம். குவிண்டாலுக்கு விரலி மஞ்சள் அதிகபட்சமாக 10,609 ரூபாய் முதல் 14,529 ரூபாய் வரை விற்பனையாகியுள்ளது. மஞ்சள் கிழங்கு குவிண்டாலுக்கு 10,089 ரூபாய் முதல் 13,566 ரூபாய் வரை விற்பனையாகியுள்ளது.
11: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
13: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
14: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
15: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
16: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. சரி சரி.
10: தர்மபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 1200 கனஅடியாக உள்ளது.
17: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு பெற்றுத்தரும்.

0: மனம் நலம் பெறும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: பொன்னியின் புதுப்பு நாள் நிகழ்ச்சியில் இணைப்பில் அணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். நான் தர்மபுரியிலிருந்து.
1: உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர்
2: நவநீதன்.
1: நவநீதன், சரிங்க. நவநீதன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்கல, வாழ்க்கையில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? படிச்சுட்ருக்கீங்களா, வேலைக்கு போயிட்டுருக்கீங்களா?
2: ஸ்கூலில் ஸ்டடி பண்ணிட்டு.
1: சரிங்க சரிங்க. என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: பைசன் படத்துலேருந்து தீக்குளிப்பீசாங்க.
1: சரி, கேட்டுவோம். நன்றி.

0: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுக்குகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தர்மபுரி.
1: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். எனது ஆசிரியர்கள்னு பேசிட்டு வர்றப்ப நான் பார்த்து மகிழ்ந்த வியந்த ஆசிரியர்களை பல சொல்லியிருக்கேன். என்னுடைய தந்தையாரும் அதில் வந்துடுவாரு. இருந்தாலும் நாமளும் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் எனக்கு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, கண்டிக்கிற போது சில பேரை நம்ம கோவம் வரும். ஆனால் அவங்களே அதை சொல்லி கொடுத்ததுனால தான் நம்ம வந்து இன்றைக்கி நல்லா இருக்கோம்னு நினச்சிட்டோம்னா சரியாக போவோம். இப்போ நான் ஒரு ஆசிரியரை பற்றி சொல்கிறேன் பாருங்களேன். அவர் வந்து பேராசிரியர் கதிசுந்தரனார். அவருடைய பேர் வலையப்பட்டி, அவர் சொந்த ஊர். ஐயா சாலமன் பாப்பையா, அப்துல் ரஹ்மான் இவங்களுக்கெல்லாம் அவர் தான் ஆசிரியராக இருந்தவர். பெரிய வித்வான், பெரும் பேச்சாளர். அவருடைய பாணின்னு ஒன்று உண்டு. எப்படின்னா ட்ராமடைஸ் பண்ணுதல், அதாவது பட்டிமன்றத்திலேயே நாடக நடிகர் போல ஒரு சிரிப்பு சிரிப்பாராம். அப்படியே எதிரணியை பார்த்து, என்னணி தளபதிகளே, எதிரணி தளர்பதிகளே அப்படிம்பாராம். அப்படியே நடுக்கிறாங்களாம். யாருன்னா குண்டு குண்டு அடிகளார் தலைமையாக இருப்பாராம். அப்போ அவரே கேட்பாராம், ஹரிசுந்தரம் நீங்கள் உங்களுடைய சிரிப்பை இன்னும் கொண்டு வரலையே அப்படிம்பாராம். எப்படி பி எஸ் வீரப்பா சிரிப்பு தமிழ் திரைப்படத்தில் உண்டோ அது மாதிரி அவரை சொல்லுவாங்க. ஒல்லியாக இருப்பார், சத்தா இது பண்ணி கையில் மஞ்சள் போய் வச்சுருப்பார். எப்போவுமே குரல் வந்து கொஞ்சம் மெல்லிய குரலாக இருக்கும், ஆனால் கம்பீரமாக இருக்கும். நல்ல கவிஞரும் கூட, கவிதை மேடை பேச்சு. பள்ளி ஆசிரியராக இருந்தவர், அப்புறம் கல்லூரிக்கு வந்து எங்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்தார். ஆசிரியராகிற பிறகும் கூட, டே ஞான சம்பந்தம் அப்படி கூட கூட பண்ணிட்டார், டே சம்பந்தம் இங்கே வாடா அப்படிம்பார். நான் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன் கல்லூரில், திடீர்னு கீழே சத்தம் கேட்குது, டே சம்பந்தம் இங்கே வாடா அப்படின்னு. நான் எட்டி பார்த்து வகுப்படுத்து, இப்போ எடுக்கலாம்டா, வாடா கீழே வாடா அப்படின்னு. அப்புறம் பையங்களை கொஞ்சம் நேரம் இருங்க, அவர் எங்கள் வாத்தியார் கூப்பிட்றாருன்னு கீழே வந்தேன். டேய், நேற்று நீ சிவாஜி கணேசனுக்கு முன்னாடி பேசுனியாம்ல விஎன் சிதம்பரம் வீட்டில், சிவாஜி ரொம்ப ரசித்தாராம், நீ என் பேரை சொல்லி எங்கள் வாத்தியார் கைசுந்தரம் சொன்னியாம்ல, ரொம்ப சந்தோஷப்படா, போய் வகுப்படுறா போடா அப்படின்னு போயிட்டார். இவர் இந்த இவருடைய கேரக்டர்னு வச்சுக்கங்களேன், எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. அதாவது அவர் மகிழ்ந்ததவர் மட்டும் இல்லாமல், அவர் ஓய்வு பெற்று 5-6 வருஷம் ஆச்சு. அதுக்கு பிறகு வந்து இப்போ என்னை பார்க்க வர்றாரு, கல்லூரிக்கு வந்து என்னை பாராட்டிட்டு போகிறாரு. சரி, அவருடைய வகுப்பு எப்படி இருக்கும் என்னங்கிறத பார்த்தீங்களால ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லாருக்கும் தைரியம் சொல்லுவார். தப்பு வந்துச்சுன்னா பயங்கர கோபம் வந்துடும் அவருக்கு. ஒரு நாள் என்னை டிபார்ட்மெண்ட்டு கூப்பிட்டுட்டாங்க. நான் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரோ படிச்சுட்டு இருக்கேன், பிஏ. எல்லா தமிழ்துறை வாத்தியார்களாக உட்காந்துருக்காங்க. தமிழ்துறை தலைவர் இருக்கார், சங்கரநாராயண ஐயா இருக்கார், பாலசாமி இருக்கார், இவர் உட்காந்துருக்கார், கணேசுந்தர் ஐயா உட்காந்துருக்கார். நான் இப்போ அப்படியே நடுங்கிட்டே போகிறேன், ஏன்னா சிங்கங்கள் எல்லாமே. எவாடா ராமன் எப்படி எழுதணும்,

உடனே இராமன் எழுதணும் அப்படின்னு. எப்படி எழுதியிருக்க பார் அப்படின்னு திருப்பி கேட்டுறார். ராமனுக்கு முன்னாடி மொழி முதல் ரகரம் வராது, இராமன் தான் எழுதணும், இராவணன் அப்படி தான் எழுதணும். ராவணன் ராமன் மொழி முதல் ரகரம் வராதுங்கிறது உனக்கு இலக்கணம் தெரியாதா? தமிழ்வாதியார் பையன்தானே நீயே, நீ இப்படி இருந்தேனா மற்றவன் இப்படி இருப்பான், போ இனிமேல் சரியா எழுது. இது நடந்து ஏறத்தாழ ஒரு 45 வருஷம் கூட ஆயிருக்கலாம், என்னுடைய 20 வயதில் நடந்திருக்கலாம். அன்றைக்கு எனக்கு அது சங்கடமாக கூட

0: இந்த பரீட்சை எழுதிட்டு பையங்க சோர்வாக வர்றாங்கன்னு வைங்க, உடனே இங்கே வாடா, ஏடா பரீட்சை எழுதிட்டியா? ஆமாம். ஆ, உன் முகத்தை பார்த்தா எனக்கு இதாக இருக்குது, உன் நம்பர் கொடுறா அப்படிம்பார். உடனே அவன் வேகமாக ஒரு இதை எடுத்து அவர் நம்பர் கொடுப்பான். அப்போல்லாம் அப்படின்னா பல்கலைக்கழகம் தான் எல்லாமே பார்த்துக்கிறது. போடா, பார்த்துக்கலாம்டா, போடா அப்படிம்பார். இப்போ அவன் அப்படியே ஒரு நிமிஷத்தில் சுவிட்ச் போட்ட மாதிரி அப்படி சந்தோஷமாக அப்படி போயிடுவான். இப்படி போவும் நான் போய் அவர்கிட்ட, ஐயா உங்களுக்கு பல்கலைக்கழகத்தில் யாரையும் தெரியுமா, எப்படி நீங்கள் பேப்பர் திருத்த போவீங்களா, செய்யும் ஒன்றும் இல்லைடா, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைடா, ஆனால் இன்னையிலிருந்து பரீட்சை முடிஞ்சு ஒரு மாதம் லீவ் இருக்கு வர்றா, இந்த லீவ் முழுக்க இந்த பையன் எப்படி சந்தோஷமாக இருப்பான் தெரியுமா, ஐயாட்ட நம்பர் கொடுத்துட்டோம் அவர் பார்த்துக்கிடுவார், நம்ம ஒன்றும் கவலையப்பட வேண்டாம், இந்த ஒரு மாத சந்தோஷம் ஒருவேளை அவன் பாஸ் ஆனாலும் ஆயிடலாம்டா. ஆனால் அவனை பாஸ் ஆக விடாமல் தடுத்தது எது, சரியாக எழுதலையோங்கிற ஒரு எண்ணம் தான்டா தடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ நான் மாற்றிட்டேன்டா. சரி, அதுக்கு மேலேயும் ஒருவேளை போயிட்டாலும் என்னென்ன தெரியுமா, ஐயா முயற்சி பண்ணியிருக்காரு ஆனாலும் நடக்கலை, அடுத்த வட்டம் பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு அவன் நினைப்பான்டா. அவ்வளோதான்டா. எப்போவுமே ஒரு மனுஷனுடைய சோகத்தை போக்குறத காட்டிலும் கல்வியில் நம்ம என்னடா சாதிக்க போகிறோம், இதை செய்யணும்டா எப்பையும் அப்படிம்பார். இது உண்மையிலே யோசிச்சு பாருங்கள். அதாவது சக மனிதனை சந்தோஷப்படுத்துதல். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: sunflower oil.
1: தருமபுரி மாவட்டம் கடத்தூரில் அமைந்துள்ள அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கு நேரடி இரண்டாம் ஆண்டு மற்றும் முதலாம் ஆண்டு பட்டயப்படிப்பில் சேர மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், உற்பத்தி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பாடப்பிரிவுகளில் சேர மாணவ மாணவியர்கள் விண்ணப்பிக்கலாம். பிளஸ் டூ தேர்ச்சி பெற்றவர்கள், 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு 2 ஆண்டு ஐடிஐ தேர்ச்சி பெற்றவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டு பட்டயப்படிப்பில் சேரலாம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டும் 3ஆம் ஆண்டு பட்டயப்படிப்பில் சேரலாம். விருப்பமுள்ள மாணவ மாணவியர்கள் tnpali.in என்ற இணையதளத்தின் வழியாக பதிவு செய்து விண்ணப்பிக்கலாம். நேரடியாக கல்லூரிக்கு வந்தும் உதவி மையம் மூலமாக விண்ணப்பித்து பயன்பெறலாம். விருப்பமுள்ள மாணவர்கள் உடனடியாக விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கடத்தூர் அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
2: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல்

0: campus.
1: BPT Physiotherapy, BSc Nursing, Bachelor of Pharmacy, Diploma in Pharmacy, Diploma in General Nursing ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
0: The Kaveri Paramedical Campus, மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
3: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
4: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
3: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
4: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965225.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நீங்கள் கேட்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நெல்லை இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம் என்ற நிகழ்ச்சியில் பாலிடெக்னிக் கல்வி வாய்ப்புகள் குறித்து நேரலையில் பங்கேற்கிறார் தர்மபுரி பைசுவலி அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியின் விரிவுரையாளர் பி சுப்பிரமணியம் அவர்கள். பாலிடெக்னிக் கல்வி வாய்ப்புகள் குறித்த பல்வேறு உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டு தெளிவு பெறலாம் இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். நேரம் காலை 8:45.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால். சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
5: சைபால்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
6: நம்மள மாதிரி ஒரு ஆசாமி அவன் நம்மள மாதிரியே கற்பனை பண்ணான். அதாவது நாம தான் இந்த உலகத்துல ரொம்பவும் கஷ்டப்படுறோம், மற்றவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான். அவன் ஒரு நாள் கடவுளை வேண்டிக்கிட்டானான், சுவாமி இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கலாம் ஒத்துக்கிறேன், இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மாதிரி தெரியுது, அதனால் நீங்கள் எனக்காக ஒரு சின்ன உதவி செஞ்சால் போதும். அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருக்கிற துயரங்களை இன்னொருத்தர் யாருக்கிட்டையாவது கொடுத்துருங்க, அவர்கிட்ட இருக்கிற துயரங்களை என்கிட்ட மாற்றி கொடுத்துருங்க, ஒரு மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் அவ்வளவுதான், அப்படி பண்ணிவிட்டா போதும் அப்படின்னு வேண்டிக்கிட்டானான். அன்றைக்கி ராத்திரியே அவன் ஒரு கனவு கண்டிருக்கான். வானத்திலேருந்து ஒரு குரல் கேட்டிருக்கு. அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஏ ஜனங்களே, எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டங்களை ஒரு பையில் போட்டு எடுத்துக்குங்க, அப்படி எடுத்துக்கிட்டு நேராக இந்த ஊர் எல்லையில் இருக்கிற கோயிலுக்கு வந்து சேருங்க அப்படின்னு அந்த குரல். ஆஹா, கடவுள் நம்ம பிரார்த்தனைக்கு செவி சாய்ச்சுட்டார் அப்படின்னு சந்தோஷப்பட்டான் இவன். உடனே என்ன பண்ணான், தன்கிட்ட இருந்த கஷ்டத்தையெல்லாம் ஒரு சாக்கு பையில் போட்டு எடுத்துக்கிட்டான். வீட்டை விட்டு வெளியில் வந்தான், தெருவில் இறங்கி நடக்கிறான். அங்கே பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஆளுக்கு ஒரு பையை தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டுருக்குறாங்க, சில பேர் மூட்டையாக கட்டி தலையில் சுமந்துக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. இவன் பார்த்தான், இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எல்லாரும் வச்சிருக்கிற பைய இவன் பையை விட பெருசாக இருந்தது, இவன் பை தான் இருக்கிறதுலேயே கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சுது. இப்போ அவன் மறுபடியும் சாமியை வேண்டிக்கிட்டான், கடவுளே இப்போ உள்ள சூழ்நிலையை கவனித்தா என்கிட்ட இருக்கிற பையே பரவாயில்லன்னு தோணுது, அதனால் வேற பைய எதையும் மாற்ற வேணாம், இதுவே பரவாயில்ல.

0: இந்த பையோடு திரும்பி வீட்டுக்கு போனால் போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏதோ நினைக்க ஆரம்பிச்சுட்டான் அவன். எல்லோரும் கோயிலுக்கு போய் சேர்ந்தாங்க. கோயிலில் அந்த குரல் மறுபடியும் கேட்டுது. எல்லாரும் அவங்கவுங்க பைகளை சுகத்தில் தொங்க விடுங்க, திடீர்னு விளக்குகள் அணையும், மணி அடிக்கப்படும், அதுதான் அடையாளம். அந்த சமயத்தில் இருட்டில் உங்களுக்கு வேண்டிய பையை நீங்கள் வந்து மாற்றி எடுத்துக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம். வெளிச்சம் இருக்கிறப்பவே உங்களுக்கு பிடிச்ச பைக்கு பக்கமாக பார்த்து நீங்கள் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லிச்சான் அந்த குரல். அப்படி சொன்னதுக்கப்புறம் திடீர்னு விளக்கு அணைஞ்சுது, மணி அடிச்சுது. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் விளக்குகள்லாம் எரிஞ்சுது. இப்போ பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க பையையே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. இவனும் அப்படியே நிற்கிறான். இவன் மெதுவாக பக்கத்தில் நிற்கிறவங்ககிட்ட கேட்டானான், ஏன் நீங்கள் பையை கையிலேயே வச்சுருக்கிறீங்க, செவுத்தில் மாட்டலையா அப்படின்னு கேட்டிருக்கான். இல்லைப்பா, நீ ஏன் கையிலேயே வச்சுருக்கிறியோ அதே காரணத்துக்காக தான் நாங்களும் வச்சுருக்குறோம். நம்ம கவலைகளை பற்றி நமக்கு ஓரளவுக்காவது தெரியும், ஆனால் மற்றவங்க கவலைகள் வந்து நமக்கு வந்து பரிச்சயம் இல்லாதவை, பழக்கம் இல்லாதது. அதனால் வந்து நமக்கு தெரிஞ்ச கவலைகளை சமாளிக்கிறது சுலபம், தெரியாததை சமாளிக்கணும்னா மறுபடியும் ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும். அதனால் பழைய நண்பர்களோடு வாழறது தான் மேல் அப்படின்னானான். அதுக்கப்புறம் அவன் தன்னோட பையே போதும்னு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டானான். இது ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிற கதை. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் தான் பெருசு, அதை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம். ஒரு ஊரில் ஒரு நாள் ராத்திரி ஆகாயத்திலேருந்து கடவுள் குரல் கேட்குது, இந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க, உங்களுக்கு ஒரு செய்தி. அதாவது இங்கே இருக்கிற ஜனங்கள்லேயே கொஞ்சம் கூட கவலையே இல்லாத ஆள் யாருன்னு எனக்கு தெரியணும். அதனால் எல்லாரும் அவங்கவுங்க கவலைகளை ஒரு பையில் போட்டு எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வாங்க அப்படின்னார் கடவுள். உடனே வரிசையாக எல்லோரும் வர ஆரம்பித்தாங்க. எல்லார் கையிலையும் பை இருந்தது, சின்னதும் பெருசுமா. கவலையே இல்லாத ஆள் யாருன்னு தேடினார் கடவுள். ஒரே ஒரு ஆள் மட்டும் கையில் எதுவும் இல்லாமல் வெறும் கையை வீசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். கடவுள் அவங்ககிட்ட போனார். ஏன்ப்பா உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு கேட்டார். எனக்கும் சில கவலைகள்லாம் உண்டு அப்படின்னானான் அவன். எங்கே அதெல்லான்னு கேட்டிருக்கார் கடவுள். பின்னாடி லாரியில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னானான் அவன்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.
5: நான் இப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலெண்ணை. சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். சாதா நோயில் மூணு ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணை எல்லாமே கரெக்ட். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணை எல்லாமே கரெக்ட். 43 மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: BE Biomedical, Computer Science, Electrical and Electronics, Electronics and Communication, Mechanical, BTech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Agricultural Engineering, ME Structural and Computer Science Engineering மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
7: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

SA.in என்ற இணையதள முகவரியில் பெனகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி குறியீட்டு எண் 10-31-016 என்ற எண்ணை பயன்படுத்தி இம்மாதம் 29ஆம் தேதி வரை சேர்க்கை விண்ணப்பத்தினை பதிவேற்றம் செய்யலாம். பெனகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் BA தமிழ், BA ஆங்கிலம், BCOM வணிகவியல், BSc கணிதவியல், BSc கணினி அறிவியல் ஆகிய பாடப்பிரிவுகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இணையதளம் மூலம் தாமாக விண்ணப்பிக்க முடியாதவர்கள் கல்லூரியில் செயல்படும் உதவி மையம் மூலம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மாணவர்கள் நேரடியாக வந்து விண்ணப்பிக்கலாம். கல்லூரி மூலம் விண்ணப்பிக்க விரும்பும் மாணாக்கர்கள் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள், ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் 2 மின்னஞ்சல் முகவரியுடன் வந்து விண்ணப்பிக்கலாம் என பெனகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

0: Viking Bunions and Briefs.
1: பென்னகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. பென்னகரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவிகள் TNGA

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
2: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
1: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். இப்போ அப் டு 2.75 லாக்ஸ் வர ஆஃபர்ஸ் தராங்க. ஆல்சோ அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 ரூபீஸ் வர கிடைக்கும்.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
4: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
6: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
5: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
6: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
5: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
7: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
8: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
7: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
9: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

0: Viking Bunions and Briefs.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பொனியின் புது புனல் நிகழ்ச்சியில நிறைவு பாடலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்டிருக்காரு. திருப்பத்தூர்ல இருந்து ஜீவா அவர் கேட்டிருக்காரு. சைக்கோ திரைப்படத்திலிருந்து கேட்கக்கூடிய பாடல்

0: பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிறைவு பெறுகிறது இன்றைய பொன்னியின் புதுப்புனல். நிகழ்ச்சியில் பாடல் கேட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். பண்பலில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்சி இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் தொடர்புக்கு 7598216149. தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: திருவள்ளுவர் அப்பாவையும் மகனையும் சந்திக்கிறார். அப்பாவையும் மகனையும் சந்திக்கிற திருவள்ளுவர்

0: அப்பாவிடம் சொல்கிறார், தந்தை மகற்காற்றும் நன்றி அவயத்து முந்தியிருப்ப செயல். அப்பாவிடம் அவர் சொல்லுகிற செய்தி என்ன, உன்னுடைய பிள்ளையை நீ பெருமைப்படுகிற இடத்தில் ஆண்டோர்களும் சான்றோர்களும் கூடியிருக்கிற அவையில் அவன் முதன்மையானவனாக இருக்கச் செய். அவனை கல்வி கேள்விகளில் வல்லமை உடையவனாக ஆக்கு, அது உன் கடமை, அதுதான் உன் மகனுக்கு ஆற்றுகிற நன்றி என்று சொல்கிறார். மகனிடம் என்ன செய்தியை சொல்கிறார், அப்பா நீ உன் அப்பாவுக்கு ஆற்ற உதவி என்ன தெரியுமா, இவனை பெறுவதற்கு நான் என்ன தவம் செய்தேன் என்று உன் அப்பா ஊர் உலகத்தால் பாராட்டப்பட வேண்டும். இந்த பிள்ளையை பெறுவதற்கு நான் என்ன தவம் செய்தேன், இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல், இந்த குழந்தையை பெறுவதற்கு நான் என்ன தவம் செய்தேன் என்று தந்தை நினைக்கிற நிலையில் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, மகனை உதவி செய்ய சொல்கிறார். ஊரும் உலகமும் பாராட்ட இந்த தந்தைக்கு கிடைக்கிற பெருமை இந்த பிள்ளையை பெற என்ன தவம் செய்தாரோ என்று ஊரும் உலகமும் பாராட்டுகிற நிலைக்கு பணியாற்ற வேண்டியது மகனின் கடமை. அது மகன் தந்தைக்கு செய்கிற உதவி. தந்தை மகனுக்கு ஆற்றுகிற நன்றி அவையில் அவனை முதன்மையானவனாக கொண்டு வருவது. கல்வி கேள்விகளில் சிறப்புடையவனாக ஆண்டோர்கள் சான்றோர்கள் கூடியிருக்கிற அவையில் முதன்மை உடையவனாக ஆக்க வேண்டியது தந்தையினுடைய நன்றி பாராட்டுகிற செயல். மகனின் கடமை உதவி இதுதான். தன்னுடைய தந்தை தன்னை பெறுவதற்கு என்ன தவம் செய்தாரோ என்ற பெரும்பேற்றை பெற வைப்பது. அவர் இப்படி திருவள்ளுவர் இருவருக்கும் சொல்கிறார். இதன் பயன் என்ன, பெருமவற்றுள் யாம் அறிவதல்ல அறிவு அறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. திருவள்ளுவர் மக்கட்பேறு குழந்தைகளுக்கு ஒரு அடையாளம் சொல்கிறார். ஒரு தாயும் தந்தையும் இல்லறத்தில் பெறுகிற பெரும்பேறு மக்கட்பேறு. அந்த மக்கட்பேறு என்பது உலகத்தின் இயற்கை. எல்லா உயிர்க்குளமும் அந்த மக்கட்பேறு என்ற நிலை அடையும். ஆனால் எப்படிப்பட்ட மக்கட்பேறு அடைய வேண்டும், பெருமவற்று யாம் அறிவதல்ல அறிவறிந்த மக்கட்பேறு, அறிவறிந்த மக்கட்பேறு என்று ஒரு அடைமொழியை திருவள்ளுவர் தருகிறார். மக்கட்பேறு என்பது உலகத்து இயற்கை, அறிவறிந்த மக்கட்பேறு என்பதுதான் தனிச்சிறப்பு.
1: தருமபுரி சங்கர் கேன்சின் இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர் கேன்ஸ்.
2: இனிய காலை வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:05 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லின் ஒரு ஏசி மேலா.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் கொமிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
3: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
5: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
4: நீங்க எங்க படிச்சீங்க?
6: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
7: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders, ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க.

0: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: வானொலியில் வசந்தம். இன்று பாலிடெக்னிக் கல்வி வாய்ப்புகள் நிரலில் பங்கேற்கிறார் தர்மபுரி பைசொல்லி அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியின் விரிவுரையாளர் பி சுப்பிரமணியம் அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். அறிமுக நேர்கள் 0434342 என்ற முன்னிணைப்பினோடு 2440330 மற்றும் 9986811025. மற்ற நேர்கள் 0434342 என்ற முன்னிணைப்பினோடு 2440331 மற்றும் 9486652025 எண்கள் அழைக்கலாம். பொதுவாக இப்போதான் வந்து நம்ம 10th+2 ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் மாணவர்களுக்கு வந்து என்ன படிக்கலாம், எங்கே சேரலாம் அப்படின்ட்டு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணால் நம்ம இப்படிலாம் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவுகளை நோக்கி ஓட வேண்டிய வயசு. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாலிடெக்னிக் படித்தா என்ன நம்ம ஜாப்லாம் இருக்கு அப்படின்னு இருக்கும். ஒரு சிலருக்கு இன்ஜினியரிங் படிக்கலான் இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிடெக்னிக்ல இருக்கக்கூடிய கல்வி வாய்ப்புகள்லாம் என்னென்ன, என்ன கோர்ஸ் படித்தா என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எப்படி நம்ம வந்து கோர்ஸ் வந்து சேரலாம், இன்னொன்று எந்த காலேஜ் செலக்ட் பண்ணலாம், காலேஜ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன நல்லா பார்க்கணும் அப்படின்ற நிறைய தகவல்களை தான் நம்ம நேரலையில் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம். நம்ம கூட நேரலையில் இணைஞ்சிருக்காரு தர்மபுரி பைசொல்லி அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியின் விரிவுரையாளர் பி சுப்பிரமணியம் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: சார் சொல்லுங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்தாச்சு, நிறைய காலேஜஸ்ல வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பாலிடெக்னிக் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ நம்ம பாலிடெக்னிக் காலேஜ்லேயும் வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருப்பாங்க இல்லையா சார், அப்ளிகேஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார், அப்புறம் கோர்ஸ் பற்றி சொல்லுங்கள்.
2: மேடம், நம்ம காலேஜ் நான் வந்து தர்மபுரி பைசொல்லி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தர்மபுரி மாவட்டத்தில் வந்து நம்ம காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே கிருஷ்ணகிரி போகிற வழியில் லொக்கேட் ஆகிருக்கு மேடம். நம்ம கல்லூரியில் பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளிகேஷன் வந்து மே மாதம் 4ஆம் தேதியிலேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் காலேஜுக்கு வந்து சப்போர்ட்டிங் சென்டர் இருக்குது, அது மூலமாகவும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் மேடம். இப்போ வந்து டோட் வந்து ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து ஸ்பாட் அட்மிஷன் போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க மேடம். இப்போ வந்து இப்போ 2 டேஸ்க்கு பிஃபோராக நாங்கள் ஸ்பாட்லேயே அட்மிஷன் போட்டுட்ருக்கோம் மேடம்.
1: சரிங்க சார், இப்போ ஸ்பாட் அட்மிஷன் போடுறது அப்படின்னா அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணுங்க சார்?
2: ஸ்பாட் அட்மிஷனுக்கு அவங்க 10th மார்க்ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், அவ்வளோதான் மேடம்.
1: இது மட்டும் இருந்தால் போதும்.
2: இது மட்டும் கொண்டு ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் ஒரு 3 செட்டு, ஃபோட்டோஸ் ஒரு 5 மேடம்.
1: சரிங்க சார், இப்போ ஸ்பாட் அட்மிஷன் வந்து எல்லா கோர்ஸுக்குமே போட்டுட்ருக்கீங்களாங்க சார்?
2: எல்லா கோர்ஸுக்குமே ஸ்பாட் அட்மிஷன் இப்போ நடந்துகிட்ருக்கு மேடம்.
1: இப்போ நம்ம பாலிடெக்னிக் கல்லூரியில் என்னென்ன கோர்ஸஸ்லாம் இருக்குங்க சொல்லிடலாங்க சார்?
2: நம்ம காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து 5 டிபார்ட்மெண்ட்ஸு லாஸ்ட் இயர் வரைக்கும் இருந்தது மேடம். சிவில் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல், IEEE, ECE அண்டு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டு. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் வந்து புதுசாக 3 கோர்சஸ்க்கு வந்து இது கொடுத்துருக்காங்க மேடம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, ஆட்டோமேஷன் அண்டு ரோபோட்டிக்ஸ், டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, இந்த 3 கோர்ஸுக்கு வந்து நியூவாக AICTE வந்து அப்ரூவ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3 கோர்ஸுக்கும் சேர்த்து இப்போ அட்மிஷன் ஸ்பாட் அட்மிஷன் போயிட்டுருக்கு மேடம். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 கோர்சஸ்ஸு. இதில் இப்போ ஆல்ரெடி இருந்த அந்த சிவில், மெக்கு, IEEE, ECE, கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்போ இன்டேக் பார்த்தீங்கன்னா 60, அப்போ 5 டிபார்ட்மெண்ட்டுக்கும் 300. இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற அந்த IoT, ஆட்டோமேஷன் அண்டு ரோபோட்டிக்ஸ், DMT, இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் 30 சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க மேடம். இப்போ டோட்டலி நமக்கு இன்டேக் வந்து 390 மேடம். அது மட்டும் இல்லாமல் டைரக்ட் செகண்ட் இயர் அட்மிஷனும் ஸ்பாட் அட்மிஷன் போயிட்டுருக்கு மேடம்.
1: சரிங்க சார், அதாவது 12th முடிச்சுட்டு வரவங்க செகண்ட் இயரில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா?
2: 12th முடிச்சுட்டு ப்ளஸ் 10th முடிச்சு ITI 2 இயர்ஸ் முடிச்சிருப்பாங்க மேடம், அவங்க வந்து டைரெக்டாக செகண்ட் இயர் வந்து அட்மிஷன் பண்ணிக்கலாம்.
1: சரிங்க சார், இப்போது ஒரு 60 சீட்ஸ் தான் சொன்னீங்க ஒவ்வொரு கோர்ஸ்லையுமே. இப்போ செகண்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்குங்க சார்?
2: இப்போ வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து 60 இருக்க மாட்டாங்க மேடம், கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் இயர் வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட் இயர் கிளியர் பண்ணிட்டு இப்போ செகண்ட் இயர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிமைனிங் 10 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா டைரெக்ட் செகண்ட் இயரில் ஃபில் பண்ணிடுவோம் மேடம்.
1: சரிங்க சார், இப்போ டைரெக்டாக வந்து செகண்ட் இயரில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க எந்த கோர்ஸில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாமாங்க சார்?
2: ஆமாம் மேடம், இப்போ IoT, ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ், DMT இது வந்து இந்த வருஷம் தான் நம்ம நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ இந்த 3 கோர்சஸ்க்கு மட்டும் ஃபஸ்ட் இயர் அட்மிஷன் மட்டும்தான், நெக்ஸ்ட் இயர்லேருந்து தான் அடுத்த செகண்ட் இயர் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஆல்ரெடி இருக்க ஒரு 5 டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் செகண்ட் இயர் பண்ணிக்கலாம்.
1: சரிங்க சார், இப்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்

0: இருக்குங்க சார். ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்களாம் வந்து நிறைய வெளியில போகணும் அப்படின்றதுக்காக கோர்ஸ் செலக்ட் பண்ணி போயிடுவாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் மீடியமாக படிக்கிற அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நம்ம பாலிடெக்னிக் முடிச்ச உடனே ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வருவாங்க. அவங்களுக்கு வந்து எப்படிங்க சார், இப்போ வந்து அந்த கோர்ஸ் முடிச்ச உடனே அவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மாதிரிலாம் இருக்குது அதை சொல்லிடலாங்க சார்.
1: இப்போ வந்து மேடம், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது வந்து இந்த பாலிடெக்னிக் கோர்சஸ் மேடம். ஏன்னா இப்போ சில ஃபேமிலிஸ் வந்து ஃபினான்சியல் பேக்ரவுண்டு, ஃபினான்சியல் இஷ்யூஸ் இருக்கும், இப்போ உடனே படித்து முடித்த உடனே வேலைக்கு போகணும், இல்லை படிக்கும் போது இப்போ பாலிடெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயர் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ்க்கு மட்டும் இந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க மேடம். என்னென்னா லாஸ்ட்டு 6 மந்த்து, அதாவது 6th செமஸ்டர் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு 6th செமஸ்டர் மட்டும் இன்டர்ன்ஷிப் பல்வேறு நிறுவனங்கள்லேருந்து நம்ம பசங்களை அனுப்பி அவங்களுக்கு தனியாக பயிற்சி கொடுக்குறோம். அவங்க இன்டர்ன்ஷிப் போய்கிட்டே அவங்களுக்கு சேலரி வித் சேலரியோட போயிட்டுருக்காங்க மேடம். அது இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட்டு 6 மந்த்துங்கிறது இப்போ நான் தேர்ட் இயர் கம்ப்ளீட்டாக வந்து தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 1 இயர் ஃபுல்லாக இன்டர்ன்ஷிப் அனுப்புகிற மாதிரி ப்ரொப்போசல்ஸ் வந்திருக்கு மேடம். இப்போ இந்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 வருஷம் மட்டும்தான் கல்லூரியிலேருந்து படிப்பாங்க, 3வது வருஷம் அவங்க டைரெக்டாக கம்பெனிஸுக்கு நாங்கள் அனுப்பிவிட்டுருவோம். அங்கே வந்து வித்து சேலரியோடு அவங்க பயிற்சி பெற்று அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக அதே கம்பெனியில் அவங்க அப்பாயின்மெண்ட் ஆயிடுவாங்க மேடம். இன்னொரு விஷயம் என்னென்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் கல்லூரியில் வந்து படித்த 100% பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கேன் மேடம்.
0: சரிங்க சார், இனிப்புல ஒரு நேயர் வராங்க, அவங்களோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம், நான் பாப்பாபட்ல இருந்து நவீன் பேசுறேன்.
0: கேளுங்க நவீன், உங்களோட கேள்வி.
2: சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
1: சொல்லுங்க நவீன். வணக்கம்
2: சார். அதாவது இப்ப ஹார்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் நிறைய இருக்குல்ல சார், அந்த மாதிரி இடத்துக்கு போறதுனால பாலிடெக்னிக்ல என்ன படிப்பாருல, இந்த லேப்டாப் தயாரிக்கிறது, ஐபேடு, இந்த பர்னிச்சர்ஸ் எல்லாம் சில கம்பெனி எல்லாம் நிறைய நம்ம உற்பத்தி பண்றோம், அதுக்கெல்லாம் போறதுனால பாலிடெக்னிக்ல என்ன கோர்ஸ் பண்ணுறாங்க?
1: அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் நியூவாக இருக்கு நவீன்.
0: சொல்லுங்க சார்.
1: அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, இது எல்லாமே மேனுஃபேக்சரிங்கில் நமக்கு வேலை வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது.
0: அதாவது எந்த மேனுஃபேக்சரிங் அப்படினாலும் இந்த கோர்ஸ் நம்ம படிச்சுட்டு போகலாம் இல்லைங்களா?
1: படிச்சுட்டு போகலாம்.
0: அவர் கேட்ட மாதிரி இப்போ இந்த ஹார்ட்வேர் மட்டும் இல்லை இந்த ஃபர்னிச்சர் இந்த மாதிரி மட்டும் அப்படின்னாங்க சார், அதுக்கும் இதே தான்.
1: அதுக்கு மெக்கானிக்கல் தான் மேடம், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு டிஎம்டி டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி.
0: சரிங்க சார்,
1: ரெண்டு கோர்ஸ் படிக்கலாம் மேடம்.
0: சரிங்க சார், இப்போ டிப்ளமோ, ஏன்னா நம்ம பாலிடெக்னிக் அப்படின்ற கிட்டத்தட்ட டிப்ளமோ மாதிரி தானேங்க சார், ஏன்னா ஒரு 3 வருஷம் கோர்ஸ் முடிச்சுட்டு போறாங்க. இப்போ அதே ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலரி வந்து வேரி ஆகும், ஏன்னா இவங்களுக்கு கம்மியான சேலரி இருக்கும், அவங்களுக்கு அதிகமான சேலரி இருக்கும். அந்த மாதிரி போறப்போ வந்து ஸ்கில் கோர்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு இல்லைங்க சார், அந்த மாதிரி வந்து கத்துக்கிறது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்குங்க சார்?
1: ஸ்கில் கோர்சஸ் நம்ம 3 இயர்ஸ் முடிச்சுட்டு மேடம் நம்ம வந்து அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னா கூட அவங்க வந்து இன்ஜினியரிங் வந்து டைரக்ட் செகண்ட் இயர் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் 3 வருஷம் அப்போ இருந்த சுச்சுவேஷன், 10th முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்திருக்கும். டிப்ளமோ 3 வருஷம் படிச்சிருப்பாங்க. டிப்ளமோ முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டிகிரி படிக்க முடியுமா, இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும்பொழுது நம்ம இன்ஜினியரிங் டைரக்ட் செகண்ட் இயர் படிச்சுக்கலாம் மேடம். இதனால நமக்கு எந்த வந்து இயர்ஸ் இது ஆகிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம டைரக்டாக 10th முடிச்சுட்டு போனோம்னா 10+3+3 அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ நம்ம +2 முடிச்சுட்டு போனோம்னா 10+2+4 எல்லாமே 16 இயர்ஸ் தான் மேடம். அதனால் எந்த இதுவும் கிடையாது. நம்ம வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போகும்பொழுது நமக்கு நல்ல காலேஜஸ் அண்ணா யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாலிடெக்னிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா தியரி ஓரியன்டாக இல்லாமல் கம்ப்ளீட்டாக 98% பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக மாற்றிட்டாங்க மேடம். அதனால் பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஈஸி. மார்க் வந்து அதிகமாக அவுட் ஸ்டாண்டிங் அளவில் நம்ம இது பண்ணிடலாம். அதனால் அவங்க முடிச்சுட்டு நம்ம நல்ல காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேடம். அவங்க வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வேலைக்கு போய்க்கலாம்.
0: அது இல்லாமல் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். இப்போ அதே கோர்ஸை வந்து இங்கே சும்மா ஒரு பேசிக்ஸ் வந்து படிச்சுட்டு போயிருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு அது புதுசாக படிக்கிற மாதிரி இருக்காது, இன்னும் கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்கும்.
1: இப்போ டைரெக்டாக +2 முடிச்சுட்டு போய் இன்ஜினியரிங் போகிற பசங்களை விட டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் போனாங்கன்னா அவங்க ஆல்ரெடி 3 வருஷம் அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 90% சிலபஸ் ஆல்மோஸ்ட் படிச்சிருப்பாங்க மேடம், அவங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
0: சரிங்க சார், ஒரு நேயர் வராரு, அவரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்
3: மேம். வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
0: கேளுங்க உங்களோட கேள்வி.
3: சார், எனக்கு என்ன கேள்வினா இந்த பாலிடெக்னிக் கல்வியில சேர்ந்து பயிலும் மாணவர்களுக்கு
1: பொதுவா
3: இந்த இண்டஸ்ட்ரியல் விசிட் அல்லது பிராக்டிக்கல் ஓரியன்ட் செஷன்ஸ் அப்படிங்கறது இருக்குமா?

0: பிரகதி ஸ்காலர்ஷிப் பெண்களுக்கு மட்டும் மேடம், ஒரு அதிக மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு பாலிடெக்னிக் டிப்ளமோ படிக்கிற பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பிரகதி ஸ்காலர்ஷிப் வருஷத்துக்கு 50,000 மேடம். அது இல்லாமல் என்எஸ்பி ஷேக்ஷாம் அப்படிங்கிற மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50,000 வருஷம் ஸ்காலர்ஷிப் தராங்க மேடம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. அது இல்லாமல் இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து மாதந்தோறும் கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா மாதந்தோறும் 1,000 ரூபா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம செகண்ட் இயர் முடிச்சுட்டு அவன் தேர்ட் இயர் போகும்போதே இன்டர்ன்ஷிப்புக்கு அனுப்பிடுவோம் மேடம். அவன் படிக்கும் பொழுதே வித் இன்டர்ன்ஷிப்பு வித் ஸ்டைபண்டோட படிப்பாங்க மேடம்.
1: எல்லாமே வந்து தியரி கிடையாது, பிராக்டிக்கலோட சேர்ந்து தானே?
0: ஆமா, பிராக்டிக்கலோட சேர்ந்து தான். தியரி வந்து வெறும் 20% தாங்க மேடம், கம்ப்ளீட்டா வந்து பிராக்டிக்கல் ஓரியன்டா மாத்திட்டாங்க. சிலபஸ் கரிக்குலம் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டாங்க.
1: சரிங்க சார், இப்போ ஸ்காலர்ஷிப் பத்தி சொன்னீங்க இல்லைங்க சார், இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தானே கிடைக்கும்?
0: ஆமா மேடம், கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் கிடைக்கும்.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
0: ஓகே,
1: நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். அறிமுக நேர்கள் 0434-2 என்ற முன்னெடுப்பினோடு 2444-0303 மற்ற 9486-8110-025 மற்ற நேர்கள் 0434-2 என்ற முன்னெடுப்பினோடு 2444-0301 மற்ற 9486-6520-255 எண்கள் அழைக்கலாம்.
2: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043-533-367.
5: குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம், வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: ஆஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
6: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
7: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
8: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
9: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். அப் டு 2.75 lakhs வரை ஆஃபர்ஸ் தராங்க. அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 rupees வரை கிடைக்கும்.
10: FPL MG இன் மெகா எக்ஸ்சேஞ்ச் மேலா. For more details, visit FPL MG Showroom or call 7397444079. TNC apply.
11: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
13: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான EMI 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் EMI-யில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனூர் ஏசி மேளா.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.
4: சரி சரி சரி சரி
5: சரி சரி சரி சரி சரி
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சரி சரி,
7: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
8: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
9: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
10: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
11: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
12: IMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி ஓசூர், அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமா கோர்ஸ்கள் வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
4: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
5: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9966552399.
6: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
7: நேரம் காலை 9:31. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டிருக்கோம். வானலையில் வசந்தம். இன்று பாலிடெக்னிக் கல்வி வாய்ப்புகள் நேரலையில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் தர்மபுரி பைசொல்லி அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியின் விரிவுரையாளர் பி. சுப்பிரமணியம் அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். அறிமுகடையர்கள் 0-4-3-4-2 என்ற முன்னணி பின்னோடு 2-4-4-0-3-0 மற்றொரு 9-4-8-6-8-1-1-0-2-5 மற்ற நேர்கள் 0-4-3-4-2 என்ற முன்னணி பின்னோடு 2-4-4-0-3-1 மற்றொரு 9-4-8-6-6-5-2-0-2-5. இந்த எண்கள் அளித்து உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். சரி, இப்ப நம்ம கூட இணைப்பில் ஒரு நேயர் இணைறாரு, அவருடைய கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
8: ஹலோ.
7: வணக்கம்.
8: ஹலோ, விருதாசம் டெல்லி வெங்கடேஷ் குமார் பேசுறேன்.
9: சொல்லுங்க. சொல்லுங்கப்பா
8: சார். உங்க காலேஜ்ல லேப் இன்ஸ்பெக்டர் வாண்டட் இருக்காங்க சார், டெம்பரரியா.
9: டெம்பரரியா லேப் இன்ஸ்பெக்டரா?
8: ஆமாங்க சார். அவர் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு 6-7 வருஷம் ஒர்க் பண்ணும் சார்.
9: சரிங்க.
8: அதாவது வாண்டட் இருக்காங்க சார்.
7: இது நீங்க கல்லூரியில நேர போய் கேட்கலாம். அதாவது நாம இன்னைக்கு இந்த பாலிடெக்னிக் கல்லூரி வாய்ப்புகளை எப்படி படிக்கலாம்

0: இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து ஜாப்க்காக கேட்டுட்ருக்கீங்க.
1: ஆமாம், நீங்கள் டைரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணுங்கள்.
0: என்ன சந்தேகம்னாலும் நம்ம நேரடியாக காலேஜில் போய் கேட்குறது தானே சிமர. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸை நோக்கி ஓடிட்டுருக்காங்க. இப்போ இது படித்தா இந்த மாதிரி போகலாம், நிறைய பேர் ஆர்ட்ஸ் படிச்சுட்டு இந்த குரூப் எக்ஸாம்ஸ் இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இந்த பாலிடெக்னிக் கோர்சஸ் இதெல்லாம் வந்து படித்தா எந்தெந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் நமக்கு அவைலபிள் சார், எப்படி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: இப்போ பாலிடெக்னிக் படிச்சுட்டு நம்ம கவர்மெண்ட் ஜாபுக்கு தயாராகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேயே வேலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மேடம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஜாப்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸு ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறையாவே இருக்குது மேடம். அது யாருக்கும் இப்போ வந்து அவ்வளோ ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து ஜூனியர் இன்ஜினியரிங் மேடம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், அடுத்து பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ட்ரிபிளி சிவில் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதலாம் மேடம். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்இஎஸ், ஏதோ மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீசஸ், இதுலேயும் வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேடம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் ஆர்ஆர்பி மேடம். ஆர்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் நியர் 1 lakh வந்து அந்த அளவுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வருதுங்க மேடம். பட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவ்வளோ அவேர்னஸ் இல்லைங்க மேடம், இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பட் நம்ம கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சைமல்டேனியஸாக டீச்சிங்கோட ப்ளஸ் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறதுக்கு அவங்கள எப்படி ரெடி பண்ணணுமோ அதையும் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக நாங்கள் டீச் பண்ணிகிட்ருக்கோம் மேடம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ட்ரெயினி இன்ஜினியர் அப்படின்ட்டு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், அதாவது இந்தியன் ஆயில், HPCL, NTPC, ONGCலாம் இருக்குல்ல மேடம், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்ஸ் வந்து டிப்ளமோ லெவலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஜாப்ஸ் நிறையாவே இருக்குது மேடம். இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இன்ஜினியரிங் சர்வீஸஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் PWD, ஜெயில், நிகாம், அடுத்து இபி, வாட்டர் போர்டு, இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ கேடருக்கு வந்து நிறையா ஜாப்ஸ் வந்து வருஷம் வருஷம் வந்து கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீசஸ் அதுக்கு கீழே வந்து TNPSCலேயே கால்ஃபர் பண்ணுறாங்க மேடம். அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் அசிஸ்டண்ட்டு டெக்னிக்கல் ஆஃபீஸர், இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நம்ம இஸ்ரோ, DRDO, BRC இந்த மாதிரி நிறுவனங்களில் வந்து நம்ம சயின்டிஸ்டாக வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது மேடம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைவேட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து நிறையா டெவலப் ஆகிட்டே வருதுங்க மேடம். அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிப்ளமோ முடித்தவங்களுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைவேட்லேயும் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது மேடம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட ஒரு LNT கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட்டு பண்ணி கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த 2026 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க மேடம்.
0: சரிங்க சார், எல்லா இந்த ஜாப்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனாலே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாலிடெக்னிக் முடிச்சவங்க அந்த ரெக்ரூட்மெண்ட்குள்ளேயே போய் பார்க்கறது இல்லை.
1: இல்லை இல்லை, இருக்குது மேடம்,
0: டிப்ளமோ முடிச்சவங்களுக்கும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது வந்து அவங்க சரியான அவேர்னஸ் இல்லை அப்படின்னே சொல்லலாங்க சார். ஏன்னா அதுக்குள்ளே போயிட்டு என்ன குவாலிஃபிகேஷன் என்ன கேட்குறாங்க அப்படின்றதையே வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லையா அப்படின்னே தெரியல.
1: அதாங்க மேடம், கரெக்டு தாங்க மேடம். ஆனால் இப்போ வந்து நம்ம அரசு கல்லூரிகளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கூட அவேர்னஸும் கொடுத்துட்டு அது ஓரியன்டாக எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு எப்படி நம்மளை நம்ம ரெடி பண்ணிக்கணும், அந்த அதை பேஸ் பண்ணி நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் மேடம்.
0: சரிங்க சார், இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரைவேட் சூஸ் பண்ணுறதுக்கான ரீசனே வந்து இந்த ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்காக தான். ஏன்னா அவங்க முடிச்சா அடுத்தது ஒன்று அவங்க அவங்களே ஏதாச்சும் ஒரு ஜாப் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, இல்லை பிளேஸ்மெண்ட்டுக்காக வருவாங்க அப்படின்றது நோக்கி தான் வந்து அவங்க அந்த ப்ரைவேட் அப்படின்றதுக்குள்ளேயே போகிறாங்க. இப்போ கவர்மெண்ட் காலேஜில் வந்து செலக்ட் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃபர் இதெல்லாம் எப்படி எந்த அளவுக்கு இருக்குங்க சார்?
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 to 6 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் காலேஜ்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா மேடம் கம்ப்ளீட்டாக 100% வந்து நாங்கள் பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் மேடம். இப்போ லாஸ்ட் இயர் கூட 100% பிளேஸ்மெண்ட் மேடம். அவங்களா விருப்பப்பட்டாதான் ஒன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் ஸ்டடிஸ் போகிறாங்க. மீதி வந்து 98% வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவங்க வந்து ஜாபில் ஜாயின் பண்ணிடுறாங்க மேடம். அந்த அளவுக்கு தான் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் கரிக்குலம் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சுங்க மேடம். தியரி ஓரியன்டாக இல்லாமல் ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கிறதுனால நம்ம 10th வந்து லோ லெவலில் இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸு கூட எளிமையாக வந்து பாலிடெக்னிக் கிளியர் பண்ணுற மாதிரி தான் இப்போ கரிக்குலமே வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் மேடம். அதனால் வந்து கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக வந்து நம்ம ஒரு வேலைக்கு வந்து போயிடலாம்.
0: அதாவது பாலிடெக்னிக் முடித்தாங்க அப்படின்னா கம்பல்சரி ஏதாவது ஒரு ஜாபில் வந்து பிளேஸ் ஆகிக்கலாம், யாரும் வந்து சும்மா இருக்கிறதுக்கான இதுவே இருக்காது
1: இல்லைங்களா? இல்லை இல்லை மேடம்.
0: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகுங்க சார்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனூர் ஏசி மேலா.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்,
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பி

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம் கால் 9524936156.
2: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
3: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
2: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். இப்போ அப் டு 2.75 லாக்ஸ் வரை ஆஃபர்ஸ் தராங்க. ஆல்சோ அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 ரூபீஸ் வரை கிடைக்கும்.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட் அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
9: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
11: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ் அயோத்தியா பட்டினம் சேலம்.
12: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
5: நேரம் காலை 9:41. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்திருக்கும் வானலையில் வசந்தம். இன்று பாலிடெக்னிக் கல்வி வாய்ப்புகள் நேரலில் பங்கேற்ற பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் தர்மபுரி பைசொல்லி அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியின் விரிவுரையாளர் பி சுப்பிரமணியம் அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். அறிமுக நேர்கள் 0434342 என்ற முன்னணி பெண்ணோடு 2444330 மற்ற எண் 9486811025 மற்ற நேர்கள் 0434342 என்ற முன்னணி பெண்ணோடு 2444331 மற்ற எண் 9486652025 இந்த எண்கள் அழைக்கலாம். சரி, இப்போ ஜாப் பிளேஸ்மெண்ட் இதை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12th வந்து என்னென்ன சப்ஜெக்ட், அதாவது என்ன குரூப் எடுத்தால் வந்து இந்த பாலிடெக்னிக்லாம் சேரலாங்க சார்?
13: மேடம், இப்போ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12th வந்து ஒன்லி சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பாலிடெக்னிக் ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமை இருந்ததுங்க மேடம். இப்போ லாஸ்ட் இயர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th எனி குரூப், ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், அக்ரி, எந்த குரூப் படிச்சிருந்தாலும் அவங்க வந்து இப்போ டைரக்ட் செகண்ட் இயர் வந்து பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணிக்கலாம் மேடம்.
5: எந்த கோர்ஸ்னாலும் ஜாயின் பண்ணலாம்.
13: ஆமாம், எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் அவங்க ஜாயின் பண்ணி பாலிடெக்னிக் படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் படிச்சிருப்பாங்க, அக்ரி படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் படிக்கலாங்கிற ஆசை இருக்கும், ஆனால் அவங்க வந்து இந்த குரூப் எடுத்ததுனால படிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தது மேடம். இப்போ வந்து அவங்களும் என்னென்னா பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணிவிட்டு 3 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிக்கலாம் மேடம்.
5: சரிங்க சார், அப்படியே டைரக்டாக போய் செகண்ட் இயரில்
13: டைரக்ட் செகண்ட் இயர் வந்து ஜாயின்
5: அங்கேயும் வந்து என்ன நமக்கு பிடிக்கிற சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம்,
13: எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் மேடம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது.
5: இப்போ நம்ம டிப்ளமோவில் எடுக்கிற கோர்ஸ்க்கும் அங்கே வந்து இப்போ நம்ம இசி தான் எடுக்கிறோம் அப்படின்னா அங்கே போய் இன்ஜினியரிங்ல இசி தான் எடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க சார், இல்லை எந்த கோர்ஸ்னாலும் எடுத்துக்கலாங்களா?
13: இது அங்கே இசி தான் மேடம் எடுக்கும்,
5: இசி தான் எடுக்கும். ஏன்னா டைரக்டாக செகண்ட் இயர் போகிறதுனால இங்கே பேசிக்ஸ் நம்ம கற்றுக்கிட்டு அங்கே போய் இது பண்ணலாம்
13: மேடம்.
5: சரிங்க சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இப்போ மாணவர்கள் வந்து கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் எந்த காலேஜ் வந்து இப்போ குரூப் செலக்ட் பண்ணிடுறாங்க, என்ன நம்ம சப்ஜெக்ட் படிக்கலாம் அப்படின்றது காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. இப்போ ஒரு காலேஜ்லேருந்து இது நம்ம அப்ளிகேஷன் போடலாம், இங்கே வந்து நம்ம ஜாயின்

0: பண்ணலாம் அப்படின்னா அவங்க என்னென்ன இதெல்லாம் வந்து பார்க்கலாங்க சார், அந்த காலேஜில் என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்?
1: இப்போ நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா மேடம், நம்ம காலேஜில் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது மேடம். ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் மேம்படுத்தப்பட்ட ஆய்வக வசதி இருக்குது மேடம். இப்போ வந்து இந்த வருஷம் நியூவாக பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட்டும் டாட்டாவோட டைப் வச்சுட்டு நமக்கு வந்து இண்டஸ்ட்ரி 4.0 அப்படிங்கிற திட்டத்தின் கீழே வந்து நமக்கு பெரிய லெபார்டரி கட்டி கொடுத்துருக்காங்க மேடம். அது இந்த வருஷத்துலேருந்து தான் நமக்கு எஃபெக்ட் வருது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மிஷினரிஸும் இருக்குது மேடம். அதே மாதிரி ஹை கான்ஃபிகரேஷன் சிஸ்டம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம மாணவர்கள் பயன்பாட்டுக்காக இந்த வருஷத்துலேருந்து வர இருக்குது மேடம். அது மட்டும் இல்லாமல் ஆர்ஓ குடிநீர் வசதி இருக்குது, நூலக வசதி இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது மேடம். நம்ம காலேஜுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹாஸ்டல் இருக்குது. ஸோ நம்ம காலேஜில் வந்து படிக்கிறதுக்கு இவ்வளவு வசதிகள் வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் மேடம். அது இல்லாமல் இலவச பேருந்து பயண அட்டை நம்ம காலேஜுக்காகவே பிரத்யேகமாக நம்ம டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட பேசி நம்ம காலேஜுக்கே காலையில் தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 8:00 கண்டினியூவாக ஒரு 3 பஸ்ஸுங்க மேடம். பஸ் நம்பர்ஸ் வந்து 30A, 40A, 49. இந்த 3 பஸ்ஸு 8:00 தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம காலேஜுக்கு வருதுங்க மேடம். நம்ம ஃப்ரீ பஸ் பாஸ் வாங்கி கொடுத்துட்றோம். அதே மாதிரி ஸ்காலர்ஷிப்பு, அதே மாதிரி இன்டர்ன்ஷிப், அவங்க படிக்கும் பொழுதே வந்து சேலரியோடு படிக்க முடியுங்க மேடம் 3வது வருஷம். ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேடம். ப்ரைவேட்டில் படிக்கிறத விட நம்ம கவர்மெண்ட்டில் படிக்கும் பொழுது, அது இந்த இன்டர்ன்ஷிப்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் மேடம் போயிட்டுருக்காங்க.
0: சில இன்டர்ன்ஷிப் வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கு.
1: ஆமாங்க மேடம். இப்போ வந்து ப்ரைவேட் காலேஜஸ்க்கெலாம் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் மேடம். கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம இப்போ இந்த வருஷம் கூட தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இன்டர்ன்ஷிப் போக போகிறாங்க. கவர்மெண்ட் காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் போக முடியும் மேடம்.
0: சரிங்க சார். இப்போ பாலிடெக்னிக் பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து பாய்ஸ் மட்டும்தான் எடுத்து இது பண்ணுவாங்க, ஆனால் இப்போ ட்ரெண்டில் வந்து கேர்ள்ஸும் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க சார். அவங்களுக்குலாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் என்ன சொல்லுங்க சார், இப்போ அவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏன்னா வந்து கேர்ள்ஸ் அப்படின்றப்போ அவங்கள வந்து ரொம்ப வெளியிலையும் வந்து அனுப்ப மாட்டாங்க ஜாப்காக அப்படின்றப்போ, அவங்களுக்கு வந்து எப்படிங்க சார் யூஸ் ஆகும்?
1: இப்போ கேர்ள்ஸ் வந்து படிக்கும் பொழுது நம்ம வெளியில் போய் வெளியில் போக முடியாது, வெளியே அனுப்ப முடியாது அப்படிங்கிறவங்க இதில் கவர்மெண்ட் செக்டர் மூலம் போகலாம் மேடம். இப்போ அவங்க 3 முடிச்சுட்டு நம்ம தூரமாக சென்னைக்கோ இல்லை பெங்களூருக்கோ போய் ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணலாம். அது வந்து அவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ கேர்ள்ஸ் வந்து கேர்ள்ஸும் இப்போலாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். பாலிடெக்னிக் இன்ஜினியரிங்லாம் வந்து இப்போ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாமே கேர்ள்ஸுமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
0: இப்போ அவங்க செலக்ட் பண்ணாத துறை அப்படின்னா எதுவுமே
1: இல்லை மேடம்.
0: ஏன்னா ஒரு காலத்தில் வந்து எதெல்லாம் நமக்கு சேஃப்டி அப்படின்னு யோசிச்சாங்க, இப்போ எதெல்லாம் நமக்கு வந்து நமக்கு பிடிச்சிருக்கோ நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி வீட்லேயும் வந்து பேரண்ட்ஸும் அலோவ் பண்ணிடுறாங்க, பிடிச்சதை படிச்சுட்டு போயிட்டுமே அப்படின்னு சொல்லி.
1: ஆமாங்க மேடம். இப்போ கேர்ள்ஸுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேடம். இப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ அதிகமாக கேர்ள்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதில்ல, 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ அவங்க கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு ட்ரை பண்ணும்போது நாம் இடஒதுக்கீட்டு அடிப்படையில் பெண்களுக்கு இத்தனை இடம், இப்போ ஜென்ரலில் பிசி எம்பிசியில் உமனுக்குன்னே தனி கோட்டா இருக்குது மேடம். அப்போ வந்து சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லேடிஸ் இல்லாமல் ஜென்ஸுக்கு அந்த சீட்ஸ்லாம் வந்து அந்த ஜாப்லாம் போயிட்டு இருக்கு மேடம். அதனால வேலை வாய்ப்புகள் கவர்மெண்ட் செக்டாரில் வந்து வேலை வாங்குறது ரொம்ப ஈஸி மேடம். இந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டு, இசிஇ, IEEE இது எல்லாமே இப்போ பெண்கள் வந்து ஆனால் கம்மியாக தான் படிக்கிறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் படிக்கிறதே இல்லை மேடம், ஆனால் இப்போ வந்து படிக்கிறாங்க, ஆனால் ரொம்ப லோ லெவலில் தான் இருக்கு.
0: அவங்க எல்லாருமே முடிச்ச உடனே ஒரு கம்பெனி போகணும் அப்படின்ற மைண்ட் செட் தான் சார் நிறைய பேர் இருக்கு. இந்த கவர்மெண்ட் செக்டர்ல ஜாப் நம்ம ட்ரை பண்ணலாம், உட்காந்து படிச்சு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நிறைய பேருக்கு அது அவேர்னஸ் இல்லையா அப்படின்றது தெரியல. ஆனாலும் வந்து இப்போ நம்ம முடிச்சிட்டோம் கோர்ஸ் அப்படின்னா நம்ம கம்பெனி லைன் தான் நமக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு அவங்க எல்லாருக்குமே.
1: இல்ல மேடம், கம்பெனிங்கிறது மட்டும் கிடையாது, அவங்க வந்து டீச்சிங், நம்ம டீச்சிங் கூட வரலாம். இப்போ அவங்க பாலிடெக்னிக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைரக்ட் செகண்ட் இயர் ஜாயின் பண்ணி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லெக்சரர், இப்போ எங்கள் காலேஜில் ஒர்க் பண்ணுற லெக்சரர்ஸ் எல்லாமே பிஇ குவாலிஃபிகேஷன் தான் மேடம். அவங்க டிபார்ட்மெண்ட் லெக்சரர்ஸ் வந்து குவாலிஃபிகேஷன் பிஇ தான். அதே மாதிரி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்க குவாலிஃபிகேஷன் எம்இ மேடம், எம்இ. அதே மாதிரி ஐஐடி, என்ஐடி ஆனால் யூனிவர்சிட்டிஸ் நிறையா இருக்குது. அதனால் நம்மளோட ஐடியா தான் மேடம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா படிக்க படிக்க நம்மளாம் அதிகமாக லேர்ன் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது ஓரியன்டாக நம்மளை ரெடி பண்ணிக்கும் பொழுது நம்ம வந்து கம்பெனி மட்டும்தான் போகணும் அப்படிங்கிற வாய்ப்புகள் இல்லை மேடம். அதர் தன் கம்பெனிஸ் நிறையா வேலை வாய்ப்புகள் இருக்குது.
0: சரிங்க சார். நேர் வராரு, அவரோட கேள்வி கேட்டுருவோம். வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் பி கோல்டன்ல மூர்த்தி பேசுகிறேன்.
0: கேளுங்க மூர்த்தி, உங்களோட கேள்வி.
2: தனியார் காலேஜ் வந்து அட்மிஷன் போட்டுங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து நம்ம அப்ளை பண்ணலாங்களா?
1: நீங்கள் அப்ளை பண்ணலாங்க, பண்ணலாம்.

0: அவங்க வந்து ப்ரைவேட்டில் வந்து நாங்கள் அட்மிஷனே போட்டோம். ஆனாலும் வந்து இப்போ கவர்மெண்ட் இப்போ நம்ம சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு நம்ம கவர்மெண்ட் காலேஜில் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க சார்.
1: அப்ளை பண்ணலாங்க மேடம். அவங்க அவங்க வந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸும் கொடுத்துருப்பாங்க, ப்ரைவேட் காலேஜில் கொடுத்துருப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு பேசிட்டு மேக்ஸிமம் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க மேடம். ஒரு 50% 60% அந்த மாதிரி பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசி ஃபீஸ் வாங்கிட்டு அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே அட்மிஷன் போட்டுக்கலாம் மேடம்.
0: சரிங்க சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு விளம்பர இட விலைக்கு பிறகு
2: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ் சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648, கால் 9500509984.

0: சன்ஃப்ளவர் ஆயில். எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
2: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
1: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். அப் டு 2.75 லட்சம் வரை ஆஃபர்ஸ் தராங்க. அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 ரூபீஸ் வரை கிடைக்கும்.
3: FPL MG இன் மெகா எக்ஸ்சேஞ்ச் மேலா. ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC apply.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
6: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
8: அவன பாம்பு கடிச்சிருச்சு. என்ன பாம்புன்னு பாத்தீங்களா? என்ன பாம்புடா? கட்டுவிரி. என்ன தூக்கு தூக்கு தூக்கு தூக்கு.
9: கொடிய விஷக்கடியையும் குணமடைய செய்யும் கிருஷ்ணகிரி TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோட்டில். கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டு விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷக்கடிகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்
10: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். வாருங்கள் எங்களிடம் TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
13: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
14: ஸ்ரீனி சார், நீங்களா?
13: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
15: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
13: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
16: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
6: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
5: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். இப்போ அப் டு 2.75 lakhs வர ஆஃபர்ஸ் தராங்க. ஆல்சோ அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 rupees வர கிடைக்கும்.
7: ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.

0: வசந்தம் இன்று பாலிடெக்னிக் கல்வி வாய்ப்புகள் நேரில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். தர்மபுரி பைசொல்லி அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியின் விரிவுரையாளர் பி சுப்பிரமணியம் அவர்கள். சார் சொல்லுங்க சார், நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நிறைவா வந்து மாணவர்கள் வந்து என்னென்ன விஷயம்லாம் இப்போ அட்மிஷன் ரிலேட்டடா இருக்கட்டும், அவங்க படிக்கிறதா இருக்கட்டும், ஜாப்காக இருக்கட்டும், அவங்க என்னென்னலாம் வந்து அவங்களுக்காக சொல்லலாம் சார்?
1: இல்லை, இப்போ வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு மேடம், ஸ்பாட் அட்மிஷன் போயிட்டுருக்கு. இப்போ மாணவர்கள் டிப்ளமோ படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாணவர்கள் டைரெக்டாக வந்து அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நம்ம காலேஜ்லேயே சப்போர்ட்டிங் சென்டர் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் மேடம். அவங்க வெளியில் அப்ளை பண்ண முடிய சான்ஸ் இல்லாதவங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே காலேஜுக்கே கொண்டு வந்து அவங்க நாங்கள் காலேஜ்லேயே அப்ளிகேஷன் போட்டு உடனே ஸ்பாட் அட்மிஷன் கொடுத்துட்றோம் மேடம்.
0: இப்போ வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம், ஆனாலும் வந்து ஸ்பாட் அட்மிஷன் இருக்கிறதுனால நம்ம காலேஜில் டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம்
1: மேடம். நம்மளே வந்து அப்ளை பண்ணி தரோம் மேடம். நாங்களே வந்து சென்டர் இருக்கு, அப்ளை பண்ணி உடனே ஸ்பாட் அட்மிஷன் கொடுத்துடலாம் மேடம்.
0: சரிங்க சார். அதுவும் இல்லாமல் இவங்களுக்கான ஒரு பேசிக் ஃபீஸ் அந்த மாதிரி இருக்குல்லங்க சார்?
1: ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,292 ரூபாய் மேடம் பர் இயருக்கு. 2,292 அவ்வளோதான் ஃபீஸ், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் நம்ம செமஸ்டர் ஃபீஸ் கட்டுவோம் மேடம். ஒவ்வொரு செமஸ்டருக்கும்
0: எக்ஸாம் ஃபீஸ்
1: கட்டுவோம், அவ்வளோதான் மேடம், வேறு எந்த ஃபீஸும் கிடையாது.
0: சரிங்க சார். இது இல்லாமல் நம்ம பஸ்ஸும் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி?
1: ஆமாம், இலவச பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருவோம். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது மேடம். அவங்க
0: பையன் ஸ்டே பண்ணி படிக்கிறதுனால
1: ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, ஸ்டே பண்ணி படிச்சுக்கலாம், எந்த செலவும் இல்லை மேடம். கம்ப்ளீட்டாக வந்து அவங்க வித்து ஸ்டைபண்டோட படிக்கலாம் மேடம். அது இல்லாமல் இப்போ மாதம் மாதம் நம்ம அந்த 1000 ரூபா ஸ்கீம் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது ஸ்டில் நவ். அப்போ அதனால் அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு அவங்க தேவையான புக்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் மேடம். அது இல்லாமல் நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா பெரிய லைப்ரரி இருக்குது, லைப்ரரியிலேயே நம்ம நிறையா புக்ஸ் இருக்குங்க மேடம். எந்த புக்கும் நம்ம வெளியில் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, நம்ம லைப்ரரி புக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்.
0: ஸோ அதுவும் இல்லாமல் ஸ்டைஃபண்டும் கிடைக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்கில் கோர்சஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் படிச்சிக்கலாம் இல்லையா?
1: கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஸ்கில் கோர்சஸ் நிறையா படிக்கலாம் மேடம். இப்போ நிறையா வந்து நிறையா கம்பெனிஸ் வந்து ஆன்லைன்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா ஸ்கில் கோர்சஸ், நம்ம அதுலேயும் ஜாயின் பண்ணி படிச்சிக்கலாம் மேடம். அது இல்லாமல் அரசு வேலைக்கும் நம்ம பசங்களை ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் தனியாக வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம்.
0: சரிங்க சார். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஆன்லைனில் படிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம லேப் இது ரிலேட்டடாக வந்து பண்ணிகிட்ருப்போம் இல்லைங்க சார், இப்போ இவங்களுக்கு வந்து சிஸ்டம் அந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுங்களா?
1: இப்போ வந்து சிஸ்டம் லேப்டாப் கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க மேடம். இப்போ லேப்டாப் லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம லேப்டாப் கொடுத்துருக்காங்க. இப்போ இனி வரும் காலங்களையும் லேப்டாப்
0: ஸ்கில் கோர்ஸ் படிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து ஆன்லைனில் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிறதுனால
1: ஆமாம், சிஸ்டம் இருக்கிறதுனால வசதியாக இருக்கும் மேடம். நம்ம காலேஜ்லேயே ஹை கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே இருக்குது மேடம். பசங்களுக்கு தேவையான அளவு சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம கல்லூரியில் இருக்குது.
0: சரிங்க சார். இவ்வளோ நேரம் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று குறிப்பாக அந்த பாலிடெக்னிக்கில் என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம், அது படித்தா எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, குறிப்பாக வந்து கவர்மெண்ட் ஜாப் போகிறவங்களுக்கு எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்ற நிறைய தகவலை பண்பலையில் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றிங்க சார்.
1: தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.
0: நேர்களை நிறைவுக்கு வருகிறது இன்றைய வானொலியில் வசந்தம். இன்று பாலிடெக்னிக் கல்வி வாய்ப்புகள் நிரலில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கினார் தர்மபுரி பைசொல்லி அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியின் விரிவுரையாளர் பி சுப்பிரமணியம் அவர்கள். இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேரம் 10:02. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
3: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
4: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் தர்மபுரி. 24 மணி நேரமும் பிரசவ சேவை, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், எக்ஸ்ரே, இசிஜி, கர்ப்பப்பை வாய் பரிசோதனை, கர்ப்பப்பை கட்டிகள் மற்றும் அனைத்து மகளிர் சிறப்பு சேவைகளும் தரமாக குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. உங்கள் நலமே எங்கள் மகிழ்ச்சி. ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை,
3: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய்.

0: மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள்.
1: தெரியாதவற்றிலிருந்து தெரிந்து கொள்ள முடியுமா? இல்லாத ஒன்றிலிருந்து இருப்பதை கண்டுகொள்ள முடியுமா? இது என்ன விடிந்தும் விடியாத காலை பொழுதில் தெளிந்தும் தெளியாத கேள்வி மாதிரி என்கிறீர்களா? மிகவும் இலகுவான கேள்விகள்தான். ஆனால் கேட்டவுடன் மலைப்பை ஏற்படுத்துகிற கேள்விகள் இவை. தெரியாத ஒன்றிலிருந்து தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய முடியுமா? இல்லாத ஒன்றில் பல இருப்பதாக எண்ணி தேடுவது சரியா? வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் வரைபடம் போல எளிதில் விளங்கி விடுவது கிடையாது. வாழ வாழத்தான் வாழ்க்கை என்பது புரிபடத் தொடங்குகிறது. நமக்கும் அன்றாடம் வருகிற பிரச்சனைகளும் சிக்கல்களும் அப்படித்தான். முதலில் விளங்காதவை போலத்தான் அவை இருக்கின்றன. எளிதில் விளங்காதவைகளைத்தானே சிக்கல் என்றும் பிரச்சனை என்றும் பெயரிட்டு அழைக்கிறோம். விளங்காதவைகளை விளங்கிக் கொள்ள முயலும் போதுதான் விளக்கங்களும் வெளிச்சமிடத் தொடங்குகின்றன. எல்லாவற்றிற்கும் பொறுமையும் தேடும் அறிவு கூர்மையும் இருந்தால் இந்த உலகில் தெரியாதவை என்றும் இல்லாதவை என்றும் எதுவுமே கிடையாது. இன்று நமக்கு கிடைத்திருக்கிற அறிவு புதையல்களும் அறிவியல் வசதிகளும் யாரோ ஒருவர் விளங்காமல் தேடி வெற்றி கண்ட ஆராய்ச்சியின் விளைச்சல்கள். புத்தரும் விவேகானந்தரும் நபிகளும் கிறிஸ்துவும் இன்ன பிற ஞானியரும் தேடிய தேடல்கள், திக்குமுக்காடிய திசைகளற்ற பயணங்கள் இன்று நமக்கு வசதியான வாழ்க்கை சட்டகங்களை உருவாக்கி தந்திருக்கின்றன. அன்றாட வாழ்க்கையில் காலையில் குழாயை திறந்தால் தண்ணி வராத சிக்கல், அவசரமாக மிக்சியை போட்டவுடன் மின்சாரம் தடைப்படும் சிக்கல், பேருந்து பயணத்திற்காக காத்திருக்கும் போது நேரத்திற்கு பேருந்து வராத சிக்கல், வந்தாலும் ஏற முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும் சிக்கல், ஏறி பயணித்தாலும் வழியில் பிரேக் டவுன் ஆகிவிடும் சிக்கல், இப்படி பல சிக்கல்களுக்கு நடுவில் பெரிய பெரிய தேடல்களை பற்றியும் ஞான விடியல்களை பற்றியும் சிந்திக்க எங்கே நேரம் இருக்கிறது என்று சிலர் நினைக்கலாம். தெரியாத பலவற்றாலும் இல்லாத பலவற்றாலும் தான் நமக்கு அன்றாட பிரச்சனைகளே வருகின்றன. தெரிந்தவற்றிலிருந்து தெரிந்து கொள்வதும் இருப்பதிலிருந்து இருப்பதை அறிந்து கொள்வதும் எல்லாருக்கும் எளிது. சாதனையாளர்கள் மட்டுமே தெரியாதவற்றிலிருந்து தெரிந்து கொள்ளும் தெளிவை பெற்றவர்கள். இல்லாத சூனியத்திலிருந்து பல இருப்புக்களை கண்டு கொண்டவர்கள். கணித ஆசிரியர் வகுப்பறையில் பாடம் நடத்துவதை பலர் பார்த்திருப்பீர்கள். தெரியாத பிரச்சனையிலிருந்து பதிலை பெற அவர் ஒரு உபாயம் சொல்லித்தருவார். தெரியாதவற்றை எக்ஸ் என்க என்று சொல்லி கற்பிதமாக ஒன்றை உருவாக்கி பிராப்ளத்தை சால்வ் செய்ய புறப்படுவார். விடையும் கண்டுபிடித்து விடுவார். வாழ்க்கையின் கணக்கும் இப்படித்தான். தெரியாதவை இல்லை, இல்லாதவை இல்லை. கற்பிதமாக ஒன்றை உருவாக்கி கணக்கு போடத் தொடங்கினார். தெரியாதவற்றிலிருந்தும் தெரிந்து கொள்ள முடியும். இல்லாத ஒன்றில் பல இருப்பதையும் கண்டுகொள்ள முடியும். நம்புவோம் நாளையும் நமதே.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
2: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக்கும் பள்ளி. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய கல்வி முறை, சிறந்த ஆசிரியர்கள், தரமான ஆய்வக வசதிகள், விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய பள்ளி. கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர், கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சிலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சீதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
7: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி

0: சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
10: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நேர்கள் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை உங்களுடைய குரலிலேயே கேட்கலாம். ஆமாங்க, 0343-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊரோட பெயரை வாய்ஸ் மெசேஜா எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுடைய விருப்ப பாடலையும் உங்களுடைய குரல்லையே கேளுங்க. வகையில நிகழ்ச்சியில வந்து பாடலை கேட்டிருக்காங்க.
11: குமாரசாமி பேட்டையிலிருந்து வினோத் பேசுறேன். எனக்கு வந்து எதிர்நீச்சல் படத்துல இருந்து மின்வெட்டு நாளில் இங்கு மின்சாரம் போல அந்த பாட்டு வந்து போடுங்க மேடம்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்டுக்காங்க.
5: வணக்கங்க மேடம், பென்னாவரம் நாங்க ராஜேஸ்வரி பேசுறேங்க. படம் மூவி வந்து பிச்சைக்காரன் படம் சாங்,

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நேயர்கள் நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை உங்களுடைய குரலை கேட்கலாம். 0 43 42 24 40 30 இந்த

0: வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல் பாடலிடம் பெற்ற திரைப்படம் உங்கள் பெயர் உங்கள் ஊர் பெயரை உங்களுடைய குரல்லையே குரல் பதிவாக வாய்ஸ் மெசேஜாக எங்களுக்கு அனுப்புங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்டுக்காங்க.
1: வணக்கம், நான் கடத்தூர்லேருந்து அஸ்வினி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் வந்து அன்னத்தி என்ற திரைப்படத்திலிருந்து மருதாணி பாடல் போடவும். வணக்கம், நன்றி.
2: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: QID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
3: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
2: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
4: மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்டிருக்காங்க.
5: பேசுறேன், எனக்கு வருஷமெல்லாம் வசந்தம் படத்திலிருந்து முதல் முதலாய் என்ற பாடல் வேணும். நன்றி.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கோமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

நேரம் சரியா 10:35. நீங்கள் கேட்டு இருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நேர்கள் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை உங்களுடைய குரலை கேட்கலாம். 0343-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயரை வாய்ஸ் மெசேஜா எங்களுக்கு அனுப்புங்க.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்டிருக்காங்க.
1: தர்மபுரி பண்பலை காலை வணக்கம். என் பெயர் நந்தகோபால், கோமணிந்து பேசுகிறேன். படம் பெயர் வந்து நேருக்கு நேர், பாடல் வந்து அவள் வருவாள். நன்றி, வணக்கம்.

0: கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
4: சரியான சாய்ஸ், ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
6: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
7: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
8: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
10: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
9: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்துக்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
11: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

0: நேரம் 10:45. கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. என்னை கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி
2: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

இந்தியா பல நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட தேசம். காஷ்மீரின் சந்தூர் இசை முதல் குமரியின் தாலாட்டு வரை, இமயமலையின் பனிக்காற்று முதல் குமரி கடல் அலைகளின் ஓசை வரை, தேசம் முழுக்க எதிரொலிக்கும் ஒரே ஒலி ஆகாஷ்வாணி.

0: ஒலியின் 9 தசாப்தங்கள், 90 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒலித்து வரும் குரல் ஆகாஷவாணி.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளை பதிவு செய்தோம்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: என் பேரு சுந்தரி, நான் பாளையங்கட்டில இருக்கேன்.
2: நீங்க சின்ன வயசுல ரேடியோ கேட்டிருக்கீங்களா? ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா?
3: ஆ, கேட்டிருக்கேன்.
2: சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
3: 10 வயசுல இருந்து.
2: உங்க வீட்டுல யார் ரொம்ப ரேடியோ கேட்பாங்க? அவங்க கேட்டதுனாலதான் நானும் உங்களோட சேர்ந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சேன். அப்படின்னா
3: யார்? அம்மா கேட்பாங்க, அப்பா எப்பமாவது கேட்பாங்க.
2: உங்க எந்த நேரத்துல எல்லாம் ரேடியோ கேட்பீங்க?
3: காலைல சொன்ன வைப்பாங்க, சாமி பாட்டு அந்த மாதிரி.
2: ரேடியோல கேட்ட ஏதாவது மறக்க முடியாத நிகழ்ச்சி?
3: அது அந்த தென்கச்சிக்கோ சாமிநாதன் பேசுறது, நல்ல பேசுவாங்க, கதை சொல்றது, அது மறக்க முடியாது.
2: ரேடியோலலாம் நியூஸ் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா?
3: ஆ, அது கேட்டிருக்கேன்.
2: சரி, நீங்க வந்து எதுக்காக ரேடியோ விரும்பி கேட்டீங்க? பாடல்களுக்காகவா இல்லை நிகழ்ச்சிகளுக்காகவா?
3: ரெண்டுமே நல்லா இதாக இருக்கும். பேசுறது, கதை சொல்றதும் நல்லா இருக்கும், நல்லா பேசுறது அப்பள்ளதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. நான் ரெண்டுமே பழைய பாட்டும் நல்லா போடுவாங்க.
2: ரேடியோவில் நீங்கள் கேட்டால் மறக்க முடியாத பாட்டுன்னா என்ன சொல்லுவீங்க?
3: எல்லா பாட்டுமே.
2: பாட்டு கேட்கும்போது ரேடியோவில் பாட்டு கேட்கும்போது கூடவே சேர்ந்து பாடுவீங்களா?
3: அது எப்பமாவது உண்டு, ரொம்ப பிடிச்சதுன்னு சேர்ந்து பாடியது.
2: அந்த காலத்தில் ரேடியோ கேட்கறதுக்கும் இப்போ ரேடியோ கேட்கறதுக்கும் என்ன வித்தியாசமாக இருக்கும்? சின்ன வயசில் கேட்டதுக்கும் இப்போ கேட்கும்
3: அந்த காலத்துலையும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கேட்கறதுக்கு நம்ம பாட்டு கேட்குற பழக்கம் எப்போவுமே உண்டு.
2: ரேடியோலாம் சில சமயம் என்ன பண்ணுவோம்?

0: பாடுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்கள் அப்படின்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்னைக்கா பாட்டு கேட்கணும்னு தோணியிருக்கு?
1: ஒரு இடம் கேட்டிருக்கேன். ஆமாம், அதே மாதிரி போட்டிருக்காங்க.
0: அப்போ அது அனுபவம் எப்படி இருந்துச்சு? உங்க பேரை சொல்லும் போது எப்படி இருந்துச்சு?
1: பேர் சொல்லுமா? நல்லா இருந்தது. என் பொண்ணு பேர் தான் சொன்னேன். அவங்க பேர் சொல்லி பாட்டு போட்டாங்க, நல்லா இருந்தது. ஃபோன் மூலமாக பாட்டு, பழைய பாட்டு தான் கேட்பேன்.
0: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன தோணுது?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாட்டு கேட்கறதுக்கு. இப்ப டிவியை விட ரேடியோ தான் நல்லா கேட்கறது, நல்லா இருக்கும்.
0: சின்ன வயசுல அந்த ரேடியோனால உங்க வீட்டுல ஏதாவது சண்டை வந்திருக்கா? இல்ல எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்து ரேடியோ கேட்போம் அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்கீங்களா?
1: சண்டை வந்தது கிடையாது, எல்லாரும் மொத்தமா கேட்கறோம். காலையில நைட்டு கேட்போம், சாட்டு முடிச்சோட கொஞ்ச நேரம் கேட்போம்.
0: ஆல் இண்டியா ரேடியோ ஆரம்பிச்சு 90 வருஷம் ஆகுது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
1: இதை பத்தி என்ன நினைக்கிறேன்னா சந்தோஷமா இருக்கு.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: வேல்முருகன், ஆலயங்கோட்டை.
0: நீங்க சின்ன வயசுல ரேடியோ கேட்டிருக்கீங்களா? குறிப்பா ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா?
1: கேட்டிருக்கேன், கேட்டிருக்கேன்.
0: அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது சொல்லுங்க. பழைய காலத்துல பெரிய ஒரு ரேடியோ வச்சு கேட்டிருப்பாங்க, டிரான்சிஸ்டர்.
1: அதெல்லாம் டிரான்சிஸ்டரை தூக்கிட்டே எங்க வேணாலும் அலைவோம். ஆனா நல்லா இருக்கும் அந்த டயத்துக்கு, பாட்டை கேட்கறதுக்கு அந்த டயத்துக்கு நல்லா இருக்கும்.
0: பாட்டு தவிர என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க?
1: எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம், அதே திருக்கி வச்சு அதுதான் கேட்டுக்கிட்டே இருக்கும்.
0: இந்த வயசுல இருந்து?
1: ஏமா, இந்த வயசு என்ன, நாங்க 15 வயசுலயே பொது தொழிலுக்கு வந்தாச்சு. 15 வயசுல இருந்து ரேடியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரேடியா வீட்லேயும் ஆண்டனாலாம் உண்டு, அதெல்லாம் உண்டு. பழுவடி இந்த நேரமும் கையிலேயே இருக்கும். 10 மணி 11 மணி வரல, அழகான பாட்டுலாம் இருக்கும், நல்லா எடுக்கும், நல்லா இருக்கும்.
0: ரேடியோல வந்து செய்திகள், நாடகம்.
1: அப்ப வந்து இந்த ஸ்டாண்ட்லயே ஒரு குழாய் கட்டி அந்த செய்தி சொல்ற நேரம் நகராட்சியில இருந்தே அந்த இதை போடுவாங்க, அதுல முன்ன நின்று நாங்க கேட்போம். அவர் இது காலையில அந்த இது ஒரு இது போடுவாரு, அது ரொம்ப அழகா இருக்கும். ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு.
0: சுருக்கமா ஒரே வரியில ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னா என்ன சொல்வீங்க?
1: நல்ல இதுதான், நல்ல இதுதான் நடக்க, நல்ல நிகழ்ச்சி போடுறீங்க, நாங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கோம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து?
2: பாலு, பாளையங்கோட்டை.
0: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
2: நல்ல ஒரு ரேடியோங்கிற அந்த காலத்துல எதுவும் டிவி சேனல் எதுவுமே கிடையாது. அப்ப ஆல் இண்டியா வச்சுதான் கிரிக்கெட் கமெண்ட்ரியோ நியூஸ் சேனலோ எதுவுமே அவங்களதான் தெரியாது சொல்லுவாங்க. அது ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு இதாக சிறப்பா இருந்தது. அதனால ஒரு நல்ல ரேடியோங்கிறது ஒரு நல்ல இதுதான் மேடம்.
0: உங்க வீட்டில் யாரு அதிகமாக ரேடியோ விரும்பி கேட்பாங்க?
2: ரேடியோ விரும்ப நான் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஓட்டுநர் தான், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால அதுதான் ஜாஸ்தி நாங்கள் டிராவல் பண்ணையில் அதான் கேட்டுட்டு.
0: சின்ன வயசுல ஆல் இண்டியா ரேடியோ கேட்டதுக்கும் இப்போ நீங்க கேட்கறதுக்கும் என்ன வித்தியாசம்?
2: அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா? அந்த காலத்தில் இவ்வளவு அட்வான்ஸாக எதுவும் கிடையாது. இப்போ வந்து நிறைய அட்வான்ஸாக வந்திருக்கறதுனால நிறைய விஷயங்கள் இப்போ வந்து இதாகும். பழசுக்கும் ஒன்றுக்கும் இப்போ நிறைய வித்தியாசங்கள் இருக்கு.
0: ஓட்டுநராக இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சின்ன வயசில் ரேடியோ அதிகமாக கேட்டிருக்கீங்களா இல்லை இப்போ நீங்கள் அதிகமாக ரேடியோ கேட்குறீங்களா?
2: சின்ன வயசில் எங்களுக்கு அதானங்க மேடம். அதாவது அந்த காலத்தில் வந்து சின்ன வயசில் வந்து நியூஸ் கேட்கறது ரேடியோவில் சொல்லுவாங்க, ஆல் இண்டியா ரேடியோ செய்தி.

0: நினைக்கிறீங்க
1: ஒரு தெரியாத விஷயத்த ரேடியோல ஒளிபரப்புறாங்க, ஒருத்தர் சொல்லுவாங்க இந்த இடத்துல இப்படி பண்ணாங்க, இந்த இடத்துல இது நடந்துச்சு அப்படிங்கிற அதெல்லாம் நம்ம வந்து நியூஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க, நியூஸ் பார்க்க மாட்டாங்க. அந்த ரேடியோ சேனலில் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுவீங்க, ஓ இவர் இந்த இடத்துல இவர் பண்ணாரோ அந்த இது பண்ணாங்களோ அந்த கேட்கையில் வந்து அது எங்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்கள் இருக்கிறனால அது அங்கே வந்து விரும்பி கேட்குறோம். நேரப்பாடு இருக்கு, அப்புறம் நிகழ்ச்சி நேரம் சில விஷயங்கள் போடுவாங்க. பழைய எல்லாருக்கும் நாங்கள் நைட்டு ட்ராவல் பண்ணியெல்லாம் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கல, எங்களுக்கு கேட்குறதுக்கே இனிமையாக இருக்கும், ட்ராவல் பண்ணுறது எங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து வெறும் ரெண்டு குச்சி வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் மிஷின் ஆயிடுச்சு, அதனால் அது கேட்குறதுக்கு அதுக்கு அதுதான் நல்லா இருந்தது. வழி இப்போ உள்ளது வந்து இசைகள் வந்து இது இல்லை, எஃபெக்ட் இல்லை அந்த இது.
2: சுருக்கமாக ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது?
1: சரி, ஆல் இண்டியா ரேடியோன்னு எங்களுக்கு முதல்ல எடுக்கிறது வந்து நியூஸ் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நியூஸ் சேனலில் தான் நாங்கள் வந்து வீட்டில் உட்காந்து பார்க்க முடியாது, ஒரு 5 மினிட்ஸ் ஓடும் அந்த இது, அது எங்களுக்கு கேட்குறது வெளி தெரியாத தகவல் அந்த ஸ்பாட்டில் கேட்குறது எங்களுக்கு இனிமையாக இருக்கும்.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: என் பேரு ஸ்டெனி யுவன், பாளையம் மார்க்கெட்ல இருந்து வரேன்.
0: நீங்க சின்ன வயசுல எல்லாம் ரேடியோ கேட்டிருக்கீங்களா? இப்போ ரேடியோ கேட்பீங்களா?
1: சின்ன வயசுல கேட்டிருக்கேன். தாத்தா வந்து நிறைய ரேடியோ யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி மீடியா வளர்ச்சி இல்லாதங்கிறதுனால மழை இந்த மாதிரி வரும்போது நிறைய விஷயங்கள் இதுல சொல்லிதான் நாங்க கேட்டிருக்கோம். அப்போ நிறைய கேட்டிருக்கோம். அப்புறம் பாட்டு அந்த மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணியிருக்கோம்.
0: அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி பாடல்கள்லாம் ரேடியோ கேட்க விருப்பமா இருக்கு?
1: பழைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். 90s பாட்டு, அதுக்கு முந்தின பாட்டு, கவியரசு கண்ணதாசன் அவருடைய பாட்டு, வாலி பாட்டு, இது எல்லா பாட்டுமே நல்லா ரசித்து கேட்பேன். எங்கள் தாத்தா இருக்கிற வரைக்குமே காலையில் நாங்கள் எந்திக்கிறோன்னா அது காரணமே ரேடியோ மட்டும்தான் இருக்கும். அது ஸ்டார்ட் பண்ணும் போதே எங்கள் காலையில் எந்திக்கிறதே விடிஞ்சிட்டு அப்படிங்கிறது எங்களுக்கு அதை வச்சு தான் எங்களுக்கே தெரியும்.
0: ரேடியோவில் நீங்கள் பேசியிருக்கீங்களா?
1: ரேடியோவில் பேசியிருக்கேன். நான் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் தமிழ் ஆசிரியர் இறந்துட்டாங்க. 10th படிக்கும் போது ஒரு ஷோ ஒன்று கண்டெக்ட் பண்ணாங்க. அப்போ நான் வந்து இந்த ரேடியோவில் வந்து பேசினேன். படப்படப்புன்னு இல்லை, ஆனால் சார் முதலே சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனால் உள்ளே வரும்போது ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் அப்போ செல்லுமே அந்தளவுக்கு கிடையாது. அப்போ முத

0: பாட்டம் வரும்போது மைக் பிடிக்கும்போது ஒரு நல்ல ஒரு எனர்ஜியா இருந்தது, சூப்பரா இருந்தது.
1: ஆல் இண்டியா ரேடியோல உள்ள நிகழ்ச்சி பண்றதுக்காக நீங்க வந்திருக்கீங்க பள்ளி பருவத்துல அப்படின்னு சொன்னீங்க. இந்த ரேடியோல நீங்க பேசுனதை கேட்டிருப்பீங்கல்ல, இங்க வந்து ரெக்கார்ட் பண்ணது, அது கேட்ட அனுபவம் எப்படி இருந்தது?
0: நல்லா இருந்துக்கா. ஏன்னா முத முத நம்ம பேசுறது வந்து நாம கேட்குறோம் அப்படிங்கிற போது அது ஒரு ஒரு நல்லா இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அப்படி ஃபீல் பண்ணதே இல்லை. ஏன்னா அப்போது அந்தளவுக்கு நம்ம ரெக்கார்டும் கிடையாது, ஃபோனும் கிடையாது, வீடியோவும் நம்ம பெருசாக பண்ணுறது இல்லை. இதை முத முத கேட்கும்போது ஒரு இந்த ஃபீல்டில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உலகம்னா என்ன, பாட்டுனா எப்படி இருக்கும்னு தெரியாமே நமக்குள்ளே உணர்வை கொண்டு வந்தது ரேடியோ மட்டும்தான். அதனால் இப்போ வரைக்குமே நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், ட்ராவல் பண்ணால் கூட, ஏன்னா அதில் வந்து வெறும் பாட்டு மட்டும் இல்லாமல் என்ன நடைமுறை நடக்கு, நியூஸு, பாட்டு, என்ன நடக்குங்கிறது எல்லாத்தையும் சொல்கிற ஒரே இது அது மட்டும்தான். டிவியை தாண்டி டிவி வந்து நம்ம உட்காந்து பார்க்கணும், இது நம்ம கேட்டுக்கிட்டே ட்ராவல் பண்ணும்போது கேட்கும்போதே கேட்கலாம்.
2: தொண்ணூறு ஆண்டுகளாக தேசத்தின் இதய ஒலியாக துடித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணி நம் நாட்டை கட்டமைத்ததில் மிகப்பெரும் பங்கை வகிக்கின்றது. பாடல்கள், செய்திகள், விவசாய நிகழ்ச்சிகள், மகளிர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு கிளைகளாக பிரிந்து வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. ஓசை மாறலாம், ஆனால் ஆகாஷவாணியின் ஆன்மா ஒலித்தது ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
3: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளின் பதிவினை கேட்டீர்கள். அமைப்பில் உதவி திவ்யா, ரம்யா.
4: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
5: நிறைவுக்கு வருகிறது நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பாடலை கேட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சி கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்த்தி. நன்றி நேர்களே. நேரம் முற்பகல் 11 மணி, தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: கேட்டால் சுவைக்கும், இதை கேட்டு சமைத்தால் உங்கள் நாவின் சுவை அரும்புகள் துள்ளி குதிக்கும்.
3: நாறு நரும் பொழில் மாவிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன், எரு திருவுடையான் இன்று இவை கொள்ளுங்கோலோ. வைணவ நூலான 4000 திவ்ய பிரபந்தத்துல ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் திருமாலிருஞ்சோலை பிரானை வழிபடக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடலுக்கும் இன்னைக்கான கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. பாடலுடைய வரிகளை கவனிச்சிங்களா? 100 தடா நிறைந்த அக்கார அடிசல் சொன்னேன். ஆமாங்க, அக்கார அடிசல். அந்த அக்கார அடிசலை பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில. அக்கார அடிசல் அப்படிங்கிறது வைணவ ஆலயங்கள்ல இறைவனுக்கு படைக்கப்படக்கூடிய ஒரு உணவுப் பொருள். முக்கியமா இன்னைக்கும் நம்மளுடைய ஸ்ரீரங்கம் கோவிலுடைய தனித்துவமான பிரசாதமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கத்தினுடைய ஃபேமஸான ஒரு ஸ்வீட் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பா மார்கழி மாதம் 27 நாள் கூடாரவள்ளி பிரசாதம் அப்படிங்கிற பெயர்ல செய்யப்படக்கூடிய ஒரு இனிப்பு பொருள் தான் இந்த அக்கார அடிசல். பொதுவா மார்கழி மாதத்துல நோன்பு இருக்கக்கூடியவங்க 27 நாள் தங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறியதாக எண்ணி அதிக அளவுல நெய்யும் பாலும் கலந்து இந்த அக்கார அடிசலை செய்வாங்களாம். பால், நெய், அரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம், ஏலக்காய் தூள், பச்சை கற்பூரம், முந்திரி, திராட்சை இதெல்லாமே கலந்து

0: செய்யக்கூடியதான் இந்த அக்கார் அடிசல் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா நம்ம அரிசிய தண்ணில தானே வேக வைப்போம், ஆனா இந்த அக்கார் அடிசலுக்கு அரிசிய பால்ல தான் வேக வைக்கணும்னு சொல்றாங்க. அட சக்கரை பொங்கல் தான் அக்கார் அடிசல் அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கலாம். இது சக்கரை பொங்கல் மாதிரி ரொம்ப திடமாவும் இருக்காது, பாயசம் போல திரவமாவும் இருக்காதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய ஸ்ரீ ஆண்டாளுடைய நேர்த்தியை அறிஞ்சுக்கிட்ட ராமானுஜர் அவங்களுடைய நேர்த்தியை பூர்த்தி செய்ய திருமால் எருஞ்சோலை அழகருக்கு 100 தாடா அக்கார அடிசலும் வெண்ணையும் சமர்ப்பித்தாராம். அதுக்கப்புறமா ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை அடிபணிந்ததாகவும் சொல்லப்படுது. தான் பாடியதை செயல்படுத்திய ராமானுஜனுடைய செயலுக்கு உகந்து ஆண்டாள் அசுரரியாக வந்து வாரும் என் அண்ணலை அப்படின்னு சொல்லி அழைத்ததாகவும் சொல்லப்படுது. ராமானுஜர் பல நூற்றாண்டுகள் இளையவராக இருந்தாலும் இந்த செயலின் காரணமாக ஆண்டாளுக்கு அண்ணனானார் அப்படிங்கிற ஒரு குறிப்பும் இலக்கியத்துல இருக்கிறதாக சொல்லப்படுது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அக்கார் அடிசல் சாப்பிட்றதுக்கு நம்ம ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போகணும்னு அவசியம் இல்ல, நம்மளுடைய வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம். எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. அக்கார அடிசலுக்கு தேவையான பொருட்கள் பசும்பால் 1 லிட்டர், நல்ல பச்சரிசி 1/2 கிலோ, வெல்லம் 1/2 கிலோ, நெய் 1/2 கிலோ, பாசிப்பருப்பு 150 கிராம், பச்சை கற்பூரம் 1 சிட்டிகை, முந்திரி பருப்பு திராட்சை தேவையான அளவு, குங்குமப்பூ தேவையான அளவு, ஏலக்காய் பொடி தேவையான அளவு. முதல்ல அக்கார அடிசல் செய்யறதுக்கு பாசிப்பருப்பையும் பச்சரிசியையும் நம்ம வாணலியில தனித்தனியா மிதமான சூட்ல வறுத்து எடுத்துக்கணும். அடுத்ததாக பச்சரிசிய நல்லா சுத்தமா கழுவி வச்சிடணும். ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க பால்ல பாதி பாலை ஊற்றி நல்லா வேக வைக்கணும். பால் கொதிக்க ஆரம்பிச்சதும் எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பை அதுல போட்டு வேக வைக்கணும். அடிக்கடி அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாசிப்பருப்பு வெந்ததும் அதுல நம்ம அரிசியையும் போடணும். நம்மளுடைய பச்சரிசி எந்த அளவுக்கு புது அரிசியா இருக்கோ அந்த அளவுக்கு அக்கார அடிசலுக்கு அது கூடுதலான சுவையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மீதி இருக்கக்கூடிய பாலையும் அதுல சேர்த்து அரிசியையும் பருப்பையும் நல்லா கொழிஞ்சு வரக்கூடிய பதத்துக்கு வேக வைக்கணும். அடிக்கடி அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை நல்லா தூளாக்கி அதுல சேர்த்து வெல்ல வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு நல்லா வேக வைக்கணும். வெல்லம், பால், அரிசி, பாசிப்பருப்பு இதெல்லாமே நல்லா கொழிஞ்சு நல்லா வெல்லம் பால் எல்லாமே மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு வேக வைக்கணும். வெந்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சம் கொஞ்சமா நெய் விட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். நெய்யை ஒரே நேரத்துல சேர்க்க கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கடி விட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிக்காம கிளறி விட்டுட்டே இருக்கணும். நெய் தனியா மேல மிதக்க கூடாது, நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடிக்கடி நெய் சேர்த்துட்டே இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு அதிகமா பாலும் நெய்யும் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு அக்கார அரிசலுக்கு கூடுதல் சுவையை கொடுக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வாணலியில நம்ம வந்து நெய் ஊற்றி அதுல முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு நல்லா வறுத்து வச்சிடணும். வறுத்து வச்ச அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். நெய் தனியா தெரியாம எல்லாம் மிக்ஸ் ஆகி பாத்திரத்துல ஒட்டாம தனியா வர அளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாயாசம் போலவும் இல்லாம கெட்டியாவும் இல்லாம கையில் எடுத்து சாப்பிடக்கூடிய பதம் வர அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருக்கும். கடைசியில நம்ம வச்சிருக்கிற ஏலக்காய் பொடியை கொஞ்சமா சேர்த்துட்டு பால்ல குங்குமப்பூவை கலந்து அதையும் சேர்த்துடணும். கடைசியா 1 சிட்டிக அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துட்டு கடைசியா நெய்யில நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரியையும் திராட்சையையும் சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா சுட சுட அக்கார அடிசல், அதுவும் சொல்ல போனா ஸ்ரீரங்க கோவில் பிரசாதமான அக்கார அடிசல் நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம். இது ஒரு முறை நீங்க வீட்டுல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது பண்டிகையோ விசேஷமோ வந்தா அடிக்கடி சக்கரை பொங்கல் செய்யற பழக்கம் இருக்கும். இல்ல கேசரி செஞ்சு கொடுப்போம், ஈஸியா முடிஞ்சிடும், கொஞ்ச நேரத்துல செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு கேசரி செய்வோம் இல்ல சக்கரை பொங்கல் செய்வோம். அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு முறை இந்த அக்கார அரிசல் செஞ்சு பாருங்க. உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறமா அவங்க சக்கரை பொங்கல் கேட்க மாட்டாங்க, கேசரியும் கேட்க மாட்டாங்க. அக்கார அரிசல் தான் உங்க வீட்டினுடைய ஸ்பெஷல் ஐட்டமா அடிக்கடி இருக்கும். மறக்காம இத ஒரு நாள் உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க.
1: மீண்டும் இன்னொரு நாள் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஆர்த்தி. நன்றி நேர்களே.
2: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிய முற்பகல் வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் இது பூவே பெண் பூவே. இன்று பூவே பெண் பூவே தோழிகளுக்கெல்லாம் விருப்பமான பாவியர் விருப்பமாக வளம்பெற காத்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை பல கனவுகளோடு கடக்கக்கூடியவங்க தான் பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த பெண்களுக்கான நேரம் தான் இது பூவே பெண் பூவே இன்று பாவியர் விருப்பமாக. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
0: நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

0: சன்ஃப்ளவர் ஆயில். என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
1: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
0: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். அப் டு 2.75 லாக்ஸ் வர ஆஃபர்ஸ் தராங்க. அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 ரூபீஸ் வர கிடைக்கும்.
2: FPL MG இன் மெகா எக்ஸ்சேஞ்ச் மேலா. ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
7: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
6: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
9: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: நேர்முற்பகல் 11:13, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பின்புவே என்று பாவியர் விருப்பமாக வளம்பெற காத்துட்ருக்கு. இணைப்பில் இணைக்கூடிய தோழி இணைச்சிடுவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார், தருமபுரி மாவட்டம் குண்டலப்பட்டி இருந்து ராஜேஷ் பேசுறேன் மேம். நல்லா இருக்கீங்களா?
0: அருமையா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கேன் மேம். எப்பவும் கேட்டுக்கணும்.
0: அப்படியா? கிளைமேட் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு போல.
1: என்ன
0: பாடல் கேக்கலாம்?
1: ரொம்ப மகிழ்ச்சி மேம். எனக்கு தில்லானாத்தூர்ல இருந்து என் இசை பாடி வரும்.

0: பேசணும் காற்றுக்கு உருவமலை அந்த பாடல் மேம்.
1: கண்டிப்பா பாட்டு என்னமோ இன்னிசை பாடி வரும் தான், ஆனா இப்போ வந்து உங்களுக்காக ராஜேஸ்வரியோட இசை தாங்கி வருகிறது இந்த பாடல். கேட்டு ரசிங்க, நன்றி.
0: ரொம்ப நன்றி மேம்.
1: நன்றி.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
3: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
4: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
5: பண்றாங்க Main Road, Salem. Counseling Code 2648. Call 9500-509984.
6: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே. அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
7: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
8: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
9: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
10: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
12: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
13: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
14: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
13: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
15: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
16: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ ணகிரி.
17: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
18: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து பார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
19: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
20: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
19: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை

0: சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா குடுக்கறாங்க.
1: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
0: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
2: நேரம் முற்பகல் 11:24 கேட்டு ரசிச்சிருக்கோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவை பெண் பூவை என்று பாவேறு விருப்பமாக ஒரு மனுஷனோட மனநிலையை மாற்றுறதுல முக்கிய பங்கு எதுக்குண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட், காலநிலை அப்படின்னு சொல்லலாம். அந்த வெயில் அடித்தா ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும், அதே பார்த்திங்கன்னா சில சிலுன்னு தென்றல் காற்று பற்றா அது ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி கிளைமேட் கூட அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒன்று ஒரு கிளைமேட்டில் அப்படியே ஒரு அழகாக ஒரு மெலோடி பாட்டு கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம தோழிகள்லாம் வந்து கேட்பாங்க. சரி, இணைப்பில் எனக்கூடிய தோழி என்ன பாட்டு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டுருமா. வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் இங்கிருந்து?
3: சொல்லுங்க
2: ஈஸ்வரியம்மா, என்ன பாட்டு குடுக்கலாம்?
3: பாடலாம்
2: கண்டிப்பா கொடுத்துடலாம். அதாவது நீங்க சொன்ன மாதிரி கிளைமேட்டுக்கு ஏத்த ஒரு அருமையான ஒரு மெலோடியான சாங் தான் ஜானகியோட வாய்ஸ், மனோவோட வாய்ஸ்ல கேட்டலாமா? இதோ நன்றி.
3: ஆ, கேக்கலாமா? நன்றி
2: நன்றி நன்றி.

0: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
0: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில். கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ் ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
3: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
4: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
5: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
4: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZS EV தான். இப்போ அப் டு 2.75 லாக்ஸ் வரை ஆஃபர்ஸ் தராங்க. ஆல்சோ அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 ரூபீஸ் வரை கிடைக்கும்.
6: For more details visit FPL MG showroom or call 739744079. TNC apply.
7: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்குவோர்
8: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
9: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
10: தருமபுரி வைசோலி பெரியார் பல்கலைக்கழக பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மைய இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-2027 கல்வியாண்டிற்கான வணிகவியல், ஆங்கிலம், மேலாண்மையியல், கணினி அறிவியல், இயற்பியல், கணிதவியல், உயிர் தொழில்நுட்பவியல், புவி அமைப்பியல் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான முதுநிலை மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. www.periyaruniversity.ac.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு தருமபுரி பைசோலி பெரியார் பல்கலைக்கழக பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மைய இயக்குநர் தெரிவித்துள்ளார். குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. நேர்முற்பகல் 11:33, இது தருமபுரி பண்பலை 100.

0: 2.5 ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பின்புவே. அடுத்ததாக நம்மோடு இணைக்கூடிய தோழி இணைச்சிடுவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து? பிரதீக்ஷா, என்ன படிக்கிறீங்க? அப்படியா, சரிங்க. லீவ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஸ்கூலுக்கு போகலாம், ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா?
1: ப்ரிப்பேர் ஆயிட்டேன்.
0: ஆயிட்டீங்களா? கொஞ்சம் கஷ்டமா இல்ல, சம்மர் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு? வாழ்த்துக்கள். சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக? சரிங்க, கொடுத்துடலாம். நன்றி. நன்றி பிரதீக்ஷா. இதோ அவர்களுக்காக அந்த இனிய பாடல் அரிஹரன் சைந்தவியோட குரல்ல கேட்டு ரசிக்கலாமா?

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லேப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: அடுத்ததாக தர்மபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்க ஏதுவாக கல்லூரியில் மாணவர் சேர்க்கை உதவி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. 29/5/2026 வரை இளநிலை சேர்க்கை இணைய வழியாக விண்ணப்பிக்கலாம். சேர்க்கை சம்பந்தமான சந்தேகங்களையும் வழிகாட்டி நெறிமுறைகளையும் மாணாக்கர்களும் மற்றும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு தர்மபுரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் தெரிவித்துள்ளார்.
6: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: IMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி ஓசூர், அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமா கோர்ஸ்கள் வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.
8: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
5: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்
1: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
2: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
1: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSCV தான். அப் டு 2.75 lakhs வரை ஆஃபர்ஸ் தராங்க. அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 ரூபீஸ் வரை கிடைக்கும்.
3: FPL MG இன் மெகா எக்ஸ்சேஞ்ச் மேலா. ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
4: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
6: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய அரசு பணிகளுக்கான ஆணையினை வழங்கி ஆற்றும் உரையினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர், சிபிஎஸ்இ கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
0: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
5: வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ்.
0: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
7: ஸ்ரீனி சார், நீங்களா?
6: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
8: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
6: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரத்த வரி டைம்.
9: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
10: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
11: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
12: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
13: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
12: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
14: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
15: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
14: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். இப்போ அப் டு 2.75 lakhs வரை ஆஃபர்ஸ் தராங்க. ஆல்சோ அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 rupees வரை கிடைக்கும்.
16: ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
17: நேரம் நண்பகல் 12:02. நேர்களின் கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். 12:10 உழைப்போம் உயர்வோம். தர்மபுரி எஸ் கோபி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 திரையிசை, தொடர்ந்து சூழல் காப்போம், மெல்லிசை ஆகியவை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம், இன்று செம்மறியாடுகள் தேர்வு மற்றும் இனவிருத்தி பராமரிப்பு முறைகள், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் முனைவர் பி தேவேந்திரன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 தமிழ் அருவி, இன்று இலக்கியங்களும் கண்ணதாசனும், புலவர் ப ராமன் அவர்களின் உரை கேட்கலாம். 3:00 கட் செவில் கலக்கல் பாடல்கள், மாலை 4:00 விடுதீடும் வினாக்கள், 5:00 மாலை தின்றல், 6:00 தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தர்மபுரி ஜேஎன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரையிசை, 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி, இன்று கறவை மாடுகளில் நோய் மேலாண்மை, கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் பி வினோத் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து இயற்கை முறை நெல் சாகுபடி, கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய உதவியாளர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை கேட்கலாம். 8:00 இளந்தென்றல், இன்று தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் வலம் வரும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள், இன்று நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் வலம் வரும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். அடுத்ததாக தர்மபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-2027

கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்க ஏதுவாக கல்லூரியில் மாணவர் சேர்க்கை உதவி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. 29/5/2026 வரை இளநிலை சேர்க்கை இணைய வழியாக விண்ணப்பிக்கலாம். சேர்க்கை சம்பந்தமான சந்தேகங்களையும் வழிகாட்டி நெறிமுறைகளையும் மாணாக்கர்களும் மற்றும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு தர்மபுரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் தெரிவித்துள்ளார். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 12:10. தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைந்த பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடேக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
7: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களினி கேட்கலாம் உழைப்போம் உயர்வோம். இன்று தருமபுரி எஸ் கோபி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் லீல வினோதன்.
8: அன்பிற்கினிய நேய உறவுகளுக்கு இனிய உற்சாகமான வணக்கம். உழைப்பவர்களே உயர்ந்தவர்கள் என்கின்ற நோக்கத்தோடு தொடர்ந்து நமது பண்பலையானது பல்வேறு தொழிற்துறையில் சாதித்த நம்பிக்கை நட்சத்திரங்களை தொடர்ந்து நேர்காணல் செய்து வருகிறது. இன்று அப்படித்தான் நம்மோடு இணைந்திருக்கிறார். யார் என்பதை வாருங்கள் நாம் கேட்போம். ஐயா வணக்கம்.
9: ஐயா வணக்கங்க. ஐயா வாழ்க வளமுடன்.
8: ஐயா உங்கள் பேர் சொல்லுங்க, நீங்கள் எந்த ஊர்?
9: என்னுடைய பெயர் கோபிங் ஐயா. ஜருகன் ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வந்திருக்கோம். தருமபுரியில் SS ஜுவல்லரி என்ற பெயரில் நகைக்கடை நடத்தி வந்துட்டு இருக்கிறோம்.
8: சரிங்க, நம்ம இங்கிருந்தே ஆரம்பிப்போம். மிகவும் முக்கியமானது இந்த எழுத்து, இந்த இன்சல் அப்படின்லாம் சொல்லுவாங்க சிலருக்கு, அதுவே வந்து அடையாளமாக வந்து அமைஞ்சு போயிடுது. அது என்னங்க SS, அதுக்கு என்ன அர்த்தம்?
9: இது எங்களுடைய அப்பா பெயர்.
8: சரிங்க.
9: சித்தாச்சாரி அண்ட் சன், அப்பாவே இதை நிர்ணயிச்சு கொடுத்தார் இந்த நேம்ல தொடங்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அதனால அதில் இருந்தே நாங்கள் தொடங்கி அதனுடைய இதுலேயே தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம்.
8: சரி, எத்தனை வருஷமாக சார் இந்த தொழில் செஞ்சுட்டு வரீங்க? SS ஜுவல்லரி எத்தனை வருஷமாக இருக்குது?
9: கடந்த 22 ஆண்டுகளாக இருக்குங்க.
8: இப்போது ஒரு கிராமத்திலேருந்து, அதுவும் இது மாதிரி தங்கம் போன்ற ஒரு பெரிய கடையெல்லாம் வைக்கணும்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா பாரம்பரியமான ஒரு வசதி வாய்ந்த குடும்பமாக இருக்கணும், இல்லாத மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு சாதாரண ஒரு கிராமத்திலேருந்து புறப்பட்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு இடம் மட்டும் இல்லாமல் ரெண்டு இடங்களில் நினைக்கிறேன், கரெக்டுங்களா? ரெண்டு இடங்களில் ஜுவல்லரி வச்சுருக்கீங்க, SS ஜுவல்லரின்ட்டு. என்ன உங்களுக்கு உந்து சக்தி உங்களுக்கு வந்தது? எப்படி, எங்கேருந்து அந்த பொறின்னு சொல்லுவாங்க இல்லையா, எங்கேருந்து உங்களுக்கு அந்த ஐடியா வந்தது?
9: நோக்கமே வந்து மிக தொலைவாக இருந்தது. முதல்ல நாங்கள் ஆக்சுவலி 1990 தொழில் கற்றுக்கிட்டோம். தொடர்ந்து ஒரு 15 ஆண்டுகளாக உற்பத்தி செய்து கொடுத்துட்டு இருந்தோம். சுமார் 2005 வரை தொழில் உற்பத்தி செய்து கடைகளுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். அதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எல்லாம் மெல்ல மெல்ல அந்த தரத்தினுடைய தன்மை, வேலைப்பாடுனுடைய தன்மைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்த்து ஒவ்வொரு நபர்களாக வந்தார்கள். அது இன்று மிகப்பெரிய அளவில் வந்து நல்லபடியாக செய்து கொடுத்துட்டு இருக்கு.
8: இப்போ நீங்கள் சொல்கிறப்பே சொன்னீங்க அப்பா அப்படின்ட்டு சொன்னீங்க, அப்பான்னு சொல்கிறப்பே லைட்டாக கலங்கினீங்க. சொல்லுங்கள் சார், உங்களோட அப்பா அம்மா எப்படி உங்களுக்கு வந்து உற்சாகம் கொடுத்தாங்க? என்ன அவங்க கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? என்ன அவங்க உங்களுக்கு கற்பிச்சிருக்காங்க? அவங்க இருக்காங்களா?
9: இல்லை, அவங்க 2010 இறந்துட்டாங்க. அவங்க முதல்ல வியாபாரம் அப்படின்னு முதல்ல நேர்மையை கடைபிடிக்கணும். வாழ்க்கையில் முதல்ல நேர்மைன்னு ஒன்று இருந்தாவே வாழ்க்கையில் நல்ல உச்சமான நிலையத்தில் ஒன்று

0: விதமான நிலையத்தை அடைய முடியும் அப்படின்றது பேசிக்காக அடிக்கடி சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த ஒரு நல்ல வளர்ச்சிக்கான அடிப்படை அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. சத்தியம் அப்படின்ற வார்த்தைக்கு தெய்வம் என்று காந்தியடிகள் சொன்னார். அதெல்லாம் பேசிக்காகவே இருந்தது. அதனால் அந்த நேர்மையும் சத்தியமும் இருந்தால் எந்த இடத்துலையும் வளர்ச்சி என்பது இருக்கும், அது எந்த தொழிலாக இருந்தாலும்.
1: சரி, கண்டிப்பாக அப்பா கிட்ட இருந்து சத்தியத்தை கற்றுக்கிட்டீங்க. தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது அப்படின்னு நபிகள் பெருமான் சொல்கிறாரு. உங்களுடைய அம்மா பற்றி சொல்லுங்களேன், அவங்ககிட்ட இருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க?
0: அவங்கக்கிட்ட பக்தி என்பதை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் நிறையா கற்றுக்கிட்டோம். அதனால தான் இன்று ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கு மிக, ஏன்னா தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு அடிப்படை அது. அதனால் அந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களிடத்திலிருந்து வந்ததுனால தான் ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கு காரணங்கள்.
1: இப்போ என்ன படிச்சிருக்கீங்க கோபி சார் நீங்கள்?
0: பெருசாக ஒன்றும் படிக்கலைங்க. ப்ளஸ் டூ வரைக்கும் நாங்கள் பள்ளி படிப்பு முடித்தோம். அதுக்கப்புறம் தொழிலில் வந்துட்டு அதுக்கப்புறம் கரஸில் ஒரு பேச்சுலர் டிகிரி, அதுக்கப்புறம் மனவளக்கலையில் மாஸ்டர் டிகிரி, அதுக்கப்புறம் இடையில் அந்த சட்டையல் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்பதற்காக அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதான், பெருசாலாம் எதுவும் படிக்கலைங்க ஐயா.
1: தேடல் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தானே. நீங்கள் ஒரு தங்க கடையில் இருக்கீங்க, அப்பயும் படிக்கணும், சட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் என்பது மிக முக்கியமானது. அதே மாதிரி தவ கலையில் வந்து மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்கீங்க. சரிங்க, இப்போது எஸ்எஸ் ஜுவல்லருடைய சிறப்பு என்ன? ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். இப்போ நம்ம வந்து சாதாரணமாக ஒரு ஸ்வீட் வாங்கினா கூட இந்த கடையில் இந்த ஸ்வீட் நல்லாயிருக்கும், ஜாங்கிரி நல்லாயிருக்கும், அதே மாதிரி இந்த கடைக்கு போனால் இந்த துணி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பார்த்து மக்களுடைய மனநிலையே இன்றைக்கி அப்படி தான். அது மாதிரி உங்கள் எஸ்எஸ் ஜுவல்லரியில் சிறப்புனா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
0: எஸ்எஸ் ஜுவல்லரியில் தரம் என்பதெல்லாம் இப்பொழுது 916 எல்லா கடைகளையும் இருக்குங்க. அதில் எந்த மாற்றமும் இப்போது செய்ய முடியறதில்லை, செய்யவும் இல்லை, அதெல்லாம் மிக குறைவு. ஆனால் அந்த வேலைப்பாடு தன்மைன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அந்த தன்மையில் வந்து மிக உன்னத நிலையில் இருக்கும், அதுதான் மிக சிறப்பு. அந்த சிறப்புனால தான் இவ்வளோ வெற்றி அடைந்ததற்கு காரணம்.
1: தரம் நிரந்தரம் அப்படின்றீங்க.
0: தரம் நிரந்தரம், அதையை தாண்டி அதில் இருக்கக்கூடிய நுட்பமும் அந்த நுணுக்கங்கள் தான் மற்றொரு இடத்துல போய் சொல்லும்போது இது எங்கே எடுத்தீங்க, மிக ரொம்ப நல்லா இருக்கு. ஒவ்வொரு வாடிக்கையாளர் இன்னொரு வாடிக்கையாளரிடம் சொல்லி சொல்லி தான் எங்களுக்கு வந்தது, எந்த விளம்பரமும் இல்லாமல் அவங்க சொல்லி தான், வாடிக்கையாளர்கள் தான் இத்தனை வளர்ச்சிக்கும் காரணம்.
1: சரிங்க, இப்போது அதே வாடிக்கையாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகை எடுத்துருவாங்க, எடுத்துட்டு கொஞ்சம் நீங்களே ஒரு அமௌண்ட் குறைஞ்சி உங்க பல வருடமாக நம்ம கிட்ட வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. நீங்களே விலை போடுறப்பே குறைச்சி தான் போடுவீங்க, ஆனாலும் இன்னும் கொஞ்சம் குறைங்க, ஏன்னா பார்டரில் நிற்பீங்க நீங்கள், இன்னும் கொஞ்சம் குறைங்க அப்படின்ட்டு சொன்னாலும் புரியாமல் ஒரு அன்பு தொல்லையாக இருக்கும், ஒரு நெகிழ்வாக இருக்கும். அப்போ எப்படி சமாளிப்பீங்க?
0: அல்ல, இருக்கிறத எடுத்து சொன்னோம்னா இந்த தொழில் செய்வதற்கு இந்த மாதிரியான குவாலிட்டி, இவ்வளோ நல்ல வேலைப்பாடு செய்வதற்கு நம்ம வந்து அடிக்கடி வாங்கக்கூடிய பொருள் இல்லை, இந்த மாதிரி செய்தோம்னா இது நீண்ட நாளைக்கு உழைக்கும், தரமாக இருக்கும், அதனால் அந்த மாதிரியான விஷயத்திற்கு இந்த பணம் கொடுத்தாதமா அந்த மாதிரியான விஷயங்களும் அந்த குவாலிட்டி நல்லபடியாக கொடுக்க முடியும், அதனால் அதுக்கு உண்டான பணம் இவ்வளோ கொடுத்தும்போது அந்த வேலைப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க, அவங்க அதை புரிந்து கொள்வார்கள்.
1: இப்போ நிறைய கடைகளில் வந்து கட்டப்பையில் ஆரம்பித்து நிறைய கொடுக்குறாங்க, இது சில கடைகளில் வந்து தவிர்த்துடுறாங்க, இதுக்கு என்ன, ஏன் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்?
0: அதாவது வந்து விளம்பரங்களுக்காக அது கொடுக்கப்படுகிறது. இப்போது அந்த பையை கொண்டு போகும்போது அதனுடைய எந்த கடையில் வாங்கினீங்க அப்படின்றது அதற்காக கொடுக்கப்படுவது தான்.
1: பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறப்பே தெரியுது சார், உங்கள் பொறுமை, ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க. உங்கள் பொறுமையின் ரகசியம் என்ன?
0: இதெல்லாம் வாடிக்கையாளர்களிடமிருந்தே கற்றுக்கொண்டது தான். ஏன்னா வாழ்க்கையிலே வெற்றி அடையணும் அப்படின்னா பொறுமை தான் மிக முக்கியமான ஒன்று.
1: இல்லை, சில நேரங்களில் கோபம் தேவைப்படுது, நிர்வாக ரீதியாக அட்மினிஸ்ட்ரேஷன் பவரில் இருக்கிறவங்க கோவப்படுறாங்களே, ஆனால் நீங்கள் அப்பயும் கோவப்பட மாட்டேறீங்களே, என்ன காரணம்?
0: அப்படி ஒன்றும் சொல்வதற்கு இல்லை, அதை அன்பின் மூலமாக சொல்லி சரிப்படுத்திக்க முடியும். அன்பு தான் எல்லாவற்றிலையும் எல்லா இடத்துக்கும் செல்லும்,
1: வேற எதுவுமே அந்தஸ்து அதிகாரம் செல்லாது இல்லைங்களா? சரி சார், எத்தனை வருஷமா வந்து தொடர்ந்து தொழில் செஞ்சுட்டு வரீங்க, இதில் கற்றது என்ன, பெற்றது என்ன?
0: கற்றது அப்படின்னா வாடிக்கையாளர்கள் சாட்டிஸ்ஃபிகேஷன், திருப்தின்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது வந்து அல்டிமேட்டான ஒரு விஷயம். அவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 ரூபாயாக அவங்க உழைத்து சம்பாதித்த பணத்தை சேமித்து அதை வந்து ஒரு பொருள் வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும், அப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் வந்து அவங்க அந்த முகத்தில் இருக்க பார்க்கும்போது அவங்களுடைய அந்த வேல்யூ, ஏன்னா அது ஒரே நாளில் சம்பாதித்த பணம் கிடையாது, 1 வருடமாக 2 வருடமாக சேமித்த பணத்தை கொண்டு வந்து சேமித்து அந்த பொருளை வாங்குவாங்க. வாங்கி அணியும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நமக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்கும்.
1: மற்றவர்கள் சிரிப்பதை பார்க்கறது ஒரு
0: மகிழ்வு. அது ஏன்னா உழைச்சி சம்பாதித்த பணத்தை கொண்டு வந்து சேகரித்து ஒரு பொருள் வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷத்துல போடும்போது எங்களுக்கு

0: ஓ, ஒரு நல்ல தொழில் செய்கிறோம் அப்படின்ற ஒரு மகிழ்வு இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமாக பார்க்குறோம்.
1: சரி சார்,
0: ம்,
1: ஒவ்வா அவங்கக்கிட்ட இருந்தது நிறைய மகிழ்ச்சியை நீங்கள் வந்து
0: எஸ்
1: கற்றுக்கிறீங்க.
0: எஸ்
1: பெற்றது என்ன?
0: வாடிக்கையாளர்களை பெற்றிருக்கிறோம், அதுதான் மிகப்பெரிய சொத்து. ஏன்னா அவங்க இன்னும் போய் ரெண்டு பேர்கிட்ட சொல்லும்போது அதன் மூலமாக ரெண்டு நாள் ஆகிறது, நாலு 16 ஆகிறது.
1: கண்டிப்பாக.
0: அதுதான் மிகப்பெரிய சொத்து.
1: இப்போது நிறைய சம்பவங்கள், யாராவது 30 ஆண்டு காலமாக அந்த தொழிலில் இருக்கீங்க,
0: எஸ்
1: நிறைய நிறைய சம்பவங்கள், நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். கண்டிப்பாக
0: கண்டிப்பாக.
1: சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும், அதே மாதிரி நம்ம நீங்கள் எதிர்பாராத அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்களுக்கும் நடந்திருக்கும். அப்படி உங்கள் அனுபவத்தில் நீங்கள் வந்து மறக்க முடியாத நிகழ்வுன்னா ஏதாவது ஒன்று சொல்லலாமே, ஒன்று ரெண்டு சம்பவங்களை.
0: கண்டிப்பாக. ஒருவர் ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் வந்தார். சேமித்து வைத்த பணத்தை எல்லாம் சேர்த்து 2 பவுன் அல்லது 3 பவுன் ஏதோ ஒன்று வாங்கினார். அவர் சொன்னாருங்க, நான் இது 12 ஆண்டுகளாக சேமித்து வைத்த பணம் அப்படின்ட்டு.
1: 12 வருஷம்,
0: 12 வருடங்கள். அதை கொடுத்து வாங்கும்போது என்னுடைய, இப்போவும் அதை சொல்லும்போது என்னுடைய மெய் சிலிக்குது. அவர் சொன்னார் அந்த வார்த்தை எனக்கு இன்னும் கூட மனசுல இருக்கு. நான் 12 ஆண்டுகளாக சேமித்து வைத்து இந்த பொருளை நான் எடுக்கிறேன் அப்படின்னாரு. அவர் வாங்கும்போது ஒரு மகிழ்ச்சி இருந்தது பாருங்க, அதை இன்னைக்கும் என்னால் மறக்க முடியலைங்க. ஏன்னா அவர் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் 12 ஆண்டுகளாக சேமித்த பணம் அப்படின்னார். அதை மிக உன்னத நிலையில நினைக்கிறேன்.
1: அப்படியே பூரிப்பா நினைச்சாலும்
0: பூரிப்பா இருக்கு.
1: வேற என்ன சார் சம்பவம்லாம் இருக்கணும்?
0: இல்லை சார், தொழில் எல்லாம் நிறைய சவால்களை எல்லாம் தாண்டி தான் தொழிலில் வெற்றி அடைய முடியும்.
1: இப்போ வந்து நிறைய சீட்டு மாதிரிலாம் நடத்துகிறாங்க, இப்போ மாதாந்திர சீட்டு, அது மாதிரி நீங்கள் ஏதாவது நடத்துகிறீங்களா?
0: ஆமாம், இப்போது என்னென்னா மக்கள் வந்து சின்ன சின்னதாக சேமித்து 1000 ரூபாய் மாதம் பூரா சேமிக்கணும் அப்படின்னும் போது தங்கத்தில் சேமிக்கிற திட்டங்கள் எல்லாம் இருக்குங்கய்யா. அதிலெல்லாம் சேமித்து சிறுக சிறுக சேர்த்து பொருள் வாங்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் இருக்குது. அதில் 3 வகையான திட்டங்கள் இருக்குது.
1: என்னென்னாங்கய்யா?
0: மாதம் மாதம் 1000, 2000 அந்த மாதிரி சேமிக்கிற திட்டம். அப்புறம் அவங்க ஒரு 5000 ரூபாய் இருக்கு, அது கோல்டாவே கன்வர்ஷன் ஆகும்.
1: அது எப்படி?
0: அதோ இன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு இன்னைக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் கட்டுறாங்கன்னா அதுக்கு என்ன பணம் 1/2 கிராம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுவே அக்குமுலேட் ஆகி டோட்டலாக ஒரு 11 மாதங்கள் கட்டணும். அது முதிர்வு தொகை 11 மாதம் முடிந்த பின் அதற்கான பொருள்களை எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி என்ன இருக்கு, வீட்டில் பழைய நகைகள் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை யூஸ் பண்ணாமல் வச்சிருப்பாங்க. அது 2 பவுன் எங்கள் தாத்தா வாங்கினது, அப்பா வாங்கினதுன்னு அப்படியே வச்சிருப்பாங்க. அதை கொண்டு வந்து 11 மாதங்கள் டெபாசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை புதிய நகைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய திட்டங்களும் இந்த இடத்துல இருக்கு.
1: சாமானிய மக்கள் எளிமையா தங்க சேர்க்கலாம். சரி சார்,

0: இப்போல்லாம் நாங்கள்லாம் கஷ்டப்படுவோம், நீங்களாம் ஒரு தங்கமா இது என்னன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறீங்க. இப்போது வெண்டைக்காயை உடச்சி பார்க்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா,
1: எஸ்
0: தங்கத்தை நாங்கள் எப்படி தான் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு எதாவது தனியாக படிப்பு படிக்கணுமா, இல்லை நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறீங்க, ஒரு சாமானிய மக்கள் கண்டுபிடிக்க முடியறது இல்லையே, ஏதாவது எளிய எளிமையான டிப்ஸ் தான் சொல்லுங்களேன்.
1: இதில் அந்த மாதிரியான எளிய முறை அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க, அனுபவங்கள் தான் இதை முக்கியம். அனுபவத்தில் தெரிஞ்சுக்க
0: அனுபவம் தான், இல்லைனா டக்குன்னா கண்டுபிடிக்க முடியாது,
1: கொஞ்சம் கடினமானது, ஒன்று
0: கடினமான விஷயம். சரி சார், உங்களுடைய வெற்றி பயணம், ஏன்னா ஒரு கிராமத்துலேருந்து கிளம்பி வந்து ஒரு கடைக்கு ரெண்டு கடை வச்சு ஒரு நல்ல நிலையில் இருக்கீங்க, அது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்துட்ருக்கீங்க. எத்தனை பேர் சார் உங்ககிட்ட டோட்டலாக வேலை செய்கிறாங்க?
1: இப்போ ஒரு 26 பேர் வேலை செய்துட்டு இருக்காங்க.
0: பரவாயில்ல, ஒரு 26 குடும்பங்கள் உங்களால் பயனடையுது இல்லைங்களா. சரிங்க, இந்த வெற்றி பயணத்தில் உங்களோடு இருந்து பணியாற்றியவர்கள் யார் யார்?
1: நானும் என்னுடைய சகோதரி அவர்களுடைய குழந்தையும் சேர்ந்து தான் பயணிக்கிறோம்.
0: சரி,
1: வெற்றி அப்படின்னு ஒண்ணு இது வரைக்கும் இல்லை, வெற்றிக்கான நோக்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர வெற்றி அடைந்து விட்டோம் என்றெல்லாம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. பயணித்துக்
0: கொண்டிருக்கிறோம்.
1: அவருடைய பேர் சிவகுமார். அவங்களும் நாங்களும் சேர்ந்துதான் இந்த தொழில் தொடங்கி நல்ல முறையில பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வாடிக்கையாளர்கள் எல்லாம் மிக நல்ல முறையில வந்துட்டு
0: குடும்பத்தை பத்தி சொல்லுங்க, அண்ணன் தம்பிகள் சகோதரிகள் எத்தனை பேர், அவங்க பேர் எல்லாம் சொன்ன அந்த நேரத்துல கேட்டுட்டு இருக்கிற அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க இல்லையா?
1: கண்டிப்பா, எல்லாமே எங்களுடைய குடும்பத்தில் இருந்துதான் கற்றுக்கொண்டோம். எங்க தொழிலே வந்து எங்களுடைய குடும்பத்தாரிடம் இருந்து எங்களுடைய சகோதரர்களிடம் இருந்தான் கற்றுக்கொண்டோம். அதுல நாங்க செய்யக்கூடாதது என்ன என்று அவர்களிடம் இருந்துதான் கற்றுக்கொண்டோம். இதெல்லாம் இந்த தவறுகள் எல்லாம் செய்தா வாழ்க்கையில பின்னடையும், இதெல்லாம் செய்தா நல்ல முன்னேற்றம் அடைய முடியும் என்றெல்லாம் அங்கிருந்து தான் கற்றுக்கொண்டோம். அதனால நல்லது கெட்டது எல்லாம் அங்கிருந்து தான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டோம்.
0: எத்தனை பேர் சார் உங்க கூட பிறந்தவங்க, அவங்க பேர் சொல்லாமே?
1: 7 பேர் இருக்காங்க.
0: சரிங்க,
1: அவங்களுடைய ஒவ்வொரு உந்துதல்கள் ஒவ்வொரு விஷயமும் அவங்க தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்ததுனால தான் இவ்வளோ நல்ல வளர்ச்சிக்கு வந்ததுக்கான காரணமும். எங்களுடைய மூத்த சகோதரர்கள் ராஜேந்திரன், பாலு, சக்தி, ராதாகிருஷ்ணன், ரமேஷ், இவங்கெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது தான் இத்தனை வளர்ச்சிகளுக்கும் காரணங்கள்.
0: சரிங்க, கண்டிப்பாக அந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக சொல்லணும். இப்போ உங்களுக்கு திருமணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது?
1: 25 ஆண்டுகள் ஆகும்.
0: 25 வருஷம் ஆகுது. அவங்க உங்கள் வீட்டுக்காரம்மா பேர் சொல்லலாமே?
1: சங்கீதா அப்படின்னு என் வாழ்க்கை துணைவியாருடைய பெயர்.
0: சரி, எப்படி இருக்கு உங்கள் சங்கீதா அம்மா வந்த பிறகு எப்படி இருந்தது வாழ்க்கை, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது?
1: இன்ன என்ன மிகப்பெரிய மாற்றங்கள் என்ன, எது செய்யக்கூடாதது,

0: செய்ய வேண்டியதை விட செய்யக்கூடாதது எது என்று சொல்வார்கள். அதில் இருந்து தான் நிறைய பயணித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: உங்களுக்கு எப்படி தன்னம்பிக்கையா இருக்கா, தன்னம்பிக்கை ஊட்டுறாங்களா எப்படி?
0: அதுதான் காரணம். டோன்ட்ஸ் டூஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கு. செய்ய வேண்டியதை செய்யாம கூட இருந்துடலாம், ஆனா செய்யக்கூடாதது செய்துட்டோம்னா தவறுல நிறைய மாட்டிக்கொள்வோம். அதனால அதெல்லாம் செதுக்கி நல்ல முறையில வடிவமைத்ததே அவங்களோட தான்.
1: இந்த நேரத்தில் சங்கீதா மேடமுக்கு நன்றி சொல்கிறீங்க.
0: எஸ் கண்டிப்பாக.
1: சரி சார். சார், இப்போ வந்து இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு ஒரு குரு சொல்லி கொடுத்துருப்பார் முதல்ல அந்த குருவை பற்றி சொல்லுங்கள் சார். எப்படி வந்து தொழில் கற்றுக்கிட்டீங்க? குருன்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? நான் நிறைய பேர் இருப்பாங்க, அதில் இம்பார்ட்டன்ட்
0: எங்களுடைய சகோதரர் தான். அவர் இடத்துல தான் எங்கள் தொழில் எல்லாம் கற்றுக்கொண்டோம். அந்த இடத்துல இருந்து தான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டோம்.
1: நிறைய சகோதரர்கள் சொன்னீங்க, அது எந்த சகோதரன் குறிப்பிட்டு சொல்ல?
0: எனக்கு மூத்தவர், அவருடைய பெயர் ரமேஷ். அவங்களிடத்தில் இருந்துதான் எங்க தொழில் எல்லாம் கத்துக்கொண்டோம். நானும் என்னுடைய அக்கா பையனாகிய எஸ் எம் சிவகுமார் அவர்களும், அவர் ரெண்டு பேரும் நாங்க அந்த ஒரே இடத்துல இருந்துதான் தொழில் கத்துக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த தொழில் செய்து கொண்டு வருகிறோம்.
1: சரி, ரமேஷ் உங்களுக்கு அண்ணார்
0: கூட பிறந்தவங்க, என்னுடைய மூத்தவர்.
1: அவர் என்ன சார் தொழில் செஞ்சிருக்காரு?
0: இதே தொழில் தான் செய்து கொண்டு வருகிறோம்.
1: எங்க வச்சிருக்காரு அவரு கடை?
0: ஒட்டப்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துல வைத்துட்டு நல்ல முறையில்
1: இங்கே. சரி சார். சரி, கண்டிப்பாக வந்து இப்போ நிறைய உங்களுடைய தொழில் பற்றி சொல்லிட்டீங்க. நீங்கள் மனவளக்கலையில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கீங்க. இப்போ பொதுவாக தங்க வேலை செய்யக்கூடியவர்கள், தொழில் இருப்பவர்களுக்கு மார்க்கெட்டிங்கு எப்படி ஏறுது, பங்கு சந்தை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவே சரியாக இருக்கும். எப்பயுமே பெரும்பாலும் ப்ரெஷரெல்லாம் ரொம்ப மன அழுத்தமாக இருக்கவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் எப்படி இந்த மனவளக்கலையை தேர்ந்தெடுத்தீங்க? முதல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யார்? எப்படி இந்த ஐடியா வந்தது உங்களுக்கு?
0: இல்லை, ஒரு தேடல் தான், ஆன்மீக தேடலில் அது கிடைத்தது. அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டோம். அதன் மூலமாக தான் இத்தனை வளர்ச்சிக்கும் காரணம்.
1: மனவளக்கலை முதல்ல எங்க சார் போய் கத்துக்கிட்டீங்க?
0: தருமபுரி அறிவித்திரு கோயில் அப்படின்னு ஒரு சத்திரம் எழுத்திருவில் இருக்குங்கய்யா.
1: சரிங்க.
0: அந்த இடத்துல தான் கற்றுக்கிட்டோம். கற்றுக்கிட்டதை பிறருக்கு சொல்லி கொடுக்கறதுலையும் மகிழ்ச்சி.
1: சரி, என்ன நேரங்களில் போய் கற்றுக்குவீங்க ஆரம்பங்கள்லாம்?
0: காலை மாலை அந்த டைமில் தான் போய் கற்றுக்குவோங்க ஐயா.
1: சரிங்க. அங்கே உங்களுக்கு குருவாக இருந்தவர் யார்? இப்போ வரைக்கும் வழிகாட்டக்கூடியவர்கள்லாம் யார்?
0: எஸ், இது நல்ல ஒரு கேள்வி. சுகுமார், பொன் சுகுமார்னு இருக்கார். இப்போவும் எங்களுடைய ஆஃபீஸில், எங்களுடைய கடையில் அவர் தான் வழி நடத்தி எல்லா விஷயங்களையும் அவர் தான் வழி நடத்திட்டு இருக்கிறார்.
1: சரிங்க சார். அவர் வழியாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. சரி, எங்கெங்கெல்லாம் சார் போயிருக்கீங்க இந்த மனவளக்கலை தொடர்பாக வகுப்பெடுக்க போயிருக்கீங்க?
0: வெளியில் பெரும்பாலான ஊர்களுக்கு கூப்பிடுவாங்க. அங்கெல்லாம் போயிட்டு வேதாத்ரி மகரிஷியுடைய கருத்துக்களை வந்து பரப்புறதுல மிக ஆர்வம் அதிகம். அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுல மகிழ்ச்சியும் கூட. அதாவது வள்ளுவர் சொல்லுவார், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் உள்ளாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று. இப்போ பொருளை மட்டுமே தேடிக்கொண்டு இருந்தால் போதாது, சிறிது ஆத்ம திருப்திக்காக சில ஆன்மீக விஷயங்களை செய்வதனால ஆத்ம பலம் பெறுகிறது. அதுல மிகப்பெரிய திருப்தி.
1: சரி, இப்போ நீங்க மட்டும்தான் மனவளக்கலை கத்துட்டு இருக்கீங்களா, இல்ல குடும்பத்தாரும் சேர்ந்து சொல்லி தர?
0: எங்க குடும்பத்துல பெரும்பாலானவர்கள் கிட்டத்தட்ட 70% பேர் இதில் இணைந்திருக்கிறார்கள்.
1: சரி சார். இப்போ இந்த பயிற்சிக்கு போறதுக்கு முன்னாடி அவர் கோபி சார் எப்படி இருந்தார்? இந்த பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு இன்று வந்து பல பேருக்கு நீங்க வந்து மனவளக்கலை அந்த பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்க. உப்ப கோபி சார் எப்படி இருக்காரு?
0: இதுல ஒரு ஆத்ம திருப்தி இருக்கிறதா மிகப்பெரிய விஷயங்களே. அதுக்கு முன்னாடி கோபம், அது இயல்பா இருக்கக்கூடிய மனித இயல்புகள் எல்லாம் இருந்துட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் சற்று தனித்து இருக்கு.
1: ஒரு சமதளத்தில் ஓடுகிற அருவியை போல இருக்கீங்க
0: அப்படின்னு மேலோட்டமா பார்க்கும்போது தெரிகிறது. இன்னும் நிறைய திருத்தங்கள் செய்ய வேண்டியது இருக்கு.
1: சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கங்களை பற்றி நிறைய சொன்னீங்க. வெள்ளி ரொம்ப, அது இன்னைக்கு தங்கத்தையே போட்டி போடுற அளவுக்கு வெள்ளி விலை உயர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு. ஒரு காலத்துல வெள்ளியா அட போடா அப்படின்னு நினைச்ச காலெல்லாம் போயிட்டு இன்னைக்கு 300 எல்லாம் கிராஸ் பண்ணி
0: போயிட்டு
1: போயிட்டு இருக்கு. அந்த வெள்ளி பொருட்கள் என்னென்ன வச்சிருக்கீங்க உங்க கடையில?
0: அதாவது மெட்டி முதல் குடம் வரைக்கும் எல்லா தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்குங்க. அதுல நிறைய வெரைட்டி இருக்கு. அதுல இப்போ வந்து 92.5% இருக்கக்கூடிய ஆன்டிக் அப்படின்னு நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. அதுல வெரைட்டிஸ் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். வேலைப்பாடுகள் தன்மைகள் மிக உயர்ந்த நிலையில இருக்கிறதுலாம் ரொம்ப வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும்.
1: அதாவது நினைவு வரைக்கும் என்னென்ன வெள்ளி பொருட்கள்லாம் உங்க கடையில் இருக்கு சார்? ஒரு நினைவுல இருக்கிற வரைக்கும் சொல்லுங்க பாப்போம். நிறைய இருக்கும்,
0: எல்லா வெரைட்டி இருக்கும். டம்ளர் இருக்கும், பூஜை பொருட்கள் எல்லாம் இருக்கும். ஏன்னா பூஜை பொருட்களுக்கு தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. வீட்டுல டெய்லியும் பயன்படுத்தக்கூடிய காபி குடிக்கிறதுக்கு, டீ சாப்பிட்றதுக்கு, அதெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி டம்ளர்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்களும் கூட. அதுக்கெல்லாம் நிறையா வாங்கிட்டு போகிறாங்க.
1: சிலைகள்லாம், கடவுளுடைய சிலைகள்,
0: அதெல்லாம் அதுவும் வேலைப்பாடுகள். இப்போ இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்

0: டெக்னாலஜியில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அருமையான வெள்ளி பொருட்கள் எல்லாம் இப்போது நம்ம கடையில் தாராளமாக கிடைக்குதுங்க.
1: சரி சார், இப்போ எப்படி வெள்ளிங்களா செய்கூலி சேதாரம் இருக்கா சார், எப்படி?
0: இல்லை, அந்த மாதிரி எந்த செய்கூலி சேதாரம் என்பதெல்லாம் கிடையாதுங்க.
1: இப்போ டைமண்ட்லாம் வச்சுருக்கீங்களா சார்? ஏன்னா எது மாதிரியான டைமண்ட்லாம் இருக்குது சார்?
0: அதில் கட்டிங்ஸ் எல்லாம், அதில் குவாலிட்டி இருக்குது, இன்டர்நேஷ்னல் குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அந்த தரத்தோட, அந்த சர்டிஃபிகேட்டோடு இருக்கக்கூடிய பொருட்கள் இது எல்லாமே எல்லா வெரைட்டிலையும் கிடைக்குங்க.
1: எல்லா வெரைட்டிலையும் கிடைக்கும். சரி, இப்போ மக்கள் வந்து தங்கத்தை, டைமண்ட் விட தங்கம் அதிகமாக விரும்புகிறாங்க. சில மக்கள் மட்டும்தான் டைமண்ட் அதிகமாக விரும்புகிறாங்க, அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு?
0: இல்லை, தங்கம் என்பது 100,000 ரூபாய் இருந்ததுன்னா நமக்கு தேவையான அளவுக்கு வந்துடும். 100,000 ரூபாய்க்கு இது மிக சின்ன அளவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அதனால அதனுடைய மதிப்பு என்பது மிக உயர்ந்தது,
1: டைமண்டுடைய மதிப்பு
0: மிக அதிகமானது.
1: அதனால நடுத்தர குடும்பம்
0: அதெல்லாம் மிக குறைவாக, இப்போ அதெல்லாம் வாங்கக்கூடிய சக்தியும் அதிகரித்து கொண்டே இருக்கு.
1: சரி சார், இப்போ உங்க கடை வந்து எத்தனை பிரான்ச் வச்சிருக்கீங்க நீங்க?
0: இல்ல, முதல்ல ஒரு பிரான்ச் இருந்தது, இப்போ ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கோம். அதாவது துரைசாமி நாயுடு ஸ்ட்ரீட், அதுல எங்க கடைக்கு அருகாமையில ஜோதி கண் மருத்துவமனைன்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி இப்போ பிரான்ச்சு நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம், அதுக்கு எதிரில் மதுராபாய் மண்டபம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ரெண்டு இடத்துலையும் பாரதிபுரம் தருமபுரியில இருக்குங்க.
1: புதுக்கடை. பழைய கடை வந்து அங்க இருக்கு,
0: துரைசாமி நாயுடு ஸ்ட்ரீட்.
1: அந்த கடை எப்போ சார் ஆரம்பிச்சீங்க?
0: 2007 இருந்து அந்த இடத்துல இருக்குங்க.
1: 20 வருஷமா 20 வருடங்களாக
0: அந்த இடத்துல.
1: சரி சார், இப்போ நீங்க நிறைய பேர் சொல்றப்ப சொல்லிட்டே இருந்தீங்க சிவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஏன்னா ஒரு வெற்றி, ஒரு பயணத்துல வந்து இரண்டு பேர் சேர்ந்து செய்யறப்போ அது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு?
0: இல்ல, அவை சொன்னது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. நம்ம தருமபுரி அவையை தான் நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பந்தலையில இதை பற்றி பேசுறதுல எனக்கு மிக சந்தோஷமான விஷயம். அதனால அவங்களுடைய பெரியவர்கள் வாக்கெல்லாம் அப்படிதான். அதனால எந்த ஒரு தொழில் செய்தாலும் கூடி செய்யும் போது அதில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும், பார்வைகள் நிறையாக இருக்கும். நான் ஒரு கோணத்தில் பார்ப்பேன், நீங்கள் ஒரு கோணத்தில் பார்ப்பீங்க. ஆனால் ஒரே பொருளை ரெண்டு கோணத்தில் பார்க்கும்போது ரெண்டு பேருடைய அறிவும் அந்த இடத்துல செயல்படும் போது வெற்றி அடைவது மிக எளிமையாக இருக்கும்.
1: அதனால ஒரு சகோதரியின் மகன் சொன்னீங்க, ஒரு முறை பார்த்தா தாய் மாமா, இன்னொரு முறை பார்த்தா வந்து வியாபாரத்தில் பங்குதாரர்கள். உங்களுக்கு நல்ல ஒரு சிவகுமார் சப்போர்ட் பண்ற,
0: அவருடைய உழைப்பு தான் இத்தனைக்கும் காரணம்.
1: அது ஒரு இரண்டு பங்குதாரர்கள் ஒருத்தர் இப்படி சொல்றது உண்மையா அது பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. ஏன்னா பெரும்பாலும் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உங்களுடைய பெருந்தன்மையும் காட்டுது.
2: சரி, நிறைய செய்திகள் வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் சார். நிறைய அனுபவங்களை நீங்க சொன்னீங்க, ஒரு கிராமத்துல இருந்து தொடங்கி எப்படி பயணிச்சிங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த நிகழ்ச்சி நிறைய இளைஞர்கள் கேட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பெண்கள் இருந்து எல்லோருமே கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ கோபி சார் சொல்லக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு, அதுவும் குறிப்பாக அடுத்த தலைமுறை மிக முக்கியம் இல்லைங்களா?
0: ஆமாங்க.
2: உங்களுடைய அனுபவம், நிறைய அனுபவம் இருக்குது, இந்த அனுபவத்தின் வாயிலாக நீங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன?
0: சார், எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உழைப்பு என்பது இருந்தால் முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக இருக்கும். உழைக்கிறதுக்கு தயாராகிட்டோம் அப்படின்னா இந்த சமுதாயம், இந்த உலகம் நமக்கு வேலை வாய்ப்புகளை தருவதற்கு தயாராக இருந்துட்டு. அது எந்த தொழிலாக இருந்தாலும் முதல்ல உழைக்கணுன்ற எண்ணம் இருந்தாவே போதும் சார், உன்னத நிலைக்கு அடைய முடியும், அல்டிமேட்டான நிலைக்கு வர முடியும். உழைப்பு, நேர்மை, உண்மை இது இருந்தால் போதும், மிக உன்னத நிலைக்கு கண்டிப்பாக வந்துட முடியும்.
2: பொதுமா சொன்னீங்க சார், உழைக்கிற நோக்கம் உறுதியாகிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது அப்படின்ட்டு ஒரு பழைய திரைப்பட பாடல் வரிகள் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறப்ப நினைவு கருது. மிகுந்த நன்றி சார், உங்களுடைய அனுபவங்களை நம்முடைய பண்புலையோட நேரம் ஒதுக்கி பகிர்ந்து கொண்டதற்கு மிகுந்த நன்றி சார்.
0: வணக்கங்க ஐயா. பந்தல நேயர்கள் அனைவருக்கும், எங்களுடைய வாடிக்கையாளர் அனைவர்களுக்கும் நன்றியும் வணக்கமும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது உழைப்போம் உயர்வோம். இன்று தருமபுரி எஸ் கோபி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் லீல வினோதன்.
4: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம்.
5: அப்பா,
4: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிடல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
6: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
7: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: அடுத்ததாக இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2027

ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. https://awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொதுச் சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை

0: awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொதுச் சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஜூலை 31ஆம் தேதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். ஆசிய டாக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டில் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளையும் உலகளாவிய அனுபவங்களையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டு உலகின் பல்வேறு நாடுகளுடன் இந்தியா கூட்டாண்மை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறினார். உலக நாடுகளின் நம்பிக்கைக்குரிய நண்பனாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு ஒவ்வொரு இந்தியரும் உழைத்து வருவதாகவும், அந்த இலக்கை எட்டுவதற்கு பல துறைகளில் தமது அரசு முதலீடு செய்து வருவதாகவும் கூறினார். இதன் மூலம் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் பல்வேறு அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களில் சேர்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. இந்த வேலைவாய்ப்பு திருவிழா நாடு முழுவதும் 47 இடங்களில் நடைபெற்றது. இன்று பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் ரயில்வே அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் மற்றும் உயர்கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்ற உள்ளனர். தமிழகத்தில் சென்னை ICF நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசத்தை மேலும் சிறப்பாக கட்டமைக்க இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக தெரிவித்தார்.
2: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டிற்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட போன வருடத்திற்கு முன்னால ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று செங்கோட்டையில தன்னுடைய சுதந்திர தின உரையில சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு கொடுத்து இப்போ அதுக்கு பிறகு 15, 16, 17, 18, 19வது வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 12 லட்சம் பேருக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துல வேலைகளை கொடுத்திருக்கிறார்கள். இது பணி அல்ல, ஒரு தேசத்தை கட்டமைப்புகின்ற, இந்த தேசத்தை நிர்வகிக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 150 கோடி மக்கள் இருக்கிற இவ்வளவு பெரிய தேசத்துல இந்த 10 லட்சம் பேர் என்பது நாம் இந்த நாட்டை வழி நடத்துபவர்களாக, இந்த நாட்டை உருவாக்குபவர்களாக இருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு சேவை செய்கின்ற வாய்ப்பை நமக்கு அரசாங்கம், நம்மளுடைய நாடு நமக்கு கொடுத்திருக்கிறது.
1: இந்தோ திபெத்திய எல்லை காவல்படையின் மகளிர் குழு எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்து சாதனை படைத்துள்ளது. 11 பெண்கள் மற்றும் 3 தொழில்நுட்ப உதவி பணியாளர்கள் என 14 உறுப்பினர்களை கொண்ட இந்த குழு நேற்று முன்தினம் நேபாள பகுதியிலிருந்து சவுத்கால் பாதை வழியாக உலகின் மிக உயர்ந்த சிகரத்தை அடைந்ததாக இந்தோ திபெத் எல்லை காவல்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 19ஆம் தேதி இந்த மகளிர் குழு தனது பயணத்தை தொடங்கியது. தூய்மையான இமாலயம், பனிப்பாறைகளை காப்போம் என்ற தங்களது பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இக்குழுவினர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நடவடிக்கையை மேற்கொண்டதுடன் எவரெஸ்ட் சிகரத்திலிருந்து மட்காத கழிவுகளையும் சேகரித்தனர். எவரெஸ்ட் சிகரத்தில் தேசிய கொடியை ஏற்றிய இக்குழுவினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடுமையான தட்பவெட்ப நிலையிலும் இந்த அசாத்திய சாதனையை இந்த குழு நிகழ்த்தியுள்ளது என்று பாராட்டியுள்ளார். இந்த சாதனையின் மூலம் 5 வெற்றிகரமான எவரெஸ்ட் சிகர பயணங்கள் உட்பட மொத்தம் 232 மலையேற்ற பயணங்களை இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை நிறைவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும்

0: தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகளுடன் நடைபெற்ற உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தின்போது அவர் இதனை தெரிவித்தார். குறைதீர்க்கும் அமைப்புகளை வலுப்படுத்தவும் அவற்றை பொறுப்புணர்வுடனும் விரைவாக செயல்படக்கூடியதாகவும் மாற்றுமாறு வேளாண்மை, ஊரக வளர்ச்சி மற்றும் நில வளங்கள் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த துறைகளுக்கும் நிறுவனங்களுக்கும் அமைச்சர் உத்தரவிட்டார். புகார்கள், பொதுமக்களின் குறைகள், மக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து வரும் கோரிக்கைகள், குடிமக்களின் கடிதங்கள் மற்றும் பல்வேறு இணையதளங்களில் எழுப்பப்படும் பிரச்சினைகளை நாள்தோறும் ஆய்வு செய்வதற்காக வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகங்களில் தலா 10 அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழுக்களை அமைக்குமாறு திரு சவுகான் அறிவுறுத்தினார். நடைமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் தேவையற்ற விதிமுறைகளை நீக்க வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. ரிசர்வ் வங்கி 2025-26 நிதியாண்டிற்கான உபரி நிதியிலிருந்து 286,000 கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. இது ரிசர்வ் வங்கியால் வழங்கப்படும் மிக உயர்ந்த லாப பங்கு தொகைகளில் ஒன்றாகும். மும்பையில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் நடைபெற்ற இயக்குநர்களின் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. முந்தைய நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் 2025-26 நிதியாண்டின் மொத்த வருமானம் 26.42% அதிகரித்துள்ளது. செலவினம் 27.6% உயர்ந்துள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 10 மூன்றாவது முறையாக இதன் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. தில்லியில் பெட்ரோல் விலை 87 பைசா உயர்த்தப்பட்டு லிட்டருக்கு 99.51 ரூபாயாகவும் டீசல் விலை 91 பைசா உயர்த்தப்பட்டு லிட்டருக்கு 92.49 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. அண்மை நாட்களில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழலால் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள கடுமையான விலை உயர்வு காரணமாக இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். அவரது இந்த பயணத்தின்போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது, வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் இந்தோ பசிபிக் ஒத்திசார் ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து விவாதிக்கவுள்ளார். இன்று காலை கொல்கத்தா வந்தடைந்த திரு மார்க்கோ ரூபியோ அன்னை தெரசா குழந்தைகள் இல்லத்திற்கு சென்று அவர்களுடன் கலந்துரையாடினார். இன்று பிற்பகல் புதுதில்லி செல்லும் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச உள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். CBSE 12 வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெறுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களது விடைத்தாள் நகல்களை பெற்ற பிறகு மதிப்பெண் சரிபார்ப்பு அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க 2 வரை கால அவகாசம் இருக்கும் என்று CBSE தெரிவித்துள்ளது. இந்த கால அவகாசத்தை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு CBSE கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலான்பட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிச் சுற்றில் மங்கோலியாவின் முன்ஜின் பேட்ஸனை வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழுவின் 2வது கூட்டம் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் நடத்தப்பட்டது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலர் திரு அனில் மாலிக் தலைமையில் காணொலி வாயிலாக இக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் பன்முக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தொழில் முனைவோர் திறனை மேம்படுத்துவதற்கான கட்டமைப்பு உள்ளிட்ட முக்கிய முன்னுரிமை பகுதிகளில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவது குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

0: இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். ஆசிய டாக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 12:50.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேர்களினி கேட்கலாம் திரையிசை.

0: பாரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பாரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: அக்கா அக்கா என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்க?
2: நானாமா வேலைக்கு போயிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியல, காலையில எந்திரிச்சு நல்லா ரெடி ஆகி பேக்கை மாட்டிட்டு போயிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியல உனக்கு?
1: பார்க்க அழகா லட்சணமா லட்சுமி மாதிரி ரெடி ஆயிட்டு தான் போற எனக்கு தெரியுது.
2: அது என்ன கையில குப்பையெல்லாம் சேர்த்து ஒரு கவர்ல கட்டி வச்சிருக்க?
1: அதை பார்த்துட்டு தான் எங்க போறேன்னு கேட்டேன்.
2: கையில வச்சிருக்க கூடிய அந்த குப்பை கவரை போகும்போது போற போக்குல ரோட்டோரமா எங்கேயாவது போட்டு போயிடலாம்ல? அதுக்குதான்.
1: என்னக்கா குப்பைய போய் எங்கேயாவது போட்டுட்டு போறேன்னு சொல்ற? அந்த குப்பையை எங்கேயாவது போடுறதுனால ரோட்டோரமா போடும் போது எவ்வளவு பாதிப்புகள் உருவாகுது தெரியுமா?
2: என்ன பாதிப்பு வருது தங்கச்சி?
1: என்னக்கா இப்படி கேட்டுட்ட? நீ ரோட்டோரமா போடுற குப்பையில ஏதாவது பழைய சாதம் ஏதாச்சும் இருந்ததுன்னா நாய் சாப்பிடும், இல்ல அந்த போட வர மாடு சாப்பிடும். அதுவும் பிளாஸ்டிக் பையெல்லாம் சாப்பிடறதுனால கால்நடைகள் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகுது. இன்னொரு பக்கம் நீ அப்படியே வீசும் போது அதுல இருந்து தெரிக்கிற சாதங்கள்னால போக்குவரத்துக்கு போற இருசக்கர வாகன ஓட்டிகள்லாம் வந்து பெரிய பாதிப்புக்குள்ளாகிறாங்க. இதனால பெரிய பெரிய விபத்தெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குக்கா.
2: அப்படியே தங்கச்சி, இவ்வளவு விஷயம் இருக்கா இதுல?
1: ஆமாக்கா. இனிமேல் நீ என்ன பண்ணணும்னா, நேரத்தை பார்க்காம மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு தனியா பிரிச்சு குப்பை தொட்டியில எடுத்து குப்பை கூடியில எடுத்து உன் வீட்டுக்கு வெளியே வச்சிடு.
2: வெளியில வச்சுட்டு இருக்க எல்லா குப்பையும் ஒன்னா சேர்த்து கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டுரு. சரியா? சரிமா தங்கச்சி. இனிமே நீ சொல்ற மாதிரியே குப்பை எல்லாம் கொண்டு போய் ரோட்டோரமா கொட்டாம அத மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு முறையா பிரிச்சு வச்சு முறையா அப்புறப்படுத்திடுற.
1: சூப்பர்க்கா, இப்பதான் நீ உண்மையான லட்சுமி மாதிரி நடந்துக்கிற.
3: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான்.
4: சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
2: மாசு இல்லா நகரம்,
5: மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஜிகே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், ஏபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
8: நேர்களை கேட்கலாம் மெல்லிசை.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: விவசாயி
2: வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

0: இது உங்கள் அன்பான ஒளியலை தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 1:10.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது கடிதம் மூலம் காற்றலையில் கானங்களை கேட்கும் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த மகிழ்ச்சியான மதிய வணக்கங்கள். என்ன நேயர்களே, கைபேசி மூலமா பாட்டு கேட்கறத விட கடிதம் மூலமா பாட்டு கேட்கும்போது நம் மனசு எவ்வளவு சந்தோஷப்படும் இல்லையா? அந்த சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு சின்ன விஷயம்தான். என்னென்னா, ஒரு அஞ்சல் அட்டையை எடுத்து அதில் உங்களுக்கு பிடிச்ச படம், பாடல், ஊர் பெயர்னு எழுதி நிலைய முகவரியான அகில இந்திய வானொலி நிலையம், அதியமான்கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி தாலுக்கா, தர்மபுரி 636-807 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலும் காற்றலையில் ஒலிக்கும். அதை ஒளிபரப்புற எங்களுக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கும். அந்த வகையில் இன்னைக்கு கடிதம் மூலம் பாடலை கேட்டிருக்கோம். அந்த அன்பான நேயர் யாருன்னு பார்க்கலாமா? நார்த்தம்பட்டியில இருந்து என்ஆர் முத்துமல்லிகா அவங்க பாடலை கேட்டிருக்காங்க. யாரடி நீ மோகினி படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில். தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान।
3: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण।
2: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
3: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
2: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध। डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉग इन करें www.tele-law.in या अपने नजदीकी सीएससी सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.5.

ஏழு நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். அடுத்ததா கடிதம் மூலம் தனது விருப்ப பாடலை தெரிவித்திருக்கும் அந்த அன்பான நேயர் யார்னா, மங்கல்பட்டியிலிருந்து சரவணன் கேட்டிருக்காங்க ரேணிகுண்டா படத்திலிருந்து. அந்த பாடலை நாமும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்குவோர்
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

0: Asia Sunflower Oil.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. என்ன நேர்களே, இப்போ வெளியில் மழை வர மாதிரி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு பாடல் கேட்டோம் இல்லையா, அந்த மலை சாரலோட ஒரு குயில் பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் மூலம் தனது பாடலை கேட்டிருக்காங்க. மேல் கங்காவரத்திலிருந்து ஆர் சாண்டல்யன் கேட்டிருக்காங்க. நீதியின் மறுபக்கம் படத்திலிருந்து நாமும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: சரி சரி
7: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
8: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
7: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
8: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா.

0: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
1: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 1:35. நாம் இணைந்திருக்கிறோம் கடிதம் மூலம் காற்றலையில் கானங்களை கேட்கும் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக தனது விருப்ப பாடலை கேட்டிருக்கிறாங்க. பாலகோடிலிருந்து அன்பு கற்பகம் படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. நாமும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அடுத்ததாக கடிதம் மூலம் தனது விருப்ப பாடலை தெரிவித்திருக்காங்க. நாகலாபுரம் சுலோச்சனா தீபா அந்த 7 நாட்கள் படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இதுவரை நாம் இணைந்திருந்தோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். கடிதம் மூலம் காற்றலில் காணங்களை கிட்டரசித்துக் கொண்டிருந்தோம். கடிதம் எழுதிய நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மேலும் மேலும் கடிதங்களை எழுதிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பிடித்த பாடலும் கேட்டு ரசிக்கலாம். பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உட்கட்டமைப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நாடு மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருக்கோவில்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 மணிக்கு லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையில் பல்வேறு உலக நாடுகள் பங்கேற்க விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 19ஆம் கட்ட ரோஷ்கர் மேளா சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக பணி ஆணைகளை வழங்கி உரையாற்றிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். இளையோர் தங்களுக்கான வாய்ப்புகளை செம்மையாக பயன்படுத்திக் கொள்வதன் அவசியத்தையும் பிரதமர் எடுத்துரைத்தார். அண்மையில் தாம் மேற்கொண்ட 5 நாடுகள் பயணத்தின்போது அந்நாடுகளின் முன்னணி தொழில்துறை வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதில் திறன்மிகு இந்திய இளைஞர்களின் உலகளாவிய தேவை அதிகரித்துள்ளதாக பிரதமர் கூறினார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் இளையோருக்கு பணி ஆணைகளை வழங்கி பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உத்தரவாதத்திற்கு ஏற்ப இதுவரை 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு மத்திய அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டிற்கு, இந்த தேசத்திற்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட போன வருடத்திற்கு முன்னால ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று செங்கோட்டையில தன்னுடைய சுதந்திர தின உரையில சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு கொடுத்து இப்போ அதுக்கு பிறகு 15, 16, 17, 18, 19ஆவது வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 12 லட்சம் பேருக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துல நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வேலைகளை கொடுத்திருக்கிறார்கள்.
0: தேச கட்டமைப்பில் பொறுப்புடன் இளையோர் பணியாற்ற வேண்டுமென கேட்டுக்கொண்ட அவர், இதற்காக கர்மயோகி திட்டம் செயல்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டினார். மத்திய அரசின் மக்கள் நலன் சார்ந்த மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அனைவரும் அறிந்து கொள்வதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அமைச்சர், பெரம்பூர் தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் ரயில் பெட்டிகள் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக எடுத்துரைத்தார். வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் உற்பத்தி செய்யப்படுவதற்கு பாராட்டு தெரிவித்த அமைச்சர், மும்பை, அகமதாபாத் மற்றும் சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் வழித்தடங்களில் புல்லட் ரயில் சேவைகள் விரைவில் தொடங்கப்படும் என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் கட்டுமானம், மின்னணுமயம், எளிதான வர்த்தகம் மற்றும் வேலைவாய்ப்புகளில் நாடு மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். அமைச்சரிடமிருந்து பணி நியமன ஆணையை பெற்றுக்கொண்டவர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து பேசுகையில்,
2: என்னோட பேர் மேகலட்சுமி, நான் ICFல அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். குரூப் டி போஸ்ட்ல ஸ்கவுட் கைட் கோட்டால நான் அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன மாதிரி இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டு வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி இந்த மாதிரி கண்டக்ட் பண்றதுனால.
0: நாடு முழுவதும் 47 இடங்களில் இன்று நடைபெற்ற ரோஷ்கர் மேளா நிகழ்ச்சியில் ரயில்வே, உள்துறை, சுகாதாரம், பொதுத்துறை வங்கிகள், உயர்கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 51,000 மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் இன்று பிற்பகல் நேரில் சந்தித்து முக்கிய ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனைகளை மேற்கொள்ளும் அவர், குவாட் பாதுகாப்பு பேச்சுவார்த்தைக்கான செயல் திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கிறார். நாளை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை சந்திக்கும் மார்க் ரூபியோ புதுதில்லியில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்தில் நடைபெறும் சுதந்திர தின நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இந்தியாவின் தலைமையில் நடைபெறவுள்ள குவாட் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் தடையற்ற வெளிப்படையான நடவடிக்கைகள், பரஸ்பர மற்றும் உலகளாவிய நலன் சார்ந்த செயல் திட்டங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். முன்னதாக 4 நாள் பயணமாக இன்று கொல்கத்தா வந்தடைந்த மார்க் ரூபியோவை இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செரிகோ கார்க் வரவேற்றார். வேளாண் துறையில் திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க செயற்கை நுண்ணறிவு, மின்னணு தொழில்நுட்பம் வழிகோலுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், ஊரக வளர்ச்சி, நிலவள மேலாண்மை தொடர்பான ஆக்கப்பூர்வமான செயல் திட்டத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம்

0: வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக திருக்கோவில்களில் பொதுமக்கள் சிரமமின்றி தரிசனம் செய்வதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் சதய விழாவை முன்னிட்டு திருச்சியில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருக்கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் மீட்கப்படும் என்றார்.
2: கோயில்களுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஒரு நல்ல மனநிலையில் சாமி கும்பிட வந்துட்டு அதே நல்ல மனநிலையில் நல்லபடியாக வெளியில் போகணும். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ எந்த விதமான சங்கடங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடாது. கோயில்களில் இருக்கக்கூடிய கூட்ட நெரிசல்களை குறைப்பதற்காகவும் கோயில்களில் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய சூழல்களை எல்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கொண்டு வருவதற்காகவும் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் கொண்டு வருவதற்காகவும் பல்வேறு விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கோயில் சார்ந்து இருக்கக்கூடிய சொத்துக்கள், கோயில் நிலங்கள், ஆக்கிரமிப்புகள், இது எல்லாத்தையுமே செக் பண்ணி கோயில்களுக்கும் அறநிலையத்துறை மூலமாக மக்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் அனைத்தையும் வந்து கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை எடுப்போம்.
1: திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவி உயிரிழந்தது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள தனி குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு ரமேஷ் கூறினார். ஈரோட்டில் பொதுமக்களின் வசதியை கருத்தில் கொண்டு நகரின் மையப்பகுதியிலேயே சந்தை தொடர்ந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று மாநில கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பகுதியில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்பாட்டுக்கு வராமல் உள்ள கடைகள் விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்றார். கோவையில் 10 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியுடன் செயல்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். சிறுமியின் பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்வழக்கில் காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாக கூறினார். குற்ற செயல்களை தடுக்க கண்காணிப்பு பணிகள் பலப்படுத்தப்படும் என்று கூறிய அவர், சிங்கப்பெண்கள் திட்டம் வரும் 27ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றார். தமிழகத்தில் மூடப்பட்ட டாஸ்மாக் மதுபான கடைகளில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு மாற்றுப் பணிகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக 500 பேருக்கு பணி மூப்பு அடிப்படையில் மாற்றுப்பணி வழங்கப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உரிய பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாத பள்ளி வாகனங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் எச்சரித்துள்ளார்.
3: ஒவ்வொரு வண்டியிலையும் GPRS ஃபிட்டட் கேமரா ஃபிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா உள்ள என்னென்ன நடக்குது, ஏதாவது அசம்பாவித நிகழ்வு நடந்தால் உடனே அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நிகழாமல் தடுக்கிறதுக்காக கண்காணிக்கிறதுக்காகவும் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு திருவள்ளூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் சார்பாக 1257 வாகனங்கள் வந்து தணிக்கை செய்யப்பட்டு வருகிறது. June 1st பள்ளி திறக்கும் முன்பு அனைத்து பணிகளும் முடிவடையும். இன்னைக்கே நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணிட்டு எந்தெந்த வண்டியெல்லாம் நாட் ஃபிட்னு இருக்கோ அந்த வண்டியெல்லாம் June 1st யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுக்க போகிறோம்.
1: நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்படும் உயர்கல்வி வழிகாட்டி கட்டுப்பாட்டு அறையை மாணாக்கர் பயன்படுத்தி ஆலோசனைகள் மற்றும் உதவிகளை பெறலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்வதற்கு வரும் 3ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி கூறியுள்ளார். வீர தீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற விரும்பும் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியுடைய மகளிர் அடுத்த மாதம் 19ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். தூத்துக்குடியில் மீன்களின் வரத்து குறைந்துள்ளதை அடுத்து அங்கு மீன்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதனிடையே நாகை கடற்பகுதியில் பலத்த சூறாவளி காற்று வீசுவதால் மீனவர்கள் 5வது நாளாக இன்றும் கடலுக்கு செல்லவில்லை. அரபிக் கடற்பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் கேரளம் குமரிக்கடல் வழியாக நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு, தென்கிழக்கு, மத்திய கிழக்கு வங்கக்கடல், அந்தமான் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை முன்னேறியுள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் தலா 18 புள்ளிகளுடன் முறையே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, குஜராத் டைட்டன், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் முதல் 3 இடங்களில் உள்ளன. 14 புள்ளிகளுடன் ராஜஸ்தான் ராயல்ஸ் 4வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். உட்கட்டமைப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நாடு மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருக்கோவில்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட்

0: போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 மணிக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களின் கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை முன்னறிவிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழையின் அளவு கிருஷ்ணகிரி, ஓசூரில் 7 சென்டிமீட்டரும், ஈரோடு அம்மாப்பேட்டையில் 5 சென்டிமீட்டரும், கிருஷ்ணகிரி, பையூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, ஜமுனாமரத்தூர், ஈரோடு எலந்தகுட்டைமேடு ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டரும், ஓசூர், தர்மபுரியில் பாலக்கோடு ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரியில் முள்ளங்கினா விலை, ராணிப்பேட்டையில் மின்னல், தர்மபுரியில் மாரண்டள்ளி, திருவள்ளூரில் பள்ளிப்பட்டு, கிருஷ்ணகிரி, திருச்சிராப்பள்ளியில் தென்பரநாடு, கிருஷ்ணகிரி பாம்பாரணை, திருவள்ளூரில் திருத்தணி, நீலகிரி கொடநாடு, கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை, நெடுங்கல், கேஆர்பி அணை ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டரும், திருவண்ணாமலை கலசப்பாக்கம், ஈரோடு தாளவாடி, காஞ்சிபுரம், ஈரோடில் கோபிசெட்டிப்பாளையம், பவானி, திருவண்ணாமலை, தர்மபுரி, திருவண்ணாமலை செங்கம், தர்மபுரியில் அரூர் ஏஆர்ஜி, ஈரோடில் கவுந்தப்பாடி, தர்மபுரி, அரூர், கிருஷ்ணகிரியில் தேன்கனிக்கோட்டை, நீலகிரி அவலாஞ்சி, சேலம் எடப்பாடி, கிருஷ்ணகிரி கெலவரப்பள்ளி அணை, தர்மபுரி சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலை, பெரம்பலூர் தழுதலை, கன்னியாகுமரி இரணியல், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி குளித்துறை, திருநெல்வேலி ஊத்து, திருவள்ளூர் ஆர்கேபேட்டை, சேலம் மேட்டூர், கன்னியாகுமரி குளச்சல், வேலூர் அம்முண்டி ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டரும் மழையளவு பதிவாகியுள்ளது. அடுத்ததாக வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக வேலூரில் 42.5 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதியான கன்னியாகுமரியில் 23.6 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான கொடைக்கானலில் 13.6 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை அளவு பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 40 முதல் 41 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்து மீனவர்களுக்கான அறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகள். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்து வங்கக்கடல் பகுதிகள். தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்து அரபிக்கடல் பகுதிகள். கேரளம், கர்நாடகா கடலோர பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகள், தென்கிழக்கு அரபிக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நேர்கள் இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் அனைவருக்கும் பிற்பகல் வணக்கங்கள். நேரம் 2 மணி.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணையவிருக்கிறோம் விவசாய அரங்கம் பண்பலையில். இனி தொடர்ந்து கேட்கலாம்.
4: முத்தழகு, இந்த புள்ள, நீ கேட்ட மளிகை சாமான்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோ.
5: வாங்கினது யாரு? வெண்பாக்காவாச்சே, எப்படி விட்டு போகும்? எல்லாம் சரியா தான் இருக்கும்.
4: அடடடா, எதுக்கு இந்த ஐஸ தூக்கி இப்ப என் தலையில வைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா?
5: அக்கா, ஐஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நெசமாதான் சொன்னேன்.
4: சரி சரி, இத கொண்டு போய் உள்ள வச்சு பிரிச்சு எல்லா டப்பாக்களையும் நிரப்பிடு.
5: சரிக்கா. ஆமா, அது என்ன பையில உள்ள துணி இருக்கிற மாதிரி தெரியுது.
4: ஆமா முத்தழகு, அடுத்த வாரம் நம்ம மலர் புள்ள கல்யாணம் வருது இல்ல, அதுக்கு போட்டுக்க புதுசா துணி வாங்கிட்டு வந்தேன்.
5: ஏங்கா, சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பேன்ல. எனக்கும் 2-3 புடவைக்கு ஏத்தாப்புல சட்டை துணி எடுக்கணும்.
4: அதனால என்ன புள்ள, நாளைக்கு போய் எடுத்துக்கிட்டா போச்சு.
5: அப்படின்னா சரிக்கா.
4: முத்தழகு, நான் இதை போய் தைக்க கொடுத்துட்டு வந்துடுறேன்.
5: அக்கா, இப்பவா போறீங்க?
4: ஏன் முத்தழகு, என்னாச்சு?
5: ரேடியோல முக்கியமான நிகழ்ச்சி ஒளிபரப்பாக போகுது, அத கட்டாயம் கேட்கணும்னு சொன்னீங்களேக்கா. நேரம் ஆகிட்டு பாருங்க, மறந்துட்டீங்களா?
4: ஆமா முத்தழகு, இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச தகவலை தான் சொல்ல போறாங்க. அதை எப்படி நான் மறந்தேன்?
5: அப்படி என்ன தகவல்கா?
4: செம்மறியாடுகள் தேர்வு மற்றும் இனவிருத்தி பராமரிப்பு முறைகள் பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் முனைவர் பி. தேவேந்திரன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்போம்.
6: தமிழ்நாட்டில் உள்ள செம்மறியாடுகள் பெரும்பாலும் முக்கியமாக இறைச்சிக்காகவே வளர்க்கப்படுகின்றன. எனவே தரமான, வளமான, நன்கு வளரக்கூடிய செம்மறியாடுகளை இனவிருத்திக்காக தேர்வு செய்ய வேண்டும். இனப்பெருக்கத்திற்கான ஆடுகளை அவற்றின் தோற்றத்தின் அடிப்படையிலும் மூதாதையர் மற்றும் சந்ததியரின் பண்புகள் இருந்தால் அதன் அடிப்படையிலும் தேர்வு செய்யப்படுகின்றன. தோற்றத்தின் அடிப்படையில் செம்மறியாடுகளை தேர்வு செய்யும் போது உடல் நீண்டதாகவும் முதுகுபுறமும் பின்பகுதியும் அகன்று விரிந்து அதிக எடை கொண்டதாகவும் இருக்க வேண்டும். பெட்டையாடுகளை தேர்வு செய்யும் போது அவை ஈன்ற குட்டிகளை காக்கவும் நன்கு பாலூட்டி பராமரிக்கும் திறனுடையதாகவும் இருக்க வேண்டும். புதிதாக பெட்டையாடுகளை வாங்கும்போது 1 முதல் 1.5 ஆண்டுகள் வயதுள்ள, அதாவது 2 நிரந்தர வெட்டுப்பற்கள் உள்ள ஆடுகளை தேர்ந்தெடுப்பதே சிறந்ததாகும். வயது குறிப்பு சரியாக இல்லாத சமயத்தில் செம்மறியாடுகளின் வயதை அவற்றின் பற்களின் தன்மை மற்றும் எண்ணிக்கையை சோதித்து அதன் அடிப்படையில் நிர்ணயிக்கலாம். பிறந்த முதல் சில வாரங்களில் தற்காலிக பற்கள் முளைக்கின்றன. 1 வருட வயதிலிருந்து நிரந்தர வெட்டுப்பற்கள் முளைக்க ஆரம்பிக்கின்றன. 2 நிரந்தர வெட்டுப்பற்கள் 1 முதல் 1.5 வயதிலும், 4 நிரந்தர வெட்டுப்பற்கள் 2 முதல் 2.5 வயதிலும், 6 நிரந்தர வெட்டுப்பற்கள் 3 வயதிலும், 8 நிரந்தர வெட்டுப்பற்கள் 3.5 முதல் 4 வயதிலும் முளைக்கின்றன. சுமார் 6 முதல் 6.5 வருடங்களுக்கு பிறகு பற்கள் விழ ஆரம்பிக்கின்றன. செம்மறியாட்டு மந்தைகளில் சில கிடாக்களை பராமரிக்கப்பட்டு இனவிருத்திக்காக பயன்படுத்தப்படுகின்றன. ஆகவே செம்மறியாட்டு கிடாக்களை தேர்வு செய்யும் போது மிகவும் கவனம் தேவை. நன்கு ஆரோக்கியமான, வயதுக்கேற்ப தகுந்த வளர்ச்சி அடைந்த, அதிக எடையுடைய கிடாக்களை தேர்வு செய்ய வேண்டும். தரமான பொலிக்கிடாக்களை பெற வளமான கிடாக்கு

புலிகளை 6 முதல் 9 மாத வயதில் தேர்ந்தெடுக்க வேண்டும். தேவைப்படும் ஒவ்வொரு புலிகிடாவிற்கும் 2 முதல் 3 கிடாக்குட்டிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். சுமார் 1.5 வயதில் அவைகளை மீண்டும் சோதித்து தேர்ந்தெடுத்து புலிகிடாவாக பயன்படுத்த வேண்டும். புலிகிடாவின் நெஞ்சு அகன்றும் மார்பு எலும்புகள் நன்கு விரிந்தும் காணப்பட வேண்டும். அதன் கால்கள் பலமுள்ளதாகவும் எப்போதும் சுறுசுறுப்புடனும் இருக்க வேண்டும். விதைப்பை நன்கு வளர்ச்சியடைந்து பெருத்தும் இருக்க வேண்டும். அரசாங்க பண்ணைகள் மற்றும் நல்ல முறையில் பராமரிக்கப்படும் பண்ணைகளிலிருந்தும் கிடாக்களை வாங்கலாம். அரசாங்க மற்றும் அறிவியல் முறையில் பராமரிக்கப்படும் பண்ணைகளில் ஆடுகளின் சந்ததி, பிறப்பு மற்றும் 3, 6, 9, 12 மாத உடல் எடை, வளர்ச்சி விகிதம் போன்ற வளர்ச்சி பண்புகளும், முதல் குட்டியினும் வயது, குட்டியினும் இடைவெளி போன்ற இனவிருத்தி பண்புகளும் ஆரோக்கிய பண்புகளுடன் சேர்ந்து பதிவேடுகளில் குறிப்பிடப்படுகிறது. சந்ததியர் மற்றும் மூதாந்தியர்களின் வளர்ச்சி பண்புகள், இனப்பெருக்க மற்றும் இதர பண்புகளின் அடிப்படையிலும் கிடா மற்றும் பெட்டை ஆடுகளை தேர்வு செய்து இனவிருத்தி செய்யலாம். விவசாய பெருமக்களே, இப்போது இனவிருத்தி பராமரிப்பை பற்றி பார்ப்போம். பராமரிப்பில் மிகவும் முக்கியமானது இனவிருத்தி பராமரிப்பு ஆகும். நன்கு வளர்ந்த கிடாக்குட்டிகள் 10 முதல் 12 மாதங்களிலும் பெட்டை குட்டிகள் 8 முதல் 9 மாதங்களிலும் பருவமடைகின்றன. பருவமடைந்தவுடன் ஆடுகளை இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்துவது உகந்தது அல்ல. பெரும்பாலும் நன்கு வளர்ச்சியடைந்த கிடாக்கள் 18 மாதங்கள் அதாவது 1.5 வயதிற்கு பிறகும், பெட்டையாடுகள் 15 மாதத்திற்கு பிறகும் இனவிருத்திக்கு பயன்படுத்துவதே சிறந்ததாகும். கிடாக்களை 6 வருட வயது வரை இனப்பெருக்கத்திற்காக நன்றாக பயன்படுத்தலாம். 20 முதல் 30 பெட்டையாடுகளுக்கு ஒரு கிடா என்ற விகிதத்தில் இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டும். பொலி கிடாக்களை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றம் செய்வது அவசியம். அதன் மூலம் நெருங்கிய உறவு இனச்சேர்க்கை தவிர்க்கப்பட்டு நல்ல வளமான குட்டிகள் கிடைக்கும். அருகருகில் உள்ள மந்தைகளில் புலிக்கிடாக்களை மாற்றம் செய்து கொள்ளலாம். பொதுவாக தமிழ்நாட்டில் 2 அல்லது 3 இனப்பெருக்க காலங்கள் உண்டு. அவை ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அதாவது ஆனி, ஆடி, ஆவணி, இரண்டாவதாக அக்டோபர், நவம்பர் அதாவது ஐப்பசி, கார்த்திகை மற்றும் மார்ச், ஏப்ரல் அதாவது பங்குனி, சித்திரை ஆகும். பொதுவாக பகல் பொழுது குறைவாக உள்ள காலங்களில்தான் இனப்பெருக்க பருவம் உள்ளது. பெட்டை ஆடுகளில் பருவ சுழற்சி காலம் சுமார் 17 நாட்கள் ஆகும். செம்மறி ஆடுகளில் சினைக்காலம் 150 நாட்கள் முதல் 152 நாட்கள், சுமாராக 5 மாதங்கள். சாதாரண பெட்டையாடுகள் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு குட்டி ஈனும். அரிதாகவே தமிழ்நாட்டில் உள்ள செம்மறியாடுகள் 2 குட்டிகளை ஈனும். பெட்டையாடுகள் சுமார் 6 வருடங்கள் வரை இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன. பொதுவாக 6 வயதிற்கு மேற்பட்ட பெட்டையாடுகள் இனவிருத்திக்கு பயன்படுத்துவது உகந்தது அல்ல. பெட்டையாடுகள் இனச்சேர்க்கைக்கு முன்பு நல்ல திடகாத்திரமான நிலையில் இருப்பது மிகவும் அவசியம். மந்தையில் உள்ள கிடாக்கள் பருவத்திற்கு வரும் பெட்டையாடுகளை தாமாகவே கண்டறிந்து இனச்சேர்க்கை செய்யும். மேலும் விவசாயிகள் கருத்தரித்த பெட்டையாடுகளின் பராமரிப்பில் பொதுவாக கவனிக்க வேண்டியவை. கருத்தரித்த பெட்டையாடுகள் அதாவது சினை ஆடுகளை மேய்ச்சலுக்காகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ அதிக தூரம் நடக்கவிடக்கூடாது. கொட்டைகளின் தரை வழுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். மந்தைகளில் உள்ள மற்ற ஆடுகளோடு இவை சண்டையிடுவதும் மற்றவை இவை முட்டித்தள்ள முயற்சிப்பதையும் அனுமதிக்கக்கூடாது. வளரும் கருவின் தேவையையும் தாயின் உணவு சத்து தேவையையும் தரமான தீவன பொருட்கள் மூலம் முறையாக அளிக்கப்பட வேண்டும். கருச்சிதைவு அல்லது நோய்வாய்ப்பட்ட மற்ற ஆடுகளோடு இவை சேர்வதை தவிர்க்க வேண்டும். தேவையான அளவு தரமான குடிநீரும் வெப்பம் மற்றும் குளிர் தாக்குதலிலிருந்து நல்ல பாதுகாப்பும் அளிக்க வேண்டும். கருச்சிதைவு ஏற்படுமாயின் கால்நடை மருத்துவரை தொடர்பு கொண்டு அதற்கான காரணத்தை அறிந்து சிகிச்சை செய்ய வேண்டும். சினையாக இருக்கும் ஆடுகளை சிறப்பு கவனத்துடன் பராமரிக்க வேண்டும். குறிப்பாக சினைக்காலத்தின் தொடக்கத்திலும் இறுதியிலும் அதிக கவனம் தேவை. தொடக்க காலத்தில் பராமரிப்பில் தவறுகள் ஏற்பட நேர்ந்தால் கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. இறுதி மாதங்களில் கரு வளர்ச்சி மிக வேகமாக நடைபெறுவதால் தீவனத்தின் தேவைகள் அதிகரிக்கின்றன. அதை சமாளிக்க தாயின் உடலில் சக்தி தேவை. மேலும் பால் உற்பத்திக்கும் தாயாடு தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். வளர்ந்துவிட்ட கருவினால் வயிறு பெரிதாக்கிவிட்டதால் தாயாடு தன் எல்லா செயல்களிலும் நிதானத்தை கடைபிடிக்க தொடங்குகிறது. ஆகவே மந்தையில் உள்ள மற்ற ஆடுகளுடன் போட்டியிட்டு கொண்டு தீவனம் உட்கொள்ளுவதும், மேய்ச்சல் இடங்களில் வேகத்துடன் தேவையான புல் முதலியவற்றை உட்கொள்வதும் தடைபடுகின்றன. ஆகவே இந்த நேரங்களில் கருத்தரித்த ஆடுகளை சரியான முறையில் பராமரிக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும்.
விவசாய பெருமக்களே, செம்மறியாடு வளர்ப்பில் நல்ல வளமான வளர்ச்சி

0: உடைய கிடா மற்றும் பெட்டையாடுகளை தேர்வு செய்து முறையான இனப்பெருக்க பராமரிப்புடன் தீவனம், ஆரோக்கியம் போன்ற மற்ற பராமரிப்புகளும் சரியாக அளித்தால் அதிக வருவாய் பெற்றிடலாம்.
1: என்ன பிள்ள முத்தழகு, செம்மறி ஆடுகள் தேர்வு மற்றும் இனவிருத்தி பராமரிப்பு முறைகள் பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் முனைவர் பி. தேவேந்திரன் அவங்க சொன்ன தகவல்கள் உனக்கு புரிஞ்சுதா? ரொம்ப அருமையா சொன்னாங்கல்ல?
2: ஆமாக்கா, செம்மறியாடு வளர்ப்புல நல்ல தரமான செம்மறியாடுகளை இனவிருத்திக்கு எப்படி தேர்வு செய்யணுங்கிறத தெளிவா சொன்னாரு.
1: அது மட்டுமா, எங்கிருந்து செம்மறி ஆட்டுக்குட்டிகளை வாங்கணும், எப்படி இனவிருத்தி செஞ்சு பராமரிக்கணும், இன்னும் முக்கியமா கருத்தரிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்யணும், இப்படி எல்லா விவரங்களையும் நல்லா புரிய வச்சிட்டாங்களே.
2: செம்மறியாடு வளர்ப்புல நல்ல செம்மறியாடுகளை தேர்வு செஞ்சு முறையான இனப்பெருக்க பராமரிப்புகளை செஞ்சு சத்தான தீவனத்தை கொடுத்து ஆரோக்கியமா பாத்துக்கிட்டா நல்ல வருமானம் பார்க்கலாம்னு இப்ப புரிஞ்சு போச்சுக்கா.
1: சரியா சொன்ன முத்தழகு, இவர் சொன்ன இந்த முறைகளை நம்ம செம்மறி ஆட்டு பண்ணையில கடைபிடிச்சு நாமளும் நல்ல வருமானத்தை பார்த்துடலாம்.
2: நிச்சயமாக்கா.
1: சரி சரி, நேரம் ஆகுது, நான் டைலர் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
2: அக்கா, நாளைக்குதான் எனக்கும் துணி எடுக்க போறோம்ல, அப்ப என்னோட துணியும் சேர்த்து நாளைக்கே தைக்க கொடுத்துடலாம்.
1: அட, அதுவும் சரிதான்.

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: வளமான வாழ்விற்கு சந்தன மரம். சந்தன மரத்தின் நறுமணம் கமழும் முதிர்ந்த நடுக்கட்டை பகுதியும் அதன் எண்ணெயும் அனைவராலும் பெரிதும் விரும்பப்படுகின்றது. சந்தன மரத்தின் நடுக்கட்டை பகுதி கைவினைப் பொருட்கள், உயர்தர வாசனை திரவியங்கள், ஆயுர்வேத மருந்து பொருட்கள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுவதால் இப்பொருட்கள் விலை மிக்கதாக கருதப்படுகின்றது. இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்களில் சந்தன மரம் பரவலாக காணப்பட்டாலும் இயற்கை காடுகளில் கர்நாடகாவின் தென்பகுதிகள் மற்றும் தமிழகத்தின் வடபகுதிகளில் 90% காணப்படுகின்றது. இது தவிர ஆந்திரா, கேரளா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களிலும் ஆங்காங்கே காணப்படுகின்றது. தமிழகத்தில்

ஜவ்வாது மலை, சேர்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சை மலை, ஆனைமலை, சித்தேரி, சீக்கூர் மற்றும் சத்தியமங்கலம் மலைப்பகுதிகளில் பெருமளவில் காணப்படுகின்றது. கோவை, திருவண்ணாமலை, சேலம், விழுப்புரம் போன்ற மாவட்டங்களிலும் காணப்படுகின்றது. இந்த சந்தன மரத்தின் இயல்பினை பற்றி தெரிந்து கொள்வோம். இது ஒரு நடுத்தர பசுமை மாறா மர வகையாகும். சுமார் 12 முதல் 16 மீட்டர் உயரமும் 1 முதல் 2.4 மீட்டர் சுற்றளவும் உள்ளதாக வளர்கிறது. இம்மரம் பகுதி வேர் ஒட்டுண்ணி வகையை சார்ந்ததாகும். இதன் வாழ்நாள் முழுவதும் ஓர் ஓம்பு பயிரை சார்ந்தே இருக்கும். இம்மரம் 2-3 ஆண்டுகளிலேயே பூக்க ஆரம்பித்துவிடும். ஆண்டு முழுவதும் பூப்பவை, ஆண்டுக்கு ஒரு முறை பூப்பவை, ஆண்டிற்கு இருமுறை பூப்பவை என மூவகைப்படுத்தலாம். இயற்கையாக இதன் பழங்களை பறவைகள் உண்டு விதை பரவலுக்கு உதவி செய்கின்றன. பொதுவாக இம்மரம் கடல் மட்டத்திலிருந்து 1200 மீட்டர் உயரம் வரை உள்ள பகுதிகளில் வளரும். இம்மரம் பல்வேறு தட்பவெப்ப நிலை மற்றும் மண் வகைகளில் வளரக்கூடியது. இயற்கையான மழைப்பொழிவு 450 முதல் 3000 மில்லிமீட்டர் மற்றும் 38 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பமுள்ள பகுதிகளில் வளரும். இரும்பு சத்து அதிகமும் சுண்ணாம்பு கல்லு கலந்துள்ள செந்நிற களிமண் உள்ள பகுதிகளில் இயல்பாக வளரும் தன்மை கொண்டது. மண்ணின் கார அமிலத்தன்மை 6.5 முதல் 7.5 வரை உள்ள மண்ணில் நன்கு வளரும். இதன் விதை கோப்புகள் நன்கு முதிர்ந்து பச்சை நிறத்திலிருந்து கருஊதா நிறத்திற்கு மாறும். மிதமான கடினத்தன்மை உடைய பழுப்பு நிற உள்ளோட்டினை கொண்ட ஒற்றை விதை வகையை சார்ந்தது. தரையில் பழுத்து விழும் பழங்களை சேகரிக்கலாம். விதை சேகரிக்கும் முன்பு மரத்தை சுற்றியுள்ள பகுதிகளை சுத்தப்படுத்தி தார்பாலின் போன்ற ஏதேனும் ஒரு விரிப்பை பயன்படுத்தி விதைகளை சேகரிக்கலாம். விதைகளின் சதைப்பகுதி பூஞ்சான தாக்குதலுக்கு வழிவகுக்கும் என்பதால் சேகரித்த விதைகளை தாமதிக்காமல் நீரில் ஊற வைத்து கைகளால் தேய்த்து சதைப்பகுதிகளை நீக்கி நிழலில் உலர்த்த வேண்டும். நேரடியாக வெயிலில் உலர்த்துவதால் விதை முளைப்பு திறனில் பெரும் இழப்பு ஏற்படும். சதைப்பகுதி நீக்கிய விதைகள் சதைப்பகுதி நீக்காத விதைகளை விட அதிக முளைப்பு திறன் கொண்டிருக்கும். பழுப்பு வெள்ளை மற்றும் இளம் ஊதா நிறத்தில் உள்ள விதைகளை பூஞ்சான நேர்த்தி செய்து சேமித்து வைக்க வேண்டும். குறைந்த கால சேமிப்பிற்கு சாக்கு பைகளில் கட்டி பாதுகாக்கலாம். இவற்றில் 8 முதல் 9 மாதங்கள் வரை முளைப்பு திறன் நன்றாக இருக்கும். ஆனால் இம்முறையில் ஈரப்பதத்தை உறிஞ்சுவதற்கு வாய்ப்புள்ளதால் நீண்ட கால சேமிப்பிற்கு காற்று புகாத கலன்கள் மற்றும் பாலித்தீன் பைகளில் சேமித்து வைக்கலாம். ஒரு கிலோவில் சுமார் 5000 முதல் 8000 விதைகள் இருக்கும். இதன் நாற்றங்காலை பற்றி தெரிந்து கொள்வோம். இதன் கடினமான விதை ஓட்டினால் அறுவடைக்கு பிறகு விதை உறக்க நிலையில் இருக்கும். பல்வேறு விதை நேர்த்தி முறைகள் பரிந்துரை செய்யப்பட்டாலும் ஜிப்ரலிக் அமிலத்தில் 16 மணி நேரம் ஊற வைத்த பின் விதைப்பது விரைவான மற்றும் சீரான முளைப்பு திறனை அளிக்கும். சந்தன நாற்றுகளை வளர்ப்பதற்கு உகந்த காலம் நவம்பர் டிசம்பர் மாதங்களாகும். வழக்கமான 10x1 மீட்டர் அளவுள்ள பாத்திகளுக்கு சுமார் 4 கிலோ விதைகள் தேவைப்படும். இதன் மூலம் சுமார் 16000 முதல் 17000 நடவுக்கேற்று நாற்றுகளை பெற முடியும். 3வது வாரம் முதல் முளைப்பு தொடங்கி 60 முதல் 80% வரை முளைப்பு திறன் கிடைக்கும். இரு இலை வரை வளர்ந்த நாற்றுகளை வேரோடு பறித்து பாலித்தீன் பைகளுக்கு மாற்றி நட வேண்டும். சவுக்கு, லைன் கீரை போன்ற ஓம்பு பயிர்களை உடன் சேர்த்து வளர்க்க வேண்டும். பொதுவாக ஓம்பு பயிர் சந்தனத்தை விட உயரமாக வளராத வகையில் இருக்க வேண்டும். 1 மாத வயதுடைய சந்தன மர கன்றுக்கு ஓம்பு பயிர் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். 6 மாத முடிவில் 1 அடி உயரம் வளர்ந்த நல்ல பசுமையான இலைகளை கொண்ட சந்தன செடிகள் நடவுக்கு ஏற்றவையாகும். நிலத்தை நன்கு உழுது பண்படுத்தி சமப்படுத்திய பிறகு 4x4 மீட்டர் அல்லது 5x5 மீட்டர் இடைவெளியில் 1 முதல் 1.5 கன அடி அளவுள்ள குழிகளை எடுக்க வேண்டும். சுமார் 1 மாதம் வரை குழிகளை அப்படியே விட்டுவிட வேண்டும். அவ்வாறு விடும்போது மண்ணில் வாழும் வேர்ப்புழு மற்றும் நோய்க்கிருமிகள் அழிக்கப்படும். நடவின் போது ஒரு குழிக்கு 5 கிலோ தொழு உரத்தை அடியுரமாக இட்டு பருவமழை தொடங்கிய பிறகு நடவு செய்யலாம். சந்தன மரம் அடிப்படையில் பகுதி வேறு ஒட்டுண்ணி என்பதால் அதன் இயல்பான வளர்ச்சிக்கு வாழ்நாள் முழுவதும் ஓம்பு பயிரை சார்ந்திருக்கும். தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, சுண்ணாம்பு சத்து மற்றும் அமினோ அமிலங்களை ஓம்பு பயிர்களின் மூலமே பெற்றுக்கொள்ளும். ஓம்பு பயிரை தேர்ந்தெடுக்கும் போது சந்தன மரத்திற்கு சத்து பரிமாற்றம் செய்தல், தொடர்ச்சியான இடைக்கால வருமானம், ஆரம்ப கட்டங்களில் தேவையான நிழல் ஆகியவற்றை கொண்டிருக்கும் ஓம்பு பயிரை தேர்வு செய்ய வேண்டும். முதலாவதாக முதல்

0: ஓம்பு பயிர். இது சிறியதாகவும் மருதாம்பு பண்பு கொண்டதாகவும் நீண்ட வாழ்நாள் கொண்டதாகவும் உள்ளூரில் கிடைக்கக்கூடியதாகவும் சந்தன மரத்தோடு சத்துக்கு போட்டியிடாததாகவும் இருக்க வேண்டும். ஒட்டு உறிஞ்சி வேர் மூலம் சந்தன மரத்திற்கு சத்துக்களை வழங்கக்கூடியதாகவும் இருத்தல் அவசியம். சுமார் 300க்கும் மேற்பட்ட முதல்நிலை ஓம்பு பயிர்கள் அடையாளம் கண்டறியப்பட்டுள்ளன. பயிர் வகைகள் மற்றும் காய்கறிகள் முதல்நிலை ஓம்பு பயிர்களாக சந்தனத்துடன் சேர்த்து வளர்க்கலாம். முதல்நிலை ஓம்பு பயிர்களை 1 முதல் 1.5 அடி தூரத்தில் நட வேண்டும். அடுத்ததாக இரண்டாம் நிலை ஓம்பு பயிர். இது 1 முதல் 3 ஆண்டுகள் கழித்த பிறகு இரண்டாம் நிலை ஓம்பு பயிர்களை 2.5 முதல் 3 அடி இடைவெளியில் நட்டு பராமரிக்க வேண்டும். பொதுவாக மாதுளை, நெல்லி, எலுமிச்சை, மல்பெரி போன்ற தோட்டக்கலை பயிர்களை தேர்வு செய்யலாம். மூன்றாம் நிலை ஓம்பு பயிர். முதல் 2 நிலை ஓம்பு பயிர்கள் மடிந்த பிறகு 3ஆம் நிலை அல்லது நிரந்தர ஓம்பு பயிர்களாக சுமார் 70 வகையான மர வகைகள் கண்டறியப்பட்டிருந்தாலும் அவற்றில் 32 மர வகைகள் சிறப்பானவையாக ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. சவுக்கு, மலைவேம்பு, தேக்கு, வேம்பு, நீர்மருது, வெப்பாலை, சிசு, மஞ்சள், மஞ்சள் கொன்றை, புங்கம், கருவேலம் போன்றவை சிறந்த 3ஆம் நிலை ஓம்பு பயிர்களாக விளங்குகின்றன. சரியான ஓம்பு பயிர்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் சந்தன மரத்தின் வளர்ச்சியையும் தரத்தினையும் உறுதிப்படுத்தலாம். இதற்கான பாசனம், உரமிடல், களையெடுத்தல் பற்றி தெரிந்து கொள்வோம். நடவு செய்த அன்று நன்றாக நீர்ப்பாசனம் செய்வது அவசியம். தேவைக்கேற்ப வாரம் 1 முறை நீர் பாய்ச்ச வேண்டும். பொதுவாக சந்தன மரத்திற்கு அதிக நீர் தேவைப்படாது. நடவு செய்த 1ஆம் ஆண்டில் உர தேவை இருக்காது. சத்து குறைபாட்டின் அடிப்படையில் தேவையான சத்துக்களை உரமாக அளிக்கலாம். நன்கு மக்கிய தொழு உரத்தை செடிக்கு 5 கிலோ வீதம் 2ஆம் ஆண்டில் இட வேண்டும். இருப்பினும் பருவமழைக்கு முன்பாக செடிக்கு 100 கிராம் வீதம் ஆண்டுக்கு 1 முறை DAP உரமிடல் பரிந்துரைக்கப்படுகிறது. களை அதிகம் வளராமல் அடிக்கடி அகற்றி பராமரிக்க வேண்டும். களை கொல்லிகளை பயன்படுத்துவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும். இயந்திரங்களை பயன்படுத்துவதை காட்டிலும் ஆட்கள் மூலம் களை எடுப்பது சிறந்தது. சனப்பையை ஊடுபயிராக வளர்ப்பதன் மூலம் களைகளை கட்டுப்படுத்துவதுடன் சத்துக்கள் கிடைக்கவும் ஏதுவாக இருக்கும். அடுத்ததாக வேளாண் காடுகளை பற்றி தெரிந்து கொள்வோம். சந்தன மரம் வேளாண் காடு வளர்ப்புக்கு ஏற்ற ஒரு மரவகையாகும். இது ஒரு நடுத்தர உயரம் வளரும் தன்மை கொண்டது. குறுகலான கிளை அமைப்புகள், எளிதில் விதை இனப்பெருக்கம், மருத்தாம்பு பண்பு, அனைத்து வகை மண்ணிலும் வளரும் இயல்பான உடன் வளரும் பயிர்களை இணையாக ஏற்றுக்கொள்ளும் பண்பு, சத்துக்களுக்கு போட்டியின்மை போன்ற இயல்பான பண்புகளால் சந்தனம் வேளாண் காடு வளர்ப்புக்கேற்ற ஒரு மிகச்சிறந்த மரவகையாகும். புல் முதல் மரம் வரை சுமார் 3000க்கும் மேற்பட்ட பயிர் வகைகளுடன் இணைந்து வளரும் தன்மை இதன் சிறப்பாகும். சமூகத்தின் முக்கிய தேவையான உணவு, தீவனம் மற்றும் மரம் ஆகியவற்றிற்கு தகுந்தவாறு தக்க மர வகைகளை தேர்வு செய்ய வேண்டும். முக்கிய மர இனங்களான சந்தனம், வேல், வாகை, குமிழ், தேக்கு, புளி போன்றவற்றில் நாற்றங்கால் மற்றும் தோப்புகளில் சாம்பல் அல்லது வெண்படல நோய் தாக்குதல் காணப்படும். குளிர்காலத்திலும் மழைநீர் தேங்கும் போது முறையற்ற பராமரிப்பு காரணமாகவும் இந்நோய் உண்டாகும். இதனை கட்டுப்படுத்த ஃபெவிஸ்டின் கரைசலை பயன்படுத்தலாம். சந்தன மரத்தின் விளைச்சல் மற்றும் வருவாயை பாதிக்கும் காரணிகளாவன இடத்தேர்வு, நிலத்தை பண்படுத்தும் முறைகள், நடுப்பொருள் தேர்வு, ஓம்பு பயிர் தேர்வு, பாசன வசதி, உரமிடல், களை நிர்வாகம், பூச்சி மற்றும் நோய் நிர்வாகம், வளர்ச்சி மற்றும் விளைச்சல், சந்தை நிலவரம், பாதுகாப்பு ஏற்பாடுகள் போன்றவையாகும். சந்தனம் சாகுபடி செய்யும் இடத்தின் பரப்பளவு, தட்ப வெப்பநிலை, செலவினங்கள், பராமரிப்பு முறைகள், தகுந்த பூச்சி நோய் நிர்வாகம், விளைச்சலின் தரம் ஆகியவற்றை பொறுத்து சந்தை மதிப்பும் நிகர லாபமும் மாறுபடும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க. மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
1: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
2: நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.

0: விபற்றது விவசாய அரங்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 2:30.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
7: சரி சரிகா பகரி சரிகா, சரி சரிகா பகரி சரிகா.
6: நேர்களின் கேட்கலாம் தமிழ் அருவி.

0: இன்று இலக்கியங்களும் கண்ணதாசனும். புலவர் ப. ராமன் அவர்களின் உரை கேட்கலாம்.
1: பண்பலை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நாம் அனுபவித்து வருகிற இலக்கிய சுவையின் நிகழ்ச்சிகளில் முத்தாய்ப்பான நிகழ்ச்சி, முதன்மையான நிகழ்ச்சி இலக்கியங்களில் கண்ணதாசன். இதோ நம்முன் இலக்கியங்களும் கண்ணதாசனும் ஒத்துப்போகிற இனிமையான இல்லற வாழ்க்கையின் நெறிகளை, பண்பாடுகளை, ஒழுக்கங்களை எந்த வகையில் நமக்கு நூல்கள் காட்டுகின்றன என்பதை பற்றிய ஒரு சிந்தனை இன்றைய தமிழறிவின் நிகழ்ச்சியினுடைய ஒரு சிந்தனையாக அமைந்திருக்கிறது. நம்முடைய சங்க இலக்கியங்கள் தொன்மை மிக்கவை, செம்மை மிக்கவை, பொதுமை மிக்கவை. ஆம், பொதுமை நோக்கு வேறு எந்த மொழி இலக்கியத்திற்கும் காணப்படாத ஒன்று நம்முடைய தமிழ் மொழிக்கு உண்டு, தமிழ் இலக்கியங்களுக்கு உண்டு. அதனாலேதான் பொதுமை நோக்கோடு நம்முடைய இலக்கியங்களை நம்முடைய புலவர் பெருமக்கள் தந்திருக்கிற அந்த வகையை நாம் எண்ணி பார்க்கிற போதே, உலகம் உவப்ப என்று திருமுருகாற்றுப்படை நமக்கு சொல்லும், நனந்தலை உலகம் என்று முல்லைப்பாட்டு நமக்கு சொல்லும், வையகம் பணிப்ப என்று நெடுநல்வாடை நமக்கு சொல்லும், உலகம் யாவையும் என்பார் கம்பர், உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்பார் சேக்கிழார், முதற்றே உலகு என்கிறார் திருவள்ளுவ ஆசான். ஆம், இனியவர்களே, உலகத்தை மையமாக வைத்துக் கொண்டு பொதுமையோடு ஒரு நெறியை, தமிழர் மரபினை, ஐந்தனை ஒழுக்கங்களை சொல்லிய ஒரு பெரும் சிறப்பு நம்முடைய இலக்கியங்களுக்கு உண்டு என்பதை நம்மாலே நாம் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. இது அனைத்து மொழி நூல் வல்லுநர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு பெரும் தனி சிறப்பாகும். ஆம், என்ன வாழ்க்கை, எப்படிப்பட்ட வாழ்க்கை தமிழர்கள் ஐந்தனை வழியாக நமக்கு சொல்லியிருக்கிற அந்த ஆற்றொழுக்கான வாழ்க்கை காதலும் வீரமும் கொண்டதுதான். ஆம், காதல் என்பது அறிவு வழிபட்டதல்ல, உணர்வு வழிபட்டது. ஒரு செய்தி எனக்கு நினைவுக்கு வருகிறது. குறுந்தொகை என்கிற அந்த சங்க பாடல் நமக்கு சொல்லுகிறது, தோழி ஒருத்தி கேட்கிறாள், தன் தலைவனை பழித்து பேசுகிறாள். எதற்காக பேசுகிறாள்? நீ உன்னுடைய தலைவனிடத்திலே கொண்டிருக்கிற அன்பு

எத்தகையது? அன்பினை பரிமாறிக்கொண்ட அந்த உள்ளம் இன்றைக்கு உன்னை பிரிந்து போகிறதோ என்கிற ஒரு நினைவு எனக்கு மனதில் எட்டுகிறது என்கிறாள் தோழி. உடனே சொல்லுகிறாள் தலைவி. எப்படி சொல்லுகிறாள்? தன் தலைவனுக்கும் தனக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டது என்று, எந்த அளவிற்கு சிறந்தது என்று விளக்கினால் அது சொல்ல முடியுமா? நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆறளவின்றே, சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பு என்று அந்த குறுந்தொகை தலைவி சொல்லுகிறாள். ஆம், அந்த தமிழ் மகள் சொல்லுகிறாள், நான் என் தலைவனிடத்திலே கொண்டிருக்கிற அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? நிலத்தை காட்டிலும் பெரிது, வானை காட்டிலும் உயர்ந்தது, நீரின் ஆழத்தை கொண்டிருக்கிற கடலை காட்டிலும் மிகவும் பெரிது. ஆக நாங்கள் கொண்டிருக்கிற அன்பு எல்லையில்லாதது என்று நமக்கு சொல்லுகிறார். இங்கே சங்க புலவன் நமக்கு காட்டுகிறான், நிலம், வானம், கடல் மூன்றையும் காட்டுகிறான். அந்த மூன்று சொல்லுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை பொதுவினை நமக்கு சொல்லக்கூடிய அந்த சங்க இலக்கிய பாடல் இன்றைக்கும் ஒருமித்த வாழ்க்கையோடு வாழுகிற வாழ்க்கைதான் பயனுடைய வாழ்க்கை என்பதனை சொல்லாமலே நமக்கு சொல்லுகிறான். நிலம் பொறுமைக்கு இலக்கணம், வானம் அகலமானது, விரிந்தது, பரந்தது, உன் மனமும் அப்படிப்பட்டதுதான். கடல் எல்லையில்லாத ஆழமுடையது, நீ தலைவன் மாட்டுக் கொண்டிருக்கிற அன்பும் எல்லையில்லாதது. ஆம், மனிதனே, நமக்கு இலக்கியம் சொல்லுகிறது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? பொறுமையோடு இருக்க வேண்டும், ஆழமான அன்போடு இருக்க வேண்டும், விசாலமான மனதோடு இருக்க வேண்டும். இருந்தால் வாழ்க்கை சிறக்கும் என்பதை எவ்வளவு அழகாக உலக பொதுமைக்கு ஏற்ற ஒரு புனிதமான ஒரு பண்பினை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பெருமை நம் இலக்கிய நூல்களுக்கு உண்டு, நம்முடைய தமிழ் மொழிக்கு உண்டு. அப்படியே உள்வாங்குகிறான் கவியரசு கண்ணதாசன். அடடா, அந்த கவிஞன் சொல்லக்கூடிய அந்த செய்தியும் அப்படியே அந்த இலக்கிய பாடலை ஒத்திருப்பது போல நமக்கு தோன்றுகிறது. நிலவும் வானும், நிலமும் நீரும் ஒன்றை விட்டு ஒன்று செல்லுமோ, நீயும் நானும் காணும் உறவு நெஞ்சை விட்டு செல்ல எண்ணுமோ என்று அந்த சங்க பாடலின் தங்க வரிகளை தன் அங்கத்திலே கொண்டு அழகுபட எழுதுகிறான் கவியரசு கண்ணதாசன். வாழும் இலக்கியம் அல்லவா நம் இலக்கியங்கள். அந்த இலக்கியங்களின் செறிவு இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் நம் வாழ்க்கையில் இருப்பதுதான். அதனாலேதான் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து முன்பின் அறிமுகம் ஆகாத நிலையில் பிறந்த வீட்டிலே இருந்து புகுந்த வீட்டிற்கு போகிற அந்த தலைவனும் சரி தலைவியும் சரி இருவருமாக வாழ்கிற அந்த வாழ்க்கையின் ஒருமன தன்மையை அழகாக நமக்கு பழைய பாடல் சங்க இலக்கிய பாடல் நம் நினைவுக்கு கொண்டு வருகிறது. யாயும் ஞாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்மூரை கேளீர், செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே என்று அழகாக அந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது. இனியவர்களே, எண்ணி பாருங்கள், செம்மண் நிலத்தில் பெய்த நீரானது அந்த நிலத்தின் நிறத்தை பெற்றது போல் நம் இருவருடைய நெஞ்சமும் ஒன்றுக்கு ஒன்று கலந்து மறந்து வாழக்கூடிய அந்த தன்மை போல நம் இருவருடைய மனமும் ஒருமித்த தன்மையோடு இருக்க வேண்டும். நீரையும் நிறத்தையும் எவ்வாறு தனித்தனியாக பிரிக்க முடியாதோ, அதே போன்று நாம் கொண்டிருக்கிற நம் அன்பினையும் யாராலும் பிரிக்க முடியாது என்கிற அந்த ஒரு பாடல் அழகான பாடல், முத்தான பாடல். அப்படியே உள்வாங்குகிறான் கவியரசு கண்ணதாசன். நீ யாரோ நான் யாரோ தெரியாது இன்று.

நேர்ந்தது என்னவென்று புரியாது என்று எழுதுகிறான் கவியரசு கண்ணதாசன். வாழ்க்கை அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆக தலைவனும் தலைவியும் இன்ன பெயர் இன்ன ஊர் என்று அறியாது இருவருடைய மனமும் ஒத்து கலந்து மெய்மறந்த வாழ்க்கையில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைதான் இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் நமக்கு வேண்டும். தோழி ஒருத்தி கேட்கிறாள், உன்னை உன் தலைவனானவன் பிரிந்து போயிருக்கிறானே, எப்பொழுது மீண்டு வருவான்?

இருக்கும் நமக்கு வேண்டும். தோழி ஒருத்தி கேட்கிறாள், உன்னை உன் தலைவனானவன் பிரிந்து போயிருக்கிறானே, எப்பொழுது மீண்டு வருவான், வருவதற்கான நாள் எது, காலம் எது என்று நீ வருந்துகிறாயோ இல்லையோ, நான் வருந்துகிறேன் என்கிறாள். உடனே தலைவி சொல்லுகிறாள், அப்படியல்ல பெண்ணே, தோழியே, சென்றிருக்கிற என் தலைவன் மீண்டு வருவான், அவனிடத்திலே நான் கொண்டிருக்கிற அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கி யாங்கிவள் உயிர் தவச் சிறிது காமமோ பெரிது என்று அந்த குறுந்தொகை பாடல் நமக்கு சொல்லுகிறது. எப்படி தெரியுமா? அழகான ஒரு மரம், பலா மரம், அந்த பலா பழம் பெரியது, அதனை தாங்கிக் கொண்டிருக்கிற காம்போ சிறியது. அந்த தாங்கிக் கொண்டிருக்கிற காம்புதான் என்னுடைய உயிர். பெரிய பழா பழம் அது எப்படி தெரியுமா? அதுதான் நான் சிறிய காம்பாகிய உயிருக்குள் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு என்கிற காமம். ஆக காமமாகிய அன்பு பெரியது, தாங்கிக் கொண்டிருக்கிற உயிரோ சிறியது. ஆக ஒன்றையும் ஒன்று அனுசரித்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையின் சிறப்பு போல, பழாப்பழத்தின் காம்பு சிறியது, அது உயிர் போன்றது, பெரிய பழம் அன்பாகிய காம நோய்க்கு துணையாக இருப்பது. என்ன அழகு பாருங்கள்! ஆக அந்த உயிருக்கும் அன்புக்குமான ஒரு நெருக்கத்தை, ஆக தலைவன் தலைவி கொண்டிருக்கிற அந்த அன்பினுடைய உறவுக்கு சொல்லக்கூடிய அந்த நிலையை வைத்து பாடுகிறான் கவியரசு கண்ணதாசன். கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து என்று பாடுகிறான். இப்படித்தான் நம்முடைய இலக்கியங்கள் காலம் காலமாக நாம் வாழுகிற வாழ்க்கையை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதத்தை நம் நினைவுக்கு கொண்டு வந்து, நாம் அதனை கற்பதோடு மட்டுமல்ல கற்றதை மற்றவருக்கும் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கைதான் நம்மிடத்தில் இருப்பதனால், பிற இலக்கியங்களும் சரி, பிற மொழிகளும் சரி, அத்துணைக்கும் தாய்மொழியாக தமிழ் மொழியாகிய சங்க பாடல்கள் விளங்குகிறது என்றால், தமிழர்களாகிய நாம் பெருமைப்பட வேண்டியதுதான். அதனாலேதான் திருமணம் ஆன நிலையில் தன்னுடைய பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு போகிறாள். புகுந்த வீட்டுக்கு போகிற போது அந்த தலைவியினுடைய நிலையை அழகாக நமக்கு ஐங்குறு பாடல் ஒன்று சொல்லும். உன் தலைவனுடைய நாட்டிலே குடிப்பதற்கு கூட நீர் கிடைப்பது என்பது மிகவும் அரிதாமே, நீ எப்படி அங்கு உன் தலைவனோடு நீ வாழ்க்கையை நடத்துகிறாய்? நீயோ பிறந்த வீட்டில் செல்வச் செழிப்போடு வளர்ந்தவன், பால் சோறும் அந்த பால் சோரோடு நெய் பெய்தும் குழைந்து தங்க கிண்ணத்தில் அருந்தியவளாக இருந்த அந்த வாழ்க்கை எங்கே? நீ இப்பொழுது இந்த புகுந்த வீட்டிற்கு சென்றபோது வாழுகிற அந்த வாழ்க்கை எப்படி? இது என்ன என்று அந்த தோழி தலைவரிடத்திலே கேட்பது போல அழகாக சொல்லுகிறது அந்த ஐங்குறு பாடல். அன்னாய் வாழி வேண்டு அன்னை, நம் படப்பை தேன்மயங்கு பாழினும் இனிய, அவர் நாட்டு உவலை கூவர் கீழ் மான் உண்டு எஞ்சிய கழிலி நீரே என்று அந்த ஐங்குறு பாடல் நமக்கு வாழ்க்கையின் அந்த புகுந்த வீட்டின் பெருமையை சொல்லுகிறது. எப்படி தெரியுமா? என்னுடைய தலைவனுடைய நாட்டில் மான்களெல்லாம் குடித்து கலக்கிச் சென்ற அந்த எஞ்சிய அந்த கலங்கள் நீர் உண்டு, நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் அந்த கலங்கள் நீரின் சுவை இருக்கிறதே, எப்படிப்பட்டது தெரியுமா? நம் புலக்கடை தோட்டத்தில் உள்ள தேனையும் பாலையும் கலந்து உண்டால் எவ்வாறு சுவையாக, எவ்வளவு சுவையாக இருக்குமோ அதைவிட சுவையானது என் தலைவன் நாட்டில் மான்களெல்லாம் உண்டு எஞ்சி இருக்கிற அந்த கலங்கள் நீரினை நான் உண்ணுகிற போது அடைகிற அந்த மகிழ்ச்சி, அந்த சுவை பிறந்த வீட்டில் நான் வாழ்ந்த போது இருந்த சுவையை காட்டிலும் மேலானது என்று தன் புகுந்த வீட்டின் பெருமையை பேசுகிறாள் என்றார்.

ஆனால் அதுதான் நாம் வாழ்கிற வாழ்க்கையின் யதார்த்தம். அதுதான் இன்றைய சூழ்நிலையில் எத்தனையோ வாழ்க்கைகள் எதுவாக மாறிப்போகிற போது அந்த மாற்றத்திற்கான புரிதல் தன்மை நம்மிடத்தில் இருக்குமானால் பிறந்த வீட்டின் பெருமையும் புகுந்த வீட்டின் பெருமையும் இரண்டும் இந்த உலகில் பரவலாக பேசப்படும். ஒருபடி மேலே சொன்னால் புகுந்த வீட்டின் பெருமையை ஏற்று ஒரு பெண் வாழ்வானே ஆனால் அந்த வாழ்க்கை சிறக்கும், அந்த குடும்பம் சிறக்கும், அந்த குடும்ப உறவுகள் செழிக்கும் என்பதைத்தான் அற்புதமாக நமக்கு சங்க இலக்கிய பாடல் சொல்லுகிறது. அதை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு கவியரசு கண்ணதாசன் அழகாக சொல்லுகிறான், பிறந்த வீடு பெண்கள் வாழ்வில் சத்திரம்தானே, என்றும் புகுந்த இடம் சொந்தம் என்னும் சாத்திரம்தானே என்று அற்புதமாக நமக்கு சொல்லுகிறான். அதனாலேதான் கவியரசு கண்ணதாசன் இன்னொரு இடத்திலே சொல்லுவான், ஆயன் கனியானான் ஆச்சி கனியானாள் என்று அற்புதமாக அந்த இல்லற வாழ்க்கையின் செம்மாந்த புரிதல் தன்மையை சொல்லுகிறான் என்றால் வாழும் தலைமுறை இந்த வாழ்வாங்கு நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இலக்கியத்தினுடைய பெருமைகளை அறிந்தால் சண்டை வராது, சச்சரவு வராது, வழக்கு வராது, அத்தனையும் புறம் சொல்லி புனிதமான வாழ்க்கை நாம் வாழலாம் என்பதைத்தான் நம்முடைய இலக்கியங்களும் அதை உள்வாங்கிக் கொண்ட கவியரசு கண்ணதாசனுடைய வைர வரிகளும் நம்முடைய நெஞ்சத்திற்கு உரமாக இருக்கிறது என்பதில் எந்த மறுப்பும் இல்லை. இனியவர்களே, அப்படித்தான் வாழ்க்கை. எப்படி இருக்க வேண்டும்? உயர்ந்தவன் என்றோ தாழ்ந்தவன் என்றோ கருதாது, தாழ்வென்றும் உயர்வென்றும் இல்லாது நாம் வாழுகிற அந்த வாழ்க்கையினுடைய சமத்துவம்தான் என்றைக்கும் நம்மிடத்தில் இருக்கிற சங்கடத்தை நீக்கும். சமத்துவத்தை வளர்ப்போம், ஆக சங்கடத்தை தீர்ப்போம். பாரதி சொல்லுகிறான், அந்த பாரதி எழுதியிருக்கிற அந்த நடைமுறை இலக்கியத்தினுடைய யதார்த்த வரிகள் இதுதான், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இங்கு ஒற்றுமை நீங்கடில் அனைவருக்கும் தாழ்வு, நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தார்பின் நமக்கெது வேண்டும் என்று கேட்கிறான். ஆக இணைந்து போகிற அந்த சமத்துவ வாழ்க்கை இருக்குமானால் நல்ல ஞானம் நமக்குள்ளே பிறக்கும், உலகம் செழிக்கும் என்கிறான். அப்படியே உள்வாங்குகிறான் கவியரசு கண்ணதாசன், இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி, ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி, பாரினில் இயற்கை படைத்தவை எல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே என்று அற்புதமாக கவியரசு கண்ணதாசன் அந்த சங்க பாடலின் வரிகளை, அந்த பாரதியினுடைய வரிகளை தன் உள்ளத்திற்குள்ளே வாங்கிக் கொண்டு ஏற்றத்தாழ்வற்ற அந்த சமூகம்தான் இந்த உலகத்தில் என்றைக்கும் சமத்துவமான வாழ்க்கையோடு இருக்கும். ஆக ஏற்றத்தாழ்வுகள் மனித சமுதாயத்தை விட்டு அகல வேண்டும் என்கிற ஒரு ஆணித்தரமான கருத்தை பாரதி படைத்திருக்கிற இலக்கியம் நமக்கு சொல்லுகிறது என்றால் அந்த வாழ்க்கை நமக்கு என்றைக்கும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைதான். அதனாலேதான் 1330 அருங்குரட்பாக்களை அள்ளித்தந்து போயிருக்கிற வள்ளுவ பெருந்தகை வாழ்க்கை துணை நலம் என்கிற ஒரு அதிகாரத்தை ஒட்டி வரக்கூடிய குரட்பாக்களில் ஒன்றை நமக்கு சொல்லுவான், மங்களம் என்ப மனைவாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு என்று சொல்லுகிறான். 60வது குறள், அழகான குறள், ஆணித்தரமான அன்பான வாழ்க்கைக்கு ஏற்ற குறள். ஆக மங்களம் எது? நல்ல மனை வீடு சிறக்க இருப்பதுதான் மங்களமான வாழ்க்கை. ஆக கணவன் மனைவி என்கின்ற ஒருமித்த கருத்தோடு நல்ல பிள்ளைகளை பெற்று உறவுகளை அரவணைத்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையின் சுகத்தை காட்டிலும் இந்த உலகத்தில் வேறு எது நமக்கு சுகம்? ஆக வருகிற வரவேண்டிய அத்துணையும்

நமக்கு வந்த போதும் கூட ஒரு காலம் வரைக்கும் தான் அவை நமக்கு நிற்கும். ஆனால் கூடி வாழுகிற அந்த வாழ்க்கையின் சுகம் என்றென்றிருக்கும். தலைமுறை தலைமுறையாக அது பேசும், தலைமுறைக்கு அது வழிகாட்டும் செல்லும். அதனாலேதான் உள்ளே வாங்கி கொண்ட கவியரசு கண்ணதாசன் அழகாக சொல்லுகிறான், நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம் தெய்வீகம் என்று சொல்லுகிறான். ஆக தெய்வீகமான ஒரு மங்களகரமான ஒரு சூழல் நமக்கு இருக்குமானால் எது? அதுதான் நல்ல குடும்பம், அதுதான் நல்ல மனைவி, நல்ல பிள்ளை என்று சொல்லுகிறார். எங்கே தெய்வம் என்று நீ தேடி போக வேண்டாம், உனக்குள்ளே தெய்வம் இருக்கிறது, உன்னை சூழ்ந்து தெய்வம் இருக்கிறது, அதுதான் இல்லறம் என்கிற நல்லறமாகிய கோவில் என்று நமக்கு கவியரசு கண்ணதாசனும் வள்ளுவ ஆசானும் தான் எழுதியிருக்கிற அந்த நூல்களில் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள் என்றால் அத்தகைய வாழ்க்கைதான் இன்றைக்கு நமக்கு தேவை. அதோடு மட்டுமல்ல, கொடுத்து பழக வேண்டும். கொடுப்பதோடு மட்டுமல்ல, மற்றவர்களையும் அரவணைத்து வாழ வேண்டும். எப்படி சொல்லுகிறது அழகான ஒரு சங்கப்பாடல், ஈயன இரத்தல் இழிந்தன்று அதனெதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று என்று புறநானூற்று பாடல் நமக்கு சொல்லும். ஆக பிச்சை எடுத்து வாழ்தல் என்பது ஒரு இழிந்த செயல்தான். என்றாலும் அதைவிட இழிந்த செயல் ஒன்று இருக்கிறது, அது எது தெரியுமா? ஒருவன் நம்மிடத்திலே வந்து யாசித்து நிற்குமிடத்து இல்லை என்று எவன் மறுக்கிறானோ அவன்தான் மிகவும் கீழ்மைத்தன்மை உடையவன் என்பதை அந்த புறநானூற்று சங்கப்பாடல் நமக்கு சொல்லுகிறது என்றால், ஆக வந்து கேட்பவனுக்கு இல்லை என்று மறுக்கிற வாழ்க்கை இருக்கக்கூடாது. இருப்பதை அவனுக்கும் பகிர்ந்து கொடுத்து வாழுவதுதான் மனிதனின் மகத்துவமான வாழ்க்கைக்கு சான்று என்பதை எவ்வளவு அழகாக நமக்கு சங்கப்பாடல் சொல்லுகிறது. அதனாலேதான் கவியரசு கண்ணதாசன் கொடுத்தவன்தானே மேல்ஜாதி, கொடுக்காதவனே கீழ்ஜாதி என்று அற்புதமாக தன்னுடைய திரை வரிகளில் நம்முடைய சொந்த வரிகளாக நமக்கு சந்தத்தோடு தந்து போயிருக்கிறான் கவியரசு கண்ணதாசன் என்றால், கொடுத்து வாழ கற்றுக்கொள்வோம். கொடுப்பதிலே இருக்கிற சுகம்தான் இந்த வாழ்க்கையின் மகத்துவத்தை இந்த மானுடம் செழிப்பதற்கான ஒரு பண்பு என்பதை தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய கடப்பாட்டில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கொடுக்காதிருப்பது சிறும் பாவம், பிறர் கொடுப்பதை தடுப்பது பெரும் பாவம் என்று கவியரசு கண்ணதாசன் இன்னொரு இடத்திலே நமக்கு சொல்லுவான். ஆம் இனியவர்களே, வாழ்க்கை அந்த சொல்லுக்குள்ளே இருக்கிற சுகம் உறவுகளை தேடி உறவுகளை அரவணைத்து ஒருவருக்கொருவர் புரிதலோடு வாழுகிற நிலையில் இருப்பதை மற்றவருக்கு பகிர்ந்து கொடுத்து வாழுகிற அந்த வாழ்க்கை, அதுதான் நம் தமிழன் கண்ட வாழ்க்கை, தமிழர்கள் கண்ட வாழ்க்கை. நம்மால் மறக்க முடியாது. அதனாலேதான் மற்ற இலக்கியங்கள் இல்லாத ஒரு தனித்துவம் நம்முடைய இலக்கியத்திற்கு உண்டு, நம்முடைய பாடல் வரிகளுக்கு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. என் இனியவர்களே, அதைத்தான் இன்றைக்கு சங்க பாடல்களும் இலக்கியங்களும் கண்ணதாசனும் என்கிற இந்த தலைப்பில் உங்களிடத்தில் சில செய்திகளை நான் பகிர்ந்து கொண்டேன். வாழ்க்கை என்கிற அந்த சொல்லுக்குள்ளே இருக்கிற சூட்சுமத்தை நாம் புரிந்து கொண்டாலே இறைவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய கொடை என்பதை நாம் அறியலாம். எப்படி தெரியுமா? அந்த வாழ்க்கை என்கிற சொல்லை சற்று பிரித்து பார்த்தால் நமக்கு தெரியும். முதல் எழுத்து வா என்று இருக்கும், மனிதனே இங்கே வா. இரண்டாவது எழுத்து நம் தமிழ் மொழிக்கே உரிய சிறப்பு ழகரமாகிய ழகர எழுத்து, இழ் என்று வரும். வா என்கிற எழுத்தோடு
இந்த ரகளை

0: கருத்தாகிய இல்லை சேர்ப்போமேயானால் வாழ் என்று வரும். மனிதனே, நீ வந்திருப்பது வாழ்வதற்காக. அதோடு மட்டுமல்ல, அந்த வாழ்க்கை என்கிற சொல்லுக்குள்ளே இருக்கிற கடைசி எழுத்தை பாருங்கள். கை என்று இருக்கும், முதல் எழுத்து வா என்று இருக்கும். வா என்கிற எழுத்தையும் கை என்கிற எழுத்தையும் இணைத்து பாருங்கள், வாகை என்று வரும். மனிதனே, இங்கே வா, நீ வாழ்வதற்காக வந்திருக்கிறாய். ஆக முறைப்படி நீ வாழ்ந்தால் உன் வாழ்க்கை சிறக்கும், வாகை சூடும்படியான பெருமைப்படத்தக்க இருக்கும் என்பதற்காகத்தான் அந்த வாழ்க்கை என்கிற சொல் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லுகிறது. ஆம், இறைவன் தந்திருக்கிற இரண்டு கைகள் அள்ளி கொடுப்பதற்கு. அழகான இந்த திருவாய் நல்லதை சொல்லி மகிழ்வதற்கு. அழகான இரண்டு செவிகள் பிறர் சொல்ல கேட்பதற்கு. அழகான மனம் நல்லதை நினைப்பதற்கு. ஆம், எந்த இலக்கியங்களும் எந்த மொழியும் சொல்லாத ஒரு ஐந்தின வாழ்க்கை ஒழுக்க நெறியை நம்முடைய இலக்கியங்களும் நம்முடைய கவிஞர் பெருமக்களும் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் வாழ்க்கை வாழ்வதற்கே, வாழ்க்கை வாழ்வதற்கே. நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தமிழ் அருவி.
2: தமிழே நாளும் நீ பாடு,
3: தமிழே நாளும் நீ பாடு.
1: இன்று இலக்கியங்களும் கண்ணதாசனும் புலவர் ப. ராமன் அவர்களின் உரை கேட்டீர்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் பொம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. நேரம் பிற்பகல் 3 மணி. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட் செவியல் கலக்கல்.

0: பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

உஷா சன்ஃப்ளவர் ஆயில். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

ஒரு பாட்டு, ஒரு பாட்டு யோசிக்க வைக்கும், ஒரு பாட்டு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு பாட்டு கனவு கனவைக்கும், ஒரு பாட்டு கற்பனை நோக்கி நம்மளோட அடுத்த இடத்துக்கு வந்து கொண்டுட்டு போகும். இப்படி ஒரு பாட்டு ஒவ்வொருக்குள்ளேயும் ஏதாச்சும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நமக்கு பிடிச்ச அந்த பாட்டு மற்றவங்களோட மனசுலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். இது கட்செவியில் கலக்கல் பாடல்கள். கட்செவி மூலமாக உங்களுக்கு பிடிச்ச பாட காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பாட்டு கேட்கணுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர் மற்றும் முறை, நம்ம பண்பலையோட வாட்ஸ்அப் எண்ணான 0433-2244-0330 என்ற எண்ணிற்கு தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. உங்கள் விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம்.

நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரம் அருமையான ஒரு மதிய நேரம், அது கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிங்காக இருக்குது. அப்படியே ஜாலியாக சில்லு சில்லுன்னு ஒரு காற்று, இந்த நேரத்துக்கு ஒரு இனிமையான பாட்டும் கேட்டுட்டு நம்ம செய்யக்கூடிய வேலையை செஞ்சால் சிறப்பாகவும் செய்யலாம், மனசுக்கும் நிம்மதி. அதுவும் இல்லாமல் நம்ம பாட்டை கேட்டு நிறைய பேர் சந்தோஷமாக ஆகுவாங்க. சரி, நிகழ்ச்சியோட முதல் பாடலை யார் எங்கேருந்து விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு ஆயி கவுண்டன் பாளையத்திலிருந்து கந்தசாமி கேட்டிருக்காரு. இவர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் மண்வாசனை அப்படின்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவருக்காக அந்த இனிய பாடல் பொத்தி வச்ச மல்லிகை மட்டும் கேட்டுருவோமா?

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். நேரம் 3:09. மனதை வருடும் பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். இது கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க தர்மபுரியிலிருந்து மோகனா. இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் ஒரு கைதியின் டைரி என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த இனிய பாடல் கேட்டு ரசிப்போமா.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
3: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
4: நேரம் 3:15. கேட்டு ரசிச்சிருக்கோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட் செவில் கலக்கல் பாடல்கள். என்னங்க உங்க பாட்டையும் நீங்க காற்றலையில கேட்டு ரசிக்கணுமா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர் மற்றும் ஊரை நம்ம பண்பலையோட வாட்ஸ்அப் எண்ணான 0434242440 என்ற எண்ணிற்கு தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. உங்களோட விருப்ப பாடலையும் காற்றலையில கேட்டு ரசிக்கலாம். அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய ஒரு பாடல், அது என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு எவர்கிரீன்.

பாடல் அப்படின்னே சொல்லலாம். நம்ம மனசு, அதாவது நம்ம மைண்டு எவ்வளோ கோபமாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு பாட்டை கேட்டால் மனசு அவ்வளோ சாந்தி ஆயிரும் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு தாங்க கேட்க போகிறோம். இந்த இனிய பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ஓமலூர் முத்துநாயக்கன்பட்டியிலிருந்து பாலகுட்டப்பட்டி, பிரபாகரன், கோமதி, கௌதம், மோகன்ராஜ் இவங்கெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க. என்ன பாட்டு அப்படின்னு கேட்குறீங்களா? அவதாரம் திரைப்படத்திலிருந்து தான். படம் பேர் சொன்னதுமே அது என்ன பாட்டாக இருக்குன்னு யோசிச்சிருப்பீங்க. இது உங்களுக்காக கேட்டு ரசிப்போமா? தென்றல் தீண்டும்போது என்ன சொல்லுதுன்னு கேட்போம்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி. ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
3: நேரம் 3:23. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிச்சிருக்கோம். கச்சவியல் கலக்கல் பாடல்கள், இனிமையான பாடல்கள்லாம் வளம் வந்துட்டு இருக்கு இல்லையா? அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மெலோடிஸா கேட்டுட்டு இருக்கோம். அடுத்து ஒலிக்க வரக்கூடிய ஒரு பாடலும் அந்த மாதிரி தான். எந்த டைம்னாலும் எப்போனாலும் நம்ம கேட்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம். அந்த இனிய பாடலை கேட்டிருக்காங்க மேட்டூர்லேருந்து நலன் முத்துசாமி. என்ன பாடல் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வருஷமெல்லாம் வசந்தம் என்ற திரைப்படத்திலிருந்து. இவர் வந்து வெனிலாவை தேடுறாரு, எங்கே அந்த வெனிலா அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு வந்துருங்க, இது உங்களுக்கான பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ மகாலட்சுமி
4: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
3: தருமபுரி.
5: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்குவோர்
6: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: சரி சரி.
9: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிய கட் செவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. அடுத்ததாக ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கையானது வருகின்ற 29/5/2026 வரை இணைய வழியில் www.tngasa.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவு செய்யலாம். இக்கல்லூரியின் குறியீட்டு எண் 1031022 என்ற எண்ணை பயன்படுத்தி பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிகாம், BSc Mathematics, BSc Computer Science ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பிக்கலாம். மாணாக்கர்களின் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய மாணாக்கர் சேர்க்கை உதவி மையம் இக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ளதால்

0: மாணாக்கர்கள் இக்கல்லூரியை அணுகியோ அல்லது 9176501776 மற்றொரு எண் 9566649224 என்ற தொலைபேசி எண்களிலோ தொடர்பு கொண்டு சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் தெரிவித்துள்ளார்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட் செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
2: நேரம் 3:31, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட் செவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் செந்தூரப்பூவே என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க சென்னை பூந்தமல்லியிலிருந்து நவீனா. அவருக்காக அந்த இனிய பாடல் கேட்டுருமா?

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: அடுத்ததாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் இளங்கலை அறிவியல் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. www.tnau.ucanapply.com என்ற இணையதளம் மூலமாக June 8 வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 600 ரூபாயும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 300 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு 9488635077 மற்றொரு எண் 9486425076 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம்.

நேரம் 3:39. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிச்சிருக்கோம் கட் செவில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ஒட்டப்பட்டியிலிருந்து பூஜா சபரிவாசன். இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் வானமே எல்லை என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவர்களுக்காக அந்த இனிய பாடல் சித்ராவோட வாய்ஸில். இதோ கேட்டு ரசிப்போமா?

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்குவோர்
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: நேரம் 3:46, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட் செவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான துள்ளலான பாட்டு அப்படின்னே சொல்லலாங்க. அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க மாரண்டலிலிருந்து சிவா புனிதா. இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் சங்கர் குரு என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த இனிய பாடல்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
3: ஸ்ரீனி சார், நீங்களா?
2: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
4: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
2: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரத்த வரிட்டை.
5: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
6: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
0: நேரம் 3:52 கேட்டு ரசிச்சிருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவில் கலக்கல் பாடல்கள். உங்களுக்கான இல்லை நமக்கான ஒரு வரிகள் கேட்போமா? எனக்கு ஒருத்தங்களை தெரியும், சோகம் மேகமாக சூழ்ந்தாலும் கண்ணீர் துளி மலை துளியாய் மாறினாலும் அந்த மலையிலும் அசையாத மலை போல் உறுதியாக இருப்பாங்க. காட்டோட ராஜா நான் தான் அப்படின்ட்டு அகங்காரம் கொண்ட சிங்கமே அவங்களோட மனசு, அதாவது அவங்களோட மன தைரியத்தை கண்டு தன்னோட சிம்மாசனத்தை விட்டு கொடுத்துருமா. அவங்களோட சின்ன சிரிப்புனால ஒரு புதிய உலகமே உருவாகும். அவங்களோட ஒரு துளி கண்ணீர்னால ஒரு யுகமே அழியும். அது யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? அப்படி தெரியணுமா? தெரியணும் அப்படின்னா உடனே நீங்கள் போயிட்டு கண்ணாடியை பாருங்கள். நீங்கள் தாங்க அது. எவ்வளவோ சூழ்நிலைகளை நம்ம கடந்தாலும் சரி, என்ன விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நம்ம எப்போவுமே தைரியமாக இருக்கணும். நமக்குள்ளே நம்ம எப்போவுமே அந்த ஒரு உத்வேகத்தை வளர்த்துக்கணும். அதாவது நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு அந்த இதை வந்து நம்ம எப்போவுமே வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தாங்க தைரியசாலி, அதிர்ஷ்டசாலி. என்ன வார்த்தைகள் வேணால் போட்டுக்கலாம், ஆனால் நம்மளை முதல்ல நாம் நம்பணும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க முக்கல் நாயக்கன்பட்டியிலிருந்து சங்கீதா. இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் பிதாமகன் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த இனிய பாடல், இளங்காத்து வீசுது.

0: மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர் நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இதுவரை கேட்டு ரசித்தோம் உஷா சன்ஃபிளவர்.

0: வழங்கும் கட் செவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் அணிந்திருக்கீங்க நேர்களே. உங்களோட இந்த ஒரு மணி நேரம் பயணிப்பது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ்.
3: நான் அறிவிப்பாளர் சோழராணி. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள்.
1: சோழராணி, இன்னைக்கு வந்து நிறைய குறிப்புகள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க இல்லையா?
3: நிச்சயமா.
1: ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த விடை தேடும் வினாக்களுக்கு ஒரு சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு,
3: விதிமுறைகள்.
1: ஆமா, விதிமுறைகள்.
3: அது என்னன்னு நம்ம சொல்லிடலாமா?
1: நிச்சயமா.
3: முதல்ல வந்து என்னன்னா, வானொலி பெட்டியோட ஒளி அளவை குறைச்சிக்கணும். நீங்கள் தொடர்பு கொள்றதுக்கு முன்னாடி வந்து 7 நாளுக்கு முன்னாடி வந்தவங்க வந்து வரக்கூடாது. அடுத்த விதிமுறை என்னன்னா, நீங்கள் எப்படி தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னா, புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைத்து விடைக்கான வினாவுக்கான விடையை சரியாக சொல்லி பரிசு பாடலையும் பெறலாம்.
1: அது மட்டும் இல்லாமல் நேயர்களே, ஏற்கனவே உங்க சொன்ன மாதிரி தான், 7 நாட்களுக்கு முன்னாடி தான் இருக்கிறவங்க வரணும். 7 நாளில் நீங்கள் பேசி பரிசு பாடல் பெற்றிருந்தீங்க, அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்க முடியாது. இன்றைக்கு நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் அன்பு அழைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கங்கள். எடுத்தோடனே பல்பு கொடுக்குறீங்களே, வருக வணக்கம்.
4: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க ஐயா?
4: வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன்.
1: கேவி ஜெயசீலன் ஐயா, உங்களுக்கு குறிப்புகள் கொடுக்கலாமா?
4: கொடுங்க, முயற்சி பண்ணுறேன்.
1: ஓகே, உங்களுக்கான குறிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிரபலமான ஒரு கோவில், தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்த கோவில் வந்து ஒரு மலை மேல அமைஞ்சிருக்குங்க ஐயா.
4: இந்த கோயில் மலை மேல?
1: ஆமா, மலை மேல இந்த கோயில் இருக்கு. ரொம்ப பிரபலமான ஒரு கோயில்னு வச்சுக்கோங்களேன்.
3: மலை மேலன்றதுனால பழனிக்கு போயிட்டீங்களா ஐயா? ஆனா அது இல்லைங்க. முயற்சிக்கு நன்றி.
1: நன்றி நிகழ்ச்சி எழுந்த மிக நன்றி. நிகழ்ச்சி மடத்த அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
5: வணக்கம்.
3: வணக்கம்.
5: மாலை வணக்கம் மேடம்.
3: வணக்கம்ங்க. யார் எங்க இருந்து?
5: நல்லமல்லி ஒன்றி நார்த்தமிட்டி என்ஆர் முத்து மேடம்.
3: முத்தையா, நீங்க குறிப்பு கேட்றீங்கல்ல, உங்களுக்கு ஒரு குறிப்பு கொடுத்துடலாமா இல்ல பதில் சொல்றீங்களா? அதாவது இந்த மலையில வந்து பாத்தீங்கன்னா, பொதுவா 108 தீர்த்தங்கள் இருந்தது, ஆனா இப்ப வந்து 3 தீர்த்தங்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலை மேல இருக்கிற அந்த கோயில் பெயர் என்ன?
5: கோயம்புத்தூர்
1: சொல்லுங்க சஞ்சய், குறிப்பு கேட்டீங்களா? விடை தெரியுமா உங்களுக்கு?
3: விடை தெரியலீங்களா?
1: உங்க வீட்டில் யார்ட்டையும் சொன்னீங்களே, அடுத்த காலர் நான் தான் நிச்சயமாக பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, நல்ல முயற்சி செஞ்சீங்க சஞ்சய். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்க மிக்க நன்றி. நேர்களே, உங்களுக்கான குறிப்பு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிரபலமான ஒரு கோவில், தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால், இது ஒரு நல்ல ஒரு செங்குத்தான ஒரு மலை மீது இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இன்னும் நிறைய குறிப்புகள் உங்களுக்காக காத்திருக்கு. நான் சொன்ன குறிப்புகளை வச்சு நீங்கள் இதுக்கு சரியான பதில் சொல்ல ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது,
3: 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 20 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம்.
1: தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம் நேயர்களே.
0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை

0: நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
4: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முக ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
5: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
6: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
7: மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
8: நான்கு மணி 7 நிமிடத்தில் இருந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் சொல்றேன். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு கோவிலை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? சோ அந்த கோவில் எந்த கோவில், எங்க இருக்கு, அந்த கோவிலுடைய வரலாறுகளை பத்தி நம்ம சின்ன
9: நம்ம அடுத்தத ஒரு குறிப்பு என்ன சொல்ல போறோம் தெரியுமா? இந்த மலை வந்து எவ்வளவு உயரத்துல இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை சொல்ல போறோம்.
8: நிச்சயமா அதுக்கு முன்னாடி ஒரு நேர் வந்திருக்காரு, பேசலாம். அன்பு வணக்கங்கள்.
10: வணக்கம்.
8: உங்க பெயர் சொல்லுங்க ஐயா.
10: நான் தர்மபுரி புலோஷன்
9: முனியப்பன் ஐயா. நீங்க குறிப்புல கேட்டீங்களா? இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2500 அடி உயரத்துல இருக்கிற ஒரு கோயில்.
10: நாமக்கல் மாவட்டம் நயினாமலை வரலாற்று பெருமாள் திருக்கோயில்.
9: எப்படிங்க ஐயா சொல்றீங்க?
10: நீங்க சொன்ன குறிப்பு வச்சுதான்
9: அப்படிங்களா ஐயா? சரியா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்?
10: மகிழ்ச்சி
9: ஐயா. இந்த கோயில பத்தி வேற என்ன சிறப்புகள் ஏதாவது சொல்றீங்களா?
8: சரியான பதில் வந்து சொல்லிருக்காரு. சொல்லுங்க சொல்றேன்.
9: இந்த கோயில பத்தி என்ன சிறப்புன்னு சொன்னா, இது வந்து நயினாமலை பெருமாள் கோயில் சொன்னோம் இல்லையா. இந்த கோயில் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற புதன் சந்தையில இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில், சேந்தமங்கலத்துல இருந்தும் 6 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த பெருமாள் கோயில் இருக்கு. இந்த பெருமாள் கோயில்ல வந்து என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2500 அடி உயரம் மட்டும் கிடையாது, அது ஏறி போறதுக்கு 3000 படிக்கட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சூரிய பகவான் வழிபட்ட தலம் அப்படிங்கிறதுனால, இங்கே வந்து சூரியனோட கதிர்கள் வந்து பார்த்திங்கன்னா இறைவனோட முகத்திலேயே விழுவது வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பெருமாளை வந்து இந்திர பகவான் வந்து அருவமாக வந்து வழிபடுறதாகவும் சொல்வாங்க. குறிப்பாக எந்தெந்த காலகட்டத்தில் வந்து வழிபடுவாங்கன்னா, புரட்டாசி மாதம் அந்த உற்சவர் திருவிழாலாம் நடைபெறும் இல்லையா, அந்த புதன் மற்றும் சனிக்கிழமைகள்லாம் பெருமாள் கோயிலில் அவ்வளோ கூட்டம் இருக்குங்களாம். அவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த பெருமாள் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நயினாமலை நயினாசலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இங்கே கிட்டத்தட்ட 108 தீர்த்தங்கள் இருந்திருந்தான், ஆனால் வந்து இப்போ வந்து 3 தீர்த்தங்கள், அதாவது அரிவாள் தீர்த்தம், பெரிய பாளி தீர்த்தம், அந்த மாதிரி 3 தீர்த்தங்கள் இருந்ததாக சொல்லப்படுறாங்க. இந்த பெருமாள் கோயில் வந்து இதில் இருக்கிற அந்த கொடிமரம் கூட வந்து பார்த்திங்கன்னா பெரிய திருவடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருவறையில் இருக்கிற பெருமாள் வந்து வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதியோவியோட நமக்கு காட்சி தர்றாரு. அது மட்டும் இல்லை, இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்கள் அப்புறம் நாயகர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சிறப்பான கோயில்னு கூட சொல்லுவாங்க. இவ்வளவு சிறப்பு பெற்ற, அதுவும் இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாளுக்கே உகந்த இந்த கோயில் வந்து நயினாமலை பெருமாள் கோயில்.
8: நிச்சயமா வந்து சரியான பதில் சொல்ல நண்பருக்கு வந்து பாடல் வழங்கலாம். அதுக்கு

0: அப்படி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதனைத் தொடர்ந்து பாடல்கள் வழங்கப்படும்.
1: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
7: IMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி ஓசூர். அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமா கோர்ஸ்கள், வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை நரம்பியல் பக்கவாதம் வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை ICICI வங்கி அருகில் கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் கொமிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
4: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
5: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
6: என்னடா ரொம்ப டல்லா இருக்க,
7: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
6: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். அப் டு 2.75 லாக்ஸ் வரை ஆஃபர்ஸ் தராங்க. அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 ரூபீஸ் வரை கிடைக்கும்.
8: FPL MG இன் மெகா எக்ஸ்சேஞ்ச் மேலா. For more details visit FPL MG showroom or call 7397444079. TNC apply.
9: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி அணிந்திருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் வந்து வெற்றிகரமாக வந்து முதல் ஒரு 4-5 குறிப்பு வச்சே வந்து உழவர் சந்தை மோகன் வந்து ரொம்ப அருமையாக வந்து பதில் சொல்லி பரிசு பாடலை வந்து பெற்றுட்டாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேரணி இருக்காங்க, பேசலாம்.
10: வணக்கம். வணக்கம்.
0: ஐயா, நாங்கள்லாம் நல்லா இருக்கோங்க ஐயா. உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாங்களா? உங்களுக்கான குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மரம். இந்த மரம் வந்து இந்தியாவில் தான் அதிகமாக காணப்படுது. இந்த மரம் வந்து வருஷத்துக்கு வந்து 1.5 டன் அளவுக்கு வந்து இந்த CO2 வாயுவை வந்து குறைக்கும். இதுதான் உங்களுக்கான குறிப்பு.
11: நன்றி.
0: நிகழ்ச்சியில் இந்த மிக்க நன்றி. நிகழ்ச்சியை அடுத்த அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள். வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
10: கோபால் ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாங்களா? அதாவது இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா, நகரங்கள்லாம் நிறைய மாசுபாடு ஏற்படும் இல்லையா, காற்று மாசு. அந்த மாசுவை வந்து குறைக்கக்கூடிய அளவுக்கு தன்மை கொண்ட ஒரு மரம். இந்த மரத்தோட பேர் என்னன்னு கேட்டுட்டு இருக்கோம். என்னங்க ஐயா?
11: அது மரம் நிறைய வச்சிருக்காங்க.
0: நன்றிங்களா.
10: அதாவது இந்த மரம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, ஒரு 20-25 மரங்கள் செய்யக்கூடிய வேலையை இந்த மரமே செஞ்சிடும். அந்த அளவுக்கு காற்று வந்து தூய்மையா

0: செய்யக்கூடிய ஒரு மரம். இந்த மரத்தோட பேர் என்னன்னு கேட்குறோம்.
1: வேப்ப மரம்.
0: வேப்ப மரம் சொல்றீங்களா? அந்த மரம் இல்லைங்கய்யா. முயற்சிக்கு நன்றி.
2: நிகழ்ச்சி இருந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி இணைந்திருப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
3: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரி நகரில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என்ற பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய பொலிவுடன் வருகின்ற 24ஆம் தேதி உதயமாகிறது.
6: என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
7: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
6: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா குடுக்கறாங்க.
7: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
6: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
2: பரபரப்பான குறிப்புகளை கேட்டு விடை சொல்ல ஆர்வமா இருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி அணிந்திருக்கீங்க. நிகழ்ச்சி அணியும் அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
0: வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்ங்க. யாருங்க?
8: திருப்பத்தூர் மாவட்டத்தில இருந்து பேசுறேன் மேடம்.
0: பிரபையா, உங்களுக்கு பதில் தெரியுங்களா?
8: மேலும் குறிப்பிடும் மேடம்.
0: அதாவது இந்த மரம் வந்து கார்பன் டை ஆக்சைடை ஃபில்டர் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அது மட்டும் இல்லாம காற்றில் இருக்கிற நச்சு துகள்களை கூட வடிகட்டக்கூடிய ஒரு சிறப்பான மரம். இந்த மரத்தோட பேர் என்னன்னு தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம்.
8: எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்றேன் பாருங்க மேடம்.
0: சொல்லுங்கய்யா.
8: ஆலமரம்.
0: ஆலமரங்களாயா? ஆனா அது இல்லைங்களே.
2: பரவாயில்ல, நல்ல முயற்சி செஞ்சிருக்கீங்க.
0: நன்றி.
2: நன்றி. நியூஸ் ரெடி மரத்து அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
9: வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
0: ஒரு பாசி மாதிரி வரும். அந்த பாசி தான் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த காற்றை வந்து சுத்தம் செய்யக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. இந்த மரத்தோட பேர் என்னன்னு நம்ம கேட்டு இருக்கோம். புங்க மரம். நல்ல காற்று கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மரம். ஆனா அந்த மரம் இல்லைங்கய்யா. முயற்சிக்கு நன்றி.
2: நன்றி. இனிப்பிலணி மரத்தன்பாளர், வணக்கங்கள். வணக்கம்னு போயிட்டார் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, நேர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. புதிய நேர்களாக இருந்து உடனடியாக தொடர்பு கொள்ளணும் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி நிலையம் அடுத்த அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள். வேகமாக வரீங்க, சொல்லாமலே போயிடுறீங்களே. ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் எங்கன்னு பேசுறீங்க?
0: ஒரு மரம் வளரணும்னா பல ஆண்டுகள் ஆகும் இல்லையா? ஆனா இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா சில நாட்கள்லயே நம்மளால வந்து இது பண்ண முடியும், நிறுவ முடியும். இந்த மரத்தோட பேர்
10: என்ன?
0: தேக்கு மரம் சொன்னாங்க. தேக்கு மரம் ரொம்ப வருஷம் ஆகும் இல்லையா? ஆனா அந்த மரம் இல்லைங்கம்மா, நம்ம இது சீக்கிரமாவே செஞ்சிடலாம். நன்றி.
2: நல்ல ஆலமரம் சொல்லியிருக்காங்க, வேப்ப மரம், தேக்கு வந்திருக்கு, அடுத்து புங்க மரம் யார் சொல்றாங்கன்னு தெரியல. மரம்
0: சொல்லிட்டாங்க.
2: சொல்லிட்டாங்களா? ஓகே. நிகழ்ச்சி நிமிடம் அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள். மூர்த்தி, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? மூர்த்தி
11: கேட்டதா இருக்கு மேடம்.
0: பதில் சொல்றீங்களா?
11: இலப்ப மரம் மேடம்.
0: இலப்ப மரம் இல்லைங்கய்யா. முயற்சிக்கு நன்றி.
2: நிகழ்ச்சி நிமிடம் அடுத்த அன்பு அழைப்பாளர் அவர் இருப்போம். அன்பு வணக்கங்கள்.
0: வணக்கம். இயற்கையா நமக்கு உரமாகவும் உயிரி எரிபொருள் தயாரிப்பிலும் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மரத்தோட பெயர் என்னன்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம்.
10: மகாகனி மரம்ங்களா?
0: அது இல்லைங்கய்யா.
2: மகாகனி மரம்.
0: முயற்சிக்கு நன்றி.
2: நிகழ்ச்சி மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி நிற்போம்.

0: வைஷ்யா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
4: தீராத தலைவலி, கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
10: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
11: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
10: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். இப்போ அப் டு 2.75 lakhs வர ஆஃபர்ஸ் தராங்க. ஆல்சோ அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 rupees வர கிடைக்கும்.
12: ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
13: மழை வருமா வராதா அப்படின்ற எதிர்பார்ப்போடைய நானும் உங்கள் முறையை காத்திருக்கேன். நேரம் மாலை 4:27. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் நாம் இப்போ வந்து ஒரு மரத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். நிறைய குறிப்புகளும் வந்து சோழர் அணி உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சியில் குறிப்புகளை வைத்து பதில் சொல்ல வந்துள்ள நேரே வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
14: வணக்கம்.
13: வணக்கம். யார் எங்கன்னு பேசுறீங்க?
14: ஏலகிரி
13: குணசேகரன். ஐயா குறிப்பெல்லாம் கேட்டிங்களா? உங்களுக்கான குறிப்பு
15: ஐயா, நம்ம இப்போ வந்து நிறைய மக்கள் தொகை இருக்கிற நகரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மரம்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காங்கிரீட் மரம்.
14: அப்படிங்களா?
15: ஆமாங்க.
14: ஆல்கா மரம்னு சொன்னங்களா?
15: ஆமாங்க ஐயா. எந்த குறிப்பு வச்சு சொல்றீங்க?
14: நீங்க சொன்ன குறிப்பு வச்சு சொல்றேன்.
15: சரிங்க ஐயா, சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கான பாடல் என்னன்னு சொல்லுங்க.
14: பாடல் வந்து 1000 மலர்களே மலர்கள், நிறமறாத பூக்கள் படம்.
15: நிறமறாத பூக்கள்ங்களா?
14: ஆமாமா.
15: சரிங்க, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். வேற ஏதாவது குறிப்பு தெரியுங்களா இத பத்தி?
14: ஆமா, இது லட்சி தம்பி வந்து வடிகட்ட கூடியதுன்னு சொன்னீங்க. 1.5 டன் வந்து மாண்டுக்கு அக்னி வெளியேற்றுறாங்க.
15: ஆமாங்க ஐயா.
14: ஆமா, அது காரணம் வந்து அது இருக்கிற நுண்ணி ஆல்கா. நீர்த்தான் காரணம்.
15: ஆமா.
14: சரிங்க, நன்றி.
15: நன்றிங்க ஐயா. இவர்களுக்காக அந்த பரிசு பாடலை கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்தியாவில் வந்து முதன் முதல்ல எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா போபாலில் விவேகானந்தா பூங்கா அப்படின்ற இடத்துல தான் வந்து நிறுவ போகிறாங்க. இந்த ஆல்கா மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருளை வடிவ கலன் மாதிரி இருக்கும். இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தண்ணீரோடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்கா அப்படிங்கிற ஒரு பாசி இனங்கள் வளர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உருளை வடிவ கலன் மேலே பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் மூலமாக தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மின்சாரம் தயாரித்து காற்றை உள்ளிழுத்து அந்த பம்புகள் இயக்கி கார்பன் டை ஆக்சைடை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி ஆக்சிஜனை நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆல்கா மரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெருக்கடி இருக்கிற மக்கள் தொகை இருக்கிற இடத்துல நம்ம ஈஸியாக பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தோட பேர் வந்து திரவ மரம் இல்லைனா ஆல்கா மரம்னு சொல்லலாம்.
13: அதிகமான இடத்துல, அதாவது ரொம்ப இந்த ஃப்ளாட்ல அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கவங்க எல்லாம்
15: மரங்கள் எல்லாம் நட்டு வளர்க்க முடியாது இல்லையா?
13: ஆமா.
15: சோ அப்படி

0: பதிலளிக்கவும் இந்த மரத்தை வந்து
1: கென்று வளர்க்கலாம். நிச்சயமாக நல்ல வந்து பதில் வந்து சொல்லியிருக்கிறார் இளகிரி குணசேகரன். நிச்சயமாக அவருக்கு நான் பாடல் வழங்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.

0: మేచేరి ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ కెమికల్ ఇంజనీరింగ్ కంప్యూటర్ ఇంజనీరింగ్ మెకానికల్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్ సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస్ தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం மேலும் விவரங்களுக்கு 9524936156
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை, ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
5: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
6: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
7: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.

0: சன்ஃப்ளவர் ஆயில். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம் விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில். அடுத்த காலரை இணைச்சிடலாமா?
2: நிச்சயமா இணைக்கலாம். அவருக்கான குறிப்புகளும் தயாராக இருக்கு. அன்பு வணக்கங்கள். ஓ, உங்களுடைய வானொலி பற்றிய அளவை குறைச்சிட்டு நீங்க பேசலாம் நேர்களே. அன்பு வணக்கங்கள். வணக்கம், யார் இங்க பேசுறீங்க? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் துறை அண்ணாமலை புதூர்.
1: ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாமா?
3: கொடுங்க.
1: இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர்னு சொல்லலாம், சமூக செயல்பாட்டாளர்னு சொல்லலாம். இவர் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா வன வளங்களை பாதுகாக்க அமைதி போராட்டங்களை நடத்தியவர்னு சொல்லலாம். இவரோட பெயர் என்ன?
3: வனவிலங்குகளா?
1: வன வளங்களை, வனங்கள்ல நிறைய வளங்கள் இருக்கும் இல்லையா, கனிம வளங்கள், அதை வந்து பாதுகாக்க இவருக்கு வந்து நிறைய போராட்டங்கள்ல வந்து இவர் நடத்தி இருக்கிறாரு. இவரோட பெயர் என்னன்னு நம்ம கேக்குறோம்.
3: டிராபிக் ராமசாமி சொல்லலாம் பாத்தங்க நீங்க. சரி, வளங்கள்னு சொல்றீங்க,
2: நல்ல முயற்சிங்க. ஆனா அவர் வேற, இவர் வேற. நீங்க சொல்றது வந்து சமூக ஆர்வலர், நாம கேக்குறது வந்து இந்த சுற்றுச்சூழல் வன காப்பாளர், வன ஆர்வலர் அப்படின்னு கூட சொல்லலாம். நிகழ்ச்சியும் அடுத்த அன்பு அழைப்பாளர். அன்பு வணக்கங்கள்.
1: வணக்கம். நவீன், பதில் தெரியுங்களா? கால் கனெக்ட் ஆகலைங்களா?
4: இதுக்கு வந்து கனிம வளங்கள் சொல்றீங்க, சுற்றுச்சூழல் ஆர்வலர்னா எனக்கு தெரிஞ்சு சுந்தர்லால் பகவான் அவங்களா?
1: அவரு

0: அவர் இல்லை, நல்ல முயற்சி நவீன், ஆனா அவர் இல்லைங்க. நன்றி
1: நன்றி மேடம்.
2: நிகழ்ச்சி நடந்து மிக்க மிக்க நன்றி. நிகழ்ச்சி மாவட்ட அன்பாளைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
0: வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம்.
2: நேர்களே, உங்களுக்கு வந்து ஒரு அன்பான கோரிக்கை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளும்போது முடிஞ்சவரை உங்கள் வானொலிய சத்தத்தை வந்து குறைச்சிட்டு நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு பேசுங்க. அப்போது தான் நாங்கள் பேசுறது உங்களுக்கும் நீங்கள் பேசுறது எங்களுக்கும் நல்லா கொஞ்சம் நல்லா தெளிவாக கேட்கும். தொடர்ந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
5: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
6: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
5: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
6: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு எளிதாக கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.

0: பஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
1: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
2: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள். அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
4: ஸ்ரீனி சார், நீங்களா?
5: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
6: நான்கு மணி 42 நிமிடத்தில் இணைந்திருக்கீங்க நேர்களை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த அன்பாலை பலர் அன்பு வணக்கங்கள்.
7: இனிமையான மாலை வணக்கத்தோட நாமக்கல் மாவட்டம்
8: ராஜசேகர் ஐயா குறிப்பில் கேட்டீங்களா?
7: அவர் வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்தவராமா?
6: உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்தவரான்னு கேக்குறீங்களா?
7: ஆமா ஆமா ஆமாங்க சார்.
6: ஆமா,
7: அப்படின்னா சாண்டி பிரசாத் பட்.
6: சாண்டி பிரசாந்த் பட், ஆனா அவர் தானே? எப்படி உறுதியா சொல்றீங்க? உத்தரகாண்ட் அவர் தானா? அதுல நிறைய பேர் இருக்காங்களே.
7: இல்ல இல்ல, நான் ஒரு செய்தித்தாள்ல வந்து குறிப்பிட்டு வச்சிருக்கேன்.
6: சரிங்க.
7: அவர் வந்து ராமன் மகசேசே விருது, ரைட் லவ் லீக்குட், பத்மபூஷன், காந்தி அமைதி விருது, சத்யசாய் விருது எல்லாம் வாங்கிருக்காரு நினைக்கிறேன்.
6: பரவாயில்ல
8: நினைக்கிறீங்க. ஸ்டீஃபன், ஒன்னு கவனிச்சிங்களா, இப்பெல்லாம் நம்ம குறிப்பு எடுக்கிறத தாண்டி நேயர்களும் குறிப்பு எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
6: இந்த குறிப்புகள் உதவும், அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நாம ஆரம்பிச்சிருக்கோம். ராஜசேகர், உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
7: ஐயா ஒரு விஷயம், நான் செய்தித்தாள் படிக்கிறது மட்டும் இல்ல, அது மிகப்பெரிய நோட்டை போட்டு ஒரு 15 வருஷமா வந்து குறிப்பிட்டு வச்சிருக்காங்க ஐயா.
8: மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா, ரொம்ப நல்ல விஷயம். அது
6: நீங்க மட்டும் வச்சுக்காதீங்க, நிறைய மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் வந்து இந்த அரசு தேர்வுக்கு எல்லாம் தயாராகல, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இந்த குறிப்புகள்.
7: இல்லையா சொல்லலைங்க ஐயா, நான் 42 வருஷமா பிளஸ் டூ முடிச்சுட்டு கடை வச்சிருக்கேன். எங்க அரசு மேல்நிலைப்பள்ளி மங்களபுரம் பிள்ளைங்களுக்கு 100% ஹெல்ப் பண்றது நானா தான் இருப்பேன். என் பேரை சொன்னா இங்க வந்து எல்லாருமே பெருமை தான் சொல்லுவாங்க.
6: சரிங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
8: என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
7: உங்களுக்கு இந்த மாலை நேரத்துல அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரு பாட்டை செலக்ஷன் போட்டுருங்க.
6: நிச்சயமா
8: நிச்சயமா நிச்சயமா போட்டலாங்க ஐயா. நீங்க எழுதுறத விட்டுறாதீங்க, கண்டினியூஸா எழுதிட்டே இருங்க.
6: நிகழ்ச்சி நன்றி நன்றி நிகழ்ச்சி நமக்கு நன்றி. நாமக்கல் ராஜசேகர் வந்து நம்ம யாரும் எதிர்பார்க்கவே இல்லை இல்லையா? இந்த அருமையான வந்து பதில வந்து வந்து சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நமக்கு பிடிச்ச மாதிரி பாடல்கள் சொல்லிடுறாரு, அதுவும் ஒரு கூடுதல் சிறப்பு. இருந்தாலும் வந்து இந்த சாண்டி பட் அவரோட பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க.
8: நிச்சயமா அவரை பத்தி சொல்லிடலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னா பத்மபூஷன் விருது வாங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம காந்தி அமைதி பெற்ற அந்த பரிசுக்காக இவர் வந்து பாத்தீங்கன்னா காந்தியவாதி அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தி ஆங்கிலத்திலலாம் வந்து பாத்தீங்கன்னா சில நூல்களில் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி இவர் சொன்ன ராஜசேகர் சார் சொன்ன மாதிரி ராமன் மகசேச விருது அதுவும் பெற்றிருக்கிறாரு. அங்க இருக்கிற பெண்கள் வந்து நிறைய இந்த வனங்கள்ல சுத்தி இருக்கிற வளங்களை வந்து பயன்படுத்துறதுனால.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா, என்னோட
8: மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தடுக்கிறதுக்காக 1970 வந்து இவர் வந்து போராடியவர். அங்க இருக்கிற பெண்களுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக சிப்கோ இயக்கம் நடத்தியவரும் இவர் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா பெண்கள்லாம் வந்து மரத்தை சுத்தி நின்று கட்டி பிடிச்சிட்டு, அதாவது அந்த மரத்தை வந்து பிடிச்சிக்கிட்டு, ஆமா, அந்த போராட்டம் நடத்தியிருக்காங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர் இவர். வந்து இந்தியாவின் முதல் நவீன சுற்றுச்சூழல் போராளிகளில் ஒருவர்னு சொல்லலாம். அதாவது மரங்களை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ வந்து போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க பார்த்தீங்களா. இவ்வளோ சிறப்பு வாய்ந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டி பிரசாத் பட்.
6: நிச்சயமாக. ஸோ சரியான பதில் சொன்ன நாமக்கல் ராஜசேகர் பாடல் வழங்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதனைத் தொடர்ந்து பாடல்கள் தொடரும்.
10: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா, என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
13: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
12: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். அப் டு 2.75 lakhs வர ஆஃபர்ஸ் தராங்க. அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 rupees வர கிடைக்கும்.
14: FPL MG இன் மெகா எக்ஸ்சேஞ்ச் மேலா. ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
15: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட்.

0: ആയിക്കോട്ടെ.
1: അപ്പപ്പാ, പെരിസ് ഒവ്വൊരു സെക്ഷനോ ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடைய பத்தி தானே சொல்றீங்க?
1: പിന്നെ பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு தனி ஃபுளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
4: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
3: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
4: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் 2648. கால் 9500509984.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
6: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, கோமடி. தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: கிருஷ்ணகிரியில் TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸில். விஷமுறிவு மற்றும் பாம்பு கடி சிறப்பு சிகிச்சை மையம் இந்த மருத்துவமனையில் உள்ளது. கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டை விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷ பாம்புகளின் கடிக்கு சிகிச்சை அளிக்கப்படும். தூக்கில் தொங்கியோ அல்லது நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படும். வாருங்கள் எங்களிடம்,
8: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
9: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
10: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
9: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
10: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
11: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
12: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
13: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
12: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
13: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
12: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
13: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம்போர்டா?
12: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
14: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
13: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
12: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
13: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும்

0: ஒவ்வொரு விளையாட்டா?
1: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் என் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்டை தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
0: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
2: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
4: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சல்லாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும், என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும், நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
3: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
5: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
7: MG showroom or call 739744079. TNC apply.
8: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப்.
9: ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
10: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9045333367.
11: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் நாக்கள் நேர்களே, ரொம்ப அருமையா வந்து இன்னைக்கு நம்ம கொடுத்த குறிப்புகள்லாம் வந்து சரியான பதில சொல்லி ஏலகிரி குணசேகரன், நாமக்கல் ராஜசேகர், அதுக்கப்புறம் உழவர் சந்தை மோகன் அப்படின்னு எல்லாருமே வந்து பரிசு பாடல் வாங்கினீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முயற்சி செய்தவர்களுக்கும் வெற்றி பெற்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள். கடந்த ஒரு மணி நேரமா உங்களோட விடைத்தெடுப்பினாக்கள் நிகழ்ச்சியில பயணம் செய்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீபன் ராஜ்,
12: நான் அறிவிப்பாளர் சோழராணி. குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அடனமஸ் வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அடனமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி.

இனிய மாலை வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர மாலை 5:07 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Opinions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
6: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
7: ஹே, தெரியுமா, நேற்று சுந்தர் சூயிசைட் அட்டம் பண்ணிட்டான். அச்சோ, அப்புறம் என்னாச்சு? டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க, இப்போ பொழைச்சுக்கிட்டான்.
8: கிருஷ்ணகிரி டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோடில். விஷக்கடிகள், நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சையோடு பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.
7: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வாருங்கள் எங்களிடம்.
8: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்,
9: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: இனிமையான மாலை வேலை. உங்களோட இந்த மாலை வேலையை மேலும் இனிதாக்க வந்துட்டு இருக்கு நம்ம பண்பலையில மாலைத்தின்றல் நிகழ்ச்சியில். ஒலிக்க வரும் முதல் பாடல் அம்மன் கோவில் கிழக்காளி என்ற திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் சித்ராவோட குரல்கள்ல இதோ அந்த இனிய பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ்.
7: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
8: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Dல வர்க் பண்றேன்.
7: நீங்க எங்க படிச்சீங்க?
9: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
10: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
11: வலி
12: உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
13: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

0: Viking Bunions and Briefs.
1: நேயர்களின் மேடையாய்
2: காத்துல மதக்கிறோம் போற வழியில பூவாசிருக்கிறோம்.
1: விவசாயிகளின் உற்ற தோழனாய் மாணவ செல்வங்களின் வழிகாட்டியாய் நம்பிக்கை நட்சத்திரமாய் மருத்துவ ஆலோசகராய்
3: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
1: மழலைகளை அங்கீகரிக்கும் அழகு குட்டி செல்லமாய்
4: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
1: நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
2: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
3: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech Artificial Intelligence and Data Science, Information Technology, Agricultural Engineering, ME Structural and Computer Science Engineering மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
5: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: ஜெயன் மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில் தருமபுரி.
9: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
11: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
12: RBI சொல்கிறது,
11: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
13: நேரமாலை 5:20, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிச்சிருக்கோம் மாலை தென்றல். நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் பொன்மன செல்வன் என்ற திரைப்படத்திலிருந்து, இதோ உங்களுக்காக.
14: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
15: பிரமாதம்,
14: கண்ணான கண்ணுக்கு ஒரு கழுதாசி போட்டேனே.
15: சபாஷ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லேப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
3: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரி நகரில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என்ற பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய பொலிவுடன் வருகின்ற 24ஆம் தேதி உதயமாகிறது.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீ சாய் மாரு.

0: பி மருத்துவமனை, எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட், அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில், தருமபுரி.
1: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
2: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
1: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். இப்போ அப் டு 2.75 lakhs வர ஆஃபர்ஸ் தராங்க. ஆல்சோ அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 rupees வர கிடைக்கும்.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.

0: மாலைத்தின்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்கு வருகிறது கிழக்கு வாசல் என்ற திரைப்படத்தில் இருந்து.
1: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்விட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப்.
3: ஸ்டெர்விட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
6: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
7: வைக்கிங் பனியன் சண்டுபிரிப்ஸ் வழங்கிய மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சண்டுபிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
8: நேரமாலை 5:35 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தண்டல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது கும்பக்கரை தங்கையா என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இணை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: நேரம் மாலை 5:41 கேட்டு ரசித்திருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் மாப்பிள்ளை வந்தாச்சு என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த இனிய பாடல்.

0: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: தீராத தலைவலி, கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
5: நேரமாலை 5:47, காற்றலையில் கானம் பாடிக்கொண்டிருக்கிறது. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். நிகழ்ச்சியில் ஒலிக்கு வரும் அடுத்த பாடல் தர்மதுரை என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
1: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
0: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். அப் டு 2.75 lakhs வர ஆஃபர்ஸ் தராங்க. அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 rupees வர கிடைக்கும்.
2: FPL MG இன் மெகா எக்ஸ்சேஞ்ச் மேலா. ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
6: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
8: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை, லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
9: மாலைத்தண்டல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது புதுநெல்லு புதுநாத்து என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதாக கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
1: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965239.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
4: நேர்களே, நிறைவு பெறுகிறது இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் அறிவிப்பாளர் தமிழ் செல்வி. நன்றி நேர்களே. நேரம் மாலை 6 மணி, பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
5: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
6: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
5: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று தினமொரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கவிருக்கும் ஆலயம் திருத்திணை நகர் என்னும் ஊரில் அமைந்துள்ள சிவகொழுந்தீஸ்வரர் ஆலயம். இத்திருத்தலம் தேவார பாடல் பாடப்பெற்ற நடுநாட்டு திருத்தலமாகும். இத்தல இறைவன் சிவகொழுந்தீஸ்வரர் என்றும் இறைவி உப்பிலா நாயகி என்றும் அழைக்கப்படுகின்றனர். கோவில் மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது. கோபுர வாசலுக்கு முன்பாக கொடிமரம், பலிபீடம், நந்தி ஆகியவற்றை காணலாம். இத்தலத்தில் சிவபெருமான் சுயம்புலிங்கமாக சதுர பீடத்துடன் காட்சி தருகிறார். அவர் நிலத்தை உழ பயன்படுத்திய ஏர் மற்றும் நீர் இறைக்கும் களம் கோவிலில் வைக்கப்பட்டுள்ளன. கோவில் வெளிப்பிரகாரத்தின் வலதுபுறத்தில் ஒப்பிலா நாயகி அன்னை தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். ஆலயத்தில் சண்டிகேஸ்வரர் மனைவியுடன் காட்சி தருகிறார். விநாயகர் புடைப்பு சிற்பமாக காணப்படுகிறார். அவரை நான்கு பூதகணங்கள் வணங்கியபடி உள்ளனர். விஷ்ணு துர்கைக்கு தனி சன்னதி இருக்கிறது. நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடிய கோலத்தில் தனி சன்னதியில் காட்சி தருகிறார்.

0: அவருக்கு கீழே திருமால் சங்கு ஊதியபடியும் பிரம்மா மத்தளம் வாசித்தபடியும் இருக்கின்றனர். திருமால் பிரம்மா இருவரது இசைக்கேற்ப சிவன் நடனமாடும் இக்காட்சியை காண்பது மிகவும் அபூர்வம். இருவரும் இசைத்துக் கொண்டிருப்பதால் இருவரையும் இசையமைப்பாளர் என்று அழைக்கும் வழக்கமும் உள்ளது. இசை நடனம் பயில்பவர்கள் இவருக்கு பூஜை செய்து வேண்டிக் கொள்கின்றனர் என்றால் கலையில் சிறந்து விளங்கலாம் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. ஆலயத்தில் வைகாசி மாதம் 13 நாள் பிரம்மோற்சவம், சிவராத்திரி, அன்னாபிஷேகம், பிரதோஷம், நவராத்திரி, ஆருத்ரா தரிசனம் ஆகியவை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பொதுவாக அனைத்து கோவில்களிலும் தட்சிணாமூர்த்தி ஒரு காலை மடக்கி ஒரு காலை தொங்க விட்டிருப்பார். ஆனால் இந்த கோவில் கோஷ்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி வித்தியாசமான தோற்றத்தில் இரு கால்களையும் மடக்கி பீடத்தின் மீது அமர்ந்து காட்சி தருகிறார். இக்கோவிலின் நடை காலை 6 முதல் 12 வரையும் மாலை 5 முதல் 8 வரையும் பக்தர்கள் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இத்திருத்தலத்திற்கு செல்ல கடலூரில் இருந்து புவனகிரி செல்லும் சாலையில் சென்றால் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப் வரும். அங்கிருந்து உள்ளே சுமார் 5 தொலைவில் தீர்த்தனகிரி சிவகொழுந்தீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. நாமும் நமது வாழ்வில் வளம் பெற இறைவன் சிவகொழுந்தீஸ்வரர் அவர்களையும் இறைவி ஒப்பிலா நாகி அவர்களையும் சென்று வழிபட்டு நலமும் வளமும் பெற வணங்கி வழிபடுவோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, பண்பலையில் இன்னும் சில நாடுகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இணைந்திருங்கள் பண்பலையோடு.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi and U.S. Secretary of State Marco Rubio today discussed sustained progress in the India-U.S. Comprehensive Global Strategic Partnership and issues related to regional and global peace and security. Mr. Rubio called on the Prime Minister at Seva Tirth in New Delhi this afternoon. Mr. Modi said in a social media post that India and the U.S. will continue to work closely for the global good. External Affairs Minister Dr. Jaishankar and NSA Ajit Doval were also present during the meeting. The Prime Minister's office said in a statement that Secretary Rubio briefed Mr. Modi on the sustained progress in bilateral cooperation across a wide range of sectors, including defence, strategic technologies, trade and investment, energy security, connectivity, education and people-to-people ties. Mr. Rubio shared U.S. perspective on various regional and global issues, including the situation in West Asia. The Prime Minister reaffirmed India's consistent support for peace efforts and reiterated the call for peaceful resolution of the conflicts through dialogue and diplomacy. Prime Minister Narendra Modi has emphasized that government jobs serve as a vital means to improve and ease the lives of citizens. He made these remarks while addressing the 19th Rozgar Mela through video conferencing today. The Prime Minister highlighted that the world is eager to be a part of India's growth journey. He said the country is also partnering with the various countries of the world aimed at providing opportunities, employment and global exposure to the youth of the nation.
4: दुनिया भारत के युवाओं और भारत की टेक्नोलॉजिकल प्रोग्रेस को लेकर बहुत उत्साहित है. आज दुनिया भारत की विकास यात्रा का हिस्सा बनना चाहती है. भारत भी दुनिया के अलग अलग देशों के साथ पार्टनरशिप कर रहा है. इसका उद्देश्य यही है कि भारत के युवाओं को अवसर मिले, रोजगार मिले, उनका सामर्थ्य खिल उठे. साथ साथ मैं चाहता हूं मेरे देश के नौजवानों को ग्लोबल एक्सपोजर भी मिले.
3: Commerce and Industry Minister Piyush Goyal today said India continues to witness strong economic fundamentals and robust export growth amid global turbulence. He said the pace of export growth recorded in April has continued into May, reflecting the resilience of the Indian economy amid global adversities. Briefing media in New Delhi, Mr. Goyal highlighted that the government has absorbed the burden of elevated fertilizer prices to protect farmers from rising input costs. Petroleum and Natural Gas Minister Hardeep Singh Puri today informed that Oil India Limited has successfully unlocked a new gas-bearing pay zone in the Dandewala field in Rajasthan. In a social media post, Mr. Puri said the flow of natural gas for the first time from the shallower Sano formation at nearly 25,000 standard cubic meters per day marks a significant achievement. In China, the death toll due to a gas explosion in a coal mine in Shanxi province has risen to 90. The gas explosion occurred at the Liu Shenyu coal mine in Qinyuan County yesterday. The state media reported that 201 miners have so far been rescued, while rescue efforts are ongoing. The Ayushman Bharat scheme will start in West Bengal from July this year. Chief Minister Shubhendu Adhikari announced this in Kolkata today after a virtual meeting with Union Health Minister J.P. Nadda. The existing beneficiaries under the state health scheme Swasthya Sathi will be incorporated into the Ayushman Bharat scheme. The Memorandum of Understanding in connection with the Ayushman Bharat Arogya Mandir will be signed in June in New Delhi. In wrestling, Indian grapplers Suraj Vashisht and Sagar Singh advanced to the finals of the men's Greco-Roman categories at the Asian Under-23 Wrestling Championships in Da Nang, Vietnam today, assuring India of at least two silver medals. In the 60-kilogram category, Suraj Vashisht edged past Kyrgyzstan's Nuristan Sirkulov 3-2 to book his place in the final. He will now take on Aybek Atbekov of Kazakhstan in the gold medal clash. In the 67-kilogram category, Sagar Singh registered a commanding 4-0 victory over Saudi Arabia's Munthir Abdullah Ejandu in the semi-final. And with that, we end this news bulletin.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6:10. இனிமையான மாலை வணக்கம் நேயர்களே. பறவைகள் ரிங்காரமிடும் நேரம், பண்பலை பாடும் நேரம், நாம் இணையவிருக்கிறோம் பாட்டுதான் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வாளியின் வரிகளில் ஏ.ஆர். ரகுமான் இசையில் காதலர் தினம் படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலை.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
2: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
1: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். இப்போ அப் டு 2.75 லாக்ஸ் வர ஆஃபர்ஸ் தராங்க. ஆல்சோ அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 ரூபீஸ் வர கிடைக்கும்.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
5: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
6: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.

0: மதுரை பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
1: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
2: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
1: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். அப் டு 2.75 lakhs வர ஆஃபர்ஸ் தராங்க. அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 rupees வர கிடைக்கும்.
3: FPL MG இன் மெகா எக்ஸ்சேஞ்ச் மேலா. ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
4: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்ஃபிடன்ஸா அட்டெண்ட் பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏனா இங்க தான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: अब टेलीलॉ के माध्यम से ना सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं, बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
6: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप, अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக உள்ளம் கொள்ளை பகுதி படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: 47 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
0: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ், புளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
0: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
7: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
8: ஸ்ரீனி சார், நீங்களா?
7: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
9: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
7: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
10: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல்,
11: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
12: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது பாட்டுதான் நிகழ்ச்சி. பண்பலையில் இன்னும் சில வினாடிகளில் ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மாநில செய்திகள். பண்பலையோடு இணைந்திருங்கள்.
1: சம்பாதிக்கவும் சொல்கிறார் பிரதமர். தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலக நாடுகளுடன் இணைந்து இந்தியா செயல்படுவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவ்விழாவில் நாடு முழுவதும் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக கூறியுள்ளார். வழக்கில் தொடர்புடைய 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குழந்தையை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது துயரத்தை அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியாக செயல்படும் என்றும், குற்றம் செய்பவர்களுக்கு சட்டத்தின் மீது பயம் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். சிங்கப்பெண்கள் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு சம்பத்குமார் கூறினார். இந்நிலையில் கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேற்கு மண்டல IG ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தி

0: செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகார் அளித்த 24 மணி நேரத்திற்குள் காவல்துறையினரின் துரித நடவடிக்கையால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதுகுறித்து விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் IG ரம்யா பாரதி தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளின் சேவைகளை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு தங்கள் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தரமான மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த அரசு உறுதி செய்து வருவதாக கூறினார். தரமான சிகிச்சை அரசு மருத்துவமனைகளில் கிடைக்க செய்வது அரசின் லட்சியம் என்றும் அவர் தெரிவித்தார். தனியார் மருத்துவமனை தொடங்க வேண்டுமென்றால் உரிய மருத்துவ சட்ட விதிமுறைகளின்படி அனுமதி பெற வேண்டும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கூறினார். வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட பொருட்களை வழங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், புத்தகப்பைகள் உள்ளிட்ட பொருட்களை பள்ளிகளுக்கு விநியோகம் செய்யும் பணியினை அவர் நேரில் இன்று ஆய்வு செய்தார். அரசு பள்ளிகள் வரும் 1ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள நலத்திட்ட பொருட்கள் மாவட்ட மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட மையங்களிலிருந்து அரசு பள்ளிகளுக்கு நேரடியாக பொருட்கள் வழங்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. கல்வி நிலையங்கள், வழிபாட்டுத் தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட மாநில அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மொத்தம் 717 டாஸ்மாக் கடைகளை மூட அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மூடப்பட்ட கடைகளில் பணிபுரிந்து வந்த பணியாளர்களை அருகில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் பணியமர்த்துமாறு அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். அனைத்து டாஸ்மாக் கடைகளும் இரவு 10 மணிக்கு மூடப்பட வேண்டும் என்றும், அதிக விலைக்கு விற்கும் கடை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். மேகதாது அணை தொடர்பாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். கர்நாடக துணை முதலமைச்சர் திரு DK சிவக்குமார் தெரிவித்த கருத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், ஒவ்வொருவரும் பல்வேறு கருத்துக்களை கூறுவார்கள் என்றார். தாவேக ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறப்பட்டிருப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், இது தொடர்பாக முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிடுவார் என்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழைய மின் மாற்றிகளும் பழுதடைந்த மின் கம்பிகளுமே மின் தடைக்கு காரணம் என்று கூறினார்.
2: மின்சார தட்டுப்பாடுன்ற செய்தி வந்து அந்த மாதிரி மின்சார தட்டுப்பாடு இல்லை. எல்லாமே வந்து நம்மளுடைய இதுல எவ்வளவு தேவைக்கேற்ப அதை வச்சு மின்சாரம் நம்மகிட்ட கையிருப்புகள் இருக்கு. தட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. கண்டிப்பா இதை முழுவதுமாக சீரமைக்க பணிகள் படிப்படியாக தொடங்கும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்குதுன்றத சரி செஞ்சுட்டு வரோம், எங்கெங்கெல்லாம் நம்ம சீரமைக்க வேண்டுமோ அதையும் சீரமைச்சுட்டு வரோம். விரைவில் எல்லாத்தையும் சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்படுவோம். ஆனால் இதற்கு சில நாட்கள் சில மாதங்கள் பிடிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக முழுமையாக சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பது எந்த மாற்றுக்கும். நிறைய இடத்துல லோடுகள் அதிகமாக போச்சு, அதனால மின்வெட்டுன்னு சொன்னாங்க, அதனால ட்ரிப்பிங் இருக்குன்னு சொன்னாங்க. எந்தெந்த இடத்துலாம் அதுல இருக்கிற அதிகாரிகளால் தவறு நடந்ததோ அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் பணிகள் தொடங்கி இருக்குது. வெகு விரைவில் அனைத்தும் சீர் செய்யப்படும்.
0: தமிழகத்தின் மதுரை, நீலகிரி, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவு

0: காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: மாவட்ட செய்திகள். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தலைமையில் அரசு உயர் அலுவலர்களுடனான கலந்தாய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித் குமார் தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 136 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பல்நோக்கு மருத்துவமனையில் செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பள்ளி வாகனங்களின் செயல்திறன் குறித்த சிறப்பு ஆய்வு நடைபெற்றது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப்பணி நடவடிக்கைகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 4-11, 11-3, 11-13, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்சின் திபால்ட் போரட்டை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6:40. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம். வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, கொச்சியில் உள்ள கப்பல் கட்டும் தளத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அப்ரண்டிஸ் பிரிவில் மொத்தம் 40 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதியாக டிப்ளமோ படித்திருக்க வேண்டும். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க 18 முதல் 23 வயதிற்குள் இருக்க வேண்டும். மேலும் ஸ்டைஃபண்டாக மாதம் 11 ரூபாய் கிடைக்கும். பயிற்சி காலம் 1 ஆண்டு. எழுத்து தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை கொச்சின் shipyard.in என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 30/5/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, நிலக்கரி நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பிரிவில் எலக்ட்ரிக்கல் 221 காலி பணியிடங்களும், சிவில் பிரிவில் 176 பணியிடங்களும், மெக்கானிக்கல் பிரிவில் 145 பணியிடங்களும், சிஸ்டம் 43 பணியிடங்களும், எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் 38 இடங்களும், இண்டஸ்ட்ரியல் பிரிவில் 20 இடங்களும், புவியியல் பிரிவில் 15 இடங்கள் என மொத்தம் 660 காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக BE அல்லது BTEC முடித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 30 இருக்க வேண்டும். ஆன்லைன் வழியாக தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க www.coalindia.in என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். மேலும் விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர் 1180 ரூபாயும், SC மற்றும் ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 11/6/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. MDS 45, டெக்னீஷியன் 20, கிளர்க் 8, வனக்காப்பாளர் 7, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பிரிவில் 4, ஸ்டோர்கீப்பர் 3, நூலக தகவல் உதவியாளர் 2 உட்பட மொத்தம் 91 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கு கல்வி தகுதிகளாக 10ஆம் வகுப்பு, +2, ITI மற்றும் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது பிரிவுகளுக்கு தகுந்தவாறு 18 வயது முதல் 30 வயது வரை இருக்கலாம். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். www.fri

edu.edu.in என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கட்டணமாக பொது பிரிவினர் 1,500 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினர் ரூபாய் 200 செலுத்த வேண்டும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 3/6/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசில் பல்வேறு துறைகளில் காலியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை யுபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. அதன்படி நிர்வாக அதிகாரி பிரிவில் 27 இடங்களும், உதவி பேராசிரியர் பிரிவில் 4 இடங்களும், மைனிங் என்ஜினியர் பிரிவில் 4 இடங்களும்

0: காலியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை யுபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. அதன்படி நிர்வாக அதிகாரி பிரிவில் 27 இடங்களும், உதவி பேராசிரியர் பிரிவில் 4 இடங்களும், மைனிங் என்ஜினியர் பிரிவில் 4 இடங்களும், அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் பிரிவில் 3 இடங்களும், ரிசர்ச் ஆபீசர் பிரிவில் 2 இடங்களும், மொழிபெயர்ப்பாளர் 2 என மொத்தம் 45 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க பட்டப்படிப்பு பிஇ அல்லது பிடெக், எம்இ, எம்டெக் முடித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 45 வரை பிரிவுகளுக்கு தகுந்தவாறு மாறுபடும். இந்த பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வு மற்றும் எழுத்து தேர்வு நடைபெறும். www.upsc.gov.in என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். மேலும் விண்ணப்ப கட்டணமாக 25 செலுத்த வேண்டும். பெண்கள், எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் எதுவும் இல்லை. இந்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 29/5/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, கோவை மாவட்ட சமூக நலத்துறை அலுவலகத்தில் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கேஸ் ஒர்க்கர், ஐடி, அட்மின், செக்யூரிட்டி, மல்டிபர்பஸ் ஒர்க்கர் என 26 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி பணிக்கேற்ப மாறுபடும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 21 முதல் 40 இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். நேர்முக தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறையாக சான்றிதழ்கள் அனைத்தும் நகல்களுடன் நேரிலோ அல்லது தபால் வழியாகவோ டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் கேம்பஸ், ஓல்டு பில்டிங், கிரவுண்ட் ஃபுளோர், கோயம்புத்தூர் 641038 என்ற முகவரிக்கு வருகின்ற 30/5/2026 அன்றுக்குள் அனுப்ப வேண்டும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. மேலும் இது குறித்த தகவல்கள் மற்றும் விவரங்களுக்கு www.coimbatore.nic.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, இந்திய ராணுவத்தில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. எஸ்எஸ்சி, எக்ஸிகியூட்டிவ், ஐடி பிரிவில் மொத்தம் 15 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க பிஇ, எம்எஸ்சி மற்றும் எம்சிஏ படித்திருக்க வேண்டும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 18 முதல் 24 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 1/6/2026 அன்று கடைசி நாளாகும். விண்ணப்பிக்க www.joinindiannavy.gov.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். இத்துடன் இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. பண்பலை பாடும் நேரம் மாலை 6:45. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு திருநெல்வேலி 4 பகுதியில் 40 mm மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை ஈரோடு 41.4 செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் 23.8 செல்சியஸும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலம் 13.2 செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இன்று நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 24/5/2026 அன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில்
1: ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும்

0: பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 25/5/2026 அன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 26/5/2026 அன்று கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் இன்றும் நாளையும் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 25/5/2026 முதல் 27/5/2026 வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், தெற்கு வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகளில் அந்தமான் கடல் பகுதிகள், தென் ஆந்திர பிரதேச கடலோரம் மற்றும் அதனை ஒட்டிய வட ஆந்திர பிரதேச கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 24/5/2026 அன்று தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் தென் ஆந்திர பிரதேச கடலோரம் மற்றும் அதனை ஒட்டிய வட ஆந்திர பிரதேச கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய வானிலை அறிக்கை நிறைவடைந்தது. பண்பலை பாடும் நேரம் மாலை 6:50.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களை கேட்கலாம். உள்ளூர் உலா நிகழ்ச்சியில் முதலாவதாக தர்மபுரி வைசவல்லி பெரியார் பல்கலைக்கழக பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மைய இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான வணிகவியல், ஆங்கிலம், மேலாண்மையியல், கணினி அறிவியல், இயற்பியல், கணிதவியல், உயிர் தொழில்நுட்பவியல், புவி அமைப்பியல் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான முதுநிலை மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. www.periyaruniversity.ac.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு தர்மபுரி பைசுவல்லி பெரியார் பல்கலைக்கழக பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மைய இயக்குநர் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் இளங்கலை அறிவியல் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. www.tnau.ucanapply.com என்ற இணையதளம் மூலமாக June 8 வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 600 ரூபாயும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 300 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு 9488635077 மற்றொரு எண் 9486425076 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். அடுத்ததாக தர்மபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தர்மபுரி மாவட்டத்தைச் சார்ந்த முப்படைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் படைவீரர்களுக்கான அறிவிப்பு. தங்களின் சிறார்கள் +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று பல்வேறு உயர்கல்வியில் சேர்வதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசு கல்லூரிகள் மற்றும் அரசின் சுயநிதி கல்லூரிகளில் முன்னாள் படைவீரர்களின் சிறார்களுக்கு கல்வி வாரியாக சிறப்பு இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இச்சலுகையினை பெற்று இடஒதுக்கீட்டின் கீழ் கல்லூரிகளில் சேர்வதற்கு முன்னாள் படைவீரரின் மகன், மகள் என சார்ந்தோர் சான்று வழங்கப்பட்டு வருகின்றன. இச்சான்றிதழை பெறுவதற்கு கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்ப படிவம், பிளஸ் டூ மதிப்பெண் சான்றிதழ், 10ஆம் வகுப்பு மாற்றுச் சான்றிதழ், படைவிலகல் சான்று, அடையாள அட்டை, குடும்ப ஓய்வூதிய ஆணை, ஆதார் கார்டு, பார்ட் டூ ஆர்டர், தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்தான் என்பதற்கு உரிய ஆதார ஆவணங்கள் ஆகிய ஆவணங்களோடு தருமபுரி பழைய

0: மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கட்டிடம் தரைத்தளத்தில் இயங்கி வரும் முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தினை அணுகி விண்ணப்பித்து சிறப்பு இடஒதுக்கீட்டின் கீழ் கல்லூரியில் சேர்ந்து பயனடையுமாறு தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். அடுத்ததாக தர்மபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்க ஏதுவாக கல்லூரியில் மாணவர் சேர்க்கை உதவி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. 29/5/2026 வரை இளநிலை சேர்க்கை இணைய வழியாக விண்ணப்பிக்கலாம். சேர்க்கை சம்பந்தமான சந்தேகங்களையும் வழிகாட்டி நெறிமுறைகளையும் மாணாக்கர்களும் மற்றும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு தர்மபுரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2027 பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. https://awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற July 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். July 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும். அடுத்ததாக ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கையானது வருகின்ற 29/5/2026 வரை இணைய வழியில் www.tngasa.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவு செய்யலாம். இக்கல்லூரியின் குறியீட்டு எண் 1031022 என்ற எண்ணை பயன்படுத்தி BA தமிழ், BA இங்கிலீஷ், BCOM, BSc மேத்தமெட்டிக்ஸ், BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பிக்கலாம். மாணாக்கர்களின் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய மாணாக்கர் சேர்க்கை உதவி மையம் இக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ளதால் மாணாக்கர்கள் இக்கல்லூரியை அணுகியோ அல்லது 9176501776 மற்றொரு எண் 9566492422 என்ற தொலைபேசி எண்களிலோ தொடர்பு கொண்டு சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என ஏரியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் தெரிவித்துள்ளார். நேர்களை இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய உள்ளூர் உலா.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
3: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
4: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: வணக்கம். இப்ப நம்ம சமீபத்துல நீரின்றி அமையா உலகன்னு சொல்றப்ப ஒரு புறநானூறு பாட்டை நான் சொல்லிட்டு விட்டுட்டேன். குட புலவியனார் அப்படிங்கிற பாண்டி நாட்டு புலவர் ஆரியப்படை கிடந்த நெடுஞ்செழிய மன்னனுக்கு பாடிய பாட்டு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். முதுமொழி காஞ்சின்னு ஒரு துறை உண்டு. அது என்ன அப்படின்னா, நல்ல செய்திகளை அரசர்களுக்கு சொல்லுதல். இங்க ஆரியப்படை கிடந்த நெடுஞ்செழியனாகிய அந்த மன்னனை பார்த்து, மன்னா நீ பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், 1, 10, 100, 1,000,000,000 என்று அடிக்கி அளவில் ஆண்டுகள் பலகழிந்தாலும் நீ பல்லாண்டு வாழ வேண்டும். மன்னா உன்னுடைய வாழ்நாளை சொல்லிவிட்டேன். உன்னுடைய நகரம் இந்த பாண்டிமா நகரம் பெரிய எயிலை உடையது. எயில்னா என்ன? கோட்டை மதில். கோட்டை மதிலுக்கு முள்ள என்ன இருக்கும்? அகழி இருக்கும். அகழி ஆழமானதாகவும் தண்ணீர் மிகுந்ததாகவும் ஆட்கொள்ளி முதல்களை உடையதாகவும் அது இருக்கும். அங்க மீன்களும் வாழும். அந்த மீன்கள் காஞ்சி பூவையும் மற்றும் இருக்கிற பூக்களையும் தா

0: தன்னுடைய வாயிலே கவிக்கொள்ளும். இத்தகைய பெருமை மிகுந்த அரண்மனை உடையவன் நீ. உனக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன் கேள். புகழ் பெறுவதற்கு 1000 வழிகள் உண்டு. உதாரணமாக, நீ போரின் மூலம் புகழ் பெறுவாய், எனக்கு தெரியும். பிற மன்னர்களை வீழ்த்தி வெற்றி கண்டு நீ புகழ் பெறுவாய். நீ கொடை கொடுத்து புகழ் பெறுவாய். இதன் காரணமாக உன்னை போன்றவர்களுக்கு நம்முடைய இந்த பூவுலக வாழ்க்கை முடிந்த பிறகு மறு உலக வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல இடம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. இருந்தாலும் மன்னா, இந்த உடம்பு நீராலும் உணவாலும் ஆனது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, இந்த வார்த்தை இதில் தாங்க வருது. நம்ம எல்லாத்துலேயும் சொல்கிறோம், இந்த புறநானூற்று பாட்டில் இந்த புலவர் தான் பாடுறார். உணவு என்பது பூமியில் விளைவது. அது எப்படிப்பட்டது என்றால், நிலமும் நீரும். உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. சொல்லிட்டு இப்படிப்பட்ட சூழலில் இந்த பூமியில் நாம் வந்து நீரை தேக்கி வைக்கிறதுங்கிறது முக்கியமான ஒன்று. அப்படி நீரை தேக்குகின்ற நீ, அதாவது உன்னுடைய செயல்களில் ஒன்றாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி என்றால், பூமியில் எந்த இடத்திலெல்லாம் பள்ளம் இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் நீ நீரை நிரப்புவாயானால் நிச்சயமாக உனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். நிலத்தில் தண்ணீரை தேக்கி வைக்க வேண்டும் என்பதை, நிலநெளி மருங்கில் நீர்நிலை பெறுக. நீ அந்த மாதிரி பண்ணி வச்சிட்டேன்னா எங்கு நோக்கினும் நீர் இருக்குமே ஆனால் இந்த உலகம் மிகச்சிறப்பாக செழிப்பூறும். பாட்டை முடிக்கிறப்ப, இந்த மாதிரியான தண்ணீரை தேக்கி நிலை நிறுத்தாதவர்கள் தள்ளாதார் தள்ளாதாரே. எனவே மன்னா, நீ என்ன செய், உன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டுமென்றால் நீர்நிலைகளில் நீர் நிரம்புமாறு செய். அப்படி நீ செய்தால் உன்னுடைய வாழ்நாளினுடைய எல்லை கூடுவதோடு மட்டுமில்லாமல் மறு உலகம் என்று ஒன்று இருந்தால் அதிலே உனக்கு இடம் உண்டு என்று இந்த புலவர் சொல்வதை கேட்கிற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீர் மேலாண்மை என்று இன்றைக்கு நாம் பேசுகின்றோம் என்றால், இந்த நீர் மேலாண்மையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆங்கிலேயர் வந்த பிறகுதான் அறிவு வந்தது, போர்ச்சுகீசியர்கள் வந்த பிறகுதான் புத்தி வந்தது, பிரெஞ்சுக்காரர்கள் தான் நமக்கு உண்ண சொல்லிக் கொடுத்தார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு பரப்பி கொண்டிருக்கிறார்களே. அவர் வந்து படிப்பு கொடுத்தார், இவர் வந்து கல்வி கொடுத்தார் என்று சொல்லுகிறார்களே. இந்த நிலையை யோசித்து பாருங்கள். இந்த புலவர் எந்த பல்கலைக்கழகத்தில் சென்று படித்திருப்பார்? மக்களில் ஒருவராக இருந்து பேசுகின்றார். மாளிகையில் ஒருவராக இருக்கின்ற மன்னரை பார்த்து பேசுகின்றார். மன்னரிடத்தில் பொருள் பெறுவது மட்டும் அவருடைய நோக்கமில்லை. இந்த பூமிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மக்களின் குரலாக ஒழிக்கின்ற இந்த பாடல் எத்தனை பெருமையுடையது. முழங்கு முன்னீர் முழுவதும் வளையி பறந்து பட்ட வியல் ஞாலம் தாளின் தந்து தம்புகள் நெறி ஒருதாமாகிய உறவோர் உம்பல் 1-10 அடுக்கிய கோடி கடை இரி பெருமைக்காக நின் ஆயுள்தானே. நீரத்தாழ்ந்த குறுங்காஞ்சி பூ கதூம் என வாழை நுண்ணாரல் பருவரால் குறு கெடிற்ற குண்டு அகழி வான் உட்கும் வடிநீல் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோல்வெளி முறுக்கி உரு நீ ஆகல் வேண்டின் சிறந்த நல்லுசை நிறுத்தல் வேண்டினும் மற்றதன் தகுதிகள் இனி மிகுதியாள நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற்றே உணவின் பிண்டம். உணவனப்படுவது நிலத்தொடு நீரே. நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே. வித்திவான் நோக்கும் புன்புலம் கண் அகன் வைப்பிற்றாயினும் நன்னிலமாலும் இறைவன் தாட்கு உதவாதே. அதனால் அடுபோர் செலிய இகழாது வல்லே நிலன் நெளி மருங்கில் நீர்நிலை பெருக தட்டோரம்ம இவன் தட்டோரே தல்லாதோர் இவன் தல்லாதாரே. மனித உயிர் மட்டுமில்லை, ஈ எறும்பு தொடங்கி பறவைகள் விலங்குகள் மரங்கள் வரையும் அத்தனையும் செழிப்புற வேண்டுமென்றால் நீர் வேண்டும். அதற்கு மன்னா நீர் வேண்டும் என்று அவரை சுட்டிக்காட்டுகின்ற இந்த பாடல் மறக்க முடியாத ஒன்று. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: நேயர்களுக்கு இனிமையான இரவு வணக்கம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 திரை இசை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேயர்களே. நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் பாடல் தாம் தும் எனும் திரைப்படத்திலிருந்து. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், ப விஜய் வரிகளில், பாம்பே ஜெயஸ்ரீ, கிரிஷ் குரலில் ஒலிக்க உள்ளது இந்த பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
2: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
1: அப்போ ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். இப்போ அப் டு 2.75 லாக்ஸ் வரை ஆஃபர்ஸ் தராங்க. ஆல்சோ அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 ரூபீஸ் வரை கிடைக்கும்.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC apply.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரி பாலக்கோடு.
6: நேரலை ஒழித்து பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரை இசை. நேர்களை, இன்று இரவு 8 மணிக்கு இளம் தென்றல் இன்று உங்களுடைய அபிமான தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் வலம் வர உள்ளது. மேலும் இன்று இரவு சுகமான ராகங்கள் 10 மணிக்கு நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்கள் பங்கு கொள்ளலாம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் வேலூர் மாவட்ட செய்திகள்.

0: திட்டம் ஆகாஷ்வாணி மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ மோகன்.
1: வேலூர் மாவட்டத்தில் இயக்கப்படும் தனியார் பள்ளிகளின் வாகனங்களுக்கான வருடாந்திர ஆய்வு மற்றும் வாகன ஓட்டுநர்களுக்கான மருத்துவ முகாம் அண்மையில் நடைபெற்றது. பேருந்துகளை ஆய்வு செய்து பின்னர் மருத்துவ முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார். அதன் பின்னர் பேருந்துகளில் அடிப்படை வசதிகள் உள்ளதா என்பதை ஆய்வு செய்து ஓட்டுநர்களிடம் கேட்டறிந்தார். பேருந்துகளில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து எவ்வாறு தற்காத்துக் கொள்வது என்பதை குறித்து தீயணைப்பு துறையினர் ஓட்டுநர்களுக்கு செயல்முறை விளக்கத்துடன் செய்து காட்டினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், குழந்தைகளை தனியார் வாகனங்களில் அனுப்பும் போது அதில் அளவுக்கு அதிகமாக குழந்தைகள் ஏற்றப்படவில்லை என்பதை உறுதி செய்யுமாறு பள்ளி நிர்வாகங்கள் மூலம் பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று கூறினார்.
2: தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து இல்ல எந்த தரப்பில் இருந்து இது குறித்து கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதை உடனடியாக நாங்கள் ஆய்வு செய்து அதற்காக தனியார் பள்ளிகளுக்கான டிஇஓ இருக்கிறாங்க, அவங்க மூலமாக சென்னையில் இருக்கிற இயக்குனர் அலுவலகத்தையும் தொடர்பு கொண்டு அது என்னங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். அனைத்து பள்ளி நிர்வாகத்தாரோடு ஒரு கூட்டம் இந்த குழுவால் நடத்த போறோம். பள்ளிகளுடைய வாகனங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் படி இருக்கிறத உறுதி செய்வது ஒண்ணு. இரண்டாவது, பெற்றோர்களுக்கு சொல்லுங்க, தயவு செய்து உங்கள் பள்ளிகளை அழைத்து வருகிற தனியார் வாகனங்கள்ல அளவுக்கு அதிகமாக குழந்தைகள் இருக்கக்கூடிய வாகனங்கள்ல நீங்க அனுப்பாதீர்கள் என்பதை பள்ளி நிர்வாகத்தார் மூலம் பொதுமக்களுக்கு சொல்வது ஒன்று. இதுக்கப்புறம் என்போர்ஸ்மெண்ட் இருக்கு. அது எப்படி அப்படின்னா, த்ரூ ஆர்டிஓ அண்ட் போலீஸ் வச்சு நாங்க கூட்டம் போட்டு, யாரெல்லாம் நம்முடைய மாவட்டத்துல இந்த மாதிரி ஷேர் ஆட்டோ லைசன்ஸ் இருக்கும் அவங்க எல்லாரையும் அழைத்து, இதுதான் வந்து இத்தனை பேரை தான் நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், இதை மீறி செய்யும் பொழுது உங்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு கூட்டம் வரும் வாரத்திலே நடத்தி தெளிவுபடுத்துவோம். அதை மீறி செய்பவர்கள் மீது கடுமையாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு 100% உறுதி செய்யும்.
1: வேலூர் சத்வாச்சாரியில் உள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவராமன், காணாமல் மற்றும் களவு போனவைகளில் மீட்கப்பட்ட ₹56 லட்சம் மதிப்புள்ள 284 செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிவராமன், வேலூர் மாவட்டத்தில் திருடப்பட்ட கைபேசிகள் பெரும்பாலும் சந்தைகளில் விற்கப்படுவதால் பொதுமக்கள் செகண்ட் ஹேண்ட் கைபேசிகளை வாங்குவதை முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டார்.
3: இப்ப நார்மல் போலீஸ் ஸ்டேஷனா இருக்கட்டும், சைபர் கிரைமா இருக்கட்டும், இப்ப காணாம போன மொபைல் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க. சிஎஸ்ஆர் கொடுத்த பிறகு இந்த சிஇஐஆர்ன்ற ஒரு போர்ட்டல் இருக்கு, அதுல வந்து பேசிக்கான டீடைல்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ ஐஎம்ஏ நம்பர்ஸ், அப்புறம் யூசர் டீடைல்ஸ் இதெல்லாமே கொடுக்கணும். அதை கொடுத்துட்ட பிறகு இப்போ அந்த போனோட வேற ஒரு சிம்

0: கார்டு அந்த போனை போட்டால் கூட நமக்கு வந்து அலர்ட் ஒன்று வந்துடும், அதை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ராசஸை ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இப்போ எல்லாருக்குமே அதை நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். இது வந்து கண்டினியூஸாக நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். நான் வந்து பொதுமக்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டு ஏதாவது வந்துச்சுன்னா இமிடியேட்டாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணால் தான் நம்ம வந்து சிஎஸ்ஆர் இஷ்யூ பண்ணிட்டு சிஏஆர் போர்ட்டலில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபீட் பண்ண முடியும். ஃபீட் பண்ணிட்டோம்னா நம்ம அதை ட்ரேஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுலேயே ஏதாவது ஒரு டிலே இருந்துச்சுன்னா ட்ரேஸ் பண்ணுறதுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இந்த செகண்ட் ஹேண்ட் மொபைல் ஃபோன்ஸை வந்து யாருமே வாங்காதீங்க. ஏன்னா அஃபோர்டபிலிட்டி இப்போ மொபைல் ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 இல்லை 10,000 கே ஸ்மார்ட் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே கிடைக்குது. இப்போ பெரும்பாலான நாங்கள் ட்ரேஸ் பண்ண மொபைல் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதா இப்போ அதை யாராவது தெரியாமல் எடுத்துருக்கலாம், இல்லைனா வந்து வேணும்னே அதை திருடி இருக்கலாம். திருடிக்க பிறகு அவங்களோட சுயலாபத்துக்காக வந்து ஏதோ பஜார்லேயே ஏதோ ஒன்று வித்துடுறாங்க. வித்துட்ட பிறகு நம்ம வேற ஒரு சிம்மை போடுறப்ப நமக்கு வந்து அலர்ட் வருது, அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிடுறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு செகண்ட் ஹேண்ட் அவாய்ட் பண்ணுங்க.
1: அண்மையில் வெளியிடப்பட்ட 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் வேலூர் மாவட்டத்தில் 16,704 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர். இதில் 92.3% தேர்ச்சியாகும். மாவட்டத்தில் 38 அரசு பள்ளிகள், 4 அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள், 99 தனியார் பள்ளிகள் என மொத்தமாக 91 பள்ளிகளில் 100% தேர்ச்சி பெற்றனர். மாவட்டத்தில் தமிழில் அதிகபட்சமாக 74 பேர் 99 மதிப்பெண்களும், ஆங்கிலத்தில் 119 பேர் 99 மதிப்பெண்களும் பெற்றனர். கணித பாடப்பிரிவில் 24 பேர், அறிவியல் பாடப்பிரிவில் 142 பேர், சமூக அறிவியலில் 123 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். முடியாத்தம் திருவள்ளூர் அரசு நிதியுதவி பெறும் பள்ளி மாணவி காவ்யா 498 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார்.
2: வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்டும் எழுதியவர் ஏ மோகன். தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் மற்றும் சாகர் சிங் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உலகளாவிய அமைதி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பேசியதாக கூறியுள்ளார். பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமரிடம் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளது. மேற்காசியா உள்ளிட்ட சர்வதேச பிரச்சினைகளில் அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து திரு மார்க்கோ ரூபியோ எடுத்துரைத்ததாக கூறப்பட்டுள்ளது. உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இந்தியாவின் முயற்சிகளை பிரதமர் எடுத்துரைத்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்க்கோ ரூபியோ வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். நாடு முழுவதும் 47 இடங்களில் வேலைவாய்ப்பு திருவிழா இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் வெளிப்படைத் தன்மையுடன் பணி நியமனங்கள் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். அரசு பணியாளர் தேர்வாணையம் 15 ஒருமுறை தேர்வு நடத்தி வருவதாக கூறிய அவர் பிராந்திய மொழிகளிலும் தேர்வுகள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட பணி நியமன ஆணை பெற்றவர்கள் பங்காற்றுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய அரசு பணியாளர் தேர்வை நேர்மையாக நடத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர் சென்னை ICFல் தயாரிக்கப்படும் வந்தே பாரத் ரயில்கள் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக தெரிவித்தார்.
4: வந்தே பாரத் ரயில்களை நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம உலகத்துக்கும் ஏற்றுமதி செய்யறோம். இந்தியா முழுவதும் இருக்கிற வந்தே பாரத் ரயில்களுக்கு நம்ம சென்னை ICFல இருந்து அந்த கோச்சுகளை பண்ணி கொடுக்கும். நம்ம ஆபீசர்ஸ்க்கு வந்தோடனே கர்மயோகி திட்டத்தின் கீழே நம்மளுடைய அரசாங்கம் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட கோர்சஸ் ஆன்லைன்லேயே நீங்க

0: நமக்கு உடனடியாக கொடுக்க போறாங்க. அந்த கோர்சஸ்ல ஒவ்வொரு துறையிலையும் நாம எப்படி சிறந்து விளங்க முடியும், ஒவ்வொரு துறையிலும் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், அதுல பெர்ஃபார்ம் பண்ண முடியும் என்பதற்கான நமக்கு ட்ரைனிங்லையும் கூட நம்மளுடைய கர்மயோகி நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடுக்க இருக்கிறாங்க. இது வந்து நமக்கான வேலை அல்ல, இந்த நாட்டை கட்டமைப்புகின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. அந்த பொறுப்புல நாம எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாம நம்மளுடைய இலக்கு 2047. இந்த 2047 நாம் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை கொண்டு வரதுல இன்னைக்கு ஆபீசரா சேர்ந்திருக்கின்ற எங்க ஆபீசர்ஸ், நியூ மைண்ட், நியூ பாரத், நம்ம எல்லாம் தான் சேர்ந்து வர்ற காலங்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும்.
1: இந்த வேலைவாய்ப்பு திருவிழாவில் பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தனர்.
2: என்னோட பேர் சங்கீதா, கள்ளக்குறிச்சியில இருந்து வரேன். இங்க சென்னையில நடைபெற்ற ரோஸ்கர் மேளா விழாவில வந்து மினிஸ்டர் கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கோம். என்ன டிபார்ட்மெண்ட்னா இசிசி பாண்டிச்சேரி நர்சிங் ஆபீசர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கோம். எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றி.
3: என்னோட பேர் சரவணகுமார், நான் வந்துட்டு இஎஸ்ஐசி புதுச்சேரியில நர்சிங் ஆபீசரா நான் செலக்ட் ஆயிருக்கிறேன். நான் நார்செட் 9 எக்ஸாம் நான் எழுதினேன், அதுல எக்ஸாம் கிராக் பண்ணி என்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஏன்னா இதான் என்னோட முதல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி அதை நம்ம மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சார் அவங்க கையால வாங்கும்போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மத்திய கவர்மெண்ட்டுக்கும் என்னோட காலேஜ் என்னோட மேம்ஸ் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
1: கேரளம் மாநிலம் திருவனந்தபுரத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய மத்திய பெட்ரோலியம் மற்றும் சுற்றுலாத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி, பிரதமர் தொடங்கி வைத்த இந்த வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் இளைஞர்களின் சக்தியை தேசிய சக்தியாக மாற்றிவிட்டதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் 130 பேருக்கு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் உரையாற்றிய அவர், 4 கோடி பேர் ரயில்வே பணியிடங்களுக்காக விண்ணப்பித்ததாக கூறினார். ரயில்வே பணியாளர் தேர்வுகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் வெளிப்படைத்தன்மையான முறையில் பணியாளர் தேர்வு நடத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ச்சி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். உலகளாவிய பிரச்சினைகளால் உரங்களின் விலை அதிகரித்து வரும் நிலையிலும் விவசாயிகளின் நலனுக்காக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். பவ்யா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 100 தொழில் பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடர்பான வரைவு நெறிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது. மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள இந்த வரைவு நெறிமுறைகள் குறித்து கருத்துக்களை அடுத்த மாதம் 21 அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மாற்றாக வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. புதிய திட்டம் மூலம் வேலை நாட்கள் வருடத்திற்கு 100 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஜூலை 1 நடைமுறைக்கு வரும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள தொடர்ந்து பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய விமானப்படையின் ஏர்வைஸ் மார்ஷல் ராகுல் குப்தா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சண்டி நகர் விமானப்படை தளத்தில் சிறப்பு விமானப்படை வீரர்களுக்கான பயிற்சி நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், இந்திய விமானப்படை வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பாராட்டினார். இவ்விழாவில் பயிற்சி முடித்த இந்திய விமானப்படை வீரர்களுக்கு மரூன் பெரட், கருட் திறன் பதக்கங்களை அவர் வழங்கினார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. ஷாங்ஷி மாகாணத்தில் நேற்று நேரிட்ட இந்த விபத்தில் சிக்கிய 201 பேரை பாதுகாப்பாக மீட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மீட்புப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்

0: உத்தரவிட்டுள்ளார். பங்களாதேஷின் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அதிகரித்து வருவதாக ஐநாவின் யூனிசெஃப் கவலை தெரிவித்துள்ளது. பங்களாதேஷுக்கான யூனிசெஃப் பிரதிநிதி ரானா ஃபிளவர்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை சம்பவங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் சாகர் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமின் டானாங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 60 கிலோ எடைப்பிரிவின் இறுதி ஆட்டத்தில் சூரஜ் வசிஷ்ட் கஜகஸ்தானின் ஐபிக்கை எதிர்கொள்கிறார். 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங் உஸ்பெகிஸ்தானின் ஐட்ஜானை எதிர்கொள்கிறார். லாவோ சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 4-11, 11-3, 11-13, 13-11, 4 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தைபால்ட் போரட்டை வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. உக்ரைனின் வடகிழக்கு பகுதிகளில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 9 பேர் காயமடைந்துள்ளதாகவும் உக்ரைன் கூறியுள்ளது. ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைன் பகுதியில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் மற்றும் சாகர் சிங் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 7:25.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: என்னடா ரொம்ப டல்லா இருக்க,
4: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
3: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். அப் டு 2.75 lakhs வர ஆஃபர்ஸ் தராங்க. அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 rupees வர கிடைக்கும்.
5: FPL MG இன் மெகா எக்ஸ்சேஞ்ச் மேலா. ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079.
6: பண்றாங்க College, Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-50-9984.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைவிருக்கிறோம். வயல்வெளி பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
7: வயல்வெளி. சீதா, ஏ சீதா, எப்ப பாரு எங்க போறதுனாலும் லேட் பண்றதே இவளுக்கு வேலையா போச்சு. சீக்கிரமா கிளம்புனா கிளம்புறாளா பாரு.
8: நான் என்ன தமிழ் செல்வியா, வந்தமா கடகடன் ரெடியானமா போனமான்னு இருக்கிறதுக்கு. நான் சீதா லட்சுமிடா, கொஞ்சம் எனக்கும் ரெடியாக டைம் வேணும்ல.
7: சீக்கிரமா கூட ரெடி ஆயிடுறா, ஆனா அந்த மேக்கப்புன்னு ஒன்னு போட்டுக்கிட்டு பண்றா பாரு நேரம். சாமி, என்னால பொறுக்க முடியறதில்ல. கொஞ்சம் முன்னாடியே தான் இந்த மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்புனா என்னவா?
8: சரி சரி, வந்ததுலேருந்து சும்மா திட்டிக்கிட்டே இருக்க. கிளம்பு கிளம்பு, நான் ரெடி ஆயிட்டேன் பாரு. ஆமா, கிளம்புன்னு சொல்லிட்டேன், நானும் கிளம்பிட்டேன். ஆனால் எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோன்னு ஒன்றுமே சொல்லலையே. நானும் பைத்திய மட்டும் உன் கூட ரெடியாகி கிளம்பிட்டேனே.
7: என் கூட வர்றதுக்கு நீ எதுக்கு எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோன்னுலாம் தெரிஞ்சுக்கணும் சொல்லு. கண்ணை மூடிட்டு என் கையை பிடிச்சிட்டு வந்தா நான் கரெக்டாக கூப்பிட்டு போயிட மாட்டேன்.
8: இருந்தாலும் என்னை போலவே கேட்க ரெடியாக இருக்க நேயர்களுக்கு தெரியணும்ல நம்ம என்ன கேட்க போகிறோம் எங்கே போகிறோன்ட்டு. அதனால் சொல்லிடேன்.
7: சரி சரி, சொல்றேன் கேட்டுக்கோ. நம்ம கறவை மாடுகள்ல நோய் எப்படி வந்தா தடுக்கிறது, என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உன்னை நான் கூட்டிட்டு போறேன்.
8: சரி, தகவலை தெரிஞ்சு

0: எங்க போறோம் அதையும் சேர்த்து சொல்லு.
1: இப்ப எங்கன்னு தெரியாம நீ வரமாட்ட. சரி சரி சொல்றேன், அதையும் கேட்டுக்கோ. நம்ம கள்ளக்குறிச்சிக்கு தான் போக போறோம். அங்க வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் வினோத், அவரு தான் தகவலை சொல்றாரு. கிளம்பு கிளம்பு, போய் கேட்டு வந்துருவோம்.
0: சொல்லிட்டல்ல, வா போவோம்.
1: எங்கேயாச்சும் கிளம்புறதுன்னா இவளுக்கு அம்புட்டு குஷி. ஆனா தகவலை தெரிஞ்சுக்க நோட்டு பேனா எடுத்தாலா மறந்துருப்பா. சரி சரி, நம்ம கிட்ட இருக்குல்ல, பாத்துப்போம்.
0: நோட்டு பேனா நீ எடுத்துப்பேன எனக்கு தெரியும், அதுக்குதான் பாரு ஸ்நாக்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன்.
1: எங்க போனாலும் இத மறக்கறியா? சரி, அதுவும் நல்லதுக்கு தான். எவ்வளவு நேரம் தான் நம்ம தகவலை கேட்டுட்டே இருக்கிறது? கறவை மாடுகளில் நோய் மேலாண்மை. கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் பி வினோத் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
2: விவசாய பிரமுகர்களுக்கு வணக்கம். குறிப்பாக நம்ம தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல் பகுதிகளில் இந்த கறவை மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்கு. குறிப்பாக இந்த மேம்படுத்தப்பட்ட கறவை மாடுகள் நம்ம வளர்க்கும் போது அதுக்கேற்ற மாதிரி அதில் வரக்கூடிய நோய்களை நம்ம சரியான முறையில் மேலாண்மை செய்யும் பொழுது தான் பொருளாதார அளவில் நம்மளால் முன்னேற முடியும். ஒரு சரியான பால் உற்பத்தியை நம்மளால் கரெக்டாக எதிர்பார்க்குற மாதிரி பெற முடியும். அதற்கு நம்ம என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும், என்னென்ன மாதிரியான நோய்கள் வரும், வர நோய்களை எப்படி எப்படிலாம் சமாளிக்கலாம், அதுக்கு வேறு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, எந்த நேரத்தில் நமக்கு வந்து ஒரு மருத்துவரோட ஆலோசனை தேவை? சார் வணக்கங்க. சார்
3: வணக்கம்.
2: பொதுவாக நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மேம்படுத்தப்பட்ட கறவை மாடுகள் ஜெர்சி வச்சுருப்பாங்க ஒரு சிலர், ஒரு சிலர் ஹெச்எஃப் வச்சுருப்பாங்க. என்ன மாதிரியான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார்? அதுவும் குறிப்பாக இந்த கோடை காலமாக இருக்கட்டும், கோடை காலத்துக்கு அதுக்கப்புறம் கடந்ததுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களாக இருக்கட்டும், மழை இந்த மாதிரி சமயத்தில் எந்த மாதிரியான நோய்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார்?
3: பொதுவாக வந்து கறவைகள் அதிகமாக இருக்கிற மாட்டில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய பிரச்சனை வந்து மடிநோய். ஏன்னா வந்து இன்றைக்கி கறவை அதிகமாக இருக்கும்போது என்னென்னா பால் உற்பத்தி அதிகமாக இருக்கிற மாடுகளில் தான் வந்து மடிநோய் இருக்கும். ஏன்னா முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம கரெக்டாக பால் கறவை பண்ணுறதில்லை, இல்லைனா வந்து பண்ணும்போது பாதி கறவை வந்து மடியில் விட்டுருவோம், கண்ணுக்குட்டிக்கு விட்றோன்ட்டு. அப்படி இருக்கும்போது மடிநோய்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அதை என்னென்ன பண்ணி சரி பண்ணலாங்கிறத பற்றி நம்ம ஒன்றா பார்ப்போம். முதல்ல மடிநோய் வந்துச்சுன்னா முதல்ல உங்களுக்கு தெரியக்கூடிய அறிகுறிகள் என்னென்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மடி வீக்கம் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலோட கலர் நிறம், இல்லைனா வந்து திரி திரியாக தயிர் மாரி வரக்கூடியது, இந்தமாரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதில் மக்கள் செய்யக்கூடிய சிறு தவறு என்னென்னா, எல்லாருமே இதை பார்த்ததுக்கப்புறம் முதல்ல கை வைத்தியங்கள் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாக்டரை போய் அணுகிறீங்க. அதனால என்ன ஆகுனா சில டைமில் வந்து காம்புகள் வந்து சோடை ஓடுறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுனா உங்களுக்கு பொதுவாக பால் தான் மக்களுக்கு உற்பத்தி லாபம் வருது. அதில் வந்து என்னாகும், நீங்கள் மடிநோயை ஒழுங்காக கவனிக்கலைன்னா உங்களுக்கு பால் உற்பத்தி குறைஞ்சது ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் கண்ட்ரோல் ஆகாது. கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணலாம், மெயினாக வந்து மடிநோய் வந்தது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பொதுவாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாரி மடி வீக்கம் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பால் உப்பு கறிக்குது சார், ஆனால் போய் பால் சொசைட்டியில் ஊற்றும்போது டிகிரி வர மாட்டேங்குதும்பாங்க. அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சப்கிளினிக்கல் மேஸ்டைட்டிஸும்பாங்க, அறிகுறிகளே இல்லாமல் மடிநோய் வரக்கூடியது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் பால் எடுத்து காய்ச்சி பார்க்கும்போது சம்டைம்ஸ் வந்து பால் திரிய ஆரம்பிக்கும். அப்படி போகும்போது மடிநோய் வந்து அதில் வந்து அறிகுறிகளே இல்லாமல் இருக்கிற மாரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உடனே வந்து அருகில் இருக்கிற கால்நடை மருத்துவரையோ இல்லை கால்நடை மருத்துவமனையோ அணுகி அதுக்குரிய உரிய சிகிச்சை எடுக்கணும். இதை வந்து கை வைத்தியம்னா வீக்கத்துக்கு நம்ம எத்தனோ வெட்டினரியும்பாங்க, அதாவது வந்து மூலிகை சார்ந்த வைத்தியங்கள் பண்ணலாம். ஆனால் பால் உடனே மாறக்கூடிய அளவுக்கு மூலிகை வைத்தியத்தில் இது இல்லை. வீக்கத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா நார்மல் சோத்து கத்தாழை, சுண்ணாம்பு, மஞ்சள் இதை கலந்து நம்ம மடியில் வந்து ஒரு 10 மாரி போடும்போது வீக்கங்கள் வடியுமே தவிர பாலோட நிறமோ இல்லை தன்மையோ மாறாது. முடிந்த வரையும் வந்து பால் அப்படி மாறிடுச்சுன்னா உடனே மருத்துவர் அணுகணும். இதை வராமல் தடுக்கிறதுக்கு இன்னொரு இது என்ன பண்ணலான்னா டீ டிப்பிங் சொல்யூஷன் சொல்லுவாங்க, அதாவது வந்து கறவை முடிந்ததுக்கப்புறம் காம்புகளை வந்து கிருமி நாசினியை வச்சு வந்து நினைக்கணும். அது எதை யூஸ் பண்ணலான்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட்னு ஒரு பவுடர் இருக்கும், நீங்கள் வந்து ஒரு பிஞ்ச் ஒரு உப்பு எடுக்கிற அளவுக்கு எடுத்து தண்ணியில் போட்டிங்கன்னா அது கத்திரிப்பூ கலரில் மாறிடும். அதை வச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் மடியை கழுவலாம். கறவை முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு காம்புலையும் வந்து நினச்சி நினச்சி எடுக்கும் போதுனா அந்த துவாரங்கள் வந்து பால் கறந்த உடனே குறைஞ்சது ஒரு 10-15 நிமிஷத்துக்கு துவாரம் வந்து அகலமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா மண் மூலம் இல்லை மாடு கீழே படுக்கிறதுனால தான் அந்த கிருமிகள் தொற்று கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகும்போது தான் மடிநோயோட தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். அது மெயினாக வந்து இந்த மழை காலத்தில் வரும், வெயில் காலத்திலும் கிடையாது, எல்லா சீசன்லேயும் வரும். ஏன்னா மெயினாக இப்போ கோடை காலங்கிறப்ப என்ன ஆகுனா மாடு வந்து யூரின் போயிட்டு அந்த ஈரத்தில் படுக்கும்போது கிருமிகள் தொற்று சீக்கிரம் பரவதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்தமாரி என்ன பண்ணலாம், முடிந்தவரையும் பால் கறந்து முடித்த உடனே அந்த கிருமி நாசினியை காம்பில் நினச்சி விடலாம். இன்னொரு இது என்ன பண்ணலாம்னா, பால் கறந்து முடித்த உடனே மாட்டை படுக்க விடாமல் தீவனமோ இல்லை தண்ணியோ வைக்கும்போது, தீவன தண்ணியோ வைக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு மாடு நின்றுட்டுருக்கும். அப்படி வைக்கும்போது என்ன ஆகுனா மடிநோய்கள் வரத

0: தடுக்கலாம். ஏன்னா மடிநோய்ங்கிறது வந்து தடுப்பூசி மூலம் குணப்படுத்த முடியாது. நம்ம மேலாண்மை, நம்ம எப்படி பராமரிக்கிறோம், கொட்டகை தூய்மையாக இருக்கிறது, மாட்டை முடிஞ்ச வரையும் கழுவுறது, மடியில் அதிகமாக மண் சாணம் இதுமாரி இல்லாமல் பார்த்துக்கிற மாரி இருந்தால் தான் மடிநோயை கண்ட்ரோல் பண்ண முடியும்.
1: சரிங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்க குறிப்பாக என்ன ஆகுதுன்னா மடிநோயில் முதல்ல அது வந்திருக்கும் போது நம்மளாக கைவித்தியம் பண்ணும்பொழுது தான் அது சில சமயம் அது கண்ட்ரோலில் மீறி போயிடுது, அது இன்னும் கொஞ்சம் சிக்கலாகிடும். நீங்கள் சொன்னப்பில் இப்போ அது பிரச்சனை பெருசாகிடுச்சுன்னா பொருளாதார அளவுக்கு நமக்கு இழப்பாயிடும். அதில் ஏதோ ஒரு காம்புலேருந்து அதுக்கப்புறம் ஒன்றுமே வராமல் போயிடுச்சுன்னா முழுசாகவே நமக்கு அந்த மாடை இழப்பு தான். அப்படி இருக்கும்போது எந்த சமயத்து அதே நேரத்தில் நீங்கள் கைவீதியும்னு சொன்னீங்க, இந்த சோத்துக்காத்தலை போடலாம் இது போடலான்னு, இந்த மாதிரி சோத்துக்காத்தலை போடுறது இதை எந்த சமயம் வரைக்கும் செய்யலாம், எப்போ உடனே நம்ம மருத்துவருக்கு போகணும் அதை முடிச்சு?
0: சோத்துக்காத்தலை சொன்னாமங்கிறது வந்து நம்ம பேர வெளியே வந்து தான், அது வந்து லாங் டேர்முக்குலாம் கொண்டு போகக்கூடாது. முடிந்தவரையும் மருத்துவர்கள் வர கொஞ்சம் டிலே ஆகுது, வீக்கங்கள் வந்து உடனே நம்மளுக்கு ரொம்ப மாடால் படுக்கவே முடியாது, ஏன்னா ரொம்ப வீங்கிடுச்சுன்னா வீக்கம் இதாக இருக்கும். இது வந்து ஒவ்வொரு கிராமத்தில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி போனாங்க. சில இடத்துல வந்து என்னென்னா சாக் பீஸ் எலுமிச்சம்பழம் இதையும் குழப்பி போடுவாங்க. இது ஏன்னா அது என்னென்னா உள்ளே இருக்கிற வீக்கத்தை வடிய வைக்குமே தவிர குணப்படுத்தாது. அதை வந்து முடிந்தவரையும் நம்ம டாக்டரை போய் அணுகிறது தான் முக்கியமானது, வராமல் தடுக்கிறதுக்கு தான் நம்ம சொல்ல வேண்டியது. அதுமாரி மடிநோய் வந்த மாட்டில் டாக்டர் வந்து பார்த்துட்டு போகிறாங்கன்னா அந்த மடியில் இருக்கிற காம்பில் இருக்க பால சுத்தமாக கறந்து எடுக்கணும்பாங்க. அதில் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல பால் கண்ணூட்டி சொரப்புட்டோடனே முதல்ல அந்த காம்பில் இருக்க பாலை கறந்துடுவாங்க. கறந்துட்டு கையை கூட கழுவ மாட்டாங்க, உடனே இன்னொரு காம்பில் வைப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா இந்த காம்பில் இருக்க தொற்று நம்ம கை மூலம் இன்னொரு காம்புக்கு பரவும். அப்படி டாக்டர் சொன்னாங்கன்னா முதல்ல என்ன பண்ணும், நல்லா இருக்கிற காம்பில் இருக்க பாலெல்லாம் கறந்து தனியாக வச்சுட்டு இந்த காம்பை ஒரு கிண்ணத்தில் கறக்கணும். மக்கள் உடனே கறக்க சொல்லிட்டாங்கன்னா கறந்து தரையில் விடுவாங்க. அப்போ அந்த கிருமியோட தொற்று தரையில் இருக்கும், திருப்பி படுக்கும்போது அந்த தொற்று இன்னொரு காம்புகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். முடிஞ்ச வரையும் நீங்கள் கறந்து அவங்க என்ன சொன்னாங்க, ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மடி பால் பாதித்த காம்புலேருந்து கறந்து எடுத்துக்கிட்டே இருக்க சொல்லுவாங்க. அப்போ எடுக்கும்போது ஒரு கிண்ணமோ ஒரு பாத்திரமோ வச்சு கறக்கும்போது கறந்து எட்டகை ஊற்றணும். அதுமாரி நம்ம கையை சுத்தமாக கழுவிக்கணும். இதுதான் முக்கியமாக நம்ம தடுக்கக்கூடிய முறை. முடிஞ்ச வரை அந்த மூலிகை வைத்தியம்ங்கிறது வந்து வீக்கத்துக்கு மட்டும்தான் கேட்குமே தவிர குணப்படுத்தாது.
1: பொதுவாக நம்ம வந்து கொட்டகையை வச்சுக்கிறது எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறது அவசியமானது? குறிப்பாக நீங்கள் சொன்னீங்க எந்தெந்த மாதிரியான விஷயங்கள், பால் கறந்து முடித்தோன்னு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்ன இருக்குது, குறிப்பாக அந்த தீனி போடுறதா இருக்கட்டும் இல்லை நம்ம சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக செய்கிறதன் மூலமாக இந்த மடிநோயை பொறுத்தவரைக்கும் எப்படி எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம் அதை பற்றி கொஞ்சம்.
0: இப்போ கொட்டகை பராமரிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். மெயினாக வந்து மற்ற நோய்களோட மடிநோய், ஏன்னா ஒரு பொருளாதார இழப்பிடம் விவசாயிகள் இன்றைக்கி வந்து ஒரு கறவை மாடு வச்சுருக்காங்கன்னா அதுலேருந்து அன்றாட ஒரு 15 நாளைக்கு ஒரு பட்டுவாடாகி மக்களுக்கு பொருளாதாரம் வந்துட்டுருக்கு. அது மடிநோய் வந்துச்சுன்னா குறைஞ்சது 10 நாள் ஆகும்போது நீங்கள் கொட்டகை வந்து ரொம்ப பராமரிக்கணும்னா காலையில் ஒரு வாட்டி பண்ணுவாங்க, ஈவினிங் ஒரு வாட்டி பண்ணுவாங்க. முடிஞ்ச வரையும் என்னென்னா நீங்கள் பார்க்கும்போது சாணம் இருக்கா எடுத்துருங்க. மெயினாக வெயில் காலத்தில் அதிகமாக மாடு வந்து யூரின் போயிட்டு அதில் படுத்துக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா வெயில் காலத்தில் மாட்டை அப்பப்போ குளிப்பாட்டுங்க, தண்ணி தேவையான அளவுக்கு வைக்கலாம். தண்ணியோட அளவு கட்டுப்பாடே கிடையாது. கால்நடைகளை பொறுத்தவரையும் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது, ஏன்னா அப்போ தான் வெயிலின் தாக்கமும் குறையும். மடி கொட்டகையை பொறுத்தவரையும் நான் சொன்ன அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் நீங்கள் என்ன பண்ணலாம், மடியை மட்டும் கழுவுறதுக்கு இல்லாமல் நல்லாவே எடுத்து பட்டி ஃபுல்லாக ஊற்றலாம். சிமெண்ட் தரையாக இருந்தால் எடுத்து ஊற்றி கழுவும் போது கிருமி நாசினியாக இருக்கும். இதை தான் பெரிய பெரிய பண்ணையில் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே போகிறதுக்கு முடி தொட்டி மாரி வச்சு அந்த லிக்யூடை தான் ஊற்றி வச்சுருப்பாங்க, நினச்சிட்டு போக சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம கால் மூலம் கூட கிருமிகள் உள்ளே வரக்கூடாதுன்ட்டு. முடிஞ்ச வரையும் கொட்டகை பராமரிப்புங்கிறது மாடு சுத்தமாக இருந்தாலே பாதி ஆரோக்கியமாயிடும். நம்ம மடி எப்பயுமே சாணப்பத்தோடு இருந்ததுன்னா ஒன்றும் நம்ம கண்ணுக்கு அந்த நுண்ணுயிர்கள் தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது சாணம் மண் இது மூலம் தான் ஈஸியாக பரவும். அதனால தான் வந்து கொட்டகை பராமரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிறது.
1: சரிங்க, இப்போது இதே மாதிரி இன்னும் ரொம்ப முக்கியமானது கோமாரி. கோமாரியை பொறுத்த வரைக்கும் நம்ம தடுக்கிறதுக்கு அரசாங்கத்தில் ஊசி போடுறாங்க. இருந்தாலும் அந்த ஊசி போடுறதுல நிறைய விவசாயிகளுக்கு சந்தேகங்கள் இருக்குது, குறிப்பாக சினையாக இருந்தால் போடலாமா, இல்லை போட்டோம்னா கறவை ஏதாவது ஆகிடுமா அப்படின்ற கவலையெல்லாம் தொடர்ச்சியாக இருக்குது. இந்த கோமாரி நோய் அதுக்கு இந்த தடுப்பூசி எந்த அளவுக்கு பயன்படுது, இந்த ஊசி போடுறதோட அவசியம் என்ன அப்படிலாம் கொஞ்சம்
0: முக்கிய அடுத்த முக்கியமான நோய்னா கோமாரி தான். ஏன்னா வந்து இன்றைக்கி ஒரு வருடத்துக்கு 2 முறை தடுப்பூசிங்கிறது கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக மக்களுக்கு போட்டுட்ருக்காங்க. இதில் மக்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன சந்தேகங்கள் இப்போ கேட்ட மாதிரி என்னென்னா சென அந்த கோமாரி நோய் தடுப்பூசி போட்டால் கன்று களையுமா, அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா 90% வந்து எந்த மாடுகளுக்கும் களையாது. நாளைக்கு கண்ணு போடுற மாட்டு கூட இன்றைக்கி வரையுமே கோமாரி நோய் தடுப்பூசி போடலாம். 10ல் 1 மாட்டுக்கு களைச்சல் களையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம தடுப்பூசி போடும்போது ஃபீவர் ஜுரம் வரும், அதனால என்ன ஆகுனா 1-2 மாட்டுக்கு சினை களையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது 100% களையும்னா சொல்ல முடியாது. அதை போட்டால் தான் கோமாரி நோயை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது வந்து எப்படி போடணும்னா 6 மாதம் மேலே இருக்கிற கண்ணுக்குட்டி எல்லாத்துக்குமே போடணும். குறைஞ்சது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, வருடத்துக்கு 2 முறை. அது நார்மலாக பார்த்திங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் வருஷத்துக்கு 2 முறை போட்டுட்ருக்காங்க. மக்கள் அதில் என்னென்னா இதை போட்டால் பால் குறைஞ்சிரும், இல்லை சினை களைஞ்சிரும், இதனால் நாங்கள் போட மாட்டோம்பாங்க. அப்படி

0: கிடையாது. செனவு இப்ப நம்ம கொரோனா ஊசி போட்டப்ப எப்படி ஜுரம் பல பேருக்கு வந்ததோ அதுமாரி பத்துல ஒரு மூணு மாட்டுக்கு ஜுரம் வரும், நாலு மாட்டுக்கு வரும், வரது தப்பே கிடையாது. அந்த ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் பால் குறையிற மாரி இருக்குமே தவிர, அதுக்கு அடுத்த நாலாவது நாள் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பால் உற்பத்தி அதிகமாயிடும். ஆனால் மக்களுக்கு அது எப்பயுமே ஒரு சந்தேகமாகவே இருக்குது, போட்டால் பால் குறைஞ்சிருமான்னு. நீங்கள் வந்து தலைச்சம் இப்போ கண்ணு போட்டு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆன மாட்டு பால்லாம் மூணு நாளில் இன்க்ரீஸ் ஆகிடும். வத்தக்கரவை மாட்டில் நீங்கள் ஊசி போட்டாலும் போடலாம் குறையிற பால் குறைஞ்சிட்டு தான் இருக்கும். ஏன்னா முடிந்த வரையும் வந்து நீங்கள் எல்லா மாடுகளுக்கும் கோமாரி நோய் தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அதை வந்து 2030-32 அது எராடிகேட், அதை மொத்தமே இல்லாமல் ஆகணுங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக அவங்களுக்கு தடுப்பூசி போட்டுட்ருக்காங்க. அதை பாதி மக்கள் போட்டுக்கிறாங்க, பாதி பேர் போடுறதில்ல. முடிஞ்சவரையும் எல்லாரும் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா?
1: இப்போ பொதுவாக என்னென்னா எங்கள் மாட்டுக்கெல்லாம் வர்றதில்லை இது, அதனால் போடணுன்ற அவசியம் இல்லை. நாங்கள் தனியாக காட்டில் வச்சுருக்குறோம், எங்கள் மாட்டுக்கும் எங்கள் தொழுவத்துக்கும் மித்த மாட்டோட தொழுவத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்குது, அதனால் வராது அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதோட அறிவிப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கானா? கிடையவே கிடையாது. மற்றவங்க போட்டதுனால தான் கண்ட்ரோல் ஆகிருக்கு. பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இடத்த ஒரு நோய் பாதிப்பு வந்தால் குறைஞ்சது 3-5 கிலோமீட்டருக்கு வந்து, இப்போ ஒரு பறவை காய்ச்சல் எந்த ஒரு நோய் வந்தாலும் வைரல் சம்மந்தமான நோய் வந்தோன்னா 3-5 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு தடுப்பூசி போடக்கூடாதும்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் உங்கள் ஊரில் இப்போ 100 மாட்டில் 80 மாடு போட்டிருக்குன்னா அந்த நோயோட தொற்று வந்து தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும், அதனால உங்களுக்கு வராமல் இருக்குமே தவிர, இதனால இப்போ நாங்கள் போட்டாலும் போடலனாலும் வராதுங்கிற கிடையவே கிடையாது. ஏன்னா மற்ற மாட்டுக்கு போட்டிருக்கிறதுனால அந்த நோய் கிருமிகளோட தாக்கம் அங்கே கம்மியாகுமே தவிர, உங்கள் மாட்டுக்கு அங்கேருந்து தூரமாக இருந்தாலும் கிடையாது. அது ஒரு வைரல் டிசீஸ், காற்று மூலம் பரவக்கூடியது. ஒரு மாட்டுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கும். அந்த ஊரில் மற்றவங்க மாட்டுக்கு வராதனால உங்களுக்கு அதோட அறிகுறிகள் தெரியறதில்லை தவிர, நீங்கள் போடல இருந்தாலும் என் மாட்டுக்கு இது வரையும் வரலங்கிறதெல்லாம் கிடையாது. மற்றவங்க போட்டுக்கிறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனையோட தாக்கம் கம்மியாக தெரியுது. அதோட அறிகுறிகள்னா அதோட பேரே வந்து கோமாரி நோய்ங்கிறது. இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸும்பாங்க. கால் மற்றும் வாயில் அந்த புண்ணு வரக்கூடியதான். உங்களுக்கு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், மெயினாக கால் ரெண்டு குழம்புகளுக்கு இடையில பார்த்தீங்கன்னா புண்ணு நல்லா வரும். அதுக்கடுத்தான் வாயில் வந்து நம்ம அல்சர் வந்தால் எப்படி தோல் உறிஞ்சி இருக்குமோ அந்தமாரி ஊறும், வாய் ஃபுல்லாக எச்சு உமிழ்நீர் வந்துக்கிட்டே இருக்கும், எந்த ஒரு தீவனமும் உட்கொள்ள முடியாது. பொதுவாக வந்து கோமாரி நோய் வந்து அதிகமாக என்ன ஆகும்னா உங்களுக்கு நேராக பாதிக்கிறது தீவனம் உட்கொள்ளாமல் போயிடும். அதிகமாக எரிச்சல் இருக்கும்போது என்னாகனா பசு தீவனமோ காஞ்சி தீவனமோ எடுத்துக்காது, ஒன்லி இந்த அடர் தீவனங்கிறாங்களா புல்லட்டு இந்தமாரி இருக்கும்போது தான் அது எடுத்துக்கும். அதுவும் தண்ணியிலையுமே கரைச்சி வச்சா தான் குடிக்க முடியும், ஏன்னா வாய் ஃபுல்லாக இதாக இருக்கும். நீங்கள் வந்ததுக்கப்புறம் பண்ண வேண்டியது மற்ற மாட்டிலேருந்து தள்ளி கட்ட சொல்லுவாங்க. முடிஞ்ச வரையும் அந்த இருக்கிற இடத்துல வந்து அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் நான் சொல்கிறது தான், அது வந்து ஒரு முக்கியமான கிருமிநாசினி. மாட்டு கால் குழம்புல வந்து என்னென்னா மண்ணிலே நிற்கிறதுனால புண்ணு அவ்வளோ சீக்கிரம் ஆறாது. அதை நீங்கள் கழுவும் போது நீங்கள் என்ன பண்ணுவாங்க, கிராமத்தில் சுடுதண்ணில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவாங்க, அதுவும் நல்லது. அது இல்லாத பட்சத்துக்கு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து சும்மா ஒரு கல் உப்பு எடுத்து போட்டால் மொத்தமாக கத்திரிப்பு கலரில் மாறும். அதை எடுத்து நீங்கள் புண்ணுங்களை வந்து கழுவும் போது ஒரு கிருமிநாசினியாக வேலை செய்யும். நீங்கள் கோமார் நோய் பாதிச்சிச்சுன்னா முதல்ல வந்து டாக்டர் அணுகி அது வந்து உடனே தடுக்க முடியாது. அது மூலம் வரக்கூடிய செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அது மூலம் வரக்கூடிய வேற ஒரு தொற்றை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, புண்ணு சீக்கிரம் ஆடுறதுக்கு, வாய் புண்ணு குறையிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த வைத்தியங்கள் பண்ணணும். முக்கியமாக வந்து நம்ம சொல்கிறது வருமுன் காப்பது தான் ரொம்ப முக்கியம். அதனால் கோமாரி நோயை பொறுத்தவரையும் தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்போ போடணும், எத்தனை கண்ணுட்டிக்கு போடணும், வயசுக்கு போடணும்னா 6 மாதத்துக்கு மேலே இருக்க எல்லா கண்ணுட்டிக்கும் போடலாம். எவ்வளோ நாள் கேப்பில் போடணும்னா குறைஞ்சது 6 மாதம் இடைவெளியில் வருஷத்துக்கு 2 முறை தடுப்பூசி கம்பல்சரி போடணும்.
1: சரிங்க. இப்போ இது இல்லாமல் இந்த அம்மை நோயோட பாதிப்பும் நமக்கு இந்த கரவை மாட்டில் அப்பப்போ இருக்கும். குறிப்பாக அதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயம் நம்ம முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும், அதில் வந்துச்சுன்னா நம்ம மேலாண்மை செய்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: இப்போ குறைஞ்சது கடைசி ஒரு 5-6 வருஷமாக தான் இந்த அம்மை நோயோட தாக்கம் வந்து அதிகமாக கரவை மாட்டில் இருக்குது. மெயினாக வந்து கரவை மாடுகள் பெரிய மாடுகளில் வரும்போது இறப்பு விகிதம் கம்மியாக இருக்கும். சில இது கன்றுகள் இப்போ 3-4 மாதத்தில் இருக்க கன்றுகளில் வந்துன்னா இறப்பு விகிதம் அதில் அதிகமாக இருக்கும். காரணம் அதோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்கும், ஏன்னா கன்றுகளை பொறுத்தவரையும் அப்படி இருக்கிறதுனால தான் இறப்பு விகிதம் வருது. இதையும் இப்போ கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா தடுப்பூசி, அதுவும் வந்து ஒரு வகையான வைரல் டிசீஸ் தான். அப்படி இருக்கும்போது தொற்றுகளை தடுக்கிறதுக்கு தடுப்பூசி ஒன்று தான் நிரந்தர தீர்வு. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, முக்கியமாக அது எப்படி பரவும்னா ஒரு அந்த நம்ம ஈ கொசு மூலம் பரவும்பாங்க. மெயினாக காத்து. அடுத்து வந்து என்னன்னா, மெயினா ஒரு மாடுக்கு வந்துருச்சுன்னா நம்ம பட்டியிலேருந்து ஒரு 10 அடி தள்ளி கட்ட சொல்லுவாங்க. முடிஞ்ச வரையும் வந்து அந்த இ கண்ட்ரோல் பெஸ்ட்டும்பாங்க, இல்லைனா வந்து சுத்தி இருக்கிற இ கொசுவை கண்ட்ரோல் பண்றது என்னன்னா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த சைப் டெல்டா மெத்திரம்னு இருக்கும், 1 லிட்டருக்கு வந்து 3 மில்லி கலந்து மாட்டு மேல ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இது வந்து மற்ற மாடுகளுக்கு வராம தடுக்கிறதுக்கு தான், மொத்தமா வராம தடுக்கணும்னா தடுப்பூசி ஒன்று தான். அறிகுறிகள் பார்த்த வரையும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நமக்கு எப்படி அம்மா வந்தா அங்கங்க வீங்கிக்குமோ அதுமாரி உருண்ட

உடம்பு ஃபுல்லாக வீங்கிக்கும். வீங்கினதுக்கு நீங்கள் ஒரே இது வந்து சிகிச்சை தான். வந்ததுக்கப்புறம் வந்து என்னென்னா அது மூலம் வேறு தொற்றுகள் வராமல் புண்ணு வந்து பெருசாகாமல் இருக்கிறதுக்கு ஆன்டிபயோட்டிக், அதாவது வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம். வந்ததுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இறப்பு விகிதம் பெரிய மாடுகளில் அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை, கன்றுகளில் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து பெரிய கன்றுகளில் வந்து நேராக சில டைமில் வந்து நுரையீரல்களையும் பாதிக்குது, நம்மளுக்கு கண்ணுக்கு வெளியே தெரியறது இல்லை மக்களுக்கு. அதிகமாக பார்த்தீங்கன்னா மூச்சு விடவே சிரமப்படும். அப்போ வந்து என்னென்னா அதோட அம்மையோட தாக்கம் நுரையீரலில் பாதிச்சிச்சுன்னா இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது கன்றுகளில். மெயினாக வந்து அதிகமாக கன்றுகளை தான் மெயினாக பாதிச்சிட்ருக்கு, கெடேரி கன்றுகளை ரொம்ப பாதிக்குது. அதனால் முடிந்தவரையும் தடுப்பூசிகள் போட்டுக்கோங்க. அதுவும் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அருகில் இருக்க கால்நடை மருத்துவமனையில் ஃப்ரீயாக தான் தடுப்பூசி போட்டுட்ருக்காங்க. வருடத்திற்கு ஒரு முறை போட்டால் போதும் அந்த தடுப்பூசி. வராமல் தடுக்கணும்னா தடுப்பூசி ஒன்று தான். வந்ததுக்கப்புறம் பண்ண வேண்டியது நம்ம பட்டியில் மாட்டுப்பட்டியில் வந்து ஈ கொசுற தொல்லைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். முடிந்தவரையும் அந்த புண்ணு மாட்டை வந்து தனிமைப்படுத்தி வைக்கணும். இந்த பக்கத்தில் இருக்கும்போது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு பரவறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தனிமைப்படுத்தி வைக்கும் போது அந்த பாதிக்கப்பட்ட மாட்டுக்கு மட்டும் வைத்தியம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே வந்தோம், சிகிச்சை குறுக்கிடுவோம்னா

0: போதும் அந்த தடுப்பூசி. வராமல் தடுக்கணும்னா தடுப்பூசி ஒன்று தான், வந்ததுக்கப்புறம் பண்ண வேண்டியது நம்ம பட்டியில் மாட்டு பட்டியில் வந்து ஈ கொசுற தொல்லைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், முடிந்தவரையும் அந்த புண்ணு மாட்டை வந்து தனிமைப்படுத்தி வைக்கணும். இந்த பக்கத்தில் இருக்கும்போது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு பரவறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தனிமைப்படுத்தி வைக்கும் போது அந்த பாதிக்கப்பட்ட மாட்டுக்கு மட்டும் வைத்தியம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே வந்தோம், சிகிச்சை குறிப்பிடுவோன்னா குணமாகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மற்ற இதில் வந்து பரவாமல் தடுக்கிறதுக்கு இது மட்டும்தான் தடுப்பு முறையாக நம்ம பயன்படுத்திட்டுருக்கோம்.
1: சரிங்க, இப்போ நீங்கள் சொல்லிக்கிறது ரொம்ப முக்கியமான மூணு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அடிக்கடி சந்திக்கக்கூடிய சவால் வந்து நிறைய விவசாயிகளுக்கு இந்த மடிநோய். மடிநோயை பொறுத்தவரைக்கும் நம்ம அதை அறிகுறிகள் எப்படி தெரிஞ்சுக்கணும், ஒரு சில சமயம் அறிகுறியே இல்லாமல் ஒரு மடிநோயும் நம்ம கண்டுபிடிக்கிறது எந்த அளவுக்கு அவசியம், எதன் மூலமாக தெரிஞ்சுக்கலான்றதை சொல்லியிருக்கீங்க. வராமல் தடுக்கிறதுக்கு கொட்டகை எப்படியெல்லாம் வச்சுக்கணுன்றத சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக கோமாரியை பொறுத்த வரைக்கும் அந்த தடுப்பூசியை வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி போடணும். இப்போ அந்த அம்மை நோயை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம மேலாண்மை பண்ணணும், இந்த மாதிரி தகவலாம் சொல்லியிருக்கீங்க. இதில் யாராவது விவசாயிகளுக்கு சந்தேகம் இருக்குன்னா உங்களுக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாங்களா?
0: தொடர்பு கொண்டுக்கலாம். என்னோடய நம்பர் வந்து தொலைபேசி நம்பர் சொல்கிறேன், 99 65 43 0 336. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அணுகிக்கலாம்.
1: நன்றிங்க.
0: நன்றி.
2: நேயர்கள், இதுவரை நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் நோய் மேலாண்மை கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் பி வினோத் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.

0: என்ன பிள்ள சீதா, ஸ்நாக்ஸ் எல்லாம் தீத்துட்டியா? இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கியா? கொஞ்சம் மிச்சம் வை, அடுத்து உனக்காக இன்னொரு தகவலும் இருக்கு.
1: என்ன பிள்ள சொல்ற, எனக்கு பசி எடுத்துக்குச்சு. நான் கூட இப்ப சாப்பிட போலான்னு நினைச்சா நீ இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார சொல்றியே. சரி சரி, எடுத்துட்டு வந்த ஸ்நாக்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்கு, அது இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும். அடுத்ததா என்ன கேட்க போறோம்?
0: ஸ்நாக்ஸ் தீந்துருச்சுன்னு கவலையும் படாத, உன்னை பத்தி தெரிஞ்சுதா நான் இன்னும் கொஞ்சம் அதிரசமும் எடுத்துட்டு வந்தேன். இந்தா வச்சுக்கோ சாப்பிட்டுக்கிட்டே. அடுத்ததா நமக்கு இயற்கை முறையில நெல் சாகுபடி செய்யறத பத்தி சொல்றாங்க. கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய உதவியாளர் எஸ் அருண்குமார் அவர் தான் சொல்ல போறாரு. அந்த தகவலையும் கேட்டுட்டு அப்புறமா சாப்பிட போலாம். சரியா? கொஞ்சம் பொறுத்துக்கோ பசிய. நிகழ்ச்சியில் இயற்கை முறை நெல் சாகுபடி கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய உதவியாளர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை கேட்கலாம்.
2: இன்றைய நவீன உலகத்தின் நம்

உணவுகளில் பல்வேறு பாதிப்புகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அதற்கு முக்கிய காரணம் அதிக அளவில் இரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் பயன்படுத்துவதுதான். இதனால் உணவுப் பொருட்களின் நச்சுத்தன்மை கலந்து அதில் உண்ணும் குழந்தைகள் முதல் பெரியவர்களை பல்வேறு உடல்நலப் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகின்றது. இது மட்டுமல்லாமல் நம்மளுடைய மண் வளமும் பாதிக்கப்படுகின்றது. மண்ணில் இயற்கையாக இருக்கும் பொழுது நம்மை செய்யும் பாக்டீரியாக்கள் குறைந்து வருகின்றன. சுற்றுச்சூழலிலும் பெரிதும் பாதிப்பு ஏற்படுகிறது. பயிர்களுக்கு உதவும் நல்ல பூச்சிகள், பறவைகள், உயிரினங்கள் போன்றவை அந்த பகுதியில் இருந்து மறைந்து வருகின்றன. மேலும் நீர்நிலைகளும் மாசுபடுகின்றன. இந்த இரசாயன பயன்பாட்டின் தாக்கம் நேரடியாக மட்டுமல்லாமல் மறைமுகமாகவும் மனிதர்கள், கால்நடைகள் மற்றும் இயற்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது. அதனால தான் இன்று அனைவருக்கும் இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவத்தை உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். நாமளும் முடிந்தவரை இரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் தவிர்த்து இயற்கை உரங்கள் மற்றும் இயற்கை பூச்சி மேலாண்மையை முறையாக பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் நஞ்சிலா உணவை அடுத்த தலைமுறைக்கு வழங்க முடியும். அங்கக முறையில் நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள். இயற்கை நெல் சாகுபடி என்பது சாகுபடி செய்யும் பொழுது இயற்கை உரங்களாகவோ அல்லது பூச்சிக்கொல்லி மருந்துகளாகவோ பயன்படுத்தாமல் இயற்கை சார்ந்த எருக்கள் மற்றும் பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளை கையாள வேண்டும். இயற்கை வேளாண்மையில் உற்பத்தி செய்யப்படும் நெல்லுக்கு வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு நிலை வரவேற்பு உள்ளது. மேலும் உடல்நிலை குறித்து விழிப்புணர்வு மக்களிடையே அதிகரித்து வருவதால் பெருநகரங்களில் இயற்கை வேளாண்மை விளைபொருட்களுக்காக தனியாக கடைகள் துவங்கப்பட்டு வருவதோடு கூடுதல் விலை கொடுத்து வாங்குவதற்கும் மக்களும் தயாராகி வருகின்றனர். எனவே இயற்கை முறையில் நெல் உற்பத்தி செய்வதால் விவசாயிகள் கூடுதல் லாபம் அடைவதற்கு மட்டுமல்லாமல் நமது மண் வளத்தையும் பாதுகாக்கலாம். நெல் சாகுபடிக்கேற்க இயற்கை வேளாண் தொழில்நுட்பங்கள். இயற்கை வேளாண்மையில் தரமான சன்ன ரகங்களான வெள்ளை புன்னி, ஆடுதுறை 43, 45, 49 அல்லது கோ 51 மற்றும் பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு தன்மையுள்ள ரகங்களை உபயோகத்தினால் நல்ல மகசூல் கிடைப்பதோடு கூடுதல் விலையும் பெற முடியும். இயற்கை சாகுபடி முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட விதைகளை உபயோகிக்க வேண்டும். விதை நேர்த்தி செய்வதற்கு இரசாயன பூச்சிக்கொல்லிகளை தவிர்த்து உயிர் உரங்களை மற்றும் தாவரம் சார்ந்த பொருட்களை பயன்படுத்த வேண்டும். ஒரு கிலோ விதைக்கு 20 கிராம் அசோஸ் பைரிலம், 10 கிராம் பாஸ்போ பாக்டீரியா மற்றும் சூடோமோனஸ் என்ற அளவில் உபயோகித்து விதை நேர்த்தி செய்தல் வேண்டும். இவ்வாறு செய்வதனால் இளம்பயிரின் நோயின் எதிர்ப்பு திறனை அதிகரித்து மண்வழியில் பரவும் நோய்களை தவிர்க்கப்படும். நாற்றங்கள் தயாரிப்பதற்கு 1 செண்டுக்கு 100 கிலோ தொழு உரம் மற்றும் 50 கிலோ மண்புழு உரம், 5 கிலோ வேப்ப புண்ணாக்கு போன்றவை உபயோகப்படுத்த வேண்டும். நடவு வயலில் கடைசி உழுவின் பொழுது 1 ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் இட வேண்டும். அல்லது நடவு வயலில் நடுவதற்கு முன்பு பசுந்தால் உரப்பயிர்களான தக்கப்பூண்டு, சணப்பை, கொளஞ்சி விதைகளை 20 கிலோ விதைத்து பிறகு 45 நாள் கழித்து பூக்கும் தருவத்தில் மடக்கி உழுதல் வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது சுமார் 10 டன் வரை பசுந்தால் உரம் கிடைப்பதோடு 50-80 கிலோ வரை தலைச்சத்து கிடைக்கின்றன. பண்ணையில் காணப்படும் வேம்பு, புங்கம், கிளிரசிடியா, செக்ஸ்பாரியா மற்றும் சுபாபுல் மரத்தின் சிறு கிளைகளை முடித்து வந்து சரியான ஈரப்பதத்தில் நிலத்தில் நன்கு மொக்கும்படி மடக்கி உள வேண்டும். பசுந்தால் உரப்பயிர்களை வளர்க்க முடியாவிட்டால் 1 ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரம் போடலாம். பேசிலஸ் உயிர் பூஞ்சான கொல்லியினை 1 ஏக்கருக்கு 1 கிலோ என்ற அளவில் 20 கிலோ தொழு உரத்துடன் கலந்து நடவு வயலில் நடுவதற்கு முன்பாக இட வேண்டும். நடவு வயலில் அசோஸ் பெயரிலும் 10 பாக்கெட் மற்றும்

பாக்ஸோபாக்டீரியா 10 பாக்கெட் ஆகியவற்றை 25 கிலோ தொழு உரத்துடன் கலந்து இட வேண்டும். அசோலா உயிர் உரத்தினை ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ என்ற அளவில் நடவு செய்த 3 அல்லது 5 நாட்களுக்குள் இட்டு நன்கு வளர்ந்து அசோலாவை 20 நாள் கழித்து கோனாவிடர் மூலம் நன்கு அமுக்கி விடுவதால் வயல்களுக்கு தழைச்சத்து உரமாக கிடைக்கிறது. களை எடுக்கும் கருவியான கோனாவிடர் அல்லது ரோட்டரி கருவி ஆகியவற்றை கொண்டு நடவு செய்த 15 நாள் முதல் 10 நாட்களுக்கு ஒரு முறை களை எடுக்க வேண்டும். அவ்வாறு செய்வதால் களைகள் குறைந்து மண் காற்றோட்டமடத்துடன் வேரின் வளர்ச்சியை அதிகரிக்கிறது. நடவு வயலில் மேலோரமாக ஒரு ஏக்கருக்கு வேப்பமுன்னாக்கு 50 கிலோவை பயிர் தூர்கட்டும் பருவத்தில் போட வேண்டும். பயிர் பாதுகாப்பு முறைகள். இயற்கை நெல் சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை ஒரு சவாலாக விளங்குகிறது. அப்படி இருந்த போதிலும் இரசாயன பூச்சிக்கொல்லி அல்லாத ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை ஆரம்பத்திலிருந்து ஒழுங்காக கடைபிடிப்பதால் பூச்சி மற்றும் நோய் வெகுவாக கட்டுப்படுத்தலாம். கோடை உழவு செய்வதால் மண்ணில் உள்ள பூச்சிகளின் கூட்டு பொழுக்களை அழிக்கப்படுகின்றன. வரப்பில் உள்ள களைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். சரியான முறையில் நீர்ப்பாசனம் செய்வதுடன் தகுந்த வடிகால் வசதிகளையும் ஏற்படுத்த வேண்டும். அதிக அளவு தழைச்சத்து இடாமல் இருக்க வேண்டும். இனக்கவர்ச்சி பொறி மற்றும் விளக்கு பொறி வைத்து பூச்சிகளின் நடமாட்டம் மற்றும் எண்ணிக்கையை கண்காணித்து தகுந்த கட்டுப்பாட்டு முறைகளை கையாளுதல் வேண்டும். இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய தாவர வகை பூச்சி மருந்துகள் மற்றும் உயிரியல் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு காரணிகளை பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம். பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருட்களான சாணம், சிறுநீர், பால், தயிர் மற்றும் நெய் ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கப்படும் பஞ்சகாவிய கரைசலை 3% இலைவழி ஓட்டமாக தெளிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஜீவாமிர்தம், அமீத கரைசல், 3G கரைசல், பிரம்மாஸ்திரா, தேமூர் கரைசல், நீமாஸ்திரா, அக்னியஸ்திரா, வேப்பங்கொட்டை கரைசல் போன்ற இயற்கை ஊட்டச்சத்து மற்றும் பூச்சி விரட்டி மருந்துகளாக சரியான முறையில் பயன்படுத்தினால் பயிர்கள் நல்ல வளர்ச்சியும் நல்ல மகசூலும் கிடைக்கும். மண்ணின் உயிர்ச்சத்து அதிகரிக்கும். செடிகள் ஆரோக்கியமாக வளரும். இரசாயன செலவும் குறையும். இவைகள் வெளியிலிருந்து வாங்கி பயன்படுத்தினால் உங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாகும். அதே சமயம் நீங்கள் உங்கள் பண்ணையில் தயாரித்து பயன்படுத்தினால் செலவு மிகவும் குறையும். அதுவும் உங்கள் மாட்டு சாணம், கோமியம், இலை, வேப்பங்கொட்டை போன்ற உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி எளிதாக தயாரிக்கலாம். இதனால் என்ன நன்மை கேட்டிங்கன்னா, உங்கள் உற்பத்தி செலவு குறையும், மண்ணின் வளம் உயரும், பயிரின் தரம் மேம்பாடும், மிக முக்கியமான விவசாய லாபம் அதிகரிக்கும். இயற்கை வேளாண்மையில் தாமே தயாரித்து நாமே பயன்படுத்தும் பழக்கத்தை உருவாக்கி கொள்வோம். குறைந்த செலவில் அதிக லாபம் பெறுவோம். நாமளும் முடிந்தவரை இரசாயன உரங்களை பூச்சிக்கொல்லிகளையும் தவிர்த்து இயற்கை உரங்களையும் மற்றும் இயற்கை பூச்சி வேளாண் முறைகளை பயன்படுத்த வேண்டும். அப்போதான் நஞ்சுள்ள உணவை அடுத்த தலைமுறைக்கு வழங்க வேண்டும். மகசூல். பாரம்பரிய இயற்கை முறையில் நெல் சாகுபடி செய்யும் பொழுது ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 35 முதல் 45 மூட்டை வரை மகசூல் கிடைக்கிறது. ஒரு மூட்டை சுமார் 82 கிலோ எடையுடையது. பல இடங்களில் இரசாயன முறைகளை விட கூடுதலாக மகசூல் கிடைப்பதும் விவசாயிகள் அனுபவித்து தெரிகின்றது. மேலும் ஒரு ஏக்கருக்கு சுமார் 15,000 ரூபாய் வரை உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி செலவினை குறைக்க முடிகிறது. ஏனெனில் ஊட்டச்சத்து மேலாண்மை மற்றும் பூச்சி வேளாண்மையில் இயற்கை பொருட்களையே பயன்படுத்துகிறோம். இதற்கு மேலாக இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசிக்கு சந்தையில் நல்ல வரவேற்பு உள்ளது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோருக்கும் இயற்கை அரிசியை அதிக விரும்புகின்றனர். அதனால் விவசாயிகள் நல்ல விலையும் கூடுதல் லாபமும் கிடை

0: அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. நஞ்சில உணவை உருவாக்குவோம், விவசாயத்தையும் மனித ஆரோக்கியத்தையும் பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை இயற்கை முறை நெல் சாகுபடி கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய உதவியாளர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை கேட்டீர்கள். என்ன சீதா, இன்னைக்கு தகவல்லாம் நல்லபடியா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து எங்க போக போறோம்?
2: எங்க, நம்ம பக்கத்துல இருக்க டவுனுக்கு தான் போக போறோம். அங்க போனாதானே நீ எனக்கு இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பாடெல்லாம் வாங்கி தருவ.
1: ஐயோ, இவளை வச்சுக்கிட்டு என்னால முடியலையே. நான் கூட ஒரு ஆர்வத்துல அடுத்ததான் நம்ம எப்படி எல்லாம் விவசாயம் செய்யணும்ன்ற குறிப்பை பயன்படுத்தலாம்னு சொல்லுவான்னு பார்த்தா இவ ஸ்நாக்ஸ்லயே இருக்கா. சரி, ரொம்ப பசி போல பிள்ளைக்கு, கூட்டு போய் வாங்கி கொடுப்போம். என்ன பிள்ள, ஏழு ஏழு கிளம்பலாம். பசிக்குதுன்னு சொன்னியே, அங்க பாரு ஒரு ஹோட்டல் இருக்கு.
2: தோ கிளம்பிட்ட.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா, மோடிஜியின் தீர்மானம்.
7: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
6: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
9: பண்பலை பாடும் நேரம் 8:00. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி கேட்கவிருப்பது இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் வளம் வரவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து தமிழில் பேச போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நீங்கள் என்னோடு பேச ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது புதிய நேயர்கள் 0 3 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். மற்ற நேயர்கள் 0 3 43 42 24 0 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி இணையும் முதல் அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு, வணக்கங்கள். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
10: சேலம் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
9: நலமாக இருக்கிறேன் சந்திரசேகர். நீங்க எப்படி இருக்கீங்க?
10: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறீங்க?
9: மகிழ்ச்சியா உற்சாகமா உப்பே தமிழ பேச ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா? ஒரு வார்த்தை கூட பிழை இல்லாம பேசணும்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? ஆமா, சரி. உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு கேள்வி மாதிரி, அதுல நீங்க வந்து தடுமாறாம தமிழ்ல பேசணும், சரியா? காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீங்க டெய்லி என்னென்ன செய்வீங்க, அதுல வந்து நீங்க ஆங்கில வார்த்தை கலப்பிலாம என்கிட்ட பேசணும், சரியா?
10: காலையில எழுந்த உடனே எனக்கு இறை வழிபாடு செய்வது பிடிக்கும். பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போவேன். அப்புறமா இதமான பாடல்கள் அப்படிங்கறது மனசுக்கு பிடித்தது, அதை கேட்பேன். அப்புறமா என்னுடைய வீட்டுல தோட்டம் இருக்கு, அதுல போய் பராமரிப்பேன். அந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி அந்த பூக்களை பறித்து எனக்கு பிடித்த என்னுடைய இறைவனுக்கு நான் படைப்பேன். எல்லாவற்றிற்கும் மேலாக காலையில ஒரு சின்ன உடற்பயிற்சி அது போல செய்வேன்.
9: அலுவலகம்
10: இருக்கும், அங்க போய் என்னுடைய பணிகள் அப்படிங்கறது எல்லாம் பண்ணுவேன். வானொலிகள்ல அவ்வப்போது கேட்பது உண்டு, நேரலை நிகழ்ச்சிகளையும் பங்கெடுப்பு.
9: அதான் சந்திரசேகர், நீங்க உடற்பயிற்சி எல்லாம் சொன்னீங்களா, வாக்கிங் எல்லாம் போவீங்களா?
10: எனக்கு இருசக்கர வாகனம் ஓட்டுவதும் மிகவும் பிடித்தது. ஆனால் மிதிவண்டி ஓட்டினா உடலுக்கு நல்லது அப்படின்னு பொதுவாக அதுதான் எடுப்பு அதிகமா.
9: என்ன மாதிரியான பைக் வச்சிருக்கீங்க நீங்க?
10: நான் வந்து சாதாரணமாக ஓட்டக்கூடிய
9: மனம் விரும்பிய பாடல் என்ன, அதை ஏன் வந்து அடிக்கடி நீங்க திருப்பி கேப்பீங்க, அதுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க?
10: எனக்கு எப்பொழுதுமே

0: பாடல்கள் பிடிக்கும். வாழ்க்கையினுடைய அந்த தாத்பரியத்தை என்ன ஏது அப்படிங்கறத சிறப்பாக பிரதிபலிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு புக்குலுமே பாட்டு மிகவும் பிடித்தது. மனிதனுக்கு உற்சாகம் தரக்கூடியது அப்படிங்கறதுனால எனக்கு அதை அடிக்கடி விரும்பி கேட்பேன்.
1: அடிக்கடி வந்து விரும்பி கேட்பீங்க. சரி, நான் ஒரு ரெண்டு மூணு நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் கேட்குறேன். அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சரியான தமிழ் அர்த்தம் சொல்லுங்க. சரியா? சந்தேகம் அப்படின்றதுக்கு என்ன தமிழ்?
0: ஐயம்.
1: ஐயம், பரவாயில்ல. எல்லா பாலுமே நீங்க கோல் போட்டீங்க. சூப்பர் சந்திரசேகர், ரொம்ப அருமையா வந்து பேசிருக்கீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
0: மிக்க மகிழ்ச்சி. எனக்கு வந்து இந்த வாரணம் ஆயிரம் இது திரைப்படத்தின் பெயர்.
1: சந்திரசேகர், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நீங்கள் கேட்ட அந்த பாடல் வந்து ஒலிக்க உள்ளது. நிகழ்ச்சி அணிந்தமைக்கு நன்றி.

0: Asia Sunflower Oil.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
5: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
4: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். இப்போ அப் டு 2.75 lakhs வரை ஆஃபர்ஸ் தராங்க. ஆல்சோ அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 ரூபீஸ் வரை கிடைக்கும்.
6: ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
7: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

0: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
1: அப்பா,
0: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
2: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
3: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648, கால் 9500.

0: 9098 ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984. தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க. மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in. நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: எட்டு மணி 15 நிமிடத்தில் இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி தமிழ் சொல்லுக, தமிழ் பேசுக அப்படின்ற தலைப்பில் வந்து வளம் வந்துட்டு இருக்கு. தமிழில் நீங்கள் பேசலாம். நீங்கள் தமிழில் பேச ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது 043-42-24-40-94-86-81-10-25 ஆகிய எண்களில் புதிய நேர்கள் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். அன்பு வணக்கங்கள். இரவு வணக்கம். சொல்பவர் யார்? எங்கிருந்து?
6: மாவட்டம் நாமக்கல், மங்களபுரம் என்ற சிற்றூரில் இருந்து ராஜசேகர்.
5: ராஜசேகர், சேகர் தமிழ்ல பேச ரெடியா இருக்கீங்களா?
6: நாங்க தங்களுடன் பேசுவதில் மிகவும் உற்சாகமாக தயாராக இருக்கிறேன்.
5: சரிங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நம்ம வழக்கமா அன்றாட வாழ்க்கையில நம்ம பேசக்கூடிய ஒரு சில தமிழ் வார்த்தைகள் சொல்றேன், அதுக்கு சரியான தமிழ் வார்த்தையை நீங்க சொல்லணும். சரிங்களா? பலவந்தமாக அப்படின்னா அதுக்கு சரியான தமிழ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்.
6: வலுக்கட்டாயம்.
5: வலுக்கட்டாயம்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் நெருங்கிருக்கீங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கலாம். அதுக்கு சரியான வார்த்தை நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? நன்றி. இணைப்பில் நினைமைக்கு நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் வணக்கம் சொன்ன உடனே வேகமாக போயிட்டாரு. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். அன்பு வணக்கங்கள்.
6: இனிமையான
5: இரவு வணக்கம் ஐயா. இரவு வணக்கம். சொல்பவர் யார்? எங்கிருந்து?
6: தருமபுரி மாவட்டம் கடத்தூரிலிருந்து உமர் ஃபாரூக் தங்களிடம் உரையாற்றுகின்றேன்.
5: உமர் ஃபாரூக், ஞாபகம் இருக்கு, உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. உமர் ஃபாரூக், உமர் ஃபாரூக் உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹெலிகாப்டர் இருக்குல்ல, அதுக்கு என்ன இங்க தமிழ்ல?
6: உலங்கூர்தி ஐயா.
5: என்னங்க?
6: உலங்கூர்தி.
5: உழல் ஊர்தியா? ஆனா அது தவறுங்க. உங்களுடைய நெடுந்தூர பயணத்தை பத்தி சொல்லுங்க. இதுல வந்து தமிழ் தமிழோட மட்டும்தான் பேசணும், ஆங்கில கலப்பு இருக்க கூடாது. சரிங்களா?
6: நெடுந்தூர பயணம் என்றால் தொடர் வண்டியில் சென்றிருக்கிறேன்.
5: எந்த ஊருக்கு போயிருக்கீங்க?
6: இருசக்கர
5: வாகனத்தில்
6: பயணித்திருக்கிறேன்.
5: நான்
6: சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய இருசக்கர வாகனம் தான் பயன்படுத்தியிருந்தேன்.
5: சரி, எல்லாத்திலுமே வந்து கோல் போடுறீங்க. சரி, டிராக்டருக்கு என்னங்க தமிழ்ல? பரவாயில்ல, நல்ல முயற்சி

0: இந்த ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிங்கன்னா சூப்பராக வின் பண்ணியிருக்கலாம். இனிப்பில் நன்றி உமர் ஃபாரூக், நிகழ்ச்சி அணியமான அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
1: இனிய அல் வணக்கத்தோடு ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணன்.
0: ஓகே சரவணன், நம்ம அன்றாடமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பொருள்களோட நான் பேர் சொல்றேன், அதை வந்து நீங்க சரியான தமிழில் சொல்லும் சரிங்களா?
1: முயற்சி செய்கிறேன் நண்பரே.
0: சரி, நைட் எவ்வளவு நேரத்துக்கு தூங்குவீங்க?
1: இரவு எப்படியும் 10 மணி அளவில் தான் உறங்குவேன்.
0: ஓகே, ஜலம் அப்படின்னு என்னங்கய்யா தமிழ்ல?
1: நீர் என்று கூறலாம்.
0: நீர் என்று கூறலாம், சரி நல்லா பேசுறீங்க. ஸ்கூட்டர் அதுக்கு என்னங்க தமிழ்ல?
1: இரு உருளை வாகனம் என்று சொல்லலாம்.
0: இரு உருளை வாகனம் என்று சொல்லலாம், ஆனால் ரொம்ப டீப்பாக போயிட்டீங்க. ஆனால் அதுக்கு சரியான வார்த்தை கொஞ்சம் வேற, அதுக்கான பதில் வந்து நான் நிகழ்ச்சி நிறைவில் சொல்கிறேன் சரிங்களா?
1: நன்றி
0: நன்றி நன்றி நிகழ்ச்சி தமிழ் நன்றி நிகழ்ச்சி மாவட்ட அன்பாளைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், உற்சாகமாக சொல்றீங்க, யாருங்க? சித்தன். ஓகே சிதன், நீங்க இது வரைக்கும் தியேட்டரில் போய் எத்தனை படம் பார்த்துருக்கீங்க சிதன்? அதில் உங்களுடைய மறக்க முடியாத அனுபவத்தை தமிழில் பேசணும், ஆங்கில வார்த்தை கலப்பு இல்லாமல்.
2: ஆங்கில வார்த்தை கலப்பு இல்லாமல் பேசணும். நான் முதன் முதலில் திரையரங்கில் படம் பார்த்தேன்.
0: என்ன படம் பார்த்தீங்க?
2: தரகத்தக்காரன் படம்.
0: அந்த படத்துக்கு யார் மியூசிக் டைரக்டர்? இங்கயா
2: மியூசிக் டைரக்டர் சார் கங்கைமணன் சார், கருமாரி கந்தசாமி ஜெய துரை இவங்கெல்லாம் சேர்ந்து டைரக்ஷன் பண்ணிக்கிறாங்க சார். அந்த படம் மியூசிக் வந்து இளையராஜா.
0: நல்லா சொன்னீங்க, ஆனால் ஆர்வத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் மியூசிக் அப்படின்னு சொல்லி ஆங்கில வார்த்தை பேசிட்டீங்களே நண்பரே.
2: சரி சார், நன்றி சார்,
0: நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நல்ல முயற்சி பண்ணீங்க, ரொம்ப உற்சாகமாக இருந்தது உங்களோட பேசுறது. நிகழ்ச்சி அணி மாடு அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
3: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்து?
3: நான் தர்மபுரி சிவபக்தருந்து.
0: முனியப்பன். முனியப்பன்
3: சொல்லுங்க,
0: உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கிச்சன்லாம் இருக்குல்ல, அதுக்கு என்னங்க சொல்லுவாங்க தமிழில்?
3: மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க.
0: கிச்சன்.
3: சமையல் அறை.
0: சமையல் அறை, பா சொன்ன ஒன்று டக்குன்னு சொல்லிட்டீங்க. செல்போன்.
3: தொலைபேசி.
0: தொலைபேசி இல்லை, மாட்டிக்கிட்டீங்க. அதாவது லேண்ட்லைன் ஃபோனுக்கு தான் தொலைபேசி வரும், செல்போனுக்கு வந்து வேறு வரும். பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க சிதன். இணைப்பிலிருந்து மிக்க மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம் நேயர்களே.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
6: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
7: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
8: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
9: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
0: 8:22 இணைந்திருக்கீங்க தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியிலையும் அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்
10: சார். வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
10: பொம்புடியிலிருந்து சரவணராஜன்.
0: பொம்புடியிலிருந்து சரவணராஜனுங்களா?
10: ஆமாங்க சார்.
0: ஐயா, உங்களுக்கு ஒரு நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான், அதை நான் இங்கிலீஷில் சொல்லுவோம், நீங்கள் தமிழில் சொல்லணும். செல்ஃபோன் சார்ஜர் இருக்குதுங்க, அதுக்கு தமிழில் என்னன்னு தெரியுங்களா? இல்லைங்கய்யா, தவறு. அதுக்கு பேர் வந்து மின்னேற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல முயற்சி, இணைப்பில் இருந்து மிக்க நன்றி. நிகழ்ச்சி அணியும் அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
11: இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சொல்பவர்.
11: நான் தர்மபுரி நலமாக
0: இருக்கிறேன். நலமா இருக்காங்க மோகன். உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை, அதே மாதிரி ஒரு இது, அதுக்கு முன்னாடி நீங்க வந்து பேசணும் என்கிட்ட. நீங்க வந்து தமிழ் மொழி இல்லாம உங்களுக்கு பிடிச்ச வேற்று மொழி திரைப்படம் பார்த்த அனுபவம் இருக்குங்களா உங்களுக்கு?
11: ஆமா

0: அப்படி ஒரு சூழ்நிலை அமையவில்லை தோழரே. நான் தமிழ் படங்கள் மட்டும்தான் பார்த்திருக்கிறேன்.
1: தமிழ் எங்க போய் பார்த்துப்பீங்க?
0: திரையரங்கில் தான் என்று சொல்லலாம்.
1: நீங்க தியேட்டர்ல போய் நிறைய படம் பார்த்திருக்கீங்களா இல்ல டிவில நிறைய படம் பார்த்திருக்கீங்களா?
0: தொலைக்காட்சியில் சில நேரங்கள் பார்ப்பது வழக்கம். அதிக படங்களில் வந்து திரையரங்கில் பார்த்துக்கிறேன்.
1: சரிங்க, உங்க வீட்டுல ரிமோட்லாம் யூஸ் பண்றீங்களா?
0: ஐயா அது இல்லையே, நம்ம இடம்
1: தொலைக்காட்சி இயக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்துவீங்களா ரிமோட் இல்லையா?
0: அது வந்து குழந்தைகளுடைய அந்த வேலையை அவங்களிடம் ஒப்படுத்துவேன். அது பயன்படுத்துவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை.
1: அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க, அவங்க வச்சுக்கிறாங்க அப்படின்றீங்களா?
0: அவங்க எனது மூன்று குழந்தைகள் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நிறைய போட்டி இருக்கிறதுனால தன்னிடம் அது ஒப்படைக்கிறது இல்ல.
1: அவங்களே வச்சுக்கிறாங்க அப்படின்றீங்களா?
0: அவ்வாறுதான் சொல்லலாம் எனது அருமை தோழரே.
1: சரி, உங்க போனுக்கு இணையதள வசதி எல்லாம் இருக்குங்களா?
0: இணையதள வசதி இருக்கு, தற்போது அதுக்கு உண்டான காசி செலுத்தாததால்
1: மாட்டிட்டீங்களே.
0: மட்டுமே சொல்லலாம்
1: மோகன், பெருமொழி சொல்ல யூஸ் பண்ணிட்டீங்க, காசுன்னு சொல்லிட்டீங்களே.
0: காசு என்பது பெருமொழி சொல்லுங்கய்யா.
1: ஆமாங்கய்யா.
0: சரிங்கய்யா, ரொம்ப நேரம் பேசுறதுக்கு மகிழ்ச்சி. நன்றி, நன்றிங்கய்யா.
1: நன்றிங்க, நன்றிங்க. ரொம்ப அருமையா வந்து பேசுனீங்க, நல்லா பேசுனீங்க. நிகழ்ச்சி மாடு அன்பாலை பலரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
2: வணக்கம்.
1: யார் எங்க பேசுறீங்க?
2: நன்றி கடன் பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல.
1: அது மாதிரி நீங்க யாருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல விரும்புறீங்க, அதுக்கு என்ன காரணம்? அதை வந்து ஆங்கில மொழி கலப்பில தமிழ சொல்லணும். ஆமாங்கய்யா.
2: நன்றி தான்
1: சொல்லுவீங்க. யாருக்கு சொல்லுவீங்கன்னு கேட்டேன்.
2: நம்மளோட பேசுறவங்களுக்கு
1: பேசுறவங்களுக்கு எல்லாம் சொல்றேன். ஓகே, உங்களுக்கு அது இன்னும் கரெக்டா புரியலன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க நிறைய விவசாயம் எல்லாம் பண்றீங்க இல்லையா?
2: ஆமாங்கய்யா.
1: உங்களுக்கு விவசாயம் சார்ந்த மாதிரி கேட்கலாமா? உங்களுக்காக எல்லாமே தமிழ்ல இருக்கு விவசாயம் சொல்லும் போது. சரி, நான் கொஞ்சம் இந்த செல்போன் அது மாதிரி சம்மந்தப்பட்டதா வரேன். இந்த லேப்டாப்புக்கு என்னங்க சொல்லுவாங்க தமிழ்ல? பரவாயில்லைங்க, கத்துக்கலாம். லேப்டாப்புக்கு வந்து நம்ம மடிக்கணினி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா? மடிக்கணினி. ஆமா, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். டக்குனு கேட்கும் போது வந்து கொஞ்சம் அப்படியே பதட்டமா இருக்கும். அதனால ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, ஃப்ரீயா ரிலாக்ஸ் இருங்க. தமிழ் நல்லா வீட்டில் வந்து பேசுங்க. நான் உங்களோட பேசும்போது நிறைய வார்த்தை ஆங்கிலத்தில் தான் கலக்குது. முடிஞ்ச அளவுக்கு தமிழில் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது வீட்டில் வந்து ஒரு பந்தயம் மாதிரி வச்சு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நம்முடைய தமிழ் வளம் நல்லா வளரும், பெருகும். சரிங்களா?
2: நன்றி.
1: நன்றி நிகழ்ச்சியில் இருந்த மிக்க நன்றி. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
4: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
5: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
6: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
5: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். அப் டு 2.75 lakhs வர ஆஃபர்ஸ் தராங்க. அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 rupees வர கிடைக்கும்.
7: FPL MG-இன் மெகா எக்ஸ்சேஞ்ச் மேலா. ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டு முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
9: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்.
10: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
9: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
11: தர்மபுரி பண்பலை 102.5

0: 5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: 8:35 இருந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இன்றைய இளம் தென்றல் தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் அன்பழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: இனிய வணக்கம் ஐயா.
4: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்க ஐயா.
4: கெங்காவரம் தேன்மொழி. தென்மொழி தமிழ்ல பேச ரெடியா இருக்கீங்களா?
5: முயற்சி பண்றேங்க ஐயா.
4: முயற்சி பண்றீங்க, அதுவே நல்ல விஷயம் தான். சரி, உங்க வீட்ல இந்த இன்டக்ஷன் ஸ்டவ் எல்லாம் வச்சிருக்கீங்களா?
5: அதெல்லாம் இல்லங்க ஐயா, நாங்க விறகு அடுப்புல தான் செய்றோம்.
4: விறகு அடுப்புல தான் செய்றீங்க, அதான் நல்லது. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ரெடியா கேக்குறீங்க
5: ஐயா? மாடு மாடு மேய்க்க போயிட்டோம்னா அங்க மாமலா கேட்டே இருப்பீங்க ஐயா. வீட்ல என்ன தூங்கும் போது விட்டுருங்க.
4: டிவி எல்லாம் பார்க்க மாட்டீங்களா?
5: இல்லைங்கய்யா.
4: அப்படியே தப்பிச்சுட்டே வரீங்க, எது கேட்டாலும் அப்படியே இல்லை ஆமாம் அப்படின்னு. ஆனால் அடுத்த முறை இப்படி சொல்லக்கூடாது, சொன்ன வார்த்தை திருப்பி திருப்பி நீங்கள் பேசக்கூடாது. அதனால் அடுத்த முறை வந்து சொன்ன வார்த்தை சொல்லாதீங்க. இந்த ஃப்ரிட்ஜ் அப்படின்றதுக்கு சரியான தமிழ் சொல் என்னன்னு
5: சொல்லுங்க.
4: ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா வீட்டில், ஃப்ரிட்ஜுங்க இந்த காயெல்லாம் வைப்பாங்களே, அதுக்கு தமிழில் என்னன்னு தெரியுங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குளிர்ஸ் அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி, ரொம்ப எளிதாக நீங்கள் சொல்லலாம். குளிர் சாதனை பெட்டி. சரி, இந்த வாஷிங் மிஷினுக்கு அப்படி என்ன தமிழ், அதை மட்டும் சொல்லுங்க. துணி துவைக்கும் எந்திரம் என்பது தவறான பதில். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் பக்கம் வந்துட்டு தூரமாக போயிட்டீங்க. அதோட பேர் வந்து துணி துவைப்பான் மட்டும்தான், எந்திரம் அப்படின்றது இல்லை. பரவாயில்ல, நல்ல முயற்சி தேன்மொழி, நல்ல முயற்சி பண்ணுங்க. நிகழ்ச்சி அணிந்த மிக்க நன்றி. நிகழ்ச்சி அணி மாட்டு அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: காரிமலம்
4: வட்டம் சரியான தமிழ் வார்த்தை என்னன்னு சொல்லுங்க.
6: மருத்துவர் இடம் போயிட்டு அதுக்கு உண்டானதே தக்கபடியானது நாம அறிந்து கொண்டு வரணும்.
4: அது பேர் சாஸ்திரங்களா? ஆறுமுகையா, நான் பேசுறது கேக்குதுங்களா?
6: சொல்லுங்க.
4: பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. ஆனா சாஸ்திரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நூல், அததான் வந்து சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பண்டைய காலத்தெல்லாம் வந்து அறிஞர்கள் எழுதி வச்சுட்டு போனாங்க இல்லையா நமக்காக, நம்மளால நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணும் அப்படின்னு. அதை வந்து நல்ல தமிழில் வந்து நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு 100 பேர் வந்து சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வடமொழி சொல் சாஸ்திரம் அப்படின்றது தமிழில் வந்து நூல் அப்படின்னு பேர். நிகழ்ச்சி நியமம் அடுத்த அன்பாலை பலர் அவர் இருப்போம். அன்பு வணக்கங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்
7: ஐயா. வணக்கம்.
4: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: நாகலாபுரம் கன்னியப்பன்.
4: நாகலாபுரம் கன்னியப்பன். கன்னியப்பன்

0: இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்கன்னு சொல்லும் நீங்க தப்ப மாட்டிக்கிட்டீங்க. ரெடி என்பது ஆங்கில கலப்பு சொல், இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்றேன். இந்த சிசிடிவிலாம் இருக்கு இல்லையா, சிசிடிவி கேமரா சொல்றோம் இல்லையா, அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை என்னன்னு
1: சொல்லுங்க. புகைப்படம் பிடிக்கும் இயந்திரம்.
0: புகைப்படம் பிடிக்கும் எந்திரம் அப்படின்னு பயங்கரமான வார்த்தையை புத்தகம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுக்கு வந்து கண்காணிப்பு ஒளிப்பட கருவிங்கயா. சரிங்களா?
1: சரிங்க.
0: நல்ல முயற்சி பண்ணுங்க கண்ணியப்பன். நிகழ்ச்சி நமக்கு நன்றி. நிகழ்ச்சி மற்ற அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
2: அன்பு சகோதரர் இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்து?
2: இரவு வணக்கம் சொல்பவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசப்பட்டி காவாக்கட்டிய தென்னை விவசாயி ஏ முருகன்.
0: முருகன் ஐயா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமரா, செல்போன்ல கேமரா இருக்குல்ல, அதுக்கு என்னங்க தமிழ்ல?
2: நுண்ணோக்கி கருவி.
0: நுண்ணோக்கி கருவி. நுண்ணோக்கி கருவி என்பது கொஞ்சம் தவறான பதிலுங்கய்யா. நல்லா முயற்சி பண்ணிக்கலாம். நுண்ணோக்கி கருவின்றது வந்து வேற இதுதான் வரும். பரவாயில்ல, இணைப்பில் இருந்து மிக்க நன்றி. நிகழ்ச்சி மாட்ட அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
3: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: அதகப்படியிலிருந்து.
0: உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் ஒண்ணா பேசினா எனக்கு புரியாது, நீங்க மட்டும் பேசுங்க. உங்க பெயர் சொல்லுங்க.
3: என் பேர் பிரியா.
0: இப்போ எனக்கு புரியல, பரவாயில்ல. என்ன படிக்கிறீங்க?
3: 8th.
0: 8th படிக்கிறீங்க. சரி, உங்களுக்கு உங்க பள்ளி சம்பந்தமாவே ஒரு கேள்வி கேக்குறேன். இந்த சாக் பீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன தமிழ்ல? போர்டுல எழுதி போடுறாங்களே சாக் பீஸ். முயற்சி பண்ணுங்க.
3: என்னங்க? பல்பம்.
0: பல்பம். அது வந்து ஸ்லேட்ல எழுதுறது. நான் கேட்கறது வந்து சாக் பீஸ், அதுக்கு தமிழில் வந்து சாக் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, அடுத்த முறை நீங்கள் வந்து வானொலிக்கு தொடர்பு கொள்ளும் போது உங்களுடைய வானொலியுடைய சத்தத்தை குறைச்சிட்டு நீங்கள் பேசணும் பாப்பா. நிகழ்ச்சி அடைந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி அடைய மடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்கும் முன் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பு நம்ம பேசலாம்.
4: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
5: சரியான சாய்ஸ். ஏனா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மென்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிபரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
0: காத்திருக்கும் கண்களுக்கும் பூத்திருக்கும் பூவிலிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை இரவு வணக்கம் சொல்லிக்கொண்டு நீங்கள் இணைந்திருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க என்ற தமிழ் தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்துட்டு நீங்களும் என்னோடு பேச ஆசைப்பட்டீங்கன்னா புதிய நேயர்கள் 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எண்கள் அழைத்து பேசலாம். நேயர்களின் கவனத்திற்கு, இன்று இரவு 10 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டுமே கலந்து கொண்டு அவர்களின் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சி அணியும் அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
9: வணக்கம். வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
9: பாலக்கோட்ல இருந்து ரேவதி.
0: பாலக்கோட்ல இருந்து ரேவதி பேசுறீங்க. ரேவதி, உங்களுடைய வானொலி சத்தத்தை குறைச்சிட்டீங்களா? வானொலியே இல்லை, ஆனா எக்கோ கேக்குது. சரி, பரவாயில்ல. ரேவதி, நீங்க வந்து உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத ஆசை அப்படின்னு என்ன சொல்வீங்க? ஆங்கில வார்த்தை கலப்பு இல்லாம சொல்லணும். இருசக்கர வாகனம் ஓட்டணும் ஆசைப்படுறீங்களா? என்ன இருசக்கர வாகனம் ஓட்டணும் நீங்க? ஸ்கூட்டர் டைப்பா இல்ல பைக் மாதிரியா, என்ன மாதிரி கேக்குறீங்க, எதிர்பார்க்கறீங்க?
9: பெண்கள் எல்லாம் இப்ப விரும்பி ஓட்டுறாங்க.
0: பெண்கள் ராக்கெட் வரையும் ஓட்டுறாங்க, நீங்க என்ன ஓட்டுறீங்க?

0: ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது, வேகமாக
1: பேசுங்க.
0: பரவாயில்ல. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் என்னென்னா, நீங்கள் தமிழ் வார்த்தைகள் நிறைய கற்றுக்கோங்க, படிங்க, உங்களுடைய தமிழ் வளத்தை பெருக்கிக்கோங்க, சரிங்களா? நிகழ்ச்சி மிக்க மிக்க நன்றி. இறைவத்தை நிகழ்ச்சி நியமடுத்த அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள். வணக்கம். இரவு வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து?
2: லட்சுமணன் பேசுறேன் ஐயா.
0: லட்சுமணன் ஐயா, தமிழ்ல பேசுறீங்களா?

0: வணக்கம்.
1: இரவு வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து?
0: லட்சுமணன் பேசுறேன்.
1: லட்சுமணன் ஐயா, தமிழ்ல பேசுறீங்களா?
0: கொடுங்க,
1: முயற்சி பண்ணி பார்க்கலாம். சரி, எந்த திரைப்படம் நீங்க பார்த்ததுலயே எந்த படம் வந்து உங்க வாழ்க்கையில அப்படியே ஒத்து போற மாதிரி, ஒன்னா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும்? ஆங்கில கலப்பு இல்லாம சொல்லுங்க பாக்கலாம். திருமலைச்சோலை வந்து பயன்படுத்திட்டீங்க, பரவாயில்ல. லட்சுமண் ஐயா, நல்லா முயற்சி பண்ணீங்க, படம் பத்தி பேசின ஆர்வத்துல வந்து அவுட் ஆயிட்டீங்க. நிகழ்ச்சி மிக்க மிக்க நன்றி. நிகழ்ச்சி மாவட்ட அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? கொஞ்சம் சத்தமா புரியுற மாதிரி சொல்லுங்க. தர்மபுரி மாவட்டம் மட்டும் தான் கேக்குது, வேற எதுவும் கேக்கல எனக்கு.
2: தர்மபுரி மாவட்டம்ல இருந்து அக்ஷய தர்ஷினி பேசுறேன்.
1: அக்ஷய தர்ஷினி பேசுறீங்க? அக்ஷய தர்ஷினி என்ன பண்றீங்க, படிக்கிறீங்களா, வேலைக்கு போறீங்களா, என்ன பண்ணிட்டு
2: இருக்கீங்க?
1: 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. சரி, அக்ஷய தர்ஷினிக்கு வந்து ஒரு உங்க ஸ்கூல் சம்பந்தமாவே ஒரு கேள்வி. நீங்க இந்த நோட் புக்ல எல்லாம் எழுதுவீங்களா, பேனா, அதுக்கு என்ன தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம்.
2: எழுதுகோள்.
1: பரவாயில்ல, எழுத்துக்கோள் அது, பரவாயில்ல, நல்லா சொல்லியிருக்கீங்க. இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு என்ன தமிழ்ல? முயற்சி பண்ணா நிச்சயமா பதில் கிடைக்கும். தெரியுமா, மறந்துட்டீங்களா? தர்ஷினி பேசணும், இனிப்பிலே இருந்துட்டு பேசாம இருக்கக்கூடாது. நல்ல முயற்சி பண்ணீங்க. அக்ஷய தர்ஷினி நிகழ்ச்சி நிலையம் அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்கும் முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம்.
3: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்குவோர்
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: என்னடா ரொம்ப டல்லா இருக்க,
6: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
5: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். இப்போ அப் டு 2.75 லாக்ஸ் வர ஆஃபர்ஸ் தராங்க. ஆல்சோ அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 ரூபீஸ் வர கிடைக்கும்.
7: ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.
8: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. நேர்களே, தமிழ் பேசுகின்ற தலைப்பில் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சி அணியம் அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
9: ஹலோ,
1: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
9: அதகப்பாடியிலிருந்து சரோஜா பேசுறேன்.
1: அதகப்பாடியிலிருந்து சரோஜா பேசுறீங்க. தமிழ்
9: எங்களுக்கு பேசுற கேள்வி என்ன சார்,
1: உங்களுக்கு ரொம்ப எளிதாவே இருக்கிற கேள்வியை கேட்டலாங்களா? சரி, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே கேட்கலாம். உங்க வீட்டில் இந்த மிக்சிலாம் பயன்படுத்துறீங்களா மசாலா அரைக்கிறதுக்கு? அந்த மிக்சிக்கு தமிழ் என்னன்னு தெரியுங்களா?
10: மாரியப்பன்
1: சாப்பிட்டீங்களா இன்னைக்கு? சாப்பிட்டேங்க சார். ம், உங்களுக்கு அதிகமாக பிடிச்சது வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டா இல்லை வீட்டில் செய்கிற சாப்பாடா?
10: வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும்.
1: இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட்ருக்கீங்களா?
10: அந்த மாதிரி அது என்னன்னு எனக்கு தெரியாது.
1: என்னன்னு தெரியாதா?
10: ஆ,
1: பேசுறதுக்காக சொல்கிறீங்களா இல்லை உண்மையவே தெரியாதா?
10: இல்லை உண்மைதான், உண்மைதான். அந்த மாதிரி வார்த்தை நமக்கு தெரியல.
1: சரிங்க, சரி மாதிரி. இப்போ உங்களுக்கு இன்னொரு சின்ன ஒரு கேள்வி, அதுக்கு வந்து நீங்கள் ஆங்கிலம் கலக்காமல் பேசுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இந்த செல்ஃபோன் இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா? அப்படி இருக்கிறீங்கன்னா நீங்கள் என்னென்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் கையாளுவீங்க?
10: தொலைபேசி இல்லாமல் ஒரு நாள் எல்லாம் இருக்கலாம், ஒரு வாரம் கூட இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை
1: இல்லை. இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் கேட்டது செல்ஃபோன் நீங்கள் தொலைபேசின்னு சொல்லி மாற்றி சொல்லிட்டீங்க.

0: பரவாயில்ல,
1: நன்றி சார்.
0: நன்றி நன்றி நன்றி. இனி பிறந்தமைக்கு நன்றி. சூனியமான தன்பாளைப்பாளர் அன்பு வணக்கங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வேகமாக போயிட்டாரு. நிகழ்ச்சி அனிமர் தான் அழைப்பாளர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்கய்யா?
2: மருதியடி காமராஜர், மாலா முருகேசன்.
0: முருகேசன் ஐயா, உங்க வீட்டில் வந்து யார் ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க, யார் ரொம்ப வயலண்டாக இருப்பாங்க? ஆங்கில வார்த்தை இல்லாமல் தமிழில் பேசணும். நீங்க
2: வீட்டில் எங்கள் மனைவி ரொம்ப அமைதியாக இருப்பாங்க.
0: என்ன மாதிரியான அவங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களே?
2: தொடர்ந்து
0: சரிங்க, ஒன்றும் பிரச்சனை, நல்லா தான் பேசுகிறீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை இது மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வெற்றியில் ஆகிடுவீங்க. இந்த அயன் பாக்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம வீட்டிலாம் யூஸ் பண்ணுவோம் அயன் பாக்ஸ், அதுக்கு தமிழ்
2: என்னன்னு தெரியுமா?
0: இல்லை, துணி தேய்க்கும் பெட்டியில் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். நம்ம ஊரில் நிறைய இடத்துல வந்து இன்னமும் இந்த பெயரை வந்து இது பண்ண இஸ்திரி பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாம் மின் தேக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க நண்பரே. ஆமாம் ஆமாம், இஸ்திரி அப்படின்றத மறந்துட்டீங்க, பரவாயில்ல. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கே மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதனை தொடர்ந்து பாடலை கேட்கலாம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
5: என்னடா ரொம்ப டல்லா இருக்க?
6: எல்லாம் இந்த பெட்ரோல் டீசல் டென்ஷன் தான்.
5: அப்போ உன் ப்ராப்ளம்க்கு ஒரே சொல்யூஷன் MGZSEV தான். அப் டு 2.75 lakhs வர ஆஃபர்ஸ் தராங்க. அடிஷனல் போனஸும் அப் டு 25,000 rupees வர கிடைக்கும்.
7: FPL MG இன் மெகா எக்ஸ்சேஞ்ச் மேலா. ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் FPL MG ஷோரூம் ஆர் கால் 7397444079. TNC அப்ளை.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி தமிழ் பேசு என்ற தலைப்பில் வளம் வந்தது. ரொம்ப அருமையாக வந்து நிறைய நண்பர்கள் வந்து பேசினாங்க. காட்படை சேர்ந்த சந்திரசேகர் வந்து சரியாக பேசி பரிசு பாடல் வந்து பெற்றுக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கலை சேர்ந்த ராஜசேகர், அப்புறமா உமர் ஃபாரூக், சரவணன், சித்தன், முனியப்பன், சரவணராஜன், மோகன், பீமராஜன், தேன்மொழி, ஆறுமுகம், கன்னியப்பன், முருகன், ரேவதி, லக்ஷ்மணன், அக்ஷயதர்ஷினி, சரோஜா, மாரியப்பன், முருகேசன் அப்படின்னு நிறைய பேர் வந்து சூப்பராக வந்து பேசினீங்க.

0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்தவங்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கெடுக்க முயற்சி செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நேர்களே, உங்களுடைய நினைவுக்கு மீண்டும் ஒரு முறை இன்று இரவு சுகுமான ராகங்கள் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வர உள்ளது, மறந்துடாதீங்க. ஒவ்வொரு நாளும் இளம் தென்றல ஒவ்வொரு தலைப்பில் வளம் வந்துட்டுருக்கு. ஸோ தினந்தோறும் இரவு 8 மணிக்கு இளம் தென்றல் நிகழ்ச்சியை கேட்டுட்டு அதில் பங்கெடுத்துக்கோங்க. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. இதுவரை உங்களோடு பயணித்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்க, ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.
1: Good evening. This is Akashvani and I am Valsa Williams with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi reaffirms India's consistent support for peaceful resolution of conflicts through dialogue and diplomacy. U.S. Secretary of State Marco Rubio terms India as cornerstone of United States' approach towards Indo-Pacific region. Defense Minister Rajnath Singh asserts the country is becoming self-reliant in defense manufacturing, inaugurates artillery shell manufacturing plant at Shirdi in Maharashtra. Center asks Gymkhana Club in New Delhi to hand over its premises by 5th of next month for strengthening defense infrastructure. 90 people killed in a coal mine explosion in China. And Indian grapplers Suraj Vashisht and Sagar Singh clinch silver medals at Asian Under 23 Wrestling Championships in Vietnam. Prime Minister Narendra Modi and U.S. Secretary of State Marco Rubio today discussed sustained progress in the India-U.S. Comprehensive Global Strategic Partnership and issues

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. நேரம் 9:30.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஜேகே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், ஏபி ஆபீஸ் வளைவில் தருமபுரி,
3: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
4: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: நேர்களின் கவனத்திற்கு இன்று 10 மணிக்கு சுகமான ராகங்கள், இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக விளம்பர உள்ளது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடாத இசை மலை

0: ಮರೆಮಗಲ್ ಕಲಾಲಯ ಮೆಟ್ರಿಕ್ ಮೇಲ್ನೆಲೆ ಪಳ್ಳಿ ಮತ್ತೂರ್. ಅಬಾಕಸ್ ಕ್ಲಾಸ್, ರೋಬೋಟಿಕ್ಸ್, ಸ್ಪೋಕನ್ ಇಂಗ್ಲಿಷ್, ನೀಟ್ ಜೆಇಇ ಕ್ಲಾಸ್, ಎಐ ಅಂಡ್ ಸ್ಟೆಮ್ ಲರ್ನಿಂಗ್ ಕ್ಲಾಸ್ என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
3: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் சிபிஎஸ்இ பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
4: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
5: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும், என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும், நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
4: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
6: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.

0: சுகமான ராகங்கள் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க நேயர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வரவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெற நீங்கள் விரும்பினால் புதிய நேயர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி நிலையம் முதல் அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வாழ்க வளமுடன். வளர்க ஏற்காடு எப்பம் தர்மபுரி எப்பம் கரூர் மாவட்டம் நெகுள் தாமரம் பேசுறேங்க.
0: நல்லது. உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
1: உங்களுக்கான
0: பாடல் இதோ.
2: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரசை.

0: ஐந்திலும் ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
1: பண்பலை பாடும் நேரம் 2:05. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நிலையம் அடுத்த அன்பாலை பலர் வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
2: இனிமையான இரவு வணக்கங்களையும்.
1: வணக்கம் சொல்பவர்
2: கரூர் மாவட்டம் புலியூர்னு மனோகரம் பேசுங்கய்யா.
1: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
2: படம் ஊட்டி வரை உறவு. பாடல் பூ மாலையில் மல்லிகை நான் தான் என்ற அந்த பாடல் போட்டீங்க. நன்றிங்க வாய்ப்பு.
1: நன்றி நன்றி, ரொம்ப நல்லா பாடுங்க. நீங்க கேட்ட பாடலை அனைவரும் கேட்டு மகிழலாம். இதோ

0: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்குவோர்
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இரவில் இசை மலையில் நனைந்து கொண்டிருக்கும் இனிய தருணம் இது. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
5: நிச்சயமா
4: நீங்க கேட்ட பாடல் இதோ ஒலிக்கிறதுக்கு. கேட்ட மகிழுங்கள். உங்களுக்கான பாடல் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
3: காற்றில் கலந்து வரும் கானம் இது. காதில் விழுந்தவுடன் மனதை கொள்ளை கொள்ளும் நேரம். ராகங்கள் பேசும் இந்த நேரம் சுகமான ராகங்கள் நேரம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நின்றிருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியினையும் அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்
4: சார். வணக்கம் சார்.
3: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: கரூர் மாவட்டம் தாந்தோட்டிமலை ஜீவாநகர்ந்து செல்வராஜ் பேசுறேன்
3: சார். சின்ராஸ் பேசுறீங்க ஐயா? உங்களுக்கு செல்வராஜ் மன்னிச்சுக்கோங்க. செல்வராஜ் என்ன திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
4: படம் வந்து மகாதேவிங்க படங்க. அதுல சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்குமாறு ஒரு இனிமையான தாலாட்டு பாடல்.
3: நீங்க கேட்ட இந்த பாடலை அனைவரும் கேட்ட மகிழலாமீங்க. உங்களுக்கு பாடல் நன்றி.

0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மற்றும் கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: இரவின் நிசப்தமான மௌனமான நேரத்தில் உங்கள் மனதை வருடும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கீங்க நேர்களே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நீங்கள் அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
5: தீப ஒளி திருநாளை போன்று திகட்டாத பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் நமது தீபன் அவர்களுக்கும் மற்றும் நிலையத்தில் பணிபுரியும் அன்பு அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள் கூறி நிகழ்ச்சி நினைவது கரூர் மாவட்டம் பொசூர் தமிழ் தொடர்ந்து கணேசன். ஐயா நலமா இருக்கா?
4: நலமாக இருக்கிறேன் ஐயா. நிலையத்தில் எல்லாருமே நலமா இருக்காங்க. ரொம்ப அருமையா பேசுனீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன திரைப்படத்துல தான் பாடல் வழங்கலாம்?
5: ஐயா எனக்கு வந்து நிச்சய தாம்பலம் படத்துல இருந்து பாவாடை தாவணியில் பார்த்து உருவமாயிது பூவாடை சிவன் பூத்த பருவமா.
4: ரொம்ப நல்லா பாடினீங்க ஐயா. ஆனால் ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வானொலி பெட்டியுடைய சத்தத்தை மட்டும் குறைக்க மறந்துட்டீங்க. அடுத்த முறை தொடர்பு கொள்ளும் போது முடிஞ்ச வர வானொலியுடைய சத்தத்தை குறைச்சிட்டு வந்து

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டறிஞ்சிருக்கீங்க நேர்களே. நிலையத்தில் நேரம் 10:30. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடல் ஒழிக்க நீங்கள் விரும்பினால் புதிய நேயர்கள் 043 42 24

0: 30 மற்றும் 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியினையும் அடுத்த அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
1: தொடர்ந்து
0: இணைப்பில் இணைந்திருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இது ஒலிக்க உள்ளது.

0: சுகமான ராகங்கள் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிகழ்ச்சியிலையும் அடுத்த அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க?
1: கரூர் காந்தி கிராமம் கனிமொழி வீரமணி
0: சார். உங்களுடைய வானொலியுடைய சத்தத்தை மட்டும் கொஞ்சம்
1: குறைச்சிடுங்களேன்.
0: சொல்லுங்க கனிமொழி, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வேணுங்களா?
1: நாளை நம்முடைய படத்துல இருந்து.
0: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் வழங்கலாம். தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்க. இதோ நீங்கள் கேட்ட பாடல்.

0: 10:41 இணைந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103 புள்ளிகளில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியும் அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
1: வணக்கம் சார். நாமக்கல் இருந்து முத்துச்சாமி பேசுறேன்.
0: முத்துச்சாமி, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம் ஐயா?
1: கர்ணன் படத்திலிருந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது.
0: நிச்சயமா நீங்க கேட்ட இந்த பாடல் வந்து வழங்கலாம். நிகழ்ச்சி அணிந்திருங்க.

10:45 இணைந்திருக்கீங்க சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிகழ்ச்சி அடுத்த அன்பாழைப்பாளர்

0: 10:45 இணைந்திருக்கீங்க சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிகழ்ச்சி அடுத்த அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள். வணக்கம். யாருங்கன்னு பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் சுப்பிரமணியத்திலிருந்து.
0: ஐயா, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் தான் பாடல் வழங்கலாம்? நல்ல தத்துவ பாடல் கேட்டிருக்கீங்க. நீங்க கேட்ட பாடல் இது ஒலிக்க உள்ளது, கேட்டு மகிழலாம்.
2: இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற

2224430 மற்றும் 9486881025 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி நிலையம் அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். ஐயா வணக்கம், யாரங்கிருந்து பேசுறீங்க? என்ன திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம் உங்களுக்கு? திரிசூலம் படத்துல இருந்து என்ன பாடல் வழங்கலாங்க ஐயா? ஐயா இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வேகமாக போயிட்டாருன்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, நீங்கள் கேட்ட மாதிரி திரிசூலம் படத்துலேருந்து ஒரு நல்ல பாடல் உங்களுக்காக வழங்கலாம். நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

10:50 இணைந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய பாடல் இடம்பெற விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது 043 43

0: 10:55 இருந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பேசிருக்கக்கூடிய நேரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
1: வணக்கங்க.
0: வணக்கங்க. யார் எங்க பேசுறீங்க?
1: நான் நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையத்திலிருந்து
0: பேசுறேன். உங்க பேரு?
1: என் பேர் லதாங்க.
0: லதா, சொல்லுங்க லதா, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
1: சிவகாமி செல்வன்ல இருந்து. இனியவளே என்றே பாடி.
0: நல்ல பாடுங்க. நீங்க கேட்ட அந்த பாடலை நம் அனைவரும் கேட்டு மகிழலாம். இனிப்பில் இணைந்த மக்கள் நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: சுகமான ராகங்கள் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிகழ்ச்சியும் அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
1: ஹலோ
0: ஐயா, வணக்கம். உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
1: வணக்கம் சார், எனக்கு
0: உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
1: சார், ராமமூர்த்தி. சார்,
0: ராமமூர்த்தி ஐயா, ரொம்ப அருமையாக பேசுனீங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ ஒலிக்கு உள்ளது, கேட்டு மகிழுங்க.

தருணத்தில் பசுவென்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உன் முகம் பார்த்த தின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த தின்னே, கடமை செய்வாய் எங்கள் தமிழ்நாட்டு பெண்ணே. ரியோ ரியோ.

ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பயணித்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். தொடர்ந்து கேட்கலாம் செய்திகள்.

தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸ் மற்றும் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி நாளைய மழலையாக ஆர் ரக்ஷித். காலை 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி ஜிகே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம் மற்றும் தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். அதனைத் தொடர்ந்து தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புனல், 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் மற்றும் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது, 9:05 வானலையில் வசந்தம், நாளைய நிகழ்ச்சி அழகு குட்டிச்செல்லமாக வலம் வரவுள்ளது, 10 மணிக்கு மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம், 11:05 பூவே பெண் பூவே, 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம் மலரும் மூட்டுக்கள். தருமபுரி மாவட்டம் பெண்ணகரம் ஒன்றியம் மூட்டமலை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம், 12:50 திரையிசை மற்றும் சூழல் காப்போம், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 மணிக்கு விவசாய அரங்கம், நாளைய நிகழ்ச்சிகள் காய்கறி பயிர்களுக்கான மண்வள மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய திட்ட உதவியாளர் சௌத்ரி அவர்களின் உரையினை கேட்கலாம், 2:30 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி, 3 மணிக்கு கட்சவையில் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு நாடகம் பொன்னியின் காவலன் நாடகம், எழுதியவர் கொற்றவன் அவர்கள், 5 மணிக்கு திரையிசை, 5:05 மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதிகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான், அதனைத் தொடர்ந்து 6:41 வேலை காத்திருக்க, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தருமபுரி ஜேஎன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7 மணிக்கு திரையிசை மற்றும் நிகழ்ச்சி நிரல், 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி, நாளைய நிகழ்ச்சியில் முதலாவதாக நவீன தீவன மேலாண்மை உத்திகள், கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் பி மகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 28 மணிக்கு இளம் தென்றல், நாளை இளம் தென்றல் விடுகதையாக வளம்பெற உள்ளது, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள், நாளை அனைத்து மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம்பெற உள்ளது. நேர்கள் இதுவரை கேட்டது நாளை நமது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 வளரும் நிகழ்ச்சி நிரல், ஒருவனின் தூக்கமும் எப்போது குறைகிறதோ அப்போதே அவன் மேதையாகிறான், ஒருவனின் தூக்கமும் எப்போது குறைகிறதோ அப்போதே அவன் மேதையாகிறான், மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சியில் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம், ஜெய்ஹிந்த்.